0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:3 முதல் 5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பாவபாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பாவபாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசுவின் சிலுவை அண்டைதான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 6:6-10 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவபாரத்தை யார் எடுத்து போட முடியும்? நித்திய ஜீவனை அறுப்பான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நன்மை செய்வது நல்ல காரியமா? நான் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். 1977 முதல் இந்திய தேசத்திலே செய்யப்பட்டு வரும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:5 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதாவது அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வரிசையிலேதான் பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்பதை சிந்தித்தோம். பாவ பாரம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீதும் சங்கீதம் 38:4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்லாமல் சங்கீதம் 55:6 பார்க்கும் பொழுது, எனக்கு பிராவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பார்வேனே என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் தன் சொந்த பாரத்தை விட்டு எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. மனோ தத்துவ ரீதியாக பாவ பாரத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைதான். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 இயேசு கூறும் பொழுதும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். இன்று பாவ பாரத்தை அவர் ஒருவரே நம்மை விட்டு தூக்கி எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக் கொண்டு விட்டார். எனவே அவர் மட்டுமே இந்த பாவ பாரத்தை நம்மை விட்டு எடுத்து போட முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவ பாரத்தினாலே நீங்கள் அழுத்தப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே அவர் உங்களையும் உங்கள் பாவ பாரத்திலிருந்து விடுவிக்க முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நித்திய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதே வேளையிலே லூக்காளின சுவிசேஷம் 19:10 வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். மட்டுமல்ல, மார்க்கெழுதின சுவிசேஷம் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை இயேசு பெற்றுக் கொண்டு விட்டார். இன்றும் நாம் அவரை நோக்கி பார்த்து வாழ்வு பெற முடியும், ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய பாவமானது நித்திய அழிவுக்கு நேராக நம்மை எடுத்துச் செல்கிறதா இருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் பாவ பாரத்தை என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு, நீங்கள் மட்டுமே தனியாக சுமக்கக்கூடிய பாரங்களும் உண்டு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்த பாவத்திற்கான பாரம் நம்மால் சுமக்கப்பட முடியாதது. 2000 முன்னதாகவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று உங்களுடைய பாரமானது ஒன்று உங்கள் மேலேயே இருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக விசுவாசித்தபடினாலே உங்கள் பாரம் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதாய் இருக்கலாம். ஒரே நேரத்திலே இரண்டு இடங்களிலேயும் இந்த பாரம் இருக்க முடியாது. ஒன்று உங்கள் பாவ பாரம் உங்கள் மேலே இருக்கும், அல்லது கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை, தானே அவர் அதை சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 6:6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ பவுல் மிக தெளிவாக சுருக்கமாக பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லிவிடுகிறார். உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள் என்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக யார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உலக பொருட்களினாலே நீங்கள் மறு உத்தரவு கொடுங்கள் என்கிறார். உலக பிரகாரமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், அதே நேரம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் ஒரு ஊழியத்தின் மூலமாக அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு தேவன் உலகத்திலே கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த ஊழியத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த கடையிலே போய் எந்த பொருளை நாம் பெற்றுக் கொண்டாலும் பணம் கொடுக்க வேண்டியவர்களுடைய வரிசையிலே நின்று நாம் பணம் செலுத்தி வருகிறோம். இன்று பலர் அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை பெற்றுக் கொள்பவர்கள் பணம் செலுத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து கடந்து போக முடியும் என்ற எந்த அமைப்பும் இல்லை. அதை குறித்து யாருமே சிந்திக்கிறதில்லை. ஆனால் வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. கலாத்தியர் 6:7, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேத புத்தகத்திலே இது ஒரு குறிப்பிடத்தக்க வசனம். இந்த உலகத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 சொல்லும் பொழுது விதைக்கிறவன் ஒருவனை குறித்து குறிப்பிட்டார். மட்டுமல்ல அறுக்கிறவன் ஒருவனை குறித்தும் அவர் சேர்த்து சொன்னார். இந்த வசனத்திலே சொல்லப்படும் கொள்கையானது அமைதிப்படுத்தப்பட முடியாத ஒன்று, அதாவது மாற்றப்பட முடியாத ஒன்று, அது முறிக்கப்படக்கூடாத ஒன்று. இந்த வாக்கியத்திலே ஒரு சிறு எழுத்தையும் கூட மாற்ற முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பூரணமானதாய் பொருத்தமானதாய் இது இருக்கிறது. நெல்லை விதைப்பீர்கள் என்றால் நெல்லைத்தான் அறுப்பீர்கள். பூசணி செடி ஒன்று படர்ந்து நீளமாக தரையிலே தூரமாக செல்லும் என்றாலும் அதன் முடிவிலே மற்றொரு பூசணிக்காய்தான் காய்க்கும். எகிப்திலே கண்டுபிடிக்கப்பட்ட சில கல்லறைகளிலே 5000 முன்னதாக வைக்கப்பட்ட கோதுமையை கண்டெடுத்தார்களாம். அதை நட்டபொழுது கோதுமைதான் விளைந்தது. 5000 கடந்து சென்றாலும் கோதுமை விதையானது தான் ஒரு கோதுமை விதை என்பதை மறந்து போகவில்லை. நீங்களும் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். எந்த மாற்றமும் இருக்காது. இந்த கொள்கை உண்மை என்பதை நிரூபிக்கும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். அவர்களிலே ஒருவர் தான் யாக்கோபு. இவருடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 27:29 வரை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனது தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றினார். தனது கரங்களின் மேலே ஆட்டு தோலை போர்த்து கொண்டு தனது சகோதரனாகிய ஏசாவை போல நடித்தார். ஏசாவினுடைய சரீரத்திலேதான் ரோமம் உண்டு. இவ்வாறாக தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றார். தகப்பனை ஏமாற்றிய பின்னர் தனது ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போய் மாமனாகிய லாபானோடு கூட வாழ்ந்தார். தனது தகப்பனாரை ஏமாற்றியதிலிருந்து தப்பிக்கொண்டோம் என்று எண்ணினார். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதைப்போல ஒன்றை அல்ல, அதையே அறுப்பான் என்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? ராகேல் என்னும் தனது மாமாவின் மகளை நேசித்தான். அவள் இளைய மகள். 7 அவளுக்காக கஷ்டப்பட்டு பணி செய்தான். திருமணமும் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெண் ராகேல் அல்ல, லேயாள். தான் இளைய குமாரனாக இருந்தாலும் மூத்த குமாரன் என்று தகப்பனை ஏமாற்றினான். இங்கே இளைய மகளை திருமணம் செய்ய விரும்பியவனுக்கு மூத்த மகளைத்தான் அவனுடைய மாமா முதலாவது கொடுத்தார். அது மட்டுமல்ல, 1 புத்தகம் 21 ஆகாப் ஏசபேல் இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சித்தான். ஆனால் நாபோத்தோ அதை விற்க மறுத்துவிட்டான். ஆகாபும் ஏசபேலும் அரசனும் அரசியுமாக இருந்தபடினாலே அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக ஏசபேல் நாபோத்தை கொலை செய்தாள். தாங்கள் செய்த இந்த தவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். தேவன் எலியாவினிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 Kings 21:19, நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். நடந்தது என்ன? யுத்தத்திற்கு சென்ற ஆகாப் காயப்பட்டான். தனது ரதத்தை ஓட்டி வந்த மனிதனை பார்த்து, யுத்தம் நடக்கும் இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு போ என்று கேட்டுக்கொண்டான். அவனுடைய இரத்தம் ரதத்திலே வடிந்து கொண்டிருந்தது. யுத்தத்திற்கு பின்னர் அவன் சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான். சமாரியாவிலே குளத்திலே இரத்தத்தை கழுவினார்கள். அங்கேயே நாய்கள் அவனுடைய இரத்தத்தையும் நக்கிற்று. மற்றொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? பவுலப்போஸ்தலன் ஸ்தேவானை கல்லெறியும் காரியத்திலே தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு கலாத்தியா நாட்டிற்கு வந்தபொழுது பவுலப்போஸ்தலன் மேலேயும் கல்லெறிந்தார்கள். பவுலப்போஸ்தலன் மனம் திரும்பியபடியினாலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். விளைவை அவர் அறுக்கப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்கிறது? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு திருச்சபையிலே சிறப்பு ஆவிக்குரிய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தி கொடுக்க வந்தவரும் அந்த பணியிலே முன்னாலே நின்று வேலை செய்த எல்லாரும் இரவிலே உணவு அருந்தும்படியாக ஒரு சிறப்பான உணவு விடுதிக்கு கடந்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் மிக அருமையான உணவு பதார்த்தங்களை தங்களுக்கென்று வாங்கி உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த செய்தியாளரோ ஒரு சோடாவை மட்டும் கேட்டு வாங்கி குடித்துக் கொண்டிருந்தார். அதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது, நான் மனம் திரும்பிய பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வயிறை தரவில்லை, புதிய சுபாவத்தை கொடுத்தார். எனவே நான் குடித்து குடித்து என் வயிற்றை கெடுத்து கொண்டதற்கு இப்பொழுது நான் அதை அறுக்கிறேன் என்றாராம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒருமுறை கூட நாம் கவனிப்போமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அது எப்படி ஆரம்பமாகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். எனவே யாராயிருந்தாலும் சரி, தப்பிக்கொள்ள முடியாது. இள வயதிலே இருக்கிறவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு பல வாலிபர்கள் போதைப் பொருட்களை உட்கொள்கிறார்கள். இள வயதிலேயே சுதந்திரமாக பாலுறவு பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களிலே சிலர் ஏற்கனவே தாங்கள் விதைத்ததை அறுக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று இப்படிப்பட்ட பாவங்களின் விளைவாக எண்ணற்ற மக்கள் எய்ட்ஸ் வியாதியினாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டாலும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நெல்லை விதைத்தவர்கள் நெல்லையே அறுக்க வேண்டும், பாவத்தை விதைத்தவர்கள் பாவத்தின் விளைவை அறுக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் மனம் திரும்பிவிட்டேனே என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, அது அற்புதமானது. என்றாலும் சில விளைவுகள் தவிர்க்க முடியாதவை.

0: கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்க பெறுகிற ஆவியின் கனியும் மகிமையான எதிர்கால நித்திய வாழ்க்கையுமாகும். கிறிஸ்துவின் வருகையை குறித்து எண்ணும் சில கிறிஸ்தவர்கள் அதை குறித்து பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் தமக்கு சொந்தமானவர்களை அவர் கூட்டிச் சேர்க்கும் பொழுதும் மாம்சத்திலே நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என்றாலும் நீங்கள் கணக்கு கொடுக்கும் நாளிலே சில காரியங்களை குறித்து வெட்கப்பட வேண்டியது இருக்குமா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 யோவான் 2:28 பாருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நீங்கள் மாம்சத்திலே வாழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். இவ்வாறு கூறுவதனாலே நீங்கள் உங்கள் இரட்சிப்பை இழந்து போகப் போவதில்லை, உங்களுடைய வெகுமதியை நீங்கள் இழந்து போவீர்கள். எனவேதான் இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் அனுதின வாழ்க்கை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம் முன்னாலே ஒரு சிவப்பு விளக்கை வைத்தார், இப்பொழுது ஒரு பச்சை விளக்கை வைக்கிறார். ஆறுதல் தரும், நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு வாக்கியத்தை கவனியுங்கள். கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு டாக்டர் ஒருமுறை தனது போதகரிடத்திலே வந்து, ஐயா, என்னுடைய குமாரர்களை குறித்து நான் அக்கறை உள்ளவனாயிருக்கிறேன், ஆனால் எல்லாரும் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பள்ளி எனக்கு எதிர்த்து நிற்கிறது, மற்ற பெற்றோர்களும் எனக்கு எதிராயிருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்களிலேயும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், ஆனால் என்னுடைய பையன்கள் இருவரையும் நான் சிறப்பாக வளர்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை குறித்து அக்கறையோடும் கரிசனையோடும் கண்டித்து வளர்ப்பதை மற்றவர்கள் எதிர்த்தாலும் நல்ல விளைவை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டே. உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தி நடத்துவதிலே இப்பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. ஏசாயா 55:10-11 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனோடு கூட கானான் தேசத்திலே நடந்து தெரிந்தான். அந்த நாட்களிலே அங்கே இருந்த கானானியர்கள் துன்மார்க்கமானவர்களாகவும் விக்கிரகாராதனைக்காரர்களாயும் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்னும் குமாரன் பிறந்தான். ஈசாக்கு இளைஞனான போது மோரியா மலையின் மேலே ஆபிரகாம் அவனை கூட்டிச் சென்றான். தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக தனது ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அத்தனையையும் ஆயத்தம் செய்தான். என்றாலும் அந்த பலியை செலுத்தாமல் தேவன் தடுத்தார். ஆபிரகாம் ஆவிக்கென்று விதைத்தான், ஆவிக்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். மோசையின் தாயான யோசபேத் ஆபத்தான அந்த நாட்களிலேயும் மோசேயின் ஜீவனை காக்க ஒரு திட்டம் வகுத்தாள். மோசே பார்வோனின் மகளுடைய வளர்ப்பு மகனானான். தேவனுடைய அற்புதமான திட்டத்தின்படி மோசேயின் தாயே மோசேயை வளர்க்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். நிச்சயமாகவே அவள் மோசேக்கு தேவனை குறித்தும் ஆபிரகாமை தேவன் அழைத்த அழைப்பை குறித்தும் தேவன் இஸ்ரவேலை குறித்து வைத்திருந்த திட்டத்தை குறித்தும் கூறியிருப்பார்கள். ஒரு எகிப்தியனைப் போலவும் அவன் வளர்கிறதை அவள் கண்டாள். எகிப்து தேசமே அவளுக்கு எதிராக இருந்தது. எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் சிற்றின்பங்கள், எகிப்தின் தத்துவங்கள், எகிப்தின் சமயம் அத்தனையும் அவளுக்கு எதிராயிருந்தன. ஆனால் ஒரு நாள் வந்தது, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட தன்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். மோசேயின் தாய் விதைத்ததை அறுத்தார்கள். தாவீதின் வாழ்க்கையிலேயும் இதே கொள்கை எப்படி நிறைவேறியது என்று நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக தாவீது என்ற உடனேயே தாவீதனுடைய பாவம் பலருக்கு நினைவிற்கு வருகிறது. ஏனென்றால் ஒரு பெரிய வெள்ளை துணியிலே ஒரு சிறிய கருப்பு புள்ளி இருந்தாலும் அது உடனே தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதிலும் பாவம் இருந்தது என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய கருப்பு நிற தாளிலே சிறிய வெள்ளைப்புள்ளி இருந்தால் அது தூரத்திலிருந்து பார்க்க தெரியாது. தாவீதின் காலத்தில் வாழ்ந்த மற்ற அரசர்கள் எல்லாரும் மிக கேடானவர்களாக இருந்தார்கள். தாவீது செய்ததை போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் எல்லாரும் செய்யும் பொழுது அதை குறித்து யாரும் பெரிதாக எண்ணுகிறதில்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அது மிகவும் தெளிவாக தெரியும் ஒரு காரியமாய் இருக்கிறது. தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை உடையவராய் இருந்தார். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கூட தேவன் மேலே தனக்கு இருந்த வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்றாலும் தாவீதின் பாவத்தின் விளைவையும் தாவீது அறுத்தார். பிரியமானவர்களே, நாமும் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். எனவே நாம் நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கும் பொழுது அதற்கான விளைவும் உண்டு என்று தைரியமாக நன்மை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சில வேளைகளிலே நன்மை செய்தால் என்ன பயன், நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று கூட பலர் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக் கொள்வீர்கள். கலாத்தியர் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். பவுல் என்ன சொல்கிறார், நாம் ஒவ்வொருவருமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல சமயங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நன்மை செய்வது நல்ல ஒரு காரியம், ஆனால் நன்மை செய்வதற்கான அடிப்படை அஸ்திவாரம் சரியான ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? தேவனுடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிற நற்செய்தியே சரியான ஒரு அஸ்திவாரம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் பொழுது ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் தெரிவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிற ஒருவராய் இருப்பீர்கள். குறிப்பாக மற்ற விசுவாசிகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தும் சத்தியங்களை குறித்து நாம் செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுவோமாக. சுமக்க முடியாத பாவமான பாரத்தை இயேசு கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து அவரை இரட்சகராக விசுவாசித்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற சத்தியத்தை மனதிலே கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் செயல்பட கவனமாயிருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் பலனில்லையே என்று கவலை கொள்ளாமல் நிச்சயமாக பலன் உண்டு என்ற விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்வோம். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே சக விசுவாசிகளுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் தனது பாவத்திற்கான விளைவை அறுத்ததாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம், ஆப்ஷன் பி மோசே, ஆப்ஷன் சி தாவீது.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்மை செய்தால் என்ன பயன், நன்மை செய்தால் பிரச்சனைகள் தானே வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே அதற்கான விளைவை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் போது ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரிவீர்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் பலன் இல்லையே என்று கவலை கொள்ளாமல் நிச்சயமாக பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? இவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், இவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா இயேசுவே, சொல்லுங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே. சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதி

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் We worship you, Lord.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்களுமே துதிப்பாண்டவரே, நாங்களுமே சேவிப்பாண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்களுமே சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்களுமே நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்ல

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. என் நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறேன், ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ. ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ. எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவன் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

0: நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord.
1: எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லை ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லை ஆண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே. நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல். உணர்ந்து சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? ஓ

போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீ மக்கினியை போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கு நடத்தி லெபனேஸ்வரே, இம்மட்டும் தாங்கி கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கு பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கு தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை வரும் எதிர்பார்க்கிறார் இடங்களில் என் தேவன் அற்புதங்களை செய்தேன். வாய்க்காலை நிரப்பினேன், கடக்கப்படுகிறேன், அவிந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை இது

ஆத்தும நடத்தினார்ல. 2020 முழுதும் எப்படி இந்த ஆண்டை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த ஆண்டை தாண்டினோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த சூழ்நிலையை கடந்தோம் நமக்கு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனையை கடந்தோம் நமக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தான் நம்மை ஆச்சரியமா நடத்தி வந்தார். விழுந்து போவோமோ அழிந்து போவோமோ இல்லாமல் போவோமோ என்று அங்கவாய் தடங்கல, கர்த்தர் கரம் பிடித்து தூக்கினார்ல, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா. அவர் நம்முடைய எபெனேசர், அவர் நம்முடைய எபெனேசர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பன்னீர் எங்கள் எபெனேசர். எபெனேசர் என்றால் இதுவரை உதவி செய்தார், இனி இதுவரை உதவி செய்தார் என்றால் இனி மேலும் உதவி செய்வார் என்று அர்த்தம். இனி மேலும் பாதுகாப்பார், இனி மேலும் நடத்துவார், இனி மேலும் போஷிப்பார், இனி மேலும் தாங்குவார், இனி மேலும் உயர்த்துவார், இனி மேலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவர். ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, ஓ மக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்லுவாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனை சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், மாறுகிற நேரம்

மகிமை நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே.

கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணவர் ஆண்டவரே, மேலான நாமம் உடையவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, கன மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, மேன்மைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர், துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை

எல்லா மகிமைக்குரிய உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெறப்படுகிறோம். மேலான நாமத்தை, மாசற்ற நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சேனமோ ரிஷேலப ரிபாதனமோ ரியான்சனமா நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவர்களே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய மாஷியில பேசுங்க. ரே செட்டோர் யான்தே ரிமா கலா சந்தோமோ ரி ஷேலா கார் யான்தே ரபா காஷே துரியோந்தே ரி கோட்டோனோமோ ரிவா கலா சந்தனமா இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்றும் அறிக்கையும் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும். சுகமாக வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக. ரபா

சங்கீதக்கார சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆராதனை வெளியே சொல்லுங்கள், நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்போப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்போண்டவரே, உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவாண்டவரே, உண்மையாய் உமை ஆராதிப்போம், உண்மையாய் உமை சேவிப்போம், உண்மையாய் உமை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுவாண்டவரே, உமக்காக வாழ்வோப்பா. 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம். 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம். 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமும் உங்களுக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தரை ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக.

0: மகனே மகளே, நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி. அவரே உனக்கு கேடயமானார், மகா பெரிய பட்டயமானார். என் தேவன் நான் நம்புகிறவர், என் கண்மலை.
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற இந்த பெரிதான தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: எல்லாரும் எழுந்து நின்று

சங்கீதம் 102 வசனம் 13 14. தேங்க்யூ அப்பா. 15. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்ச வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் மேலே பொழிகிற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தை என்கிற மழைக்காக அன்றுவரே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எங்கள் மேலே நீங்கள் வச்ச தயவு, எங்கள் மேலே நீங்கள் வச்ச இறக்கம் எவ்வளோ பெருசாண்டவரே. ஓடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்துலையும் கூட, இந்த சீசனில் சாத்தியமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க, மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. இன்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, வலியுறுத்துறது மட்டும் இல்லை, அன்றுவரே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற, நீர் செயல்படுகிற நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பாக இருந்து இந்த நேரத்தை சரியாக நாங்கள் உங்கள் கையில் இருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: போன வாரம் செய்திய அண்டு சொன்னார் க்ரோனோஸ்
1: கைரோஸ்
0: கைரோஸ் ரெண்டு வார்த்தை கிரேக்கத்தில் ரெண்டு வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று க்ரோனோஸுங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாட்சில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் கைரோஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் குறிச்சிருக்கிற நேரம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆனால் எல்லாம் அசல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளை என்ன கண்டுபிடிச்சினான்னா நேரங்காலம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, மூர்த்த நாள் பார்க்கறது, அந்த ராசி இந்த ராசி ஜாதகம் ஜோசியம் கைரேகை, நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படி இப்படின்னு கண்ணப்பண்ணான்னு அவன் க்ரோனோஸ்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்கான்.
1: எஸ்,
0: ஆனால் ஆண்டவரும் காலத்தின் தேவன்.
1: ஆமென்.
0: அவர் யாரு?
1: காலத்தின்
0: தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய தருணம் வர்றப்ப அந்த மனுஷனுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வருவார்.
1: ஆமென்.
0: அதான் நமக்கு விளங்காத விஷயம். அப்படி வர்றப்ப மனுஷனால சாத்தியமே இல்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: சடக்கு நடந்து முடிஞ்சிடும். இது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது இதான் வேதத்துல நிறைய வாசிக்கிறோம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமாய்
1: நடப்பிப்பேன்.
0: ஏற்ற காலத்துல அவருடைய நேரத்துல, காட்ஸ் டயத்துல அவர் எப்படி நடப்பிப்பாராம், சட சட சட சட நடப்பிப்பார். ஆக்சுவலா நாம எல்லாருமே பிறந்ததே இந்த கைரோஸ்கால தான் பிறந்திருக்கிறோம். எந்த சீசன்ல என்ன செய்யணும், என் வாழ்க்கையில எந்த காலகட்டத்துல என் வாழ்க்கையில கடந்து வந்து அதிசயங்களை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்துல ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் செட் பண்ணிட்டார். இதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவோம், காட்ஸ் செட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆதியாகமம் 21 1வது வசனமே எப்படிதான் ஆரம்பிக்கும்னா, சாராளோட லைஃப்ல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி பிகின் ஆகுது?
1: கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
0: சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: அல்லேலூயா. அது செய்யறதுக்குன்னு ஒரு டயத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருந்தாரா?
1: செட் பண்ணியிருந்தார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அந்த காலத்துல தான் அவளுக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்ன சகரியா எலிசபெத் கிட்ட சொல்றப்ப, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால், அப்படிதான் சொல்றார். தகுந்த காலத்துல என்ன காலம் அது? ஆண்டவருடைய கைரோஸ்.
1: கைரோஸ்
0: காலத்தின் தேவன். ஓன் காலத்துக்குள்ள வந்திருக்கேன், ஓன் காலத்துல நான் வரல, நான் குறிச்சிருக்கிற காலத்துல காலத்தை படைத்த காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: திஸ் இஸ் மை சீசன், திஸ் இஸ் மை டைம். அதான் உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுக்கு
1: நேரம் நல்லா இருக்கு,
0: இன்னும் 7 இப்படித்தான் இருக்கும் அப்படின்வாங்க.
1: அப்ப அடுத்த 7
0: 7.5 நாட்டு சனி பிடிச்ச என்ன செய்யுதுன்னா
1: ஆட்டுது
0: ஆட்டுது அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்ல, ஆண்டவருடைய டைம்னு ஒண்ணு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த டைம் வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். வந்துருச்சு. அதனால இப்ப பிகின் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு சாட்சிகளின் ஆண்டு ஆரம்பிக்குது.
1: சாட்சிகளின் குவியலோடு இருக்கிற சாட்சிகளின் ஆண்டு.
0: நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அந்த சாட்சியை நீங்க இந்த வருஷம் சொல்லுவீங்க.
1: ஆமென். எஸ்
0: சொல்லுவீங்க.
1: அல்லேலூயா.
0: என்ன இது? உங்க டைம், உங்க சீசன் இது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சாத்தியமே இல்லாத உயரங்கள் இது எல்லாம் இந்த பீரியட்ல நமக்கு சாத்தியமாக போகிறது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம். நான்லாம் அப்படிதான் வந்தேன். நம்முடைய தேவைக்காக என் கடன் அடைங்க, என் வியாதியை நீக்கிங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவையை மனசில் வச்சு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தோம். ஆனால் இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் வர்றப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வருது. என் தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த நேரம் வர்றப்ப தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை முன்குறிச்சிங்க.
1: எஸ்.
0: புரியுதா என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்?
1: ஆமென்.
0: நான் வந்தது கடன் அடைப்பாரு, வியாதியை நீக்குவாரு, ஒரு வீட்டை கொடுப்பாரு, ஒரு தொழில கொடுப்பாருன்னு தான் நான் வந்தேன். என்னுடைய நீட மனசுல வச்சு நான் என்ன செஞ்சேன்?
1: வந்தேன்.

0: என்னுடைய நேரம் வர்றப்பதான் தெரியுது, ஐயா என் தேவைக்காக உங்கள்ட்ட வந்தோம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுனால நீங்க என்ன முன்குறிச்சிருக்கிறீங்க. தாயின் கற்பத்துல உருவாக்க முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு காலம் வருது, அந்த காலத்துல இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் முன்குறிச்சார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் இது. நான் சொல்றேன், நீங்க தேவைக்காக வந்தீங்க, நானும் என்னையும் சேர்த்து. ஆனா ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை என்னைய கையில பிடிச்சிங்க.
1: ஆமென்.
0: எனக்கு பிரமிப்பா இருக்கு.
1: எஸ் லார்ட்.
0: எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இதுக்கு நான் யாரு, என் குடும்பம் எம்மாத்திரம், பின்னணி இல்லாதவன, எந்த விதமான முகவரி இல்லாதவன, எந்த பெரிய சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இல்லாத என்ன கையில பிடிச்சு, இந்த ஒண்ணுமில்லாதவனை கையில பிடிச்சு, உம்முடைய காலத்துல நீங்க குறிச்சிருக்கிற நேரத்தினுடைய தேவையை சந்திக்கும்படி என்னைய கையில எடுத்தீங்களே, எனக்கு பிரமிப்பா இருக்கு ஆண்டவரே. இந்த சத்தியம் நம்மளை எவ்வளவு விடுதலையாக்கும் தெரியுமா? வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாழணுங்கிற ஆசையை கொடுக்கும். இலக்கு இல்லாம நான் ஓடல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமியில நான் இருக்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த வேலை வரும், அப்ப நான் பிரகாசிப்பேன். இதை நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். சர்வீஸில் இன்னைக்கு முடித்த உடனே ஒரு சர்ச்சில் இருக்கிற புள்ள வந்தாங்க, வந்து இந்த சேரில் உட்காந்துருக்கிறேன். அப்படி நீல் டவுன் போட்டு கண்ணீரோட என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருக்கிறாருங்கிற சத்தியம் என்னை உடைச்சிருச்சு. ஏதோ ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு விரக்தியா நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் முகத்துல இன்னைக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியையும் என் இருதயத்துல அப்படி ஒரு நம்பிக்கையையும் இந்த ஒரு சத்தியம் கொடுத்துருச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட புறப்பட்டு போறேன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த சீசன்ல இந்த தலைமுறையினுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வாய்க்கால்களாக நம்மளை தான் முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாய்க்கால் வழியா தான் அவருடைய தண்ணி ஓடி வர போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் நாம சில நேரம் குரோனோஸ்ல நாம செய்த சேவைக்கு பெரிய பாராட்டு என்னன்னா இருக்காது. நாம செய்யற சேவைக்கு
1: பெரிய பாராட்டு இருக்காது.
0: ஏன் ஆண்டவர் அந்த சேவைக்கான பாராட்டை நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாராட்டு, கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை, கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, கிடைச்சிருக்க வேண்டிய மேன்மை ஏன் கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய நேரம் வருது, அந்த நேரத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான் உன் சேவைய இப்ப யாரு பெருசா கொண்டாட நான் அனுமதிக்கல.
1: எஸ்,
0: நீ செஞ்ச சேவை பெருசு, ஆனா மனுஷங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்யல,
1: கொண்டு வரல, கொண்டு வரல.
0: இந்த ஒரு வெளிப்பாடு எல்லா காயத்தையும் ஆத்தி விட்டுருது.
1: ஆமென்.
0: ஓ, நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை ஏன் செய்யலன்னா, ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம என்னன்னா தேவையா இருக்கிறோம். அதனாலதான் நாம செஞ்ச சேவையை யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல. நாம செஞ்ச சேவையை மனுஷர் கெடுக்கலாம், நாம செஞ்ச சேவைக்கு ஒரு மனுஷிகமான ஒரு சாயத்தை பூசி, நாம செஞ்ச நல்ல செயலே கத்தரிச்சு சித்தரிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஏன்டா இப்படி எனக்கு என்ன செய்தோ,
1: அடக்குதோ,
0: நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் என்கிட்ட எவ்வளவு மோசமா என்ன செய்யறாங்கன்னா
1: அடக்குறாங்க,
0: நடக்கிறாங்க, என்ன நடத்துறாங்க, நான் செஞ்ச நன்மை தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு நாம அங்கலாய்க்கிறோம். நான் ஒன்ன புரிஞ்சுக்கங்க, யோசேப்பினுடைய மிகச்சிறந்த சேவையானது போத்திபார் வீட்டில் அவமதிக்கப்பட்டது. பெஸ்ட் சர்வீஸ், போத்திபருடைய மனைவி யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டா. வாசனையை கெடுத்து சிறையில் அவர் அடைக்கப்படுறதுக்கு யார மாறினா?
1: காரணமானா.
0: சிறையில வந்த யோசேப்பினுடைய சேவை சிறையில என்ன செய்யப்பட்டன்னா? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. போத்திபர் வீட்டில் இருட்டடிப்பு செய்தார்கள்.
1: எஸ்,
0: ஆனா சிறைச்சாலையில யோசேப்பை கொண்டு தேவன் செய்த சேவை என்னன்னா மறக்கப்பட்டது. மறக்கப்பட்டது. அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, மனுஷங்க உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், ஆனா அவருடைய நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவருடைய வேலைக்காக என் சர்வீஸுக்கு ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, God wants to preserve me.
1: Yes.
0: என்னை பாதுகாக்க விரும்பினபடியால் தான் என்னுடைய சேவைக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவர் அனுமதிக்கல.
1: அனுமதிக்கல.
0: இதெல்லாம் போன வாரம் டீட்டெயிலா மார்னிங் டிவோஷன்ல ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய காலத்துல நடக்க போகிற காரியங்களை மனசுல வச்சு தேவனே எல்லாத்தையும் இயக்குகிறார்.
1: Yes.
0: Hallelujah. அப்ப நாம தவறு செய்ய மாட்டோம். கத்திற்கு பயப்படுற பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றத பிசாசு நல்லாவே என்ன செஞ்சிருக்கிறான்?
1: அறிஞ்சிருக்கிறான்.
0: அதனால அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச வைராக்கியத்தை, தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச உண்மைய கத்தரிச்சு சித்தரிச்சிருவான். ஒத்திபார் மனைவி கையில இருந்த வஸ்திரம் யோசேப்பினுடைய உண்மைக்கு தானே சாட்சி?
1: எஸ்,
0: அவனுக்கு பெரிய விஷயம்
1: என்னன்னா,
0: குறிச்ச தேவனுடைய நோக்கத்தை மனசுல வச்சு தேவன் அதை சில நேரங்களில் அனுமதிச்சிடறார். பண்ணிக்க கடைசியில கிளைமேக்ஸ்ல நான் வந்து எல்லாத்தையும் நன்மையா முடிச்சு
1: விட்டுருவேன்.
0: செய்யப்பட்ட எல்லா தீமையும் கடைசியில் ஆண்டவர் எப்படி முடிச்சாரா? வெகு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட உண்மை கத்தரிச்சு சித்தரிச்சாங்க. மொர்தெகாயினுடைய உண்மையை கத்தரிச்சு
1: சித்தரித்தார்கள்,
0: சித்தரிச்சாங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்துல தானியேல் உண்மையா இருந்தார், அந்த உண்மையை கத்தரிச்சு
1: சித்தரிச்சு
0: எங்க போட்டாங்கன்னா, சிங்க கவியில தூக்கி
1: போட்டார்கள்,
0: போட்டாங்க. கத்தர் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உண்மையா இருந்தவனை இப்படி அவமதிக்கிறாங்களே, உண்மையா இருந்தவனை இவ்வளவு கேவலமா என்ன செய்யறாங்களே,
1: நடத்துறாங்களே,
0: நேரம் ஓடோடி வந்து களத்துல வந்து என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா தேவன் எனக்கு பதிலே சொல்லல, அவர் சைலண்ட் ஆயிட்டர். இப்பாரு, இப்ப உன் தேவையை மனசுல வச்சு நான் உன்னை ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் தேவைக்கு உன்னை நீ இருக்க
1: மாட்டேன்.
0: ஏன் உன் தேவையை மனசுல வச்சு உனக்கு இப்ப நல்லது செய்யலன்னா, என் தேவையை மனசுல வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறிச்சிட்டேன்.
1: ஆமென்.
0: நீ தம்மா துண்டு சீனியை கேட்கிற, உனக்கு இவ்வளவு பெரிய லட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப நம்ம சேவையை சந்திச்சா சில நேரம் நம்ம ரிலீஸ் ஆயிருவோம்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய தேவை சந்திக்கப்படுகிற காலம் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட போட்டார் ஆண்டவர்.
1: லாக்டவுன்,
0: அது லாக்அப் இல்ல, யோசேப்புக்கு போடப்பட்ட லாக்டவுன்.
1: லாக்டவுன்
0: அதானயா கோவிட்ல தானே சொன்னாங்க?
1: எஸ்,
0: லாக்டவுன் பீரியட்.
1: லாக்டவுன் பீரியட்,
0: லாக்அப் இல்ல, அது என்னது?
1: லாக்டவுன்,
0: லாக்டவுன் பீரியட் அவருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் வெளியவே விடல. யார என்ன?
1: யோசேப்பு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்ம இந்த பீரியட் என்ன சொல்றோம்னா, என்னுடைய காயம் பெருசாண்டவரே, என் காயம் ரொம்ப
1: பெருசப்பா.
0: ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்த போட நேரம் வர்றப்ப என் காரியம் எவ்வளவு பெருசுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறவே.
1: ஆமென்.
0: சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட அழுது புரண்டும் பேசல அப்படின்னா நேரம் வர்றப்ப நீயா
1: தெரிஞ்சுக்கிறவன்.
0: வாழ்க்கையில என்னுடைய நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நீயா என்ன செய்வ?
1: தெரிஞ்சுக்கிறவ.
0: ஆபிரகாம் ஆதியாகமம் 15 கேக்குறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமும்
1: உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்.
0: உடனே இவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப ஆபிரகாம் தன்னுடைய மன காயத்தை ஆண்டவர்கிட்ட பெரிதுபடுத்துறாரு. எல்லாம் இருக்கு, பொண்ணு வெள்ளியும் உடைய
1: சீமா
0: சீமா நான் இருக்கிறேன், இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்த நீங்க எனக்கு ஒரு சுதந்திரவாளி என்ன செய்யலையே?
1: கொடுக்கலையேப்பா.
0: வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த குறை ரொம்ப
1: பெருசா இருந்துச்சு.
0: அது மனசுல ஒரு காயமா இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த காயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் உரிமையோடு என்ன செய்யறார்னா, I wounded.
1: காயப்பட்டவன்.
0: எனக்கு இருக்க வேண்டியது என்னன்னா,
1: இல்லை
0: இல்லை ஒன்னு இருந்து இன்னொன்னு எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்லை. சுதந்திரவாளி இல்லாத சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கையா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நியாயமா தன்னுடைய வேதனைய தன்னுடைய காயத்தை ஆண்டவர் இடத்துல அப்படி கொட்டுறாரு. யாருன்னா, அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய காரியத்தை ஆபிரகாம காட்டுறாரு. இவாரு சின்ன பிள்ளை மாதிரி உன் காரியத்தை வந்து என்ன செய்யாதுன்னு
1: பேசாது.
0: பெரிய தரிசனம் பெற்றவன் நீ, பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னால அழைக்கப்பட்ட பாத்திரம் நீ.
1: சின்ன
0: பிள்ளை மாதிரி என்ன என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால உனக்கு நான் வெளிப்பாடு தர்றேன் அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
1: அவைகளை எண்ணு,
0: உன் சந்ததி
1: வண்ணமாயிருக்கும்.
0: ஆண்டவர் தம்முடைய காரியத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் ஜெரமியாட்ட போய் ஆண்டவர் கேட்டார் 1 அதிகாரத்துல, ஜெரமியாவே நீ என்னத்தை
1: காண்கிறாய்?
0: அவர் என்ன பதில் சொன்னாரு, நான் எதை பார்க்கிறேன்,
1: வாதுமை
0: மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். அடுத்த வசனம்,
1: அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே,
0: நீ கண்டது
1: சரியே,
0: என் வார்த்தையை தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன் என்ற
0: ஆண்டவர் நமக்கு காண்பிச்சது சரியே
1: சரியே.
0: அல்லேலூயா. தவறான காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட காண்பிக்க மாட்டார். பிசாசு தான் நம்மகிட்ட தவறான காரியத்தை காண்பிச்சு நம்முடைய ஆசை என்ன செய்வான், தூண்டுவான். தவறான காரியத்தை காண்பிச்சு நம்மளை குழியில தள்ளுறவன் பிசாசு. ஆனா சரியான காரியத்தை நமக்கு காண்பிச்சு இதை தான் நீ நடக்க வேண்டிய வழினு கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவர் என் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: குழியில விழுந்திருக்கணும். பிசாசு தவறான காரியத்தை காண்பிச்சு குழியில விழ பண்ணுவான்.
1: எஸ்.
0: ஆனா என் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சு நீ கண்டது
1: சரியே
0: சரியே
1: சரியே,
0: என் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன்.
0: வானத்து நட்சத்திரங்களை காண்பிச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற என்னுடைய காரியம். உன் டயத்துல வரமாட்டேன், என்னுடைய நேரத்துல உன் டயத்துக்குள்ள நான் வருவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ காலாவதியா இருந்தாலும் நான் வருவேன்
1: வருவேன். ஆமென்.
0: 99 வந்தாரு. அம்னிக்கு 86 வந்தாரு. 89 வர்றாரு. ஆண்டவர் நம்ம காரியத்தை பெருசா பேசுறப்ப அவர் சைலண்டா இருந்துக்கிறார். சரி, நீ கேக்குறது நியாயம்தான், உன் பார்வையில அப்படிதான் உன்னால என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா உன்னுடைய நாட்களுக்குள்ள நான் வருவேன் பாருவேன், அப்ப தெரியும் நான் ஏன் இன்னைக்கு உன்ட்ட பேசலன்றது.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: சில நேரம் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, ஆனா நேரம் வர்றப்ப
1: நான்
0: சொல்லுவேன், புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எனக்கு, எல்லாம்
1: புரிஞ்சிச்சுப்பா.
0: அந்த மாதிரி டைம் தான் இந்த 25.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: விறுவிறுன்னு நடக்க போகுது.
1: எஸ்
0: நீங்க குடும்பத்துல போறோம் சொல்லுவீங்க, வேணாம் புரிஞ்சிருச்சு சாமி புரிஞ்சிருச்சு, ஏன் இத்தனை வருஷம் இந்த பாடுங்கிறது
1: புரிஞ்சிருச்சு
0: புரிஞ்சிருச்சு, வேணா ஒரு பாட்டு வேணா கட்டிக்கிறேன் நான்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இவரு காயம் காயன்றாரு யாரு?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் யோசேப்பு மாதிரி ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பூசிட்டா ஒரு சாயத்தை.
1: எஸ்
0: பூசினாலும் பூசினா பாருங்க,
1: நல்ல சாயம்,
0: சரியான சாயத்தை பூசி விட்டா கழுவ முடியல என்னாலயே, கழுவுனாலும் இந்த சாயம் போக மாட்டேன்னு.
1: எஸ்
0: ஆண்டவர் சொன்னாரு. இதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி ஐடியா எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல அப்படின்னு ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆனா ஜோசப்போட கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப, சாயம் பூசப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு அவர் ஒரு சகாயம் செஞ்சார் பாரு.
1: சகாயம்
0: இப்ப சாயம் பூசிருக்காங்க. ஆனா தேவன் கடந்து வருகிற வேலை 25 வந்துருச்சு.
1: ஆமென்.
0: இந்த வருஷம் பெரிய சகாயத்தை எதிர்பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: அதிகாரத்தில் 15 வசனத்தில், நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் முறையிடுறார். தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறார்னா
1: முறையிடுகிறார்.
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இருக்கலையா?
1: எஸ்
0: நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது
1: அடியே என்னை நினைத்துக் கொள்.
0: அந்த வசனம் வாசிக்கலாமா? 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது
0: என்னை நினைத்து
1: என் மேல் தயவு வைத்து
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து.
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: என்னப்பா ஓங்காரியம் சொல்ற? என் காரியத்துக்காக தான் நான் உன்னை அடைச்சு போட்டிருக்கேன்.
1: ஆமென்.
0: அது புரியல யோசேப்புக்கு. ஆனா 41 அதிகாரம் வர்றப்பதான் தெரியுது,
1: ஓ
0: உங்க காரியத்துக்காக தான் இந்த பாடா. நான் கூட இவங்க தான் என்னமோ பாடா படுத்துனாங்க, நான் என்ன செஞ்சேன்னா
1: நினைச்சேன். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க.
1: எஸ்
0: கடந்து வந்த அவமானங்களுக்கு பின்னாடியும் அதை கூட ஆண்டவர் தம்முடைய நோக்க நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ள உண்மை உள்ளவர். இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. நமக்கு என்னன்னா
1: தெரியுது.
0: அந்த ஸ்லாங் எப்படி மாறுது பாருங்களேன். ஜோசப் வந்து தன்னுடைய பிரதர்ஸ சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட அவர் பேசுறப்ப 45 அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 4 வசனம், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் அவர்களை திட்டினான்.
1: இல்ல
0: வாங்கடா கிட்ட வாங்கடா வாடா கிட்ட வாடா கிட்ட கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. அப்படி இல்ல, திட்டுறதுக்கு கிட்ட வர சொல்லல, திட்டத்தை குறிச்சு சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டவான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தை இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே மாறுது. களவா கொண்டு வரப்பட்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கைதி ஆக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, நான் விற்கப்பட்டவன் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவன். Hallelujah.
1: Hallelujah.
0: And Julian, I was not sold by you, but I was sent by God.
1: Amen.
0: I am an apostle.
1: Apostle.
0: உங்களை எல்லாம் மீட்கும்படி, உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த காலம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்?
1: அனுப்பினார். நான் களவாக வரவில்லை, அவருடைய உளவு சொல்ல வந்திருக்கிறேன்.
0: இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பாராத விதத்துல இந்த சீசன்ல நடக்குது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் உண்டு,
1: சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: காயம் காயம் சொன்ன ஆபிரகாமுக்கு காயத்துக்கு மருந்து போடுவாரா? காயத்துக்கு என்ன செய்யல?
1: மருந்து போடல.
0: கெட்டவன ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தா எதுக்கு மருந்து போட்டிருப்பாரு?
1: காயத்துக்கு மருந்து.
0: காயத்துக்கு மருந்து போடாம அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க முறையிடுறப்ப அதை கண்டுக்கிறாம விட்டுட்டு அவருடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? அப்படின்னா அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு.
1: ஆமென்.
0: வந்துட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: ஏனா அவர் தனியா, அவர் உள்ள வர்றப்ப எல்லா காயமும் ஆறிரும்.
1: எஸ்.
0: எல்லா சாயமும் வெளுத்துரும்.
1: எஸ். எல்லா சாயமும் வெளுத்துரும்.
0: ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நீலச்சாயம் வெளுத்து போச்சு,
1: டும் டும் டும் டும் டும்,
0: ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு,
1: டும் டும் டும்.
0: சில நரியெல்லாம் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுது.
1: எஸ்.
0: அந்தரக்கார நரி
1: ராஜா வேஷம் போட்டு ஆடுது.
0: ஆடுது. சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. காட்டுல எதை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா,
1: சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
0: என்ன வேஷம் போட்டுக்கிட்டு?
1: ராஜா வேஷம்.
0: ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு மழை பெஞ்சு பாருங்களேன்,
1: எல்லாம்
0: ஆயம் பூரா கரைஞ்சு போச்சு.
1: கலைஞ்சு போச்சு.
0: ஆயம் கரைஞ்ச உடனே நரிங்கிறது இப்பதான் என்னன்னா
1: தெரிய வருது.
0: தெரியுது.
1: Yes.
0: அந்த மாதிரி ஒரு மலையை இந்த சீசன்ல கத்தர் அனுப்ப.
1: ஆமென். ஆமென். ஆமென்.
0: உங்க மேல பூசப்பட்ட சாயம் எல்லாம்.
1: Yes. Hallelujah.
0: ஆனா இங்க யோசேப்பு கதையில போத்திபார் மனைவி தான் சாயம் பூசிக்கிட்டு இருந்தா.
1: Yes.
0: உத்தமி மாதிரி யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மலையை அனுப்பினப்ப அந்த சாயம் பூரா என்ன செஞ்சிருச்சு? வெளுத்துச்சு.
1: வெளுத்து போச்சு.
0: சாயம் வந்து எப்பவுமே வெளுக்கக்கூடியதுதான் சாயம்.
1: எஸ்.
0: சாயம் என்ன செய்யக்கூடியது?
1: வெளுக்கக்கூடியது.
0: சட்டை எடுத்தா அப்படியே வெள்ள வெளியேன்னு கடைசி வரைக்கும் அப்படியேவா இருக்கு
1: இல்லைங்களே.
0: கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் என்ன செய்யறதுல
1: வந்துருது,
0: வெளுத்துறதுல
1: வெளுத்துறது.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா கிரி செய்தவர்களுடைய சாயம் வெளுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: ஆமென்.
0: தந்திரம் பண்ணினவருடைய சாயத்தை வெளுக்குது, வெளிருது. அப்படி போத்திபார் மனைவி யோசேப் பின்னாடி முகம் வெளிரி போய் நிப்பா அப்படி.
1: எஸ்.
0: அல்லேலூயா. சொல்லுங்க, சாயம் வெளுக்குது.
1: சாயம் வெளுக்குது.
0: நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது.
0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: அந்த நேரம் வர்றப்ப இந்த காயம் எல்லாம் தானாவே ஆறிடும்.
1: ஆமென். Hallelujah.
0: மருந்து போடாமலே.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் ஒரு விஷயம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறப்ப இந்த காயம்லாம் ஒண்ணு.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆமானுடைய சாயல் வெளுத்துச்சா?
1: சாயம் வெளுத்துச்சு.
0: சாயம் வெளுத்துச்சா?
1: சாயம் வெளுத்துச்சு.
0: முருதேக்காயுடைய சாயல் வெளிப்பட்டுச்சா?
1: வெளிப்பட்டது.
0: பைபிள்ல இருக்கா?
1: இருக்கு.
0: சரித்திரமாச்சா?
1: சரித்திரமாச்சு.
0: பைபிள் இருக்குன்னா எனக்கு இருக்குல்ல?
1: அட்டாயம் இருக்கு.
0: எனக்கு நடக்கும்ல?
1: நடக்கும்.
0: நீங்க வலியோட வந்திருக்கிறீங்க. சிலர் நல்லபடி மாசான மாதிரி சாயத்தை நினைச்சுக்கிட்டாங்க. அவங்க பூசிக்கிட்டு என்னைக்கு என்ன பட்டத்தை கட்டிட்டாங்கன்னா, திருட்டு பட்டத்தை
1: கட்டிட்டாங்க.
0: கட்டிட்டாங்க. காவலன கல்வனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையா இருந்தவன துரோகின்னு என்ன
1: செஞ்சிட்டாங்க?
0: பல வருஷமா இந்த அவதூற நீங்க சுமந்து கொண்டு வந்த நிலைமைக்கு இந்த 25 இந்த சீசன்ல ஆண்டவர் ஒரு முடிவரை கட்டுறாரு. உங்க சாயல் வெளிப்படுது. உங்களுக்கு குரதமா பல ஆண்டுகளா கெட்டிக்காரனுடைய என்னமோ சொல்லுவாங்கள, புழுகா பொய்யும் புரட்டும் 8
1: 8
0: அல்லேலூயா. பொய்யு புரட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சமாகுது. சாயம் வெளுக்குதுங்க.
1: ஆமென்.
0: உங்களோட கத்தர் இருக்கிறார் என்கிற சாயல் வெளிப்படுது.
1: சாயல் வெளிப்படுது.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அலங்கரிச்சு ஒரு ராஜ பவனி கொண்டு வருகிற விசேஷித்த ஆண்டு இது. மறக்க முடியாத வருஷம்.
1: மறக்க முடியாத வருஷம்.
0: யோசேப்புக்கு பாருங்க, அப்படியே அணிவகுக்குது ஆசீர்வாதம். நேர வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்?
1: அணிவகுக்கும்.
0: அணிவகுத்து நிக்கி நம்மளை வரவேற்க. அவர் சொல்றார் ஆதியாகமம் 41:55 அவர் அவருடைய காரியத்தை அப்படி புரிஞ்சுக்கிற முடியுது. பாருங்க, ரெண்டு பிளஸ்ஸிங்க வாசிக்கிறப்ப, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி,
1: மூத்தவனுக்கு மனாசே என்று
0: பெயரிட்டான். சில வருத்தங்களை எல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த மறதி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: ஆசீர்வாதத்தை தர்றப்பய ஆண்டவர் மறதிங்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. சில சில கஷ்டங்களை, சில அழுத்தங்களை, சில வருத்தங்களை நீங்க சுத்தமா மறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்றார்.
1: ஆமென். எஸ். ஐ பிலீவ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதாவது 1-2 வருத்தம் இல்ல, வருத்தம் யாவையும் ஆண்டவர் என்ன செய்றாரு?
1: மறக்கும்படி செய்கிறார்.
0: மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு ஞாபகத்துல இல்லையே, அப்படியே இருந்துச்சு, இல்ல எனக்கு ஒன்னும் மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல மறதி.
1: ஆமென்.
0: மறதி
1: நல்ல மருந்து.
0: கெட்ட நினைவு ஒண்ணு உண்டுன்னா நல்ல மருந்தையும் உண்டு.
1: ஆமென்.
0: கெட்ட நினைவு பிசாசால வருது, நல்ல மருந்து ஆவியானவரால வருது.
1: ஆமென்.
0: கெட்ட நினைவுகளோட போராடின உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மருந்துகளை தருகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நல்ல மருந்துன்னா என்ன அர்த்தம்? தூக்க மாத்திரை போட்டு என்ன வரல?
1: தூக்கம் வரல.
0: மாத்திரை போடாமலே தூங்குவீங்க.
1: ஆமென்.
0: நிம்மதியா இந்த மாதிரி தூங்கி ரொம்ப காலம்
1: என்னன்னா
0: சொல்லக்கூடிய அதிசயத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
1: என்ன
0: மறதி?
1: நல்ல
0: மறதி.
1: ஆமென்.
0: நல்ல மறதி.
1: நல்ல மறதி.
0: மனுஷனுக்கு பிரச்சனையே மறக்க முடியாதான பிரச்சனை? பல காரியத்துல ஏன் கோவம் இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்கு? மறக்க முடியல.
1: மறக்க முடியல.
0: செத்தால என்ன செய்ய மாட்டான்?
1: மறக்க மாட்டேன்.
0: கட்ட என்ன செய்யாதுன்னா
1: வேகாது.
0: என்ன பஞ்ச அடிக்கிறானுங்க இந்த நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, அவன் செஞ்சதை மாத்த முடியாது, செஞ்சிட்டான். இனிமே அதை செஞ்சதை அழிச்சா எழுத முடியும். நடந்தது என்ன செஞ்சிருச்சுன்னா
1: நடந்துருச்சு.
0: நடந்துருச்சு. அதனால நடந்ததை மறக்கிறதுக்கான அதிசயத்தை உனக்கு செய்யறேன்.
1: ஆமென்.
0: நான் நடந்ததை மாத்த போறது இல்ல, நடந்தது நீ மறந்துருவ.
1: மறந்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கு ஏன் இப்படி? என்னன்னா
1: நடந்துச்சு.
0: நடந்ததை மாத்த முடியுமா?
1: மாத்த முடியாது.
0: மாத்த முடியல.
1: மாத்த முடியாது.
0: அப்ப நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா நடந்ததை நீங்க மறக்கிற அதிசயம் உங்களுக்கு இந்த வருஷம்.
1: ஆமென். எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நடந்ததை நான் என்ன செய்றேன்?
1: மறக்கறேன்ப்பா.
0: அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மனசுல வச்சுக்கிறேன். சும்மா போட்டு அதே நீ என்ன செய்ய? நானே மறந்துட்டேன், நீ ஏன் போட்டு அதே என்ன செய்யற? நான் நீ
1: நினைச்சுக்கிட்டு இருக்கிற
0: எல்லா வருத்தத்தையும்,
1: எல்லா வருத்தம்,
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வருத்தங்களை
1: யாவையும், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து.
0: அடுத்த அற்புதம் என்ன? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. அப்படின்னா அப்பாவெல்லாம் மறந்துட்டான் சொல்றது நம்ம அந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கிறது
1: இல்லையே.
0: அப்படி இல்ல, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் என்னன்னு விட்டுட்டேன். அதாவது அப்பா வீட்டு நினைவு இருக்கு பாருங்களேன், அந்த வீட்டை பிரிஞ்ச ஒரு துக்கம் இருக்கு பாருங்களேன், ஹோம் சீக்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஹோம் சீக் வந்து இல்லாம போயிருச்சான். யாருக்குன்னா
1: யோசேப்புக்கு.
0: யோசேப்புக்கு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்ன சீக் எல்லாம் போயிருச்சு?
1: ஹோம் சீக்.
0: என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் என்ன செய்தாரா?
1: மறக்கும்படி தேவன் பண்ணினார்.
0: பேஷன்ல வருதான்னு பாருங்க. பேஷன்ல இல்லை, இல்லை இந்த இது இல்லை. அப்படி ஏதோ ஒண்ணுல நானு அப்பா வீட்டு மேல, அப்பா வீட்டை குறிச்சு, அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டு துக்கத்தோட இருந்தேன் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்?
1: மறக்கும்படி,
0: மறக்கும்படி
1: செய்தார்.
0: செய்தார். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஆண்டுல நல்ல மறதிகளை சேர்த்தே கொடுப்பார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல மறதி வருது.
1: எஸ்.
0: நல்ல மறதி எப்ப வரும்? எங்க ஐயா என்னை நினைக்கிற வருஷத்துல.
1: நினைக்கிற வருஷத்துல
0: நல்ல மறதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னு முடிவு.
1: ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அவர் மறவாமல் நினைத்ததுனால.
1: ஆமென்.
0: நினைச்சிட்டு இருந்த பல காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன்.
1: மறந்துட்டேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: துக்கத்தை நீங்க மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: யோசேப்பு துக்கத்தை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்துச்சு. துக்கத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனாலதான் தூக்கம் வர மாட்டேன்னு
1: எனக்கு.
0: துக்கம் நம்மள மேற்கொண்டுருச்சுன்னா நமக்கு என்ன வராது?
1: தூக்கம் வராது.
0: தூங்கி ஏன் பல நாள் ஆச்சுன்னா துக்கம். துக்கம் உங்களை மேற்கொண்டிருந்த துக்கத்தை இந்த கைரோஸ் ஆண்டுல, இந்த கைரோஸ் சீசன்ல நீங்க மேற்கொள்வீர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நீங்க பாருங்க, ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க இந்த சீசன்.
1: ஆமென். ஆமென்.
0: பொறாமப்பட்டீங்க பாருங்க. அந்த ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா தர்றாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை, தூக்கத்தை ஆசீர்வாதமா தரேன்,
1: தருகிறேன்.
0: நல்லா தூங்க போற தாய், நீ நிம்மதி என்ன செய்வ?
1: தூங்குவீங்க.
0: தூங்குவ.
1: தூங்குவீங்க.
0: தூக்கம் ஒரு ஆசீர்வாதம்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

0: அப்பா இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு,
1: 31 வருஷம்,
0: இன்னும் தம்பி தூக்கத்துல இருக்கிறானா?
1: இருக்கிறான்.
0: என்ன தூக்கத்துல
1: இருக்கு அப்பான்றான்.
0: என்னைக்கு சொன்னா?
1: நேத்து கூட சொல்லியிருக்கேன், நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம்,
0: இன்னைக்கு
1: 12ஆம் தேதி 3:45 தான் எங்க அப்பாவுக்கு அடக்கம் நடந்துச்சு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பா அவனுக்கு என்ன விட 4 வயசு சின்ன பையன், எனக்கே அப்ப 12 வயசு, அவனுக்கு 8 வயசு, இப்ப அவனுக்கு 36 38 வயசு. இது வரைக்கும் நீ மிஸ்ஸி அப்பான்றான். எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையாவே எனக்கு ஏசப்பா அந்த இடத்த அப்படியே நிரப்பிட்டார். ஏன்டா அப்பாவை நினைச்சிடலாம், எங்க அப்பா இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்றான்.
0: இதுதான் மனாசே பிளெஸிங். ஆண்டவர் சடனா சொல்றாரு பாருங்க, மனாசே பிளெஸிங்,
1: மனாசே பிளெஸிங்,
0: மனாசே பிளெஸிங்னா நல்ல மறதி,
1: நல்ல மருந்து. ஆமென்.
0: சில துக்கங்களை நம்மளை மேற்கொண்டிருந்த துக்கங்களை நாம மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: எஸ்
0: ஏதோ ஒரு இழப்பு அது மனசுல அப்படி உட்காந்துட்டே இருக்கா, இழந்துட்டோமே இழந்துட்டோமே, அந்த இழந்தது வலிக்குது, அந்த இழந்தது மனசுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை என்ன செய்யுது,
1: கொடுக்குது
0: கொடுக்குதுன்னு அந்த இழப்பை மனசுல வச்சு ஒரு வலியோடு அந்த வலி உங்களை மேற்கொண்டிருக்கு பாருங்களேன். அந்த வலிய ஒரு மனாசே பிளஸ்ஸிங்க கத்தர் தர்றாரு, நீங்க மேற்கொள்ளுவீங்க.
1: ஆமென். ஆமென்.
0: அந்த வலி உங்க ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஆமென்.
0: அந்த பெயின் என்னவா மாறும்?
1: ஸ்ட்ரென்தா
0: மாறும்.
1: ஸ்ட்ரென்தா மாறும்.
0: வீட்டில் இருக்கிறப்ப துக்கம் நம்மளை மேற்கொள்ளாது, துக்கத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம்.
1: ஆமென்.
0: மறதி நமக்கு வழியை தராது, நல்ல மறதி வந்திருக்கும். நினைவு வலியை தராது, நல்ல மறதியை கத்த தந்திருப்பார். மனாசே பிளஸிங்,
1: மனாசே பிளஸிங்,
0: 25வது ஆண்டுல உங்களுக்கு மனாசே பிளஸிங் தர்றார் ஆண்டவர்.
1: ஆமென். மனாசே பிளஸிங்.

0: பழச ஆண்டவர் சரி செய்யறாருனா புதுசா ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: மனாசே blessing, எப்ரஹாம் blessing சேர்ந்தே தான் வரும்.
1: ஆமென். எஸ்.
0: அடுத்தடுத்து தான் வருது.
1: ஆமென். எஸ். எஸ். எஸ். எஸ். எஸ்.

மனசே கலங்காத, மனசே வர்றான், மனசே வர்றான்.

0: ஒரு தம்பி இருக்கான். அவங்க அப்பா வந்து தன்னோட வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டார். அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு. யார் மேல? என்ன
1: அப்பா மேல?
0: அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டே யாரும் அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு கசப்பு இந்த ஃபாதருடைய அந்த ஸ்தானத்து மேல. நாண்டர் உள்ள வந்தார் பாருங்களேன். அவங்க வீட்டில் அவனை குறித்து என்கிட்ட சாட்சியாக சொல்கிறப்ப சொல்லுவாங்க, உரிமையை என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். நீ சொல்கிறான், எனக்கு நடந்த பிளெஸ்ஸிங்கில் ஒரு பெரிய ஆச்சரியம்ப்பா, அப்பாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் திரும்பவும் எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை. புள்ள அப்பருந்து அப்பான்னு தான்
1: கூப்பிட்றான்.
0: அந்த கசப்பு

0: எந்நேரமும் பல்ல கடிச்சிட்டு தூங்காமலே கிடக்கிற அந்த வலி, இந்த எமோஷனல் அப்செட் எல்லாத்தையும் ஆண்டவர் மனாசே பிளஸிங் தந்துதான் கரெக்ட் பண்றாரு எல்லாத்தையும்.
1: ஆமென்.
0: இட்ஸ் ஆல்சோ எ மிரக்கிள்.
1: ஆமென்.
0: அதுவும் ஒரு அற்புதம்தான்.
1: எஸ், அதுவும் அற்புதமே.
0: பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டே வந்து எந்த வார்த்தை அப்பான்னு பேரை யாரும் என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாது,
1: சொல்லவே கூடாது.
0: அவன் ஓடி வந்து டாடி அப்பா அப்பான்னு சொல்லி நம்மளை சுத்தி சுத்தி வர்றானா, அவனுக்கு நடந்தது மனாசே
1: பிளஸிங். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: லைவ்ல பாக்குற உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, வலியோட இருக்கிறீங்க, இந்த வலியை நீங்க மறக்கிற ஆண்டு.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: மனாசே,
1: மனாசே,
0: மனாசே பிளஸிங்,
1: மனாசே பிளஸிங்.
0: சரி, வலியை மறந்துக்கிறதோட விட்டுட்டார் ஆண்டவர்,
1: விடலையே.
0: துக்கத்தை மாற்றின ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தையும் தர்ற.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: செகண்ட் எப்ராயிம் பிளஸிங், அது
1: எப்ராயிம் பிளஸிங்.
0: எல்லாம் கைரோஸ்ல தான் எல்லாமே.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: கைரோஸ்ல நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பிளஸிங் உள்ள வந்தப்பதான் பழைய துக்கத்தை உங்களால மேற்கொள்ள முடிஞ்சு.
1: எஸ்,
0: ஒத்துக்கலாமா?
1: ஒத்துக்கலாம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனாசைய தந்ததான் சில துக்கங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன
1: செய்யறார்,
0: மனநிலையை சரி செய்ததோட நிக்க மாட்டார், என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: மனநிலை மாற்றம் மனாசே பிளஸிங், சூழ்நிலை மாற்றம் எப்ராயிம்
1: பிளஸிங். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

He is changing your climate. Your atmosphere is changing now. During this Kairos period. உங்க சூழ்நிலை மாறுது, மனநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது. மனநிலையை மாற்ற மனசைய கொடுத்தார், சூழ்நிலையை மாற்ற எப்ராயிமை தர்றார் ஆண்டவர். டபுள் ஃபோல்ட் பிளஸ்ஸிங், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க சுதந்திரம்.

0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது.
1: உதவாமல்
0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. உங்களை முடக்கி போட்ட, நடக்க முடியாம முடக்கி போட்ட அந்த நினைவு மாண்டு போகிறது. மனாசே முடங்கி கிடந்த உங்களை நடக்க வைப்பா, எழுந்து நடமாட பண்ணுமா. அந்த மனாசே
1: வர்றா.
0: முடங்கி கிடக்குறேன், முடங்கி கிடக்குறேன், ஒரு பக்கம் முடங்கி கிடக்குறேன், இன்னொரு பக்கம் மனசுல உடஞ்சு கிடக்குறேன். இந்த முடங்கி கிடக்கிற உடஞ்சு கிடக்கிற நிலைமையை மாற்றக்கூடிய பிளஸிங் தான் மனாசே. அது கைரஸ்ல வருது.
2: ஆமென், ஆமென்,
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா. கைரஸ்ல வருது.
0: அப்ப மனநிலையை மாத்திட்டு அப்படியே விட்டுருவாரா?
2: விட மாட்டாரு.
0: கிளைமேட் சேஞ்சிங் மிரக்கிள்.
2: ஆமென்.
0: அட்மாஸ்பியர் சேஞ்சிங் மிரக்கிள். அதான் எப்ராயிம் பிளஸிங்.
2: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று
2: ஏறிட்டான். ஏறிட்டான்.
0: ஒரு பக்கம் வருத்தத்தை மறக்க வச்சுட்டு பெருக்கத்தை தர்றாரு.
2: ஆமென்.
0: மனாசே வர்றப்ப வருத்தம் மறக்கும், எப்ராயிம் வர்றப்ப பெருக்கம் வரும்.
2: பெருக்கம் வரும்,
0: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
2: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
0: ட்வின் பிளெஸிங்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: காட்லி ட்வின்ஸ்,
2: காட்லி ட்வின்
0: அடுத்தடுத்து வருகிறது.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மேற்கொள்றீங்க, தேவன் தர துக்கத்தை பாக்குறீங்க.
2: ஆமென். எஸ்,
0: துக்கத்தை மாற்றக்கூடிய பிளஸிங் மனாசே, துக்கத்தை தர பிளஸிங்
2: எப்ராயிம்.
0: எப்ராயிம்,
2: எப்ராயிம்.
0: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது.
2: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது. ஆரம்பமாகுது.
0: எங்க பெருக்கம் கொடுறாரு? தங்கச்சி மடத்துல வருத்தத்தை கொடுத்துட்டு அமெரிக்காலே பெருக்கத்தை தர்றாரு
2: இல்லையே?
0: எந்த தெருவுல வருத்தமோ அதே தெருவுல,
2: அதே தெருவுல பெருக்கம்.
0: எங்க சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி
2: பெருகுவீர்கள்.
0: பெருகி
2: பெருகி.
0: எந்த இடத்துல கூணி குறுகி நின்னீங்களோ அதே இடத்துல பழுகி பெருகி.

0: நீங்க எந்த காப்பகத்திலையும் போய் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனநல காப்பகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனநல காப்பகத்துக்கு போனா தான் சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மனாசே பிளஸிங் வருது, விசுவாசி, உனக்கு நான் தான் காப்பகம்.
1: காப்பகம், ஆமென், ஹல்லேலூயா, எஸ், அவர் தான் காப்பகம்.
0: அவர் தான் காக்கிறவர் தானே காப்பகம்.
1: ஆமாங்க,
0: என்னை காக்கிறவர் தான் என்னுடைய
1: காப்பகம்.
0: காப்பகம்,
1: காப்பகம்.
0: ஏதாவது ஒரு காப்பகத்துல உங்களை தள்ளிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, மனாசே பிளஸிங்க தந்து உங்களை காக்க விரும்புற.
1: ஆமென், எஸ், ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்களே ஒரு காப்பகம் வைப்பீங்க?
1: எஸ், ஹல்லேலூயா, நீங்களே ஒரு காப்பகத்தை வைப்பீங்க.
0: ஏன்னா அந்த அந்த அந்த அந்த அந்த மெடிசின் பாருங்களேன், சாரி, கத்தர் மறக்க பண்ணினார். இட் வாஸ் காட்ஸ் ஆக்ட். நான் மறந்தேன் இல்ல, மறக்க
1: பண்ணினார்.
0: சில காரியங்களை மற்றவங்க மறக்க முடியாம இருப்பாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஒரு மனாசே பிளஸிங்க தந்து மறக்க பண்ணுங்க ஆண்டவர்,
1: மறக்க பண்ணுங்க ஆண்டவர். எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டாவது, நான் பழுகி பெருகல,
1: பெருக பண்ணினார், பண்ணினார். Yes.
0: இதுவும் God's act.
1: Amen.
0: God's act வந்து கைரோஸ்ல தான் ரிலீஸ் ஆகும்.
1: Amen.
0: கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரத்தின் கிரியை தான் மனாசே எப்ரயீம்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் செஞ்ச காரியத்துக்கு தான் யோசேப் என்ன வைக்கிறார்னா,
1: பேர் வைக்கிறார்.
0: மனுஷங்க நம்ம குரோதமா எழும்பி என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னுடைய சார்பா எழுந்து எனக்கு என்ன செஞ்சாருங்கிறது முக்கியம்.
1: முக்கியம்,
0: நீங்க சொல்லுங்க, சிறப்பா செஞ்சார்,
1: சிறப்பா செஞ்சார். எஸ்,
0: ஸ்பெஷல் ஆண்டு.
1: ஆமென்,
0: சிறப்பான ஆண்டு,
1: சிறப்பான ஆண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு,
0: நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது.
1: ஆம், சிறப்பான
0: சுதந்திரம் எனக்கு
1: உண்டு,
0: சிறப்பான சுதந்திரம். 16:6 சங்கீதம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான
0: சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்கிறார்.
1: ஆமென்.
0: பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங், எப்பவுமே பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங்ஸ், தேவ திட்டத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: மோசே பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: யோவான் ஸ்நானகன் பெரிய பிளஸிங், தேவனுடைய நோக்கம் வர்ற நிறைவேறுகிற நேரம் வர்றப்பதான் அந்த பிளஸிங் ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: நீங்க நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துகிற இந்த ஆண்டுல திட்டத்தின்படி ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தை மனசுல வச்சு ஆண்டவர் அந்த பிளஸிங்க ரிலீஸ் பண்றாரு.
1: எஸ், எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்த மகன் இறந்திருந்தான், இங்க வச்சிருந்தோம், எல்லாரும் கூட நின்னீங்க 2012. அப்புறம் ஒரு 13 கழிச்சு FGBC போறோம். அன்னைக்கு தான் அவனை நாகர்கோயிலிருந்து கொண்டு வந்த அந்த சீசன். அந்த நாளையே கர்த்தர் மறக்க வச்சிட்டாரு. பையன் ஆண்டவர்கிட்ட போய் 4 குழந்தையே இல்லாத நேரத்தில் சீசனும் கொடுத்தாரு. பழுகி பெருக பண்ணின மனாசை அனுபவத்தையும் கொடுத்தாரு, எப்ராயம் அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு.
0: ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றார், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நீங்க கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. ஒரு பர்டிகுலர் டேட், ஏன்னா அந்த நாள்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு உங்க வீட்டுல.
1: நடந்துச்சு.
0: அந்த நாள் நெருங்குறப்பயே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த நாள் நெருங்குறப்பயே பதட்டம் அடைவீங்க. உங்க பிபி, சுகர், தூக்கம் எல்லாமே கண்ணா பின்னான்னு டிசார்டர் ஆகும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், மனாசே பிளஸிங் வருது. அந்த நாள் வந்துட்டு போன பிறகுதான் அந்த நாளை குறிச்ச நினைவு உங்களுக்கு வரும். இனிமே
1: 23 டிசம்பர் இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியும்? ஏசப்பா கிட்ட போயிட்டான் உங்க பையன். அப்படியா? எனக்கே தெரியல. ஐயோ, டிசம்பர் 23 போயிட்டானா? அப்படியா? தெரியல.
2: இட்ஸ் எ பிளெஸிங்.
1: எஸ்.
0: எந்த நாளை ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் நீங்க போராடுறீங்களோ அந்த நாள் கடந்து போனது தெரியாம நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த நாளை எதிர்கொள்றதுக்கு அவஸ்தப்பட்டீங்க, ஆனா நீங்க அந்த நாள் வந்து போன பிறகுதான். ஓ, போயிச்சா? நினைப்புல எல்லாம் போயிச்சு.
1: ஆண்டவரே,
0: பிஸியா இருந்தேன் ஆண்டவரோட, நான் வேற இதுல இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மனதளவுல ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த 25வது வருஷத்துல இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஆண்டவர்
1: செய். எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உடம்பிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு காலத்தை வச்சவர், சிறப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கு இப்படி சொன்னார், உன்னை புடமிடுறதுக்கு ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், உன் காரியத்தை தலைகளை புரட்டி போடுறதுக்கும் ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், அது என்னோட சீசன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படி அப்படி திருப்பி போடுவார் பாருங்களேன், வந்து
1: திருப்பி போடுவார்.
0: அப்படி
1: புரட்டி போடுவார்.
0: புரட்டு 13 வருஷம், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்படி புடமிட்டாரு. கர்த்தருடைய வசனம் யோசேப் என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: சங்கீதம் 105 தானே?
1: 105.
0: கர்த்தருடைய வசனம் யோசேப் என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: ஆனா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய கை யோசேப்ப உயர்த்தியது.
1: எஸ்.
0: க்ரோனோஸ்ல.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த க்ரோனோஸ் வர்றப்பதான் இந்த 24 hours அனாயிட்டிங்னா நான் சொன்னேன் பாருங்க உங்களுக்கு, கைரோஸ் வர்றப்ப 24 மணி நேரத்துல ஆண்டவர் காரியங்களை சரி செய்கிற அதிசயங்கள் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தான் நடக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதான் ஆண்டவர் அருமையா சொன்னார், கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்ஸ்.
1: கிளைமேட் சேஞ்சிங் பிளஸிங்.
0: ஒரு பிளஸிங்க உங்க லைஃப்ல கொண்டு வருவாரு. உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க மனதின் சூழ்நிலை எல்லாமே அடியோட மாறிடும்.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. அப்படி ஜோசப் ஒரு பிளஸ்ஸிங். பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வந்தப்ப அரண்மனையோட அட்மாஸ்பியரே மாறிடுச்சு.
1: எஸ்.
0: டேவிட் ஒரு பிளஸ்ஸிங். 7 பள்ளத்தாக்குல டேவிட் ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அந்த யுத்தம் வந்து கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: மோசே 80 வயசுல எகிப்து கொண்டு வர்றப்ப எகிப்தினுடைய கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பிளஸ்ஸிங். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சு ஆலயத்துல என்னைக்கு கொண்டு வந்த அன்னால் அந்த மகனை விட்டாலோ அன்னைக்கே இஸ்ரேலினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: இந்த தேசத்தினுடைய கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த தீவில ஆரம்பிக்கிறார்.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தீவிலங்க.
1: எஸ்.
0: தீவினுடைய சூழல் மட்டும் இல்ல, வீட்டு சூழல் மட்டும் இல்ல, இந்த ஊரோட சூழல் மட்டும் இல்ல, தேசத்தினுடைய கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தீவில ஊற்றுகிறார்.
1: ஊற்றுகிறார். ஆமென்.
0: புரியுதோ புரியலையோ, இந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக்கங்க.
1: எஸ்.
0: சீக்கிரத்துல பார்க்க போறீங்க.
1: சீக்கிரத்துல.
0: சீக்கிரத்துல. சீக்கிரத்துல. எல்லா லாட்ஜும் நிரம்பி வழியும்.
1: ஆமேன். ஹல்லேலூயா.
0: எழுப்புதலை பார்க்க.
1: எழுப்புதலை பார்க்க. புதிய விமான தளங்கள் வரும். ரயில்வே ஸ்டேஷன் வரும்.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு.
0: எல்லாம் ரெடி.
1: ரெடி.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்க க்ரோனோஸ்ல உங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா கைரோஸ்ல ஒரே கோலாகலம் தான்.
1: கோலாகலம்.
0: கோலாகல கொண்டாட்டம்.
1: கோலாகல கொண்டாட்டம். எஸ். ஆமென்.
0: இப்படி ஒரே கோலாகலமா இருக்குங்க.
1: ஆமென்.
0: கொண்டாட்டம் எப்படி இருக்குனா
1: கோலாகலமா இருக்குங்க.
0: Get ready for the celebration.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
1: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்.
0: புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு எந்த அளவு முக்கியம், அதுபோல கர்த்தருடைய வருஷம் இது, கர்த்தருடைய சீசன் இது. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க.

0: நீங்க சொல்லலாம் என் நிலைமை தெரியாம அதான் புது வருஷம் வந்துச்சுல போயிருச்சுல ஏன் அந்த இறங்கி வாங்க சாமி அதை விட்டுட்டு இன்னும் அந்த மூடலயே நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: இருக்கிறீங்களே
0: எங்க நிலைமை தெரியாம நீங்க பாட்டுல என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்களே
0: எதை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்கன்னா என் டேமேஜ் பெருசு என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நாசம் பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான இழப்பு பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான சேதம்
1: பெருசு
0: ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அழறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் ரிப்பேர் பண்றது மட்டும் இல்ல உன்னை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்
1: ஆமென் எஸ்
0: நீ சுதந்தரிக்க போகிற என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஐ ஹேவ் ப்ரிப்பேர்ட் யூ ஐ ஹேவ் எக்யூப்ட் யூ
1: ஆமென்
0: நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் உனக்காக நான் ஆயத்தமாக்கின ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்ன இத்தனை வருஷம் ப்ரிப்பேர்
1: பண்ணேன்
0: நீ சொல்ற ரொம்ப டேமேஜா இருக்கு இட்ஸ் எ ஹியூஜ் ஆஸ்க் இதெல்லாம் ஜெபமா கேட்கறதுக்கு எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு ஆனாண்டு சொல்ற கெட் ரெடி ஃபார் த டாஸ்க் உனக்காக நான் வச்சிருக்கிற பணியை செய்யும்படி நீ ஆயத்தமாக நீ ரெடி ஆகின்றார்
1: எஸ்
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஊத்துங்கயா மாவ முதல்ல அப்படின்னு சொல்லுங்க
1: சொல்லுங்க

0: இந்த சீசன்ல நம்ம கொடுத்த ஓமைகள்லாம் நம்மளால மறக்க முடியல. தோசைகள் ஓமை மறக்க முடியல இல்லையா?
1: மறக்க முடியலங்க.
0: அப்புறம் என்ன ஓமை மறக்க முடியல? மாம்பழ ஓமை என்ன செய்ய முடியும்?
1: மறக்க முடியல,
0: மறக்க முடியல. ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு. மொத்த கொலை என்ன செய்ய போகுதுன்னா
1: பழுக்க போகுது,
0: பழுக்க போகிறது. வேற என்ன ஓமை சொன்னாரு? தோசைகள் ஓமை சொன்னாரு. ஓசியல அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 12:10 அப்படியே தீர்க்க தரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால்
1: பேசினேன்.
0: அப்ப தோசைகள் ஓமை யாரு கொடுக்கறா? ப்ரொஃபட்டிக்கல் பேரபிள் அது.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மாம்பழம் என்னது?
1: ப்ரொஃபட்டிக்கல்
0: தீர்க்க தரிசன ஓமைகளை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன்.
1: தட்டு நிறைய லட்டு என்கிற ஓமைகளால்
0: பேசினேன்.
1: அப்புறம் சோடா பாட்டில் உடைச்சு கொடுப்பாங்க, முகத்துல தெளிப்பாங்க, எழுந்திரி எழுந்திரி சொல்லி ஓமைகளால் பேசினேன்.
0: சட்டு புட்டு விறுவிறு
1: சுறுசுறு
0: சுறு. உங்க காட்டுல மழைதான் போங்க. இந்த வருஷம் பாரு, இந்த வருஷம் நிறைய விருந்திருக்கும்.
1: ஆமென். சாவி என்கிற ஓமைகளால் பேசினேன், செங்கல் என்கிற ஓமைகளால் பேசினேன், பைபிளை வாங்குங்கிற ஓமைகளால் பேசினார்.
0: இந்த வருஷம் விருந்து தான் போங்க.
1: விருந்து
0: அல்லேலூயா, செலிப்ரேஷன் தான்.
1: எஸ். செடி முண்டுது என்கிற ஓமைகளால் பேசினார். அல்லேலூயா.
0: அதனால இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். மகிமை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.

0: மனாசே பிளஸிங்
1: என்னால
0: கிரகிக்க முடியல. எப்ராயீம் பிளஸிங் என்னால கிரகிக்க முடியல. முக்காடு எடுபடுகிறது, முக்காடு எடுபடுகிறது. கேவலப்படுத்தினாங்க. உன் வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப, உன்னோட வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. காயம் பெருசு, ஆனா அதை விட என்னுடைய காரியம் பெருசுன்றார் ஆண்டவர். உன் காயத்தை விட என்னுடைய காரியம் பெருசு. மனநிலையும் மாறும், சூழ்நிலையும் மாறும். கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன் வீட்டு சூழ்நிலைய, உன்னுடைய அட்மாஸ்பியரை அடியோட மாற்றி போடக்கூடிய எப்ராயீம் பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன்னுடைய மனதளவில் இருக்கிற மனதினுடைய வருத்தங்கள், சூழ்நிலைகள், கசப்புகள், வெறுப்புகள், காயங்களை ஆற்றி போடக்கூடிய மனாசே பிளஸ்ஸிங்ஸ் உனக்கு நான் தர்றேன். இது உனக்கான நேரம். உன்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். Thank you, அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அற்புதமா எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. இந்த மனாசே பிளஸ்ஸிங்கோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு இரவே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: Praise the Lord. அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம். அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.

0: Psalm 118:6.
1: சங்கீதம் 118 ஆறாம் வசனத்துக்கு திருப்பிக்கொள்வோம்.
0: Been teaching on renewing our mind for the last quite some time.
1: கடந்த பல வாரங்களாக மனம் புதிதாகுதல் என்கிறதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம்.
0: You know, and 2 Corinthians 10:3-5, let me remind you, says that we must cast down every imagination, every high thing that exalts itself against the knowledge of God, and bring into captivity every thought that is contrary to the thought of Christ.
1: 2 Corinthians 10:3-5 என்ன சொல்கிறது? எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Thoughts are the things that get us into trouble.
1: இந்த எண்ணங்கள் தான் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளாக்குகிறது.
0: Thoughts bring fear.
1: எண்ணங்கள் பயத்தை கொண்டு வருகிறது.
0: Thoughts affect our health.
1: எண்ணங்கள் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கிறது.
0: Third, thoughts affect our performance in our work.
1: இந்த எண்ணங்கள் நம்முடைய வேலையின் திறனை பாதிக்கிறது.
0: So thoughts are a very important aspect of man's being.
1: ஆகவே மனுஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கிறது.
0: The Apostle Paul says in Philippians 4:8, only think on good things.
1: அப்போ பிலிப்பியன் 4:8 லே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று.
0: Because your mind is not made to think on bad things.
1: ஏனென்றால் உங்களுடைய மனமானது கெட்ட காரியங்களை சிந்திக்கும்படி உண்டாக்கப்படவில்லை.
0: When you meditate upon bad things, evil things, then it really gets affected.
1: கெட்ட காரியங்கள், மோசமான காரியங்கள் நீங்கள் தியானிக்கும் போது அது மெய்யாகவே பாதிக்கப்படுகிறது.
0: But when you meditate on good things, it gets built up.
1: ஆனால் நல்ல காரியங்களை தியானிக்கும் போது அது கட்டப்படுகிறது.
0: Your mind is a God-given tool for you to live in this world.
1: உங்களுடைய மனம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது.
0: It is meant to function a certain way.
1: ஒரு குறிப்பிட்ட விதத்திலே செயல்படும்படி அது இருக்கிறது.
0: That is why the Bible teaches us a lot about mind to help us understand how we must treat our mind and what kind of thoughts we must put in our mind.
1: ஆகவே தான் நம்முடைய மனதை நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்முடைய மனதை மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களை வைக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நிறைய பேசுகிறது.
0: After you become a Christian believer,
1: நீங்கள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாய் மாறின பிறகு,
0: you need to really go through a change of mind.
1: ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
0: You know, change of mind that goes beyond just turning around and giving your life to the Lord Jesus Christ, but now changing your very thoughts about all the various issues of life.
1: அதாவது மனம் மாற்றம் என்று சொல்லும்போது வெறும் இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அந்த மாற்றம் மட்டும் கிடையாது. அதன் பிறகு வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறோ அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்.
0: But every area of your life, your thoughts must be in along the same lines as the word of God.
1: உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை கேட்டார் போல உங்களுடைய எண்ணமும் அமைய வேண்டும்.
0: Your soul, your thoughts must prosper.
1: உங்களுடைய ஆத்மா, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்க வேண்டும்.
0: And as your soul prospers, your thoughts prosper, you will prosper in every area of your life.
1: உங்களுடைய ஆத்மா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் செழித்திருக்கும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு
0: So one of the greatest things that a believer has to do is to constantly work to take the thoughts of God and bring them into our mind and store them into our mind.
1: ஒரு விசுவாசி தொடர்ந்தேர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய எண்ணங்களை கொண்டு வந்து மனதிலே அவன் அதை சேமித்து வைக்க வேண்டும்.
0: And work on casting down every thought, every imagination that is wrong and against God.
1: அது மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக இருக்கிற தவறான எந்த ஒரு எண்ணத்தையும் அவன் நிர்மூலமாக்குற அந்த வேளையில் ஈடுபட வேண்டும்.
0: You must use the word of God to destroy those wrong thoughts, those wrong imaginations, because that will become a stronghold that will grip you and that will lead you into all kinds of trouble.
1: தவறான எண்ணங்கள், தவறான கற்பனைகளாக இருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவறான எண்ணங்களே பலத்தாரங்களாய் உருவாகிவிடும்.
0: That is what 2 Corinthians 10:3-5 teaches us.
1: 2 Corinthians 10:3-5 அதைதான் போதிக்கிறது.
0: It begins as thoughts, then it becomes imaginations, then it becomes a stronghold.
1: அது எண்ணமாக ஆரம்பித்து கற்பனையை உருவெடுத்து பலத்தாரனாய் மாறுகிறது.
0: You talk about evil habits, people have bad habits and not able to get rid of it. The bad habit began as a thought, then an imagination, then now it has become a stronghold. It holds them strong and would not let them go.
1: மக்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அது ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து பிறகு கற்பனையை உருவெடுத்து இப்போது பலத்தாரனாய் மாறிவிட்டது, இப்போது அது வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கிறார்.
0: Now we are dealing with how to deal with our thoughts.
1: அதாவது நம்முடைய எண்ணங்களை சமாளிப்பது எப்படி, அதான் நாம் பார்த்து
0: கொண்டிருக்கோம். So for that I'm using as an example one of the greatest things that bother people today, that is fear.
1: இதற்கு ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய பயம், அதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: Now fear, you know, Bible talks so much about fear and tells us to fear not.
1: வேதம் பயத்தை குறித்து நிறைய பேசுகிறது, பயப்படாதே என்று நமக்கு சொல்லுகிறது.
0: Fear is the root cause of many problems of man's life.
1: மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த பயம்தான்.
0: And fear is a thought and fear is built into people and it becomes a stronghold over a period of time.
1: பயம் என்கிறது ஒரு எண்ணம், அது மக்களுக்குள்ளே வந்து கொஞ்ச காலம் செல்லும் போது அதே ஒரு பலத்த அரணாய் உருவெடுத்து விடுகிறது.
0: Just like people are addicted to some bad habits, many people are in the clutches of fear and under the grip of fear and unable to get out.
1: எப்படி சிலர் வந்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்களோ அதே போல சிலர் இந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு அதனுடைய பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: How they went as far as that?
1: அந்த நிலை வரைக்கும் அவர்கள் சென்றது எப்படி?
0: Because they allowed thoughts of fear.
1: ஏனென்றால் பயத்தின் எண்ணங்களை அனுமதித்து விட்டார்கள்.
0: And it became an imagination.
1: அதுவே ஒரு கற்பனையாய் மாறியது.
0: It became a stronghold.
1: அது பலத்த அரணாய் மாறியது.
0: Now you got to take the word of God and destroy that stronghold.
1: இப்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அந்த பலத்த அரணை நாம் நிர்மூலமாக்க
0: வேண்டும். Bible says the weapons of our warfare are mighty through God to the pulling down of strongholds.
1: வேதம் சொல்லுது எங்களுடைய போர் ஆயுதங்கள் பலத்த அரணைகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: We have a spiritual warfare.
1: ஒரு
0: undertake.
1: அதாவது நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டியிருக்கிறது.
0: When we say spiritual warfare, it's not always, you know, with the devil or something like that.
1: ஆவிக்குரிய யுத்தம்னு சொன்ன உடனே எப்பவும் அந்த பிசாசோட கூட நமக்கு சண்டைன் கிடையாது.
0: No, nowadays the devil, you know, he deals with our mind and it's through the thoughts only he deals with us.
1: பிசாசு நம்முடைய மனதோடு, அதாவது நம்முடைய எண்ணங்களிலே தான் அவன் வந்து செயல்படுகிறான்.
0: And it is through the thoughts that he captivates us.
1: எண்ணங்களாலே தான் அவன் நம்மை சிறைபிடிக்கிறான்.
0: So you need to work with the thoughts.
1: ஆகவே இந்த எண்ணங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும்.
0: You need to bring down every stronghold by the mighty weapons that God has given to you.
1: தேவன் கொடுத்திருக்க அந்த பலத்த ஆயுதங்கள் மூலமாக அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும்.
0: So let's go to Psalm 118 and continue with what we have said last week.
1: சரி 118 சங்கீதத்துக்கு போவோம். கடந்த வாரம் சொன்னதை தொடருவோம் நாம.
0: Says the Lord is on my side, I will not fear. What can man do to me?
1: சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
0: The Lord is on my side.
1: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
0: It's not saying that the Lord is with you or by the side of you. No, he is on your side means he is on your team pulling with you and joining with you.
1: அது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கார்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கூட சேர்ந்து உங்களுடைய கூட்டணியிலே அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
0: And he provides his strength and his power to you.
1: அவருடைய பலனையும் அவருடைய ஆற்றலையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: So the psalmist says, I will not fear. What can man do to me?
1: ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு

0: இருந்திருக்க எல்லா காரணமும் அவனுக்கு உண்டு.
1: So he has really come to grips with this truth, how to live without fear in the midst of fearful circumstances.
0: ஆகவே அச்சுறுத்து கூட சூழ்நிலை மத்தியிலே பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை அவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான்.
1: He says, I found the secret.
0: அவன் சொல்றான், ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: I will not fear because the Lord is with me.
0: நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
1: The Lord is with me.
0: கர்த்தர் என்னோடு கூட
1: இருக்கிறார். Everybody say, the Lord is with me.
0: நான் சொல்லும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: You know, I told you last week that one of the biggest problems with people today is people think, one of the reasons why people have fear as a big factor in their lives is because people think the Lord is the problem.
0: கடவுள் சொன்னேலையா, மக்களுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னா, விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் தான் அவருக்கு எதிராளியே.
1: The Lord is the one that ran your business into loss.
0: கர்த்தர் தான் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்தது.
1: The Lord is the one that gave you the disease.
0: கர்த்தர் தான் அந்த வியாதியை கொடுத்தது.
1: The Lord is the one that destroyed your family life.
0: கர்த்தர் தான் குடும்ப வாழ்க்கையை அழித்தது.
1: See, a lot of Christian people think like that.
0: நிறைய விசுவாசிகள் அப்படி தான்
1: நினைக்கிறாங்க. How do I know?
0: எனக்கு எப்படி தெரியும்?
1: Look at them, the way they talk, they say, why did the Lord do that to me, brother?
0: அவங்க பேசுற விதத்தை பாருங்க, கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு இப்படி செஞ்சார்?
1: Now such people cannot get rid of their fear because they do not understand this primary concept that the Lord is on their side. They think the Lord is their enemy. If the Lord is your enemy, you better be afraid, my friend.
0: பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பயத்தை அவங்க புறம்பே தள்ளவே முடியாது. ஏன் சொன்னா, கர்த்தர் அவங்களுக்கு எதிரா இருக்கிறான்ற ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் எதிராளின்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆகணும்.
1: சப்போஸ் யூ ஆர் சிக் அண்ட் யூ திங்க் தி லார்ட் இஸ் தி கிவர் ஆஃப் சிக்னஸ்.
0: நீங்க வியாதியா இருக்கீங்க, கர்த்தர் தான் வியாதியை கொடுக்கறவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க.
1: And you know, then you got to be afraid, you know, the Lord giveth and the Lord taketh away. I don't know when it, you know, it's going to happen, you know.
0: அப்புறம் நீங்க பயந்துதான் ஆகணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்போ எடுப்பாரோ தெரியலன்னு தான் உட்காரணும்.
1: You know, there's no other way.
0: வேற வழியே கிடையாது.
1: Such beliefs lend itself to fear and gets you locked into fear.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைதான் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறது, பயத்தின் பிடியிலே சிக்க வைக்கிறது.
1: These kinds of beliefs are very prevalent and very common among Christian people.
0: இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பரவலா இருக்கு.
1: That the Lord is behind every disaster, every evil thing that is happening. You know, if a storm happened, if a cyclone came, it's the Lord.
0: என்ன, எல்லா பேரழிவுக்கு பின்னால, எல்லா தீமைக்கும் பின்னால, ஏதாவது புயல், ஏதாவது சூறாவளி வந்தா உடனே கர்த்தரால வந்தது.
1: Anything bad and terrible happened, it's the Lord.
0: ஏதாவது மோசமா பயங்கரமானதுனா கர்த்தரால வந்தது.
1: Now then you can't get out of fear because if you think that the Lord who's giving you the sickness, the Lord is running your business into loss, the Lord who separated your family, the Lord did all these things, then you better be afraid because you can't stand against him and win.
0: பாருங்க, கர்த்தர் தான் வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் புயல் அனுப்புகிறார், கர்த்தர் தான் வியாதி அனுப்புகிறார்னு சொன்னா அப்புறம் பயந்து தான் ஆக வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க தான் நம்புறீங்க.
1: There is no other way but fear and keep on living in fear.
0: பயப்படுவதை தவிர வேற வழியே கிடையாது. தொடர்ந்து பயத்துல தான் வாழணும்.
1: Because if the Lord is not on your side, then you better be afraid.
0: ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க பயந்து தான் ஆகணும்.
1: But if you understand this one basic truth that the Lord is on your side.
0: ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்ற இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை அறிந்து கொண்டால்,
1: this is one of the most basic truths that I began to understand.
0: பாருங்க, நான் விளங்கி கொண்ட அடிப்படை சத்தியங்கள் இது ஒன்று.
1: Revolutionized my thinking.
0: என்னுடைய எண்ணத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனை கொண்டு வந்தது.
1: A lot of bad things happen in this world.
0: இந்த உலகத்திலே ஏராளமான தீமைகள் நடக்குது.
1: There's a lot of evil in this world.
0: நிறைய தீமை உலகத்துல இருக்கு.
1: But I know that the Lord is on my side.
0: ஆனா எனக்கு தெரியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is not my enemy.
0: கர்த்தர் என் எதிரி அல்ல.
1: No matter what happens, the Lord is not against me. He is for me and he is on my side.
0: என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு எதிராக இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் எனக்காக இருக்கிறார்.
1: So I remember that at all times.
0: ஆகவே எப்போதுமே இதை தான் நான் மனசுல வைக்கிறேன்.
1: When you are sick, you must remember that the Lord is on your side.
0: வியாதியா இருக்கும்போது இதை மறக்க கூடாது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: When you don't have a job and don't have money, when you are in debt, you got to remember the Lord is on your side.
0: வேலை இல்லாத இருக்கும்போது, கையில காசு இல்லாத இருக்கும்போது, கடன்ல இருக்கும்போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதை மறக்க கூடாது.
1: Having family problems, separation and all of this, you know, you have got to remember that God is on your side.
0: குடும்ப பிரச்சனை இருக்கும்போது, குடும்பம் பிரிந்திருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மறக்கவே கூடாது.
1: Now with the Lord's help, now you can recover and you can get back in shape.
0: கர்த்தருடைய உதவியினாலே இப்ப நீங்கள் மீண்டு வரலாம், திரும்ப பழைய நிலைக்கு வரலாம்.
1: So the basic thing to believe is that the Lord is on my side and the psalmist has got the message. He has understood this basic thing.
0: அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியது என்ன, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அடிப்படை காரியத்தை விளங்கி கொண்டான்.
1: Now then why, you know, why so much problem in this world and in the lives of people?
0: அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை?
1: It is because the Bible says that people perish for lack of knowledge.

0: சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
1: Many times we are in trouble because we have lack of knowledge.
0: பல சமயத்திலே நாம் பிரச்சனைக்குள்ள சிக்குகிறோம் ஏன்னு சொன்னால் அறிவில்லாமை.
1: Now turn with me to 2 Peter chapter 1.
0: திரும்பவும் 2 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு.
1: Let me show you something and we're going to build upon this.
0: சில காரியங்களை காட்டுகிறேன் அதிலிருந்து நிறைய காரியங்களை சொல்ல போகிறேன்.
1: 2 Peter chapter 1 verse 3 and 4.
0: 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 3 4 வசனங்கள்.
1: As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue.
0: தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி.
1: Now notice what it's saying.
0: என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க.
1: That through salvation through Jesus Christ God has now given to us all things that pertain to life and godliness.
0: இரட்சிப்பின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
1: Everybody say all things are given to me.
0: எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
1: It has to do with life and spirituality.
0: அதாவது இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் தேவைப்பட்ட அனைத்தையும்.
1: Everything you need to live your life at best in this world and to live your life spiritual life is given to you.
0: அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறந்து வாழ்வதற்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு.
1: Why is it given?
0: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Next verse.
0: அடுத்த வசனம்.
1: By which have been given to us exceedingly great and precious promises that through these you might be partakers of divine nature having escaped the corruption that is in the world.
0: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: It says several things here.
0: இங்கே பல காரியங்கள் சொல்லுகிறது.
1: Verse 3 says all things that pertain to life and godliness is given to us.
0: உணவாசம் சொல்லுகிறது ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு.
1: Verse 4 says that these have been given to us by way of precious promises.
0: நான்காம் வசனம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: How is it given? Given to us? Where is it?
0: எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எங்க இருக்குது?
1: Because people say when you know when you say everything is given to you that has to do with your life and godliness, that's a where is it?
0: அது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மக்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க.
1: I say look under your arm where you got your bible tucked.
0: அக்கல்ல பைபிள் வச்சிருக்கீங்களா அங்க பாருங்க.
1: That's where it is.
0: அங்கதான் இருக்குது.
1: Look at your shelf where the bible is. It's all there.
0: பைபிள் வச்சிருக்கீங்க அந்த ஷெல்ஃப் அத பாருங்க அங்கதான் இருக்கு எல்லாமே.
1: God has not put it somewhere hidden from you so you can't get it and play with you.
0: தேவன் வந்து எங்கயோ அதை ஒளிச்சு வச்சிட்டு உங்க கூட இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடுறது கிடையாது.
1: In all of your homes you have bible, you're carrying it around going everywhere and you know sometimes you're reading it also.
0: எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு. பைபிளை தூக்கிட்டு போறீங்க சில சமயத்துல அதை வாசிக்கவும் செய்றீங்க.
1: But do you know that everything that you need to live your life successfully and your spiritual life successfully is in the little book that you're carrying around?
0: ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்துமே இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா?
1: See that's what got me interested because when I understood that I started reading and I started listening to anybody that will preach to me from this word and tell me what these promises mean.
0: பாருங்க இதுதான் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கினது. ஆகவேதான் இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுது என்பது குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணினால் அதை யாராவது பேச கேட்டால் அவ்வளவு ஆவலோடு அதை நான் கேட்கிறேன்.
1: Sometimes I'll check their tapes and listen 3-4 times again and again.
0: சில சமயத்துல அந்த டேப் எடுத்து 3-4 முறை திரும்ப திரும்ப கேக்குறேன்.
1: Because that thing has to do with my success.
0: ஏனென்றால் அது என்னுடைய வெற்றியோடு தொடர்புடையது.
1: If I will only hear it and know what these promises mean and what they signify to me, then I can live in victory in every area of my life.
0: இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்கிறது எனக்கு எவ்வாறு முக்கியத்துவம் ஆகிறது என்பதை அறிந்து கொள்ளும்போது இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றிகரமாய் வாழ முடியும்.
1: I want to know what these things mean.
0: அதாவது இந்த காரியங்களின் அர்த்தம் என்ன அதை நான் அறிய விரும்புகிறேன்.
1: That's why you are in church today.
0: அவேதான் இன்றைக்கு சபைக்கு
1: வந்திருக்கிறீர்கள். A lot of people are surprised. How come so many people are there on Sunday night?
0: நிறைய பேருக்கு ஆச்சரியம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியில் இவ்வளவு கூட்டமானு.
1: One fellow told me, I just go one time, brother. That's more than enough.
0: ஒருத்தர் சொன்னா நான் ஒரே ஒரு முறை தான் போறேன். அதுவே ரொம்ப அதிகம்.
1: His idea is he's doing a favor to the church by going one time a week.
0: அவருடைய ஐடியா என்னன்னா வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போறதுனால சபைக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யற மாதிரி.
1: You are not doing any favor to me or to God or to the church by coming here once a week.
0: பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு வரதுனால எனக்கோ கடவுளுக்கோ அல்லது சபைக்கோ நீங்க ஏதோ ஒரு நன்மையும் செய்யிறது கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: You are getting a favor.
0: உங்களுக்கு தான் நன்மை உண்டாகிறது.
1: Amen.
0: Amen.
1: It is for your benefit you come.
0: உங்களுடைய நன்மைக்காக தான் வர்றீங்க.
1: I hear the word not so I can do a favor to somebody, say I heard so and so's tape.
0: Na vasantha kekra ketittu avrude tape naanum ketan solludhukaga kediyadu.
1: No, it's a beneficial thing to me.
0: Kediyadu adu enakku laabama irukkirathu.
1: I deeply appreciate it.
0: Adu romba paaraatukiren.
1: Sometimes I buy these tapes for 300 400 rupees one tape.
0: Sila samayathila oru tape 300 rupees 400 rupees agudha adha vaangren naan.
1: Thousands of rupees it cost me.
0: Ayirakkanakkana rupees koduthu vaangren.
1: But I never mind.
0: Ana enakku adha oru porutte illa.
1: I will take it and hear it.
0: Adai ketta adai vaangi naan ketpen.
1: They are more than gold and silver to me.
0: Ponniyum velliyai vida adella enakku vilaiyai pettathu.
1: Because this is truth.
0: Ena adu sathiyam.
1: If I can only know the truth, I can be free.
0: Sathiyathai mattum naan arivan endral naan vidudhai aaven.
1: This is, if I can know the truth, I can walk in victory.
0: Sathiyathai arivan endral naan vetriyile vaazha mudiyum.
1: Why people don't have victory is because they perish because of lack of knowledge.
0: மக்களுடைய வாழ்க்கையில ஏன் வெற்றி இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறது.
1: The Bible doesn't say they perish because it's God's will for them to perish.
0: அது அவர்கள் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தமாகவே அழிகிறார்கள் வேதம் சொல்லல.
1: Is there anywhere that says that?
0: இங்கது வேதம் அப்படி சொல்லுதா?
1: Did the Israeli people, the first generation, perish in the wilderness because that's God's will?
0: முதல் தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய சித்தம் என்பதனால அழிந்து போனாங்களா?
1: No, no. God's will was land of milk and honey.
0: கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம்.
1: He told them, I've given the land to you.
0: அவர் சொல்லிட்டார், தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
1: Yet they perished in the wilderness.
0: ஆனாலும் வனாந்திரத்தில் அழிந்தார்கள்.
1: It is not God's will.
0: பாருங்க, இது தேவனுடைய சித்தமே கிடையாது.
1: God didn't scheme and God didn't trap them in the wilderness and kill them.
0: தேவன் போட்டு வனாந்திரத்தில் சிக்க வச்சு அவங்களை சாகடிக்கலாங்க.
1: No, God healed all their diseases and met their needs.
0: தேவனுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்தார்.
1: God did miracle after miracle in their lives.
0: தேவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்தார்.
1: What more do you want?
0: இதுக்கு மேல என்ன வேணும்?
1: But they would not get a hold of the promise which said, I have given to you this land. This land is yours.
0: ஆனால் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன், இந்த தேசம் உங்களுடையது என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக்கொள்ள முடியல.
1: Moses and Joshua and Aaron will take that one verse, I have given you this land, and preach over and over again. They still didn't get it.
0: Mose, Aaron, Joshua போன்றவர்கள் நான் உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன் என்ற ஒரு வாக்கியத்தை எடுத்து திரும்ப திரும்ப பிரசங்கித்தாலும் ஏறல உள்ள.
1: What a wonderful promise.
0: என்ன அருமையான வாக்குத்தத்தம்.
1: I wish they had understood that one little line, I have given it to thee.
0: அந்த ஒரு வாக்கியத்தை விளங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்.
1: Given it to you.
0: கொடுத்தேன்.
1: If they had understood that they would have possessed the land.
0: அதை விளங்கி கொண்டிருந்தால் தேசத்தை சுதந்திரித்திருப்பார்கள்.
1: Because they did not understand, they did not even enter the land.
0: அதை விளங்கி கொள்ளாதனால தான் தேசத்துக்குள்ள கால் கூட எடுத்து வைக்கல.
1: Are you making an effort to understand the promises of God?
0: தேவனுடைய வாக்குத்தத்தம்
1: That is the greatest thing that you can do for your life, my friend. உங்களுடைய
0: வாழ்க்கைக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் அதுதான் நண்பர்களே.
1: The greatest thing that you can do for yourself is to go after the promises of God and comprehend them, know what these things mean for you.
0: உங்களுக்கு என்று நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பின்னாலே சென்று உங்களுக்கு அது என்ன அர்த்தமாகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: Because here in this little book that you got often under your arm and kiss and keep next to your pillow, inside that is the wonderful promises that deals with every issue in your life.
0: Adikadi muttam idugira adikadi akkal kadila vekkira adikadi thalayana kadila vekkirume inda chinna pusthakathukulla da ungal vaalkiyodu sambandhapatta anaitu vaakkuthathangalum irukkirathu.
1: I say to you again, this is a success book.
0: Thirumba naan ungal solugiren, idu vandu vetriyin pusthakam.
1: It's a winner's manual.
0: இது ஜெயிக்கிறவர்களுக்கான ஒரு கையை.
1: Go to this.
0: இதுக்கு போங்க.
1: This has got it.
0: இதுல எல்லாம் இருக்கு.
1: That's why I delight myself in preaching this.
0: ஆகவே இத பிரசங்கிப்பது எனக்கு பேரானந்தமா இருக்கு.
1: Preaching to me is the most wonderful thing in the whole world.
0: என்ன பொறுத்தவரையில பிரசங்கம் பண்ணுவது தான் உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு காரியம்.
1: Because I'm just taking what God has said and just telling you what it means.
0: தேவன் என்ன சொல்லியிருக்கா அதை எடுத்து அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
1: It's not such a hard thing.
0: இது வந்து அவ்வளவு கடினமான ஒரு காரியம்
1: இல்ல. Because God has said some wonderful things.
0: என்ன தேவன் சில அற்புதமான காரியங்களை சொல்லியிருக்கார்.
1: He's given all things that pertain to life and godliness by way of the precious promises.
0: விலையற்ற பெற்ற வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய அனைத்தையும் அவர் தந்திருக்கிறார்.
1: That is why they are called not just promises, they are precious promises.
0: ஆகவே தான் இவைகள் வெறும் வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படாமல் விலையற்ற பெற்ற வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறது.
1: Do you understand what it means to say precious?
0: விலையற்ற பெற்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
1: We say the blood of Jesus is the precious blood of Jesus.
0: பாருங்க, இயேசுவின் இரத்தம் விலையற்ற பெற்ற இரத்தம் என்று நாம் சொல்கிறோம்.
1: Why?
0: ஏன்?
1: We all have blood.
0: எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு.
1: பட் இஃப் ஐ ஷெட் மை பிளட் ஐ கான்ட் சேவ் ஈவன் ஒன் லிட்டில் பேர்டு.
0: நான் ரத்தத்தை சிந்தினா அதனால ஒரு சின்ன பறவையை கூட என்னால் ரட்சிக்க முடியும்.
1: அதனால தான் ரத்தத்தை சிந்துறது இல்லை. ரத்தம் சிந்தாம ஜம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன். ஐ எம் நாட் இன் டு தட் சஃபரிங் பிஸ்னஸ்.
0: இந்த ரத்தம் சிந்த பாடுபடுற வேலை எல்லாம் கிடையாது.
1: பிகாஸ் ஈவன் இஃப் ஐ ஷெட் இட் வாட் யூஸ் இட் இட் கான்ட் சேவ் எனிபடி.
0: ரத்தத்தையே நான் சிந்தினாலும் கூட என்ன பிரயோஜனம், அது யாரையும் ரட்சிக்காது.
1: இஸ் நாட் ரைட்
0: இல்லையா?
1: சோ இட்ஸ் நாட் மை பிளட்.
0: என்னுடைய ரத்தம்
1: இல்லை. We all have blood but it's ordinary blood. But the blood of Jesus does for man what no other blood can do. That is why it is the precious blood.
0: நம் எல்லாருக்கும் இரத்தம் இருக்கானது சாதாரண இரத்தம். ஆனால் எந்த ஒரு இரத்தமும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசுவின் இரத்தம் செய்திருக்கனாலே தான் அது விலையேற பெற்ற இரத்தம்.
1: If you all join together and gave our blood, it cannot save one person.
0: நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய இரத்தத்தை கொடுத்தாலும் ஒரு ஆளை கூட அது காப்பாற்றாது.
1: But that one person giving his blood 2000 years ago still saves and washes and cleans and cleanses and makes whole everybody that comes under the flow of it.
0: அந்த ஒருவே 2000 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த அந்த இரத்தம் இன்றைக்கும் மக்களை ரட்சிக்கிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது.
1: That is why we call it the precious blood of Jesus.
0: ஆகவே தான் இயேசுவின் ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தம் என்று.
1: Means there is no other blood like that.
0: அப்படி சொன்னா அந்த ரத்தத்தை போல வேற எந்த ரத்தமும் கிடையாது.
1: Rare commodity.
0: அது வந்து ரொம்ப அரிதான ஒரு
1: பொருள். You can't get it anywhere else.
0: அது வேற எங்குமே கிடைக்காது.
1: So when it says precious promises.
0: ஆகவே விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது.
1: This is different from all other promises you've ever dealt with.
0: அதாவது இதுவரை நீங்கள் கேட்ட கண்ட மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை விட ரொம்ப வித்தியாசமானது.
1: Your husband held your hands at the time of your wedding and said, as long as you know death do us apart, I will provide for you, protect you and love you and all of that.
0: திருமணத்தின் போது உங்க கையை பிடிச்சு கணவர் வாக்குறுதி கொடுத்தார், மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலே உன்னை பாதுகாப்பேன், போஷிப்பேன், உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று.
1: Wonderful promise.
0: என்ன அருமையான வாக்குறுதி.
1: But it's not a precious promise.
0: அது விலையேற பெற்ற வாக்குறுதி கிடையாது.
1: Sometimes you know they don't even remember giving such promises.
0: சமயத்துல அப்படி வாக்குறுதி கொடுத்து ஞாபகம் கூட இருக்குது இல்ல உங்களுக்கு.
1: Promises given.
0: வாக்குறுதி கொடுக்கறாங்க.
1: But sometimes it's not lived up to.
0: அதனால சமயத்துல அதுபடி வாழ்வது கிடையாது.
1: But the one who has promised here is one who cannot lie.
0: ஆனால் இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறவர் பொய் உரைய முடியாத தேவன்.
1: And the one who has promised here, Hebrews chapter 6 says, is one who found no one higher than himself to swear by. So he swore by himself and gave the promise when he gave it so that he will surely fulfill it.
0: இங்கே வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் சொல்கிறது, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க என்பதை காண்பிக்க அவரை விட இன்னொரு ஆள் பெரியவர் இருந்தால் அவர் மேல் சத்தியம் பண்ணலாம் என்று பார்த்தால் யாருமே இல்லை. ஆகவே தம்மேலேயே சத்தியம் பண்ணி வாக்கு தத்தத்தை கொடுத்தார்.
1: He will never fail.
0: அவர் ஒருபோதும் தவறவே மாட்டார்.
1: Amen.
0: Amen.
1: He will never fail.
0: தவறவே மாட்டார்.
1: Jesus never fails.
0: இயேசு தவறுவதே இல்லை.
1: We have many love failures.
0: நிறைய லவ் ஃபெயிலியரை பார்க்கறோம் நம்ம.
1: But Jesus never fails.
0: ஆனா இயேசு ஒருபோதும் ஃபெயில் ஆறதே கிடையாது.
1: So if you just you know if you this is why it is precious promise.
0: ஆகவே தான் பாருங்க இது விலையேற பெற்ற வாக்குத்தத்தம்.
1: So every word in the Bible is very important.
0: ஆ வேதத்துல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம்.
1: That's why you must you know it's just like sitting and eating in a nice restaurant, all these good things they've provided you, every little bit bite and take a good taste, you know.
0: அவர் இது எப்படினு சொன்னா ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்திருக்கீங்க, நிறைய முன்னாடி இருக்கு, ஒவ்வொரு துண்ட எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி இது.
1: Everything has got something.
0: ஒவ்வொன்றுல ஒன்னு இருக்கு.
1: It's got a taste, it's got a nutrition, it's got something.
0: அதுக்குன ஒரு ருசி, அதுக்குன ஒரு சத்து வகை இருக்கு.
1: So the Bible is like that.
0: வேதம் அப்படிதான்.
1: By way of precious promises, he has given to us everything that pertains to life and godliness.
0: விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வடிவிலே ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய அனைத்தையும் தந்துவிட்டார்.
1: Now why the precious promises and why all things through these precious promises?
0: ஏன் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் அனைத்துமே இந்த விலையேற வாக்குத்தத்தங்களின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Why are they given?
0: ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
1: Why such precious promises? Why all things pertaining to life and godliness given through the precious promise.
0: ஏன் இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏன் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் எல்லாமே இந்த விலையேறப்பட்ட வாக்குத்தத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கு?
1: Listen to the last portion.
0: கடைசி பகுதியை பாருங்க.
1: That through these you might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust.
0: நான்காம் வசனத்தினுடைய முற்பகுதி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு.
1: So that you may escape the corruption.
0: அதாவது இந்த கேட்டுக்கு தப்பிக்கொள்ளும்படியாய்.
1: There's a lot of corruption. There's a lot of bad things happening in the world.
0: இந்த உலகத்துல நிறைய கேடு, நிறைய கெட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு.
1: So that you may escape from all of those things.
0: இதிலிருந்தெல்லாம் நாம் தப்பிக்கொள்ளும்படியாக.
1: So that those things don't come and drown you and finish you.
0: அது அந்த காரியங்கள் வந்து உங்களை மூழ்கடித்து சாகடிக்காமல் இருப்பதற்காக.
1: So that those things do not come and overcome you.
0: அந்த காரியங்கள் வந்து உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கும்படியாக.
1: So that you may get away from those things. You may escape the corruption.
0: அந்த அழிவிலிருந்து கேட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக.
1: One fellow was telling me, you know, well brother, sometimes you know, maybe I need to learn something through that.
0: ஒருத்தர் என்ன சொன்னார், ஒருவேளை இதன் மூலமா நான் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் பிரதர் அப்படின்னாரு.
1: Maybe we learn something through that.
0: மூலம ஒருவேளை நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம்.
1: Anything bad happening, we may learn something.
0: ஏதாவது கெட்ட காரியம் நடந்தா அதிலிருந்து நாம் ஏதாவது கத்துக்க வேண்டி இருக்கலாம்.
1: அப்படிதான் கத்துக்கணும்னா கத்துங்க. There's better ways to learn.
0: கற்றுக்கொள்ள இதை விட நல்ல வழிகள் இருக்கு.
1: I read in the book that there is a law of gravity, so don't jump from the 10th floor, climb down.
0: அது புத்தகத்துல வாசித்து இருக்கேன், புவி ஈர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு, ஆகவே 10th மாடில இருந்து குதிக்க வேண்டாம், படிக்கட்டுல இறங்கி வந்தா போதும்.
1: Is that right?
0: இல்லையா?
1: I believe it.
0: நான் அதை
1: நம்புறேன். I learned it already.
0: ஏற்கனவே கற்றுக்கொண்டாத.
1: You want to go jump and see and learn?
0: அது இருக்குதா ஏன்னு பாத்து குதிச்சு தான் கத்துக்கணுமா?
1: Why you want to learn like that?
0: ஏன் அப்படி எல்லாம் கத்துக்கணும்?
1: That is not the learning method that God has ordained.
0: தேவன் கற்றுக்கொள்வதற்கு இந்த வழியை ஒண்ணு ஏற்படுத்தி வைக்கல.
1: Now I heard Christian teachers teach and tell us that God teaches through so many things.
0: அதாவது கிறிஸ்தவ போதகர்கள் கர்த்தர் பல வழிகளில் நமக்கு போதிக்கிறார் நான் பேச கேட்டிருக்கேன்.
1: God you know gives you a business loss and so that he can teach you this.
0: அது வியாபாரத்து நஷ்டத்தை கொடுக்கறா எதுக்குனா அதன் மூலமா ஒரு போதனை
1: கொடுக்க. He gives you special diseases.
0: விசேஷமான வியாதிகள்
1: so that he can teach you through that.
0: எதுக்குனா அதன் மூலமா எதையோ கற்று கொடுக்க.
1: You know sometimes your wife packs up and goes to her house and God wants to teach you something.
0: சில சமயத்துல மனைவி பெட்டி படிக்கோடு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்க, அது எதுக்குனா அதன் மூலமா கர்த்தர் எதையோ போதிக்கிறார்.
1: Have you not heard that?
0: கேட்டிருக்கீங்களா இல்லையா?
1: Maybe God wants to teach you something.
0: வேற கர்த்தர் உங்களுக்கு எதையோ கற்று கொடுக்க விரும்புகிறார்.
1: You know you don't need to learn more corruption.
0: பாருங்க,
1: you already learned enough.
0: ஏற்கனவே கேடான காரியங்களை நிறைய கற்று கொண்டாச்சு, இதுக்கு மேல கத்துக்கணுமா?
1: God is not sending these things your way so that you learn what this corruption is about.
0: அது இந்த கேடுனா என்ன, அழிவுனானு என்னன்றத கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறது கிடையாது.
1: No, no, no.
0: கிடையவே கிடையாது.
1: God is on your side helping you with the precious promises and everything that pertains to life and godliness given through the precious promises. He's standing on your side so that he's expecting you to take hold of this and escape the corruption. That's why he gave
0: தேவன் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த இதை உங்களுக்கு கொடுத்து விட்டு அதோடு கூட அவர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்க, எதற்காக? இதை நீங்கள் எடுத்து இந்த கேட்டுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
1: He's saying, all right, look in the Bible. Just take it from under your arm and look at it.
0: அத்தன சொல்லானே அந்த அக்கிரகடியில் இருக்கிற பைபிள் எடுத்து கொஞ்சம் திறந்து பார், அதை
1: just look at it very keenly.
0: ரொம்ப உன்னிப்பா கவனி.
1: Listen and understand what it's saying.
0: அது என்ன சொல்லுது என்பதை நன்றாய் கவனி.
1: And believe it.
0: அதை விசுவாசி.
1: Speak it.
0: அதை பேசு.
1: Put it in your heart.
0: அதை உள்ளத்தில் வை.
1: Make a decision based on that.
0: அதன் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடு.
1: And decide and decree and it will be so unto you.
0: அதை தீர்மானித்து அதை பேசாத அப்படியே.
1: God is waiting for you.
0: தேவன் உங்களுக்காய் காத்துட்டிருக்கார்.
1: Because he's already given everything that pertains to life and godliness. He's just waiting for you to take a hold of this thing and then act on this.
0: ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்போ அவர் எதுக்காக காத்துட்டிருக்காரா? நீங்க இதை எடுத்து அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்று காத்துருக்கிறார்.
1: That's why I truly believe that people perish because of lack of knowledge, not because God has left them or God has abandoned them and forgotten them.
0: ஆகவேதான் பாருங்க, கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்துட்டார், அதனால மக்கள் அழிந்து போறது கிடையாது. அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்க.
1: They don't know what the promise is about.
0: வாக்கு தத்தங்கள்லாம் என்னன்னே தெரியல.
1: They never take a hold of it.
0: வாக்கு தத்தங்களை பற்றி கொள்வதில்லை.
1: They never stand on it.
0: அவைகள் மேல் நிற்பதில்லை.
1: They never go into it.
0: அவைகளுக்குள்ளே போவதில்லை.
1: That's the problem.
0: அதான் பிரச்சனையே பாருங்க.
1: You see, we always like to say, maybe God has something, some purpose, brother.
0: நாம எப்பொழுதே இத சொல்லிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு இதுல ஏதோ ஒரு சித்தம் இருக்கலாம் பிரதர், நோக்கம் இருக்கலாம்.
1: All the purpose is revealed here.
0: கிடையாது, நோக்கம் எல்லாம் இங்கேயே வெளிப்படுத்தப்படும்.
1: Everything is given here.
0: எல்லாமே இங்க இருக்கு.
1: Pertaining to life and godliness.
0: ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய எல்லாமே.
1: God is waiting for you to take a hold of the promises and stand on it and win the battles of your life.
0: வாக்குத்தத்தங்களை நீ எடுக்க வேண்டும், அவை மேல் நிற்க வேண்டும், வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் காத்திருக்கிறார்.
1: Now the psalmist, exactly that's what he has done.
0: பாருங்க, சங்கீதக்காரன் அதை தான் செய்யறான் சரியா.
1: What has he done?
0: என்ன செய்தான்?
1: He has come to a conclusion. He has decided. He has come to the right conclusion.
0: அவன் தீர்மானிச்சு சரியான ஒரு தீர்ப்பு முடிவுக்கு வரான்.
1: He's got a lot of things to be afraid of.
0: பயப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: The king is after his life.
0: ராஜா பின்னால துரத்திட்டு வரான்.
1: And you know, he's at a great risk.
0: ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கான்.
1: Anytime his life may be taken.
0: எந்த நேரத்திலும் உயிர் வாங்கப்படலாம்.
1: But he has now decided to live without fear.
0: ஆனா இப்பொழுது பயமில்லாமல் வாழ்வேன்னு தீர்மானம்
1: பண்ணிட்டான். Why? Because he's decided no matter what is happening, God is on his side.
0: ஏன் அவன் தீர்மானம் பண்ணிட்டான், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: God is not in my enemy's side.
0: கர்த்தர் என்னுடைய எதிரியின் பட்சத்தில் இல்லை.
1: God is on my side.
0: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
1: And then he says, listen to this.
0: பிறகு அவன் சொல்றான், கவனிங்க,
1: every word is important.
0: ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Every word, see, man shall not live by bread alone but by every word.
0: பாருங்க, மனுஷன் அப்பத்தால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
1: Everybody say every word.
0: எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும்.
1: You can't leave any word here. Every word is so important.
0: ஒவ்வொரு வார்த்தை முக்கியம், ஒரு வார்த்தை கூட விட முடியாது.
1: And I refer you to that wonderful phrase, I will.
0: அதாவது
1: I will. I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன். நான் என்றானே அதை நீங்க கவனிக்கணும்.
1: I will not. நான் பயப்பட மாட்டேன். He says I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்றான்.
1: That tells me one thing about fear.
0: பயத்தை குறித்து இது எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது.
1: Talking about what kind of thoughts you must put in order to drive out fear.
0: அது பயத்தை விரட்டி அடிக்க என்ன விதமான எண்ணங்களை உள்ளே வைக்க வேணும் அதான் பேசிட்டு இருக்கோம்.
1: Already you got a lot of thoughts, you know, you saw the movie, you know, the horror movie and read the wrong books, fed yourself with fear.
0: ஏற்கனவே தீகில் படங்களை பார்த்து தப்பான புத்தகங்களை படித்து பயத்தை உள்ளே அனுப்பி ஆயிற்று.
1: Already developed a negative personality, thinking the worst and developed fear inside of me.
0: கெட்டது நடக்குமோ மோசமான நடக்குமோன்னு ஒரு பயம் என்ன நினைச்சு நினைச்சு ஏற்கனவே பயத்தை உள்ளே வளர்த்து கொண்டாகி விட்டது.
1: Already done that.
0: ஏற்கனவே செஞ்சாச்சு அதை.
1: But now you got to bring down all those thoughts and imaginations, destroy them and put new thoughts.
0: இப்போது அந்த கற்பனைகள் பலத்தரங்களை நிர்மூலமாக்கி விட்டு புதிய எண்ணங்களை உள்ளே வைக்க வேண்டும்.
1: What is the thought?
0: என்ன எண்ணம்?
1: One is God is on my side.
0: ஒன்று வந்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது.
1: Another thing is,
0: இரண்டாவது காரியம் என்னன்னா,
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: That's a decision you have to make based on what you believe.
0: அதாவது நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதன் அடிப்படையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம்.
1: I'm not going to be afraid.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not fear.
0: நான் பயப்படவே மாட்டேன்.
1: And that tells me something about fear because this is the strongest words in English language.
0: இதுவே பயத்தை குறித்து எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆங்கிலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை இது.
1: You see, fear does not have the power nor the right to usurp authority over a human being that has made a decision to do without it because God is on his side.
0: அதாவது
1: கர்த்தரின் பட்ச என் பட்சத்தில் இருக்கிறார், என் சைடில் அவர் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை ஒரு மனுஷன் எடுத்திருப்பான் என்றால் எப்பேற்பட்ட பயத்தின் சக்தியாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி அந்த மனுஷன் மீது தன்னுடைய பயத்தை கொண்டு வந்து அவனை ஆக்கிரமிக்க முடியாது. There is no fear in the whole world that can stand against a man who says, I will not fear. I refuse to fear. I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன் என்று சொல்லுகிறவனை ஆட்கொள்ளக்கூடிய பயம் உலகத்தில் எங்குமே கிடையாது.
1: But that I will not fear must come from a conclusion from the word of God, from the promises of God.
0: ஆனால் நான் பயப்பட மாட்டேன் என்கிற அந்த காரியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து வரணும்.
1: Like one person said, well brother, I'll go today before bed, I'll say 5 times, I will not fear, I will not fear, I will not fear.
0: பாருங்க, இன்னைக்கு நான் தூங்க போகும்போது நான் 5 முறை சொல்லிடுவேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.
1: ஒண்ணுமே வழங்காம சும்மா பயப்பட மாட்டேன் மந்திரமா சொல்லி தர்றீங்க. You got to understand the promise of God. You got to get a revelation of this thing that God is on your side.
0: பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்கிக்கொள்ள வேண்டும், தேவனின் பட்சத்தில் இருக்கிறான்னு ஒரு வெளிப்பாடு வேணும்.
1: You see, we are not teaching some slogans and some kind of mantra to you, you know.
0: உங்களுக்கு அந்த ஏதோ ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் நான் சொல்லி கொடுக்கல.
1: இத 10 தடவை சொல்லு, இத 20 தடவை சொல்லு, சாப்பிடுறதுக்கு முன்னால 30 தடவை சொல்லு, சாப்பிட்ட பிறகு. No, we don't do that. lot of people think that's what we are teaching, you know, when we teach about faith.
0: பாருங்க விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது நிறைய பேர் அப்படி தான் நம்ம போதிக்கிறோம்னு நினைச்சிட்டு
1: இருக்காங்க. They say, well, what is this Sam Chalder that is teaching? If you just say it 10 times, will it happen?
0: என்ன அது சாம் சலதர் சொல்ல 10 முறை சொன்னா அப்படியே நடந்துருமா?
1: No.
0: கிடையவே கிடையாது.
1: You know, you say it because you believe it and you say it in order to believe it.
0: பாருங்க நீங்க விசுவாசிக்கிறபடியினாலே சொல்லுகிறீர்கள். அது மட்டுமல்ல விசுவாசிக்கிறதுக்காகவும் அதை சொல்லணும்.
1: Isn't that right?
0: சரியா?
1: The more you say it, the more you begin to believe it.
0: அதிகமாய் சொல்ல சொல்ல அதிகமாய் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: All right?
0: சரியா?
1: So that I will not fear must come as a result of your conclusion from the promises of God that he'll never leave you nor forsake you.
0: ஆகவே இந்த நான் பயப்பட மாட்டேன் என்பது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற என்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே அதன் அடிப்படையில் இருந்து வெளியே வர வேணும்.
1: It must come from the foundation of God's promise.
0: தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னும் அந்த அஸ்திபாரத்திலிருந்து அது வர வேணும்.
1: You must get a revelation of this. You must not be one of those Christians that says, well, God may have sent this disaster to me.
0: இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். இல்லாட்டி மற்ற கிறிஸ்தவங்களை போல ஒருவேளை இந்த பேரழிவை கர்த்தர் தான் அனுப்பி இருக்காரோன்னு நீங்க சொல்லக்கூடாது.
1: They believe that and then they say, God, you know, I will not fear.
0: அவங்க அதையும் சொல்றது அப்புறம் நான் பயப்பட மாட்டேன்னு இதையும்
1: சொல்றது. Those two things don't go together.
0: இந்த ரெண்டுமே ஒண்ணா போறது கிடையாது.
1: If you don't believe if you believe that God is against you then you can't say I will not fear
0: கர்த்தர் உங்களுக்கு எதிராளியா இருக்கா நீங்க நம்புறீங்க சொன்னா நான் பயப்பட மாட்டேன் உங்களால சொல்ல முடியாது
1: you know if you believe that God is against you even if you say it 10,000 times I will not fear that's not going to change anything
0: கர்த்தர் உங்களுக்கு எதிரா இருக்கறானே நம்பிக்கொண்டு நான் பயப்பட மாட்டேன்னு 10,000 முறை சொன்னாலும் அது வேலை செய்யாது.
1: You got to believe that God is on your side.
0: தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
1: Get a revelation of the goodness of God towards you.
0: கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கார் அதை நீங்கள் மறக்க கூடாது.
1: And then as a result of that you begin to speak these words.
0: பிறகு அதன் விளைவாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும்.
1: I will not fear.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: Another place in Isaiah 43 we read something like this fear not for I have redeemed thee for I am with thee I have called thee by my name
0: Isaiah 43 எப்படி வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்
1: God didn't say you pray and I'll keep you from being afraid
0: அது நீ ஜெபம் பண்ணு நீ பயப்படாம நான் பாத்துக்கறேன்னு கர்த்தர் சொல்லல
1: He didn't say that
0: அப்படி எல்லாம் சொல்லல அவர்
1: He said don't be afraid fear not
0: பயப்படாதே
1: He didn't say, I'll drive out the fear. No, he says, don't fear.
0: நாம் பயத்தை விரட்டி அடிக்கிறது கர்த்தர் சொல்ல பயப்படாதேன்றாரு.
1: Don't do it.
0: அதை செய்யாதே.
1: Now when God says, don't do it.
0: பாருங்க கர்த்தரே அதை செய்யாதேன்னு சொல்லும்போது.
1: Even if you can't understand how it's possible for you not to fear, you better believe that if God says do not fear then it's possible for you to do it.
0: எப்படி பயப்படாம இருக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன நம்பணும்னா கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்லுகிறபடினாலே என்னால் பயப்படாமல் இருக்க முடியும்னு நம்பணும்.
1: Now if a man gave me the keys to his car and said go drive this car.
0: பாருங்க ஒருத்தர் கார் சாவி எங்களுக்கு கொடுத்துட்டு இந்த காரை போய் ஓட்டுங்கன்னு சொன்னா
1: then that means I'm free to drive this car.
0: அதனால என்ன அர்த்தம்னா அந்த காரை நான் ஓட்டிட்டு போகலாம்னு அர்த்தம்.
1: Now if I know driving I'll take it and drive it.
0: Driving தெரிஞ்சா எடுத்து ஓட்டலாம்.
1: If I don't know driving then I can go learn and then come back and take this.
0: Driving தெரியலனா பிறகு போய் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து ஓட்டலாம்.
1: But nevertheless the fact is because he said take this car and drive it I can drive it.
0: ஆனா
1: I have the freedom to drive it I can do it.
0: ஆனா விஷயம் என்ன இந்த காரை நீங்க ஓட்டுங்கன்னு அவர் சாவியை கையில கொடுத்ததனால எப்ப வேணாலும் ஓட்டலாம் அந்த சுதந்திரம் எனக்கு உண்டு.
1: So when God says fear not
0: அங்க தேவன் பயப்படாதேன்னு சொல்லும்போது
1: I have redeemed you I am with you
0: நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை
1: மீட்டு கொண்டேன் I called you by my
0: name பெயர் சொல்லி உன்னை அழைத்து இருக்கிறேன்
1: Don't be afraid
0: நீ பயப்படாதே
1: When he says that
0: அவர் அப்படி சொல்லும்போது
1: That means I can live without fear
0: அப்படி அர்த்தம் என்ன நான் பயம் இல்லாமல் வாழ முடியும்
1: Now I don't understand fully well how I can under these circumstances live without fear I may go and learn
0: அதாவது ஒருவேளை அப்ப எனக்கு விளங்காம இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பயப்படாமல் வாழ்வது எப்படின்னு ஆனால் அதை எப்படி என்பதை நான் போய் கற்றுக்கொள்ளலாம்
1: Just like I don't know how to drive the car but the man said you can drive it you know I'm going to go learn it you can learn how you can keep from fear but the thing is you must believe that you can live without fear because God said fear not
0: கார் ஓட்டுங்கன்னு சாவியை கொடுத்ததனால எனக்கு ஓட்ட தெரியலனாலும் போய் கற்றுக்கொண்டு வந்து ஓட்டலாம் அதே போல பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினாலே எப்படி பயப்படாமல் வாழ்வது என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடியும்
1: When God promised Abraham that he'll give him a child in his old age
0: பாருங்க முதிர்ந்த வயதிலே ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது
1: The Bible says that Abraham did not stagger at the promise of God
0: பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் தடுமாறாமல் இருந்தான் என்று.
1: He did not stagger. He didn't go this way one time and that way. You know, well, God will do it. Maybe God will do it. You know.
0: பாருங்க ஒரு அவன் தடுமாறல, அலசடி பண்ணல. ஒருவேளை கர்த்தர் செய்வாரோ அல்லது செய்ய மாட்டாரோ அப்படின்னு.
1: He didn't, you know, he did not know how it can possibly come to pass. It can happen. How it can happen in that old age.
0: அதாவது எப்படி இந்த வயசான காலத்துல இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அப்படியெல்லாம் அவன் என்ன.
1: Did he know that?
0: அவனுக்கு தெரியுமா?
1: Can he explain scientifically how this is going to take place?
0: விஞ்ஞான பூர்வமா விளக்கி சொல்ல முடியுமா இதெல்லாம் எப்படி நடக்கும்
1: அப்படினு? But God said I'll give you.
0: ஆனா தேவன் சொன்னா நான் கொடுப்பேன்னு.
1: He doesn't know how it can happen.
0: எப்படி நடக்கும்னு அவனுக்கு தெரியாது.
1: But he went around without staggering on the promises of God. He went claiming that he's going to be the father of many nations.
0: ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அநேக ஜாதிகள் தாப்பனாவன் என்பதை அவன் சொல்லி வந்தான்.
1: The same way,
0: அதே போல,
1: when God says, "Do not fear, I'm with you."
0: பயப்படாதே.
1: I've redeemed you.
0: That's
1: a promise. You don't know how this is going to really work out. Situation looks bad. But since God says, "Fear not, I am with you," you must say, "Yes, I will not fear."
0: ஆனால் தேவன் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னதனாலே நீங்கள் என்ன சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும்.
1: Amen.
0: Amen.
1: That is how the way out of fear begins.
0: பயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இப்படியாக தான் ஏற்படுகிறது.
1: Let me say something about the devil's role here in fear.
0: பயத்திலே பிசாசு என்ன வேலை செய்யறான், என்ன பங்காற்றுகிறான் அதையும் சொல்லிடுறேன் நான்.
1: The devil uses fear for sure.
0: அவன் நிச்சயமா பிசாசு பயத்தை பயன்படுத்துகிறான்.
1: When you are afraid, he uses that fear.
0: நீங்க பயப்படும்போது அவன் அந்த பயத்தை பயன்படுத்துகிறான்.
1: When threatening situations happen, he uses that fear.
0: அச்சுறுத்தும் சூழ்நிலை உண்டாகும்போது அதை அவன் பயன்படுத்திக்
1: கொள்கிறான். He simply uses things. He never, did you know that he never invented anything?
0: பாருங்க அவன் இருக்கிறத தான் பயன்படுத்துகிறான். அவன் வந்து அவனா எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு?
1: Some people say, "Well, brother, that's not right."
0: சிலர் சொல்றாங்க, இல்ல பிரதர் அதெல்லாம் சரியே கிடையாது.
1: He invented sin.
0: பாவத்தை கண்டுபிடிச்சதே அவன் தான்.
1: No, no, no, he didn't invent sin.
0: கிடையாது, அவன் பாவத்தை கண்டுபிடிக்கல.
1: He just thwarted righteousness.
0: நீதியை திரித்தான், அவ்வளவுதான்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: He didn't invent sin.
0: பாவத்தை அவன் கண்டுபிடிக்கல.
1: He just thwarted righteousness.
0: நீதியை திரித்தான்.
1: That's what sin is all about.
0: பாவம் சொன்னா அதுதான்.
1: Sin is not an invention of the devil. Sin came about as a result of taking righteousness which is God given and thwarting it.
0: பாவம் வந்து பிசாசுனே கண்டுபிடிப்பு கிடையாது. பாவம் வந்தது எப்படி? தேவன் நீதியுள்ள காரியத்தை தந்தார், அதை திரித்தான், அதன் மூலமாய் பாவம் வந்தது.
1: So the devil has never invented anything.
0: அவர் பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல பாருங்க.
1: He is not an inventor, he is not a creator.
0: அவர் சிருஷ்டிகரனும் கிடையாது, கண்டுபிடிக்கிறவனும் கிடையாது.
1: He is just a user and usurper.
0: அவன் அபகரிக்கிறவன், இருக்கிறதை பயன்படுத்திக் கொள்கிறவன்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: So when you think about fear, don't think that the devil has invented this fear and it's from the devil and therefore it has all that power over you.
0: ஆகவே பயத்தப்பட்டு நினைக்கும் போது அது பிசாசுனால வந்தது, பிசாசை கண்டுபிடிச்சது, ஆகவே என் மேல அதுக்கு ரொம்ப சக்தி எல்லாம் இருக்கு அப்படியே நினைக்காதீங்க.
1: No.
0: கிடையாது.
1: Because the devil is not that powerful.
0: ஏனா பிசாசு அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவன்
1: அல்ல. He is not an inventor, he has not invented anything.
0: அவன் கண்டுபிடிக்கிறவன் அல்ல, இதுவரை எதையும் கண்டுபிடித்தவனும் அல்ல.
1: You see, everything that is evil, you know, came from that which is good. He just changed the good into evil. That's all.
0: எந்த ஒரு தீமையானாலும் சரி, நன்மையில இருந்து அது வந்து அந்த நன்மையை திரித்தான் தீமையானது.
1: So much so, it has now become a spiritual law where if you want to know what God is doing, just look at what the devil is doing and turn it around exactly the opposite way, you'll know what God is doing.
0: ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமே மாறிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நீங்க அறிய வேணுமா? பிசாஸ் என்ன செய்கிறான் பாருங்க, அதை நல்லதாக்கி பாருங்க, அதுதான் கர்த்தர் செய்கிறது.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: That's become a law.
0: அது ஒரு பிரமாணம் அது.
1: For example,
0: உதாரணத்துக்கு,
1: the world says seeing is believing.
0: உலகம் சொல்லுகிறது பார்க்கும்போது தான் நாம் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்.
1: பார்த்தா நம்புவேன். Right?
0: சரியா?
1: Seeing is believing.
0: பார்த்தா நம்புவேன். இந்த உலகம்,
1: many Thomases are there in the world.
0: உலகத்துல பல தோமாக்கள் இப்படி இருக்காங்க.
1: Only when I see, I'll believe.
0: நான் பார்த்தாதான் நம்புவேனே.
1: I must see.
0: நான் பார்க்கணும்.
1: Then only I'll believe.
0: அப்பதான் நான் விசுவாசிப்பேன்.
1: But the Bible says,
0: ஆனா வேதம் சொல்லுகிறது,
1: believing is seeing.
0: விசுவாசிக்கிறது தான் பார்க்கிறது என்று.
1: You see by believing. Before you can ever see the thing with your eyes, you see by believing.
0: அது கண்களினாலே அந்த பொருளை பார்க்க முன்னாலே விசுவாசத்தினாலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்.
1: ஹலோ
0: ஹலோ.
1: The Bible teaches exactly the opposite.
0: வேதம் நேர் எதிராக போதிக்கிறது.
1: The world says exactly the other way around.
0: உலகம் பாருங்க அதுக்கு நேர் எதிராக சொல்லுகிறது.
1: Let me give you another example.
0: இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன்.
1: The world says if you just get enough you'll be rich.
0: உலகம் என்ன சொல்லுது? போதுமான அளவுக்கு இருந்தாலே போதும் நீ பணக்காரன் அப்படின்னு.
1: If you just gather enough and accumulate enough you'll be rich.
0: நிறைய சேர்த்து நிறைய குவித்து வச்சா நீ பணக்காரனா இருப்ப.
1: If you just hoard you'll be rich.
0: நீ பதுக்கி வச்சா பணக்காரனா இருப்ப.
1: If you just save and just accumulate wealth you'll be rich.
0: அப்படியே ஆஸ்தியையும் செல்வத்தையும் சேர்த்து குவித்து வைத்தா நீ பணக்காரன்.
1: But you never read that in the Bible.
0: ஆனா வேதத்துல நீங்க அப்படி பார்க்கவே முடியாது.
1: The Bible says give and it shall be given unto you. Good measure, pressed down, shaken together. Totally different.
0: பாருங்க வேதம் வந்து முற்றிலும் வித்தியாசமா சொல்லுது. என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கப்படும்.
1: You see, the devil takes all that God says and just turns it around the other way, exactly the opposite way.
0: பிசாசு தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அதை எடுத்து அப்படியே தலைகீழா மாத்திடுறான்.
1: And the devil is not such a big fellow. He is not in God's class. He is not even in human beings class.
0: பாருங்க பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆளு கிடையாது. தேவனுக்கும் சமம் ஆகாதீங்க, மனுஷனுக்கும் சமமா இருக்க கூட அவன் தகுதி இல்லாதவன்.
1: The Bible says he is their ministering spirits. When the angels were created as ministering spirits.
0: பாருங்க வேதம் சொல்லுது தேவதூதர்கள் வந்து பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கப்பட்டாங்களாம்.
1: And when this angel became a fallen angel and became the devil.
0: அந்த தூதன் விழுந்து போன தூதனாய் பிசாசாய் மாறின போது
1: he was stripped of all authority and power and thrown out of heaven.
0: இருந்த அதிகாரம் வல்லமை எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து வீசியறியப்பட்டார்.
1: So have a proper idea about the devil.
0: ஆக பிசாசு குறித்த ஒரு சரியான எண்ணம் வேணும்.
1: He just can't do anything and everything that you imagine.
0: அதாவது நீங்க என்னதுமோ கற்பனை பண்ணி வச்சீங்க அத மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சிர
1: முடியும். Oh, the devil may do this, brother.
0: ஓ பிசாசு எதை செய்யறான்.
1: He's not such a big shot.
0: அவன் அவ்வளவு பெரிய ஆள் ஒண்ணும் கிடையாது.
1: He just can't do anything that he thinks he can.
0: அதாவது
1: he cannot do anything that you think that he can.
0: நீங்க விசாசத்தெல்லாம் பண்ணிடுவானோ நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவனால பண்ண முடியாது.
1: Because he is not that big, he is not all powerful.
0: ஏனா அவ்வளவு பெரியவன் கிடையாது, அவ்வளவு வல்லவனும் கிடையாது.
1: I've told you that the Bible says in 1 Peter chapter 5 that he goes about like a roaring lion seeking whom he may devour.
0: நான் சொன்னல்ல உங்களுக்கு 1 பேதுரு 5 அதிகாரத்துல வேதம் சொல்லுது எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிற சிங்கம் போல வரானாம்.
1: Why does he have to seek whom he may devour?
0: ஏன் யாரை விழுங்கலாம் வகை தேடுகிறான்?
1: Because he cannot devour everybody.
0: ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது.
1: If a person says I will not fear, he cannot devour that person.
0: நான் பயப்பட மாட்டேன் ஒரு ஆள் சொல்லும்போது அவனை விழுங்க முடியாது.
1: When a person makes a quality decision based on the promise of God, the devil can't do anything.
0: தேவனுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தரமான தீர்மானத்தை ஒரு ஆள் எடுக்கும்போது பிசாசு அந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாது.
1: I say this because too many Christian people are afraid of the devil.
0: ஏன்னா சொல்றேன் நிறைய கிறிஸ்தவர்கள் பிசாசுனாலுமே பயந்துருக்காங்க.
1: Oh brother, just pray brother, the devil may do anything. நான்
0: பயப்பட மாட்டேன் உங்கள் மேல் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு உங்களை ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவன் பெருசே கிடையாது.
1: He came into the Garden of Eden. He was very jealous of the people, Adam and Eve.
0: ஏதன் தோட்டத்துக்குள்ள வந்தான் ஆதாம் ஏவல பார்த்து அவ்வளவு பொறாம அவனுக்கு.
1: He wanted to be like God. Here there's two people walking around just like God.
0: தேவனை போல இவன் ஆக விரும்பினான். ஆனா இங்க ரெண்டு பேர் தேவனை போலவே பூமியில இருக்காங்க.
1: He knew the laws of God.
0: தேவனுடைய பிரமாணங்களை அவன் நல்லா அறிந்து வைத்திருந்தவன்.
1: So that is why he said I will exalt my throne about the heavens. He thought when he says that he'll become that.
0: நான் வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன் அவனுக்கு தெரியும். அதெல்லாம்
1: he's trying to exercise some faith, you know. I will become God.
0: நான் தேவனாவேன்.
1: I will exalt myself above the throne of God.
0: தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன்.
1: Because he sees God as the speaking one and everything that he says comes to pass.
0: தேவன் பேசுகிறவர் பேசுகிற எல்லாமே அப்படியே ஆகிறது என்பதை அவன் கண்டான்.
1: So he said maybe that's the way everything is. I'll speak and say I will become like God.
0: அவன பாக்குற ஒருவேளை எல்லாம் இப்படி தான் வேலை செய்யுமோ சரி நானும் பேசுறேன் தேவனுக்கு மேல என்ன உயர்த்துவேன் அப்படின்றா.
1: But he got a wrong end of the deal. He got thrown down. He said God said nothing doing, you know.
0: ஆனா பாருங்க நடந்தது வேற. கர்த்தர் சொல்ல இதெல்லாம் இங்க ஆகாதுன்னு கீழே அனுப்பிட்டார் அவன்.
1: But he is aware of the laws of God and he is trying to put this in motion.
0: Ah, devude pramanangalai avan arindhavan aagaveda adu seyalpadatha paakran.
1: And he knows exactly how life works.
0: Vaalkai eppadi seyalpadugiradhu eppadi velai seigiradhu avanukku romba nalla theriyum.
1: And that is why he comes into the Garden of Eden and he begins to try to influence these people.
0: Avai than eden thodathukulla varugiran inda aatkalukulla edhaadhu baadhippu kondu varum mudiyumnu paakkaran.
1: Stripped of all anointing, stripped of all wisdom, stripped of all of his beauty, stripped of all of his power and authority, he is an empty handed no good person.
0: Paarenga avanukku irundha adhigaram, vallamai, maatchimai, magathuvam ellame parikkapattu vittathu. Verum kaiyana ayanga vandu nirukkaran.
1: Before Adam and Eve is nothing.
0: ஆதாம் ஏவாளுக்கு முன்னாலே அவன் ஒண்ணுமே கிடையாது.
1: Adam and Eve were in the image and likeness of God. They had authority over every created thing and had dominion over everything.
0: ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயல ரூபத்தில் இருந்தவர்கள். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றும் மீது அவளுக்கு ஆளுகை இருந்தது.
1: So he uses deception.
0: ஆகவே தான் வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
1: Because he doesn't really have the power to take them by the neck and make them do something.
0: ஏனா கழுத்து பிடிச்சு அவளை செய்ய வைக்க கூடிய அதிகாரம் வல்லமானுக்கு இல்ல.
1: He uses deception.
0: வஞ்சனையை பயன்படுத்துகிறான்.
1: And so deceivingly he talks to them.
0: ஆகவே தான் ரொம்ப தந்திரமா பேசுறாங்க.
1: And got them doing what he wanted them to do.
0: தந்திரமா பேசி அவளை என்ன செய்ய வைக்கணும்னு நினைச்சானோ செய்ய வச்சிட்டான்.
1: And through that usurped and grabbed all of the authority and power that God had given to man.
0: அதன் மூலமாய் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் அபகரித்தவன பிடிங்கி கொண்டான்.
1: Now one of the we've studied Genesis a lot in this church.
0: சபையில ஆதியாகமத்தை நிறைய நாம படிச்சிருக்கோம் இல்லையா?
1: You would think we have heard everything we can hear from Genesis.
0: நீங்க நினைக்கலாம் ஆதியாகமத்திலிருந்து நாம என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டாச்சு.
1: Here's one more thing you haven't heard.
0: பாருங்க நீங்க கேட்காத இன்னொரு காரியம் இங்க இருக்கு.
1: You know what are the first words recorded in the Bible man speaking to God? The first words that man spoke to God.
0: Devan manushan devanodu kuda pesina mudal vaarthaigal.
1: You know what was the first word?
0: Enna theriyumadhu?
1: That man spoke to God.
0: Manushan devanodu pesina mudal vaarthai.
1: When God said, "What happened, Adam? Why are you hiding?" He said, "I was afraid."
0: ஆதாமே என்ன ஆயிற்று, ஏன் ஒளிந்து கொண்டிருக்கான்னு கேட்டபோது அவன் சொன்னான், "நான் பயப்படுகிறதுனாலே." அப்படின்னு.
1: You know, he must have spoken a lot because they fellowshiped a lot. But all that fellowship material is not given here, not written here.
0: அவங்க நிறைய பேசிருக்கணும். ஏன்னா அவனும் தேவனும் நிறைய ஐக்கியம் கொண்டார்கள். ஆனா அப்ப என்ன பேசினாங்களா இங்க எழுதப்படல.
1: But it's very significant that once the fall happened, the very first words that came out of man's mouth was, "I was afraid."
0: ஆனால் பாவத்தில் விழுந்த உடனே நடந்த முதல் காரியம், பேசின முதல் வார்த்தை என்னன்னா, "நான் பயந்து." அப்படி
1: trying to show you where fear originates from.
0: அதாவது பயம் எங்க இருந்து வருகிறது அதான் காட்ட முயற்சிக்கிறேன்.
1: Satan didn't bring this power called fear and put inside.
0: பயம் என்கிற இந்த சக்தியை பிசாசு கொண்டு வந்து உள்ளே வைக்கல.
1: He didn't create it, he didn't invent it, he didn't manufacture it.
0: அவன் தயாரிக்கவும் இல்ல, அவன் அதை கண்டுபிடிக்கவும் கிடையாது.
1: What did he do? Where did this fear come from?
0: அவன் என்ன செய்த அந்த பயம் எங்க இருந்து வந்தது?
1: He did not create it. He took the faith that was in the man and thwarted it into fear.
0: அவன் எதையும் சிருஷ்டிக்கல. மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தை திரிக்கிறான், அது பயமாயிற்று.
1: So that faith and fear are the opposites now.
0: அவே இப்ப பயமும் விசுவாசமும் எதிரடியா இருக்குது.
1: Now you want to understand faith, and if you don't understand all the faith teaching that I give you.
0: பாருங்க உங்களுக்கு விசுவாசம் விளங்கணுமா? நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கறதெல்லாம் எதுமே உங்களுக்கு விளங்கலையா அதுவரை?
1: There is another way to understand faith.
0: அதை விளங்கிக்கோல, விசுவாசத்தை விளங்கிக்கோல, இன்னொரு வழி இருக்கு.
1: You study fear.
0: பயத்தை பத்தி படி.
1: See what fear does.
0: பயம் என்ன செய்யுதுன்னு பாருங்க.
1: You will learn exactly what faith does.
0: பிறகு விசுவாசம் என்ன செய்கிறது என்பதை சரியாய் கற்றுக்கொள்வீர்கள்.
1: Because fear and faith are exactly the same thing, yeah, but the opposite.
0: ஏனா பயம் விசுவாசம் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா எதிரடியா இருக்கிறவைகள்.
1: What I'm teaching about faith is unbelievable to people. They say, "Oh my God, you know, he says whatever you believe will come to pass and if you say that it will come to pass."
0: அது நான் விசுவாசத்தை பத்தி போதிக்கும்போது மக்கள் இதெல்லாம் நம்ப முடியலன்றாங்க. விசுவாசித்து நீ எதையாவது சொன்னால அது அப்படியே ஆகும் சொல்றாரே அப்படின்றாங்க.
1: I didn't say that, Jesus said that.
0: நான் அதை சொல்லல, இயேசு அதை சொன்னார்.
1: You believe without doubt in your heart and say with your mouth it will be so.
0: வாயினால சொல்லி இதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும்னாரு.
1: All right, you don't believe that.
0: சரி, அத நீங்க நம்பாதீங்க, விட்டுருங்க.
1: Let's go to fear and find out from there.
0: பயத்துக்கு போவோம், அங்க இருந்து பார்க்கலாம்.
1: The Bible says about Job, the thing that he greatly feared came upon him.
0: யோபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவனே சொல்கிறான், "நான் மிகுதியாய் பயந்த காரியம் என் மேல் வந்தது."
1: Your fear becomes reality.
0: உங்களுடைய பயம் நிஜமாகிறது.
1: Just as much as your faith becomes reality in your life, your fear becomes reality.
0: எப்படி உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகிறதோ அதே போல பயம் உங்கள் வாழ்க்கையில நிஜமாகிறது.
1: If you have a difficult time understanding faith, let me explain it to you the other way around.
0: விசுவாசத்தை புரிந்துகொள்ள ரொம்ப சிரமமா இருந்தா அதை வேறு விதத்துல விளக்கி சொல்லும் பாருங்க.
1: Where did your failures come from?
0: உங்களுடைய தோல்விகள் எல்லாம் எங்க இருந்து வந்தது?
1: It came from the fear factor.
0: அந்த பயத்திலிருந்து வந்தது.
1: You feared and had the fear in your heart and developed that fear and became a stronghold. You spoke it, you believed it, and it became a reality in your life.
0: பயந்தீர்கள், பயம் உள்ளத்துல வந்தது, அதை நம்பினீர்கள், அதையே பேசினீர்கள், பிறகு அந்த நீங்கள் எதற்கு பயந்தீர்களோ அப்படியே அது வாழ்க்கையில நடந்து விட்டது.
1: People believe, people fear that they will lose their life. People fear that they'll lose their job, they'll lose their wife, they'll lose their money or whatever, you know.
0: உயிர் போய் விடுமோ, வேலை போய் விடுமோ, பணம் போய் விடுமோ, இப்படி எல்லாம் மக்கள் பயப்படுறாங்க.
1: People entertain fear and are under the grips of fear, living night and day dreaming fear, talking fear, thinking fear all the time.
0: மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், பயத்தை கனவு காணுகிறார்கள், பயத்தை பேசுகிறார்கள், பயத்தை கற்பனை செய்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் பயம் பயம் பயம்.
1: That is what has become the reality.
0: இதுதான் வாழ்க்கையில அப்படியே நடந்து விட்டது.
1: You literally produce what you feared.
0: எழுத்தின்படியே நீங்கள் என்ன பயந்தீர்களோ அதை அப்படியே வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறீர்கள்.
1: That's the truth.
0: அதான் சத்தியம்.
1: Just examine your life, look into your life. Whatever bad things come into your life, you literally by fear produce these things.
0: கொஞ்சம் வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பாருங்கள். எதெல்லாம் நடக்கும் என்று பயந்தீர்களோ அப்படியே அதுதான் வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கிறது.
1: Fear has the power and the ability to produce.
0: பிறப்பிக்க கூடிய வல்லமையை மாற்றலும் பயத்துக்கு உண்டு.
1: Whatever you fear, that will surely happen.
0: என்ன நீங்கள் பயப்படுகிறீர்களோ அது நிச்சயமா அப்படியே நடக்கும்.
1: Faith is the same way. Whatever you believe, it will surely become.
0: அதே போலதான் விசுவாசம், எதெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது அப்படியே ஆகும்.
1: Because it was from faith the devil twisted it and turned it into fear.
0: ஏன் அந்த பயம் விசுவாசத்திலிருந்து வந்தது? அந்த விசுவாசத்தை பிசாசு திரித்தான், அது பயமானது.
1: From the day that man fell into sin,
0: மனுஷன் என்றைக்கு பாவத்துல விழுந்தானோ,
1: faith became fear.
0: அன்று முதல் பயம், விசுவாசம் பயமானது.
1: Love became hate.
0: அன்பு வெறுப்பானது.
1: Prosperity became poverty.
0: செழிப்பு தரித்திரமானது.
1: Peace became despondency, turmoil.
0: சமாதானம் குழப்பமாக, கலவரமாக மாறியது.
1: Health became sickness.
0: ஆரோக்கியம் வியாதியாய் மாறினது.
1: Hello. Now I'm going to say something in closing.
0: முடிவில் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன்.
1: Because without this we cannot close.
0: ஏனா இது சொல்லாம முடிக்க முடியாது.
1: I told you where all these negative things came from. Devil never invented anything. He simply took what is there and turned it around.
0: பிசாசு எதையுமே கண்டுபிடிக்கல. இருந்ததை எடுத்து திரித்தான், அவ்வளவுதான்.
1: Took faith and turned it into fear.
0: விசுவாசத்தை எடுத்து திரித்து பயமாக்கினான்.
1: Took love and turned it into hate.
0: அன்பை எடுத்து பகைமையாக்கினான்.
1: Took prosperity and turned it into poverty.
0: செழிப்பை எடுத்து தரித்திரமாக்கினான்.
1: Took peace and turned it into turmoil.
0: சமாதானத்தை எடுத்து குழப்பமாக்கினான்.
1: Took health and turned it into sickness.
0: ஆரோக்கியத்தை வியாதியாக்கினான்.
1: Right?
0: சரியா?
1: So I am saying to you this.
0: ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன்.
1: When you see sickness,
0: வியாதியை நீங்கள் பார்க்கும்போது,
1: I say to you, this is a law of God. This is how things operate. When you see sickness, don't just latch onto it and believe that. You believe that on the other side is healing.
0: இது தேவனுடைய பிரமாணம். அப்படியே அதை பற்றிக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வருகிறேன், வியாதியை பார்க்கும்போது அதை அப்படியே நீங்க பிடிச்சுக்காதீங்க, மறுபக்கத்தில் இருக்க சுகத்தை பாருங்கள்.
1: Don't be afraid of that.
0: அந்த வியாதியை கண்டு பயப்படாதீங்க.
1: Because on the other side of it is health.
0: ஏனால் வியாதியின் மறுபக்கத்திலே ஆரோக்கியம் சுகம் இருக்கிறது.
1: If there is sickness, there is health.
0: வியாதி என்ற ஒன்று இருந்தால் பிறகு ஆரோக்கியம் என்ற ஒன்று இருக்கிறது.
1: If the devil can take health and turn it into sickness, then God can 1,000 times more take sickness and turn it into health.
0: பிசாசு ஆரோக்கியத்தை வியாதியை மாற்ற முடியும் என்று சொன்னால் பிறகு அதே வியாதியை தேவன் 1,000 மடங்கு ஆரோக்கியமாய் மாற்றுவார்.
1: அவன் செய்யறதை காட்டிலும் 1,000 மடங்கு அதிகமாய் தேவன் செய்ய முடியும். This is the law that you must understand.
0: இந்த பிரமாணத்தை தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
1: Now we are talking about the promises of God, how everything is given to us by the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், எப்படி எல்லாமே வாக்குத்தத்தங்கள் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு.
1: Now for this you don't even know, have to know the promise of God. If you just know, yeah, I see here sickness. Where did it come from? It came from health. If the devil can use sickness and do this, God can bring health and do it 1,000 times more.
0: பாருங்க, இதுக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை கூட அறிய வேண்டியதில்ல. வியாதியை பார்த்தா என்ன நினைக்கணும்? ஆரோக்கியத்தை திரித்து பிசாசு வியாதியை கொண்டு வந்தான். ஆகவே வியாதி இருக்குன்னு சொன்னால் தேவன் அந்த வியாதியை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
1: ஒரு வாக்குத்தத்தம் கூட தெரியாம பிசாசு மீது ஜெயத்தை எடுக்கலாம்.
2: இது தெரிஞ்சா போதும். இங்க ஆரம்பிங்க முதல்ல. You say, don't say, well, brother, I have not read the Bible. Where are the promises?
0: ஐயோ, நான் பைபிள் வாசிதே கிடையாது, வாக்குத்தத்தம் எங்க இருக்கு பிரதர்னு கேட்காதீங்க.
2: Are you seeing sickness?
0: வியாதியை பாக்குறீங்களா?
2: I have told you, devil never invented anything. He cannot bring anything. He cannot put anything. He took health and turned it into this.
0: நான் சொன்னேலையா, பிசாசு எதையும் கண்டுபிடிக்கல, அவன் எதையும் உற்பத்தி செய்யல, ஆரோக்கியத்தை எடுத்தான், அதை திரித்தான்.
2: If he can do that,
0: அவனால அப்படி செய்ய முடியும்.
2: God can take you from where you are and turn it into health.
0: தேவனில் இருக்கிற நிலையிலிருந்து உங்களை ஆரோக்கியமாய் மாற்ற முடியும்.
2: When you see poverty,
0: தரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் போது,
2: don't be in the fear and the grip of poverty.
0: அந்த தரித்திரத்தின் பிடியிலே சிக்கி தவிக்க வேண்டாம்.
2: Understand one thing, before you even understand the promises of God, understand this one thing.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விளங்குவதற்கு முன்னால இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
2: Where did poverty come from?
0: தரித்திரம் எங்கிருந்து வந்தது?
2: He took the prosperity and turned it into poverty.
0: அவன் செழிப்பை எடுத்து அதை திரித்து தரித்திரமாக்கினான்.
2: The devil, this powerless, good for nothing, dark creature, he did that.
0: வல்லமே இல்லாத, ஒன்றுக்கும் உதவாத இந்த கருபூர்வம் கொண்ட பிசாசு
2: அப்படி செய்தான். Out of prosperity he brought poverty.
0: செழிப்பிலிருந்து தரித்திரத்தை கொண்டு வந்தான்.
2: The almighty God who created the heaven and earth and everything in it will 1000 times more take you from your poverty into prosperity.
0: அப்படி என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அந்த தரித்திரத்திலிருந்து உங்களை 1000 மடங்கு அதிக செழிப்பு கொண்டு செல்வார்.
2: I do not believe in poverty. I am not afraid of poverty.
0: நான் தரித்திரத்தை நம்புவதும் கிடையாது, அதை கண்டு பயப்படுவதும்
2: இல்லை. Not afraid of sickness.
0: யாதை கண்டு பயப்படுவதில்லை.
2: Because if the devil can do this, then God can do thousands more.
0: என்ன பிசாசுனால இப்படி செய்ய முடியுனா, தேவன் 1000 மடங்கு அதை விட அதிகமா செய்ய முடியும்.
2: And I see poverty, I see prosperity on the other side. I know it's there.
0: தரித்திரத்தை நான் பார்க்கும்போது மறுபக்கத்திலே செழிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்.
2: It's there.
0: அது இருக்கு.
2: See, there is north and south.
0: பாருங்க, வடபக்கம் தென்பக்கம் இருக்கு.
2: Right? Two opposite sides.
0: ரெண்டு எதிர் துருவங்கள்.
2: So you go from north to south.
0: ஆகவே
2: you go from north to south.
0: வடபக்கத்துல இருந்து தெற்கு பக்கம் வரீங்க.
2: Then when you reach south, you keep going south, then thereafter you are going only north.
0: பாருங்க, தெற்கு பக்கம் வந்துட்டு தொடர்ந்து அப்படியே தென்பக்கமே போயிட்டே இருந்தா அப்புறம் எங்க போவீங்கன்னா, வடக்கு தான் போவீங்க.
2: Sure.
0: நிச்சயமா.
2: There is no more south further than that.
0: ஏனா அதுக்கு மேல தென்பகுதின்னு ஒண்ணும் கிடையாது.
2: You are going north.
0: மறுபடியும் வடக்கு தான் போறீங்க.
2: There is east and west.
0: கிழக்கு மேற்கு இருக்கு இல்லையா?
2: Right? You go from west to east.
0: மேற்குல இருந்து கிழக்குக்கு போறீங்க.
2: Then when you pass east, you are again going west.
0: கிழக்கு தாண்டின பிறகு மறுபடியும் எங்க போறீங்கன்னா, மேற்கு நோக்கி தான் போவீங்க.
2: Hello?
0: Hello?
2: That's the way it is.
0: அப்படிதான் அது.
2: And I say to you,
0: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
2: on the other side of poverty is prosperity, on the other side of sickness is healing.
0: வியாதியின் மறுபக்கத்திலே சுகம் இருக்கிறது, தரித்திரத்தின் மறுபக்கத்திலே செழிப்பு இருக்கிறது.
2: So when sickness or poverty is faced, don't be afraid of it. Begin to think of the prosperity and healing that's on the other side. If you just keep going, you're going headed towards healing.
0: ஆகவே,
2: healing is there for you.
0: ஆகவே தரித்திரத்தையும் இந்த வியாதியையும் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அதே மறுபக்கத்திலே சுகம், மறுபக்கத்திலே உங்களுக்கு செழிப்பு இருக்கிறது.
2: Amen.
0: Amen.
2: On the opposite side, it's there.
0: எதிர்பக்கத்துல இருக்கு அதெல்லாம்.
2: When you see turmoil, confusion,
0: குழப்பத்தை நீங்கள் பார்க்கும்போது,
2: be sure that as much peace, I mean as much turmoil, confusion you see, there is much more peace.
0: எந்த அளவுக்கு குழப்பத்தையும் கலகத்தையும் பார்க்கிறீர்களோ, அதை விட அதிகமாய் மறுபக்கத்திலே சமாதானம் இருக்கிறது.
2: Amen.
0: Amen.
2: It's there.
0: இருக்கு.
2: Very simple.
0: அவ்வளோ எளிமையானது அது.
2: It's there.
0: இருக்கு, அங்க இருக்கு.
2: When you see hate,
0: பகைமை பார்க்கும்போது,
2: that's not the end of the road.
0: அதுதான் முடிவுன் கிடையாது.
2: No, just keep going.
0: தொடர்ந்து போங்க.
2: There is love on the other side.
0: ஒரு பக்கத்தில் அன்பு இருக்கிறது.
2: Whatever hate can do, love can do much more than that.
0: பகை என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, அதை விட அதிகமாய் அன்பு செய்ய முடியும்.
2: In the positive way.
0: முற்போக்கான விதத்திலே.
2: Amen.
0: Amen.
2: See, this is how you deal with fear.
0: பயத்தை இப்படியாக தான் நாம் அகற்ற வேண்டும்.
2: You see a problem, immediately think the opposite.
0: பிரச்சனையை பார்க்கறீங்களா? உடனடியா எதிர்ப்பக்கம் பாருங்க, அதாவது பதிலை பாருங்கள்.
2: Amen.
0: Amen.
2: Some people are set on the problem. They look at the problem and they get stuck on the problem. Oh brother, I got a problem. They keep going around the problem.
0: சிலர் வந்து பிரச்சனையை பார்த்த உடனே கண்ணு போய் அது மேல அப்படியே நின்னுருது, பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே.
2: பெரிய ப்ராப்ளம் பிரதர், இவங்களே அதை பெருசாக்குறாங்க. They call it big. Call those things that be not as though they were.
0: And they make it big. இல்லாதவைகளை இருக்குவல் போல அழைத்து சின்னதா அப்படியே பெருசா ஆகிடுவாங்க.
2: பிக் ப்ராப்ளம் பிரதர்,
0: பெரிய பிரச்சனை.
2: ஓ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம்.
0: உங்களுக்கு என் பிரச்சனை தெரியவே இல்லை.
2: ஐ டோன்ட் திங்க் எனிபடி தி வேர்ல்ட் ஹஸ் திஸ் பிக் ப்ராப்ளம்.
0: உலகத்துல என்ன மாதிரி பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது.
2: ஆல் ஐ அம் சேயிங் இஸ் நவ யூ அண்டர்ஸ்டட் தி ப்ராப்ளம், ஜஸ்ட் திங்க் அபௌட் தி ஆன்சர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தட்ஸ் மச் மோர் வண்டர்ஃபுல். இஃப் தேர் இஸ் ப்ராப்ளம், ஐ டெல் யூ தேர் இஸ் ஆன்சர்.
0: நான் என்ன சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு தெரியல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அதைவிட மிகப்பெரிய ஒரு பதில் இருக்குறத அதை புரிந்து கொள்ளுங்கள்.
2: Hello,
0: hello.
2: There is a problem, there is an answer.
0: பிரச்சனை இருக்கா அப்படினா பதிலும் ஒன்னு இருக்கு.
2: For every lock there is a key.
0: ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு.
2: Isn't that right? There's an answer.
0: பதில் இருக்குது.
2: Don't be worrying about the locked lock.
0: ஆகவே பூட்டி இருக்கு பூட்டி இருக்குன்னாதீங்க.
2: Just the key, just as soon as you found the key it will just open.
0: சாவி கிடைச்ச உடனே திறந்துடலாம்.
2: The key is the promise of God.
0: சாவி என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம்.
2: It will open the blessings of God for you.
0: தேவனுடைய ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திறந்து கொடுக்கும்.
2: It will bring God's answer for you.
0: தேவனுடைய பதில்களை அது உங்களுக்கு கொண்டு வரும்.
2: I want to quit right now because if I start going then it will take another hour to finish.
0: இங்கே நிறுத்துவோம். ஏன்னா தொடர்ந்தா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் முடியுது.
2: I was going to show you something. I was going to show you this from the scriptures actually, but next week we'll do that.
0: இத வசனத்துல இருந்து எடுத்து காட்ட விரும்பறேன், ஆனா அடுத்த வாரம் அத செய்றேன் நான்.
2: Because you need some time for that.
0: ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
2: But thank God we have all the time.
0: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைய நேரம் இருக்கு நமக்கு.
2: If there is this Sunday there is always the next Sunday.
0: இந்த வாரம் ஒன்னு இருக்குன்னு சொன்னா அடுத்த வாரம் நிச்சயமா ஒன்னு இருக்கு.
2: Oh brother, it's over. No, don't worry, just wait for 7 days, this will come around again.
0: பயப்படாதீங்க, ஏழாவது நாள் மறுபடியும்

உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுது தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ் அந்த நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது.

நாங்கள் உலகில் தான் வாழ்கிறோம். எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் உபயோகிக்கும் ஆயுதங்கள் உலகத்து மனிதர் உபயோகிக்கும் ஆயுதங்கள் அல்ல. மாறாக அறங்களை அழிக்கக்கூடிய இறைவன் தரும் வல்லமையே என்று பவுல் நம்மை தைரியப்படுத்துகிறார்.

ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் 5:4-5. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள், ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். இந்த 5 மூன்று இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெத்தேல், கில்கால், பெயர்செபா, இப்படி மூன்று இடங்கள். இந்த மூன்று இடங்களுமே வேதத்திலே ரொம்ப அதிகமாக ப்ராமினண்ட்டான இடங்கள், ரொம்ப முக்கியம் வாய்ந்த இடங்கள். இன்றைக்கு விசேஷமாக இந்த பெத்தேல் என்கின்ற இடத்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பெத்தேலை தேடாதேயுங்கள் அப்படின்ற. இந்த பெத்தேல் என்கின்ற இடம் நம்ம எந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது நம்ம எங்கே இந்த இடத்தை நாம் கவனிக்கிறோம் என்றால், ஆதியாகமம் 28:10 ஒரு நீண்ட பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதோடய கான்டெக்ஸ்ட்டை நான் பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, இந்த பெத்தேலுக்கு நீங்கள் போகாதீங்க, பெத்தேலை தேடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு இடம்தான் இந்த பெத்தேல். ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் நான் திரும்ப வாசிக்கிறேன். அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 17. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. 18. தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இதை வாசிக்கும் பொழுது நம்ம நிறைய வாட்டி இதை வாசிட்டு போயிருக்கோம். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஏதோ என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். ஏன் இதை நான் கலக்கம் என்று சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு யாக்கோபு செய்த அந்த காரியத்தை நான் இன்றைக்கு இந்த சபையில் வந்து செஞ்சால் நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே காரியத்தை நான் செய்கிறேன்னு வைங்க, இன்றைக்கி நான் காலில் வரும்பொழுது கையில் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்துட்டு, நேற்று ராத்திரி இந்த கல் மேலே படுத்துட்டு இருந்தங்க, எனக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்தாரு, இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த ஸ்டேஜில் இங்கே போடியம் மேலே வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி மேலே, இது தாங்க தேவனுடைய வீடு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? ஹவ் வில் யூ டேக் இட்?
அந்த காலத்திலே சில தூண்களை நிறுத்தியிருக்கிறார்கள். ஸ்பெஷலாக கில்காலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெரிகோ எரிகோவிலே வெற்றியை கொடுத்தவுடன் அவங்க என்ன பண்ணாங்க, யோர்தான்லேருந்து 12 கற்களை எடுத்து அதை ஒரு ஞாபகக்குறியாக வைத்தாங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் ஒரு கல்லை எடுத்து அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கு பேர் வந்து தேவனுடைய வீடு அப்படின்னு யாருமே செஞ்சது கிடையாது. எப்படி ஒரு சாதாரண ஒரு கல் எப்படி தேவனுடைய வீடாக மாற முடியும்? ஹவு கேன் அ ஸ்டோன் பிகம் அ ஹவுஸ் ஆஃப் காட்? இந்த இடத்தை நான் இந்த சம்பவத்தை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எனக்கு சற்று எனக்கு வந்து மனதை உறுத்துகிறதா இருந்துச்சு. அவன் வந்து கல்லை எடுத்து தலைக்கீழே வச்சு படுத்தான், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. முதல்ல அவன் எப்படி கல்லை தலையாணி வச்சு தூங்கினான்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து இப்போ நல்ல புசு புசு தலையாணி இருந்தாலே தூக்கம் வராது. இந்த தூக்கத்தை பற்றி பேசும்போது சில பேர்லாம் தூங்குனா பக்கத்தில் இருக்க எவனும் தூங்க முடியாது. ஏன்னா கொரட்டை அந்த மாதிரி பயங்கரமான கொரட்டை விடுற ஆளுங்களாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. நம்ம சபையில் கூட ஒரு ஆண்டி இப்படி தான் வந்து, பா இன்னும் சாவோம் மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு. அப்படியா ஆண்டி? ஆமாப்பா, மண்டேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா தூக்கம், ஆனால் நீ மெசேஜ் கொடுத்தோன்னே தூக்கம் வந்துடுதுப்பா. சரி, இப்போ தூக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டு இந்த யாக்கோபுடைய தூக்கத்துக்கு வருவோம். ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வைத்து அவன் தூங்கினான். சரியா, அது பிரச்சனை இல்லை. சரி, எதையோ வச்சுட்டு தூங்குறான். ஆனால் அதற்கு பின்பு அதே கல்லை எடுத்து அதன் மேல் அவன் எண்ணெயை ஊற்றுகிறான். நான் சொன்னது போல எனக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அவன் அறியாமல் செஞ்சிருக்கலாம். ஏனென்றால் தேவன் எந்த ஒரு விதத்திலும் தன்னை ஒரு சொரூபத்தில் ஆண்டவர் காட்ட விரும்பவே இல்லை. அதனால தான் பின்பாக ஆண்டவர் இதே வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். லேவியராகம் 26:1, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. ஆங்கிலத்தில் ஒரு வேர்ஷனில் டு நாட் ரைஸ் அ பில்லர் அப்படின்ற, நீ எந்த ஒரு தூணையும் நீ நிறுத்தக்கூடாது என்று வேதத்தில் வாசி. இவன் பாருங்க 17 அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரம், அதான் இந்த இடம் எவ்வளவு பயங்கரம் ஃபஸ்ட்டு சொல்கிறார். இந்த இடம் எவ்வளவு பயங்கரம், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல சொல்கிறான் ஃபஸ்ட்டு. இந்த இடம் இப்போ அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இந்த இடம் எவ்வளவு அருமையானது, இது தேவனுடைய வீடு தான் அப்படின். இது 17. ஆனால் 22 நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும் சொல்கிறான் பாருங்க. திஸ் ஸ்டோன் தட் ஐ ஹவ் செட் அப் ஆஸ் அ பில்லர் வில் பி காட்ஸ் ஹவுஸ். ஃபஸ்ட்டு சொல்கிறாரு இந்த இடம் பயங்கரமான இடம், இது தேவனுடைய வீடு. இப்போ சொல்கிறாரு நான் நிறுத்தின கல் இருக்கு பாரு, நான் தலையின் கீழே வச்ச கல் இருக்கு பாருங்க, அது தேவனுடைய தூணாகும். நான் இன்றைக்கு பேசுகிற இதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களோடு உங்களை பட்சமாய் கேட்கிறேன். தேர் ஆர் சம்திங்ஸ் தட் நீட் டு பி பிஹைண்ட் ஆர் ஹெட்ஸ். சில காரியங்கள் தலைக்கு பின்னதாக இருக்க வேண்டியது, தலைக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஏதோ எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுத்துச்சு, என்னை நைட்டு தூங்க வச்சது அப்படின்றதுனால நான் அதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை தேவன் என்று நான் அதை ஆராதிக்கிற ஒரு பொருளாய் நான் மாற்றிவிடக்கூடாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களே நம்முடைய விக்கிரகங்களாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் விக்கிரகங்கள் என்று சொல்லுகிறது அது ரொம்ப ஸ்லோவாக கிருப்பினாயிரும் அப்படியே நம்ம அறியாமலேயே உள்ளே வந்துடும். எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற அநேகர் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்து இல்லாவிட்டால் உங்களுடைய உங்களுக்கு முன்பாக இருந்த உங்களுடைய தகப்பனோ உங்கள் தாத்தாவோ அந்த பரம்பரையில் விக்கிரக ஆராதனை செய்த குடும்பங்கள்லேருந்து நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய வாட்டி நம்ம விக்கிரகங்களை விட்டுருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மறைமுகமான சில காரியங்களிலே நாம் விழுந்து விடுகிறோம். இன்றைக்கு ஒரு கல்லாக இருந்தது எவ்வளோ தூரத்துக்கு பெருசாகிடுச்சுன்னா ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்தாருன்னு கூட இப்போ நம்மளை கேட்டால் யாருக்கும் தெரியாது. கரெக்டாக நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எது தான் பெரிய ஒரு காரியமாக தருகிறது என்றால் அந்த யாக்கோபு அவன் தலையின் கீழே வச்சிருந்த கல் தான் ரொம்ப பெரிய விதமாக தருகிறது. ஒருவேளை இன்றைக்கு அந்த கல்லை மாத்திரம் இஸ்ரவேலில் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை சுற்றி ஒரு கோயிலே கட்டியிருப்பானுங்க, ஒரு சர்ச்சையை கட்டியிருப்பான். இந்த கல்லை தாங்க யாக்கோபு பட்டிருந்தார். அநேக வேளைகளில் தேவனை விட ஒரு காரியம் ஒரு பொருள் ஒரு மனிதன் பெரிதுபடுத்தப்படும் பொழுது அது விக்கிரக ஆராதனை.
ஏதோ எனக்குடைய என்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உதவி செஞ்சாங்க, நான் கஷ்டப்படுற நேரத்தில் உதவி செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் நம்முடைய விக்கிரகங்களாய் மாறிவிட முடியாது. இன்றைக்கு வேதனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சில வேளைகளில் போதகர்கள் விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறார்கள். பாஸ்டர்ஸ் ஆர் பிகமிங் ஐடல்ஸ். சில வேளைகளில் நாம் பாடுகிற பாடல்கள் விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறது. பாட்டு நடத்துகிறவங்க விக்கிரகங்களாய் மாறிவிடுவார். அப்போ அவர் என்ன அழகாக நடத்துகிறாருங்க, அந்த பாஸ்டர் என்ன அழகாக பேசுகிறாருங்க. Sometimes pastors and worship leaders are becoming idols. நீ ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்க கூடிய ஒரே ஒருவர் தேவன் மாத்திரம்தான். இந்த கல்லை பார்த்து சொன்னார் யாக்கோபு, இது தேவனுடைய வீடு என்னப்படும். ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரா? ஆண்டவர் அப்பா யாக்கோபு பேர் வச்சாருப்பா, தேவனுடைய வீடு ஆகும்னு பேர் வச்சாருப்பா, என் வீடு இங்கே கொண்டு வந்துருன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் பெத்தேல தேவனுடைய வீடை அனுமதிக்கல. ஆண்டவர் தேவனுடைய வீடை எருசலேமில் கொண்டு போய் வச்சாரு. உங்களுடைய தனிப்பட்ட சில காரியங்களுக்காக நம்ம தேவனை வந்து இப்படி தான் அப்படி நம்ம கொண்டு வரும்போது தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. God took it to Jerusalem. ஒரு சாதாரண தூணாக ஆரம்பித்தது. ஆமோஸ் 3:14, நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பெத்தேல் பலிபீடங்கள்னு சொல்றது தேவனுடைய பலிபீடங்கள் இல்லை, அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்கள் நிறைந்த ஒரு இடமாய் மாறினது. இதனுடைய இன்னொரு முடிவை நீங்க பாருங்க. இதே பெத்தேல் தான், 1 Kings 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8 Kings 15 எரோபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான். இந்த பெத்தேல் எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? தேவனுடைய தரிசனங்களை பெறுகிற இடமாய் ஆரம்பித்த பெத்தேல் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ராஜா எரோபெயாம் என்ன பண்ணுறான், தேவனுடைய வீடு எருசலேமில் இருக்கு, இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எதுக்குங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க, எருசலேம் வரைக்கும் எதுக்கு போகிறீங்க, நானே உங்களுக்கு 2 கன்றுக்குட்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை அவன் பெத்தேலிலே வைத்து ஜனங்கள் எல்லாரையும் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாக மாற்றினான். யாக்கோபு ஒரு சின்ன கல் தான் நிறுத்தினார், நிறுத்தி தேவனுடைய வீடு அப்படின்னு அழைச்சாரு. இவன் ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சிட்டான், கண்ணுக்குட்டியை செஞ்சு இது தாங்க தேவனுடைய வீடு, நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு எருசலேமுக்கெல்லாம் போக தேவையில்லை. நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனை ரீப்ளேஸ் பண்ணுகிற அல்லது தேவனுடைய இடத்தை எடுக்கிற எதுவுமே ஒரு விக்கிரகம் தான். எனி திங் தட் ரீப்ளேசஸ் காட் இன் யுவர் லைஃப் இஸ் அன் ஐடல். எனி பர்சன் தட் ரீப்ளேசஸ் காட் இன் யுவர் லைஃப் இஸ் அன் ஐடல். தேவனுடைய இடத்தை வேறு எந்த மனிதன் எடுத்தாலும் அவன் ஒரு விக்கிரகம். Any place that replaces the presence of God is an idol. தேவனுடைய சமூகத்தை எடுக்கிற எந்த ஒரு இடமும் அது ஒரு விக்கிரகம் தான். ஆகவே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த சப்ஸ்டிடியூட்ஸ்னு இருக்கு பாருங்களா, அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது அப்படின்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு மாறாக இன்ற ஒரு இடம் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். Sometimes we are fooled by substitutes. கடைசியில் பெத்தேலுடைய நிலைமை என்ன தெரியுமா? யோவாஷ் என்கின்ற ராஜா, ஜோவாஷ் அந்த ராஜா வந்து கர்த்தரவனை எழுப்பி அந்த பெத்தேலையே ஆண்டவர் தரைமட்டமாக்கினார். எரேஸ் த பிளேஸ் கால் பெத்தேல். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு பெத்தேல் புதிய ஏற்பாட்டில் ஒரு முறை கூட எழுதப்படலை தெரியுமா? ஆரம்பித்தது எங்கே தெரியுமா? தேவ தரிசனம் கிடைத்த இடம், யாக்கோபு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்ட இடம், தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் பார்த்த இடம், தேவனால் சங்கரிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நீ திரும்பாதையான ஆண்டு சொல்கிற அளவுக்கு மாறினது. நான் சுருக்கமாக சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் வைத்து விட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். 3 விதமான விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கை. நான் சொன்னது போல இப்போ நம்ம யாருமே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் நான் சொல்ல,
நம்ம யாரும் இன்றைக்கும் சிலைகளை வைத்து நாம் வழிபடுகிறவர்களா இல்லை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் அதுலேருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். ஆவியோடு கர்த்தரை நான் துதிக்கிறோம். ஆனால் மூன்று விதமான சிலைகள் அல்லது மூன்று விதமான விக்கிரகங்களை நாம் தொடர்ந்து செய்ய முடியும். முதலாவது விசிபிள் ஐடல்ஸ். இது ப்ராப்ளி, நம்ம இதெல்லாம் விட்டு வந்திருப்போம். இது வந்து கண்ணுக்கு தெரிந்த விக்கிரகங்கள். இது 10 கற்பனைகளில் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. எலியா வந்து இந்த விக்கிரகங்களை வந்து உடைத்து ஆண்டவர் வந்து கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக போராட்டின அந்த பேயால் பற்றி நம்மளுக்கு தெரியும். சில ராஜாக்கள் இதற்கு எதிர்த்து நின்றார்கள். தானியல் நண்பர்களும் அந்த சிலைக்கு முன்பதாக நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. சில வேளைகளில் இந்த கண்ணுக்கு தெரிந்த இந்த சிலைகள், இந்த விக்கிரகங்களை குறித்து நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருப்போம். அதை பார்த்தாலே ஒரு அருவறுப்பு நமக்கு ஏற்படலாம். அநேக வேளைகளில் சில நம்முடைய நண்பர்களை கூட, அதாவது தேவனை அறியாத நண்பர்களோடு நம்ம வாக்குவாதம் கூட செஞ்சுருப்போம். ஐயோ இந்த சிலைலாம் தப்புங்க, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செஞ்சுருப்போம். இதெல்லாம் வந்து விசிபிள் ஐடல்ஸ், கண்களுக்கு தெரிந்த விக்கிரகங்கள். இரண்டாவது ஹிடன் ஐடல்ஸ். இது ரொம்ப முக்கியம். இது வந்து கண்களுக்கு தெரியாத அல்லது மறைக்கப்பட்ட இது வந்து சில விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. எசேக்கியேல் 14:3 மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி. இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து வெளியில் இல்லை, வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் இல்லை. இது வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தில் நாட்டி. இது கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. இந்த விக்கிரகங்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள் வந்து இட் கம்ஸ் வித் வெரி பியூட்டிஃபுல் பேக்கேஜிங். ரொம்ப அழகாக பேக்கேஜ் பண்ணி வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பகுதி நீங்கள் வாசிக்கலாம், தானியல் 1:10. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு அந்த வசனம் வேறு பேர், 3 வேறு பேர் கொடுக்குறாங்க. 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான். தானியேல் சொல்கிறான், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். எதுக்கு, எதை வச்சு தீட்டுப்படுத்த மாட்டேன்னா, கண்களுக்கு தெரிகிற சிலைகளை வச்சு இல்லை. அவன் சொல்கிறான், ராஜாவுடைய மேஜையிலிருந்து போஜனம் வருதுங்க. நீங்கள் ஒன்றை விளங்கிக்கொள்ளணும், இந்த தானியல் யாருன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவர். பாபிலோனில் ஒரு அடிமையாக அவர் கொண்டு செல்லப்பட்டவர். அவருக்கு அரண்மனையில் ஒரு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். இவரெல்லாம் வந்து மூட்டை தூக்க வச்சுருப்பாங்க, மற்றவங்க எல்லாரும் பயங்கரமான வேலைகள், அடிமைகளும் சும்மா பயங்கர போஷன் கிடையாது. ஏதோ இவருக்கு ஒரு விசித்திர ஆவி இருக்குன்னு சொல்லிட்டு இவரை வந்து அரண்மனையில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. இன்னும் ராஜாவை கூட பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு அதிகாரத்திற்கு நேராக, ஒரு சாம்ராஜ்யத்திற்கு நேராக கேள்வி கேட்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் தானியல் பாருங்கள், அந்த பேக்கேஜை தாண்டி பார்த்தார். ஏய், நீ கொடுக்குற பேக்கேஜ் நல்லா இருக்கியா, வருது என்னென்னா சாப்பாடு தான். என்ன சாப்பாடுனா, ராஜா மேஜையிலிருந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ராஜா வீட்டு சாப்பாடு அப்படின்னா சாதாரண சாப்பாடு கிடையாது. பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் தானியல் ஹீ சா பியாண்ட் தட் பேக்கேஜிங். அவனுக்கு தெரியும், இது ராஜா வீட்டில் வருது, அங்கேருந்து வருது. ஆனால் அதை தாண்டி இதற்கு பின்பதாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை பார்த்தான். அவனுக்கு தெரியும், இதை சாப்பிட்டா முகம் நல்லா களையாயிரும், ஃப்ரெஷ் லுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் அதை தாண்டி பார்த்தான். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு டோன் கலர் ஆகிறதுக்கு என்னென்ன செய்கிறதுனாலும் ஆசையாக இருக்கும். இல்லை, வி டூ எனி திங். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அந்த ஃபேரன் லெவலில் காட்டுறாங்க, அப்படியே 5 7 அப்படின்னு எல்லாம் நம்ம எவ்வளோ அப்புனாலும் அதே தான் வருது. பட் ஆனால் அதில் எவ்வளோ, அது என்ன வேணா செய்யும். இங்கே இது நல்லா தெரியுங்க, இதை சாப்பிட்டா உனக்கு ஃப்ரெஷ் கவுண்டனன்ஸ், கிரேட் லுக். ஆனால் அவனுக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. இது என் கண்ணுக்கு தெரில இந்த விக்கிரகம், ஆனால் பின்னாடி ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஆர் நாட் டிஃபைன்டு பை இட், பட் ஆர் யூ டிஃபைல்டு பை இட். ஐடாலட்ரி, விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம், நான் விக்கிரக ஆராதனை செய்கிறவன் கிடையாதுங்க, விக்கிரகங்களை கிடையாது. ஐ எம் நாட் டிஃபைன்டு பை இட். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நான் அது அதோடு நான் டிஃபைன் பண்ணப்படலை, நான் அதோடு ஒத்து போல. காண்கிற சில காரியங்களோடு நான் அடையாளம் காண்பதில்லை. முன்னாடி வந்து நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு இருந்துச்சு, இப்போ நான் அந்த அடையாளம் எனக்கு கிடையாது. ஆனால் கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்களால் நான் தீட்டுப்படுகிறேனா என்பது ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் வெதர் ஐம் பீங் டிஃபைன்ட் பை இட், அம் ஐ பீங் டிஃபைல்டு பை இட்.
இது வந்து கண்களுக்கு தெரியாத அல்லது மறைக்கப்படுகிற விக்கிரகங்கள். முதலாவது சொன்னேன் விசிபிள் ஐடல்ஸ், ரெண்டாவது ஹிடன் ஐடல்ஸ் மறைக்கப்பட்ட விக்கிரகங்கள், மூன்றாவது ஒன்று இருக்கு இது வந்து இன்விசிபிள் ஐடல்ஸ், இது வந்து கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள். இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது, யாரும் மறைக்கலாம் மாட்டாங்க. இந்த முன்னாடி நான் சொன்னது போல் மறைச்சி கொடுத்தாங்க தானியலுக்கு வந்து அது விக்கிரகம் காட்டலை, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியம். சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறது, நம்முடைய கண்களுக்கு தெரியாத சில காரியங்கள், சில காரியங்கள் வந்து இது எப்படிடா நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. வி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி என் வாழ்க்கையில் விக்கிரகமாச்சு, நான் இந்த காரியத்தை எப்படி இந்த கண்களுக்கு தெரியாத இந்த விக்கிரகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. மூன்று காரியங்கள், த்ரீ குவிக் பாயிண்டர்ஸ். முதலாவது எனிதிங் தட் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் காட், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்குரிய இடத்தை எடுத்து விட்டதா. இது நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறது தான், நம்ம வாழ்க்கையில் தவறாக இருப்பது கிடையாது. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் தேவனுடைய இடத்தை எடுத்து விட்டதா. ஹேஸ் இட் டேக்கன் த பிளேஸ் ஆஃப் காட், then it is an invisible idol. மூன்று ரெண்டாவது anything that takes the time of God, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஏதாகிலும் ஒரு காரியம் எடுக்குதா. நம்ம இது வந்து அது பெருசாக நினைக்கவே மாட்டோம், நான் வேதம் வாசிக்கிற நேரத்தை வேற ஏதாவது எடுத்துருச்சா, என்னுடைய ஜப நேரத்தை வேற ஏதாச்சும் எடுத்துருச்சா, எங்கள் குடும்ப ஜபத்தை வேற ஏதாகிலும் ஒரு காரியம் எடுத்துருச்சா. முக்கியமாக சபைக்கு நான் நேரத்துக்கு வரதை வேற ஏதாவது எடுத்துருச்சா, அது எதுவா இருந்தாலும் அது ஒரு விக்கிரகம், என் கண்களுக்கு தெரியாத விக்கிரகம். மூன்றாவது எனிதிங் தட் டேக்ஸ் த க்ளோரி ஆஃப் காட், என் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை எடுக்கிற ஒரு காரியம். எனிதிங் தட் டேக்ஸ் த க்ளோரி ஆஃப் காட், கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை வேற ஏதாவது எடுக்குதுன்னா அது என் கண்களுக்கு தெரியாத விக்கிரகங்கள். இன்றைக்கு நான் சுருக்கமாக ஐந்து காரியங்களை உங்களோடு பேச என்னுடைய இருதயத்தில் ஏதாச்சும் விக்கிரகம் ஏதாச்சும் ஒன்று இருக்கா, அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது, ஹவு டு ஐ ஃபைண்ட் தி ஐடல்ஸ் இன் மை ஹார்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியரங்கமாக, நான் சொன்னது போல் வெளியரங்கமாக நம்ம சிலைக்கு நமஸ்காரம் பண்ணுறது இல்லை, வெளியரங்கமாக ஒரு சிலையை நம்ம வணங்குறது கிடையாது, நம்ம கும்பிடுறது கிடையாது. ஆனால் என் இருதயத்தில் ஆண்டு சொன்னது போல் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தில் வைத்திரு, அதை போல் ஏதாகிலும் ஒரு விக்கிரகம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா என்பதை நான் பரிசோதிப்பதற்கு ஐந்து வழிகளை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வெறும் குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். முதலாவது நான் எப்படி கண்டுபிடிப்பது, ஹவு டு ஐடென்டிஃபை ஆர் டயக்னைஸ் தி ஐடல்ஸ் ஆஃப் தி ஹார்ட். முதலாவது வாட் டூ ஐ ரெஸ்பெக்ட், நான் எதற்கு மரியாதை செலுத்துகிறேன், என் வாழ்க்கையில் தேவனை காட்டிலும் நான் ஏதாகிலும் ஒரு பொருளுக்கோ ஏதோ ஒரு ஆளுக்கோ நான் அதாவது மரியாதை நான் செலுத்தி என் சந்தோஷமே அதில் தாங்க இருக்குது அப்படின்ற அளவுக்கு நான் ஏதாகிலும் ஒரு காரியத்துக்கு நான் மரியாதை செலுத்துகிறேனா. அந்த காரியம் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஆண்டவர் இல்லாமல் கூட நான் அதை செஞ்சிருவேங்க, ஆனால் அவங்க அது இல்லாமல் என்னால் செய்ய முடியாதுங்க. என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவரோட பேலன் இல்லாத கூட செஞ்சிருவேன், ஆனால் இவங்க இல்லாட்டி இந்த பொருள் இல்லாட்டி இந்த காரியம் இல்லாட்டி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் தேவனை காட்டிலும் யாரோ ஒருவருக்கு அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் மரியாதை அதிகமாக செலுத்துகிறேன். நீங்கள் சவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எதற்கு ரொம்ப கனத்தை செலுத்தினானா, தன்னுடைய சிங்காசனத்துக்கு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் நூட்டு போயிட்டாரு, அவனுடைய ரெண்டாம் ஆண்டு ராஜ்ய பாரத்தில் ஆவியானவர் போயிட்டாருங்க. இப்போ போன ஆவியானவர் ஒரு பக்கம் போயிட்டார், இன்னொரு பக்கம் ஒரு அசுத்தாய் வந்துருச்சு. இப்போ இந்த சவுல் எதன் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தானா, ஒரு அசுத்தாய் வந்துச்சு பாருங்களேன், அதை துரத்துறது ரொம்ப கவனமாக இருந்தான். ஏன் தெரியுமா, இவன் பேய் பிடிச்சி ஆடினா இவன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், யாரும் மதிக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், ஏ கூப்பிட்றா, யார் தாவிதை கூப்பிடு, அவன் வந்து ஆடு மேய்க்கிறவன் இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வாச்சா எனக்கு என்ன ஆகுது, அசுத்தாவி போகுது. இவன் எதில் தான் கவனமாக இருந்தானா, இப்போ புதுசாக ஒரு அசுத்தாவி வந்துச்சு பாருங்கள், அந்த அசுத்தாவி துரத்துறதுல அவ்வளோ கவனமாக இருந்தான், ஆனால் எதில் கவனம் இல்லை தெரியுமா, தன்னை விட்டு ஒரு ஆவியானவர் போனார், அந்த ஆவியானவர் உள்ளே கொண்டு வரது என்ன பண்ண, ஒன்றும் பண்ணல. ஏன்னா அவனுக்கு மரியாதையும் அவன் கனமும் எதன் மேலே அவன் வச்சுருந்தான்னு சொன்னால், தான் சிங்காசனம், தன் சிங்காசனம் போயிருமோ, இந்த அசுத்தாவி இருந்தால் தன் சிங்காசனம் போயிருமோ, ஆவியானவர் போனால் என்னங்க, அதான் சிங்காசனம் இருக்கே.
நீங்க அதனாலதான் நீங்க கவனிக்கணும், அவன் 20 வருஷம் அரசாட்சி பண்ணாங்க, 2 வருஷம் தான் ஆவியானவர் இருந்தாரு. 18 வருஷம் எப்படி அரசாட்சி பண்ணான் தெரியுமா? ஆவியானவரே இல்லாம, ஆண்டவர் இல்லாம அரசாட்சி பண்ணான். ஏன்னா அவன் அந்த 18 வருஷம் எதை தான் கனப்படுத்தினானா? சிங்காசனம் இருக்கா, ஆண்டவர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நான் கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோங்க, எனக்கு வேலை இருக்குங்க. ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோ, இந்த இது கரெக்டாக போயிட்டு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைங்க. நான் சர்ச்சுக்கு வரணும் இல்லையோ, ஆண்டவர் தேடணும் இல்லையோ, என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்திற்கு அதிக மரியாதையும் தேவனை காட்டிலும் முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் அன் ஐடல். அது என் வாழ்க்கையின் ஒரு விக்கிரகம். பிகாஸ் ஐ எம் ரெஸ்பெக்டிங் இட் மோர் தேன் காட். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்க, அவன் பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு ராஜ்யபாரத்தை யாரும் எடுக்கல, எவனுக்கும் தைரியம் கிடையாது. ஏய், நீ செஞ்சியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாதுங்க. நீ இந்த பாவம் செஞ்சிருக்கிற, நீ ராஜா விட்டு இறங்கு, நீ எல்லாம் ஒன்றெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இது மாதிரி ஒரு தப்பு பண்ணால் உடனே நியூஸ் பேப்பரு போராட்டம். அந்த காலத்தில் போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன நினைக்கிறானோ அவன் செய்வான். அவன் வந்து அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆனால் ஆண்டர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. அவன் வந்து ஆண்டருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான் பாருங்கள், இந்த தாவீது இந்த 51 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க, ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளாதீங்கன்னு சொல்ல. நம்மளாம் ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு பொசிஷன் அதை மட்டும் விட்டுருக்க ஆண்டவரே, மற்றலாம் நம்ம சைடில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதான் சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க. Do not take the joy of the salvation, the ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை, உம்முடைய ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஆண்டவரே. அவனுடைய ஃபோக்கஸ்லாம் எதில் இருந்துச்சுன்னா, சிங்காசனத்தின் மேலே இல்லை. அவனுடைய கணம் வந்து சிங்காசனத்தின் மேலே இல்லை, ஆண்டவர் மேலே இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தவறு செய்தவனையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். ஏன்னா அவன் எதை கனப்படுத்தினான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக அவனுடைய சிங்காசனம் இல்லை, அவனுடைய ராஜ்யபாரம் அவனுக்கு ஒரு விக்கிரகமாக இல்லை. இன்றைக்கு நிறைய வாட்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை நம்ம வேறு எதுக்காகிலும் நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால், தட் இஸ் அன் ஐடல் இன் ஆர் லைஃப்ஸ். ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய சூட்கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு வந்தாரான். வந்தால் என்னாச்சுன்னா, பேக் வந்து ஓவர் வெயிட், எக்ஸ்ட்ரா பேகேஜ், கொஞ்சம் வெயிட் தான், ஆனால் அவன் விடமாட்டான், நீ வந்து இறக்கிவே ஒரு பொருள் அப்படின்னு. இப்போ இவருக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, புதுசாக வாங்கின ஒரு ஷூ, அப்படியே நல்ல காஸ்ட்லியான ஒரு ஷூ. இன்னொன்று, பைபிள். இந்த 2 ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணணும், விட்டு வரணும். இவர் யோசிக்கிறார், ஏதா ஒன்று தான் எடுக்க முடியும், எதடா எடுக்கலாம். கடைசியில் பைபிள் தூக்கி போட்டாருங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கணத்திற்கு உரிய காரியம் எது? வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் ஆர் லைஃப்? 2, வாட் டு யூ லவ்? முதலாக சொன்ன, வாட் டு யூ ரெஸ்பெக்ட்? எதற்கு நான் கணம் கொடுக்குறேன்? தேவனை காட்டில் ஏதாவது ஒன்று இருக்கு, நான் கணத்தை கொடுக்குறேன்னா அது என்னுடைய வாழ்க்கையின் விக்கிரகம். 2, வாட் டு ஐ லவ்? நான் எதை தேவனை காட்டிலும் நேசிக்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், தேவன் சிருஷ்டித்த காரியங்கள் மேலே நம்முடைய அன்பு தேவனை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதா? சில வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில மனிதர்கள் அவங்க இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில் வந்து, அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, we sorrow immoderately when we lack them. அதாவது அவங்க இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லையா, அந்த அளவிற்கு நான் யார் மேலாகிலும் நான் அன்பை வைக்கிறேனா? ஆக அப்படிய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நாபோத் என்கின்ற ஒருத்தன், அவன் பாவம், அவனுடைய தேசத்திலேருந்த ஒருத்தன், அவங்கிட்ட ஒரு சின்ன ஒரு வினியாடு, ஒரு சின்ன திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறானா, அதன் மேலேயே நோட்டம், அதன் மேலேயே ஒரு ஆசை. கடைசியில் பாருங்கள், அவனை கொல்றது கூட ரெடியாக இருந்தான், அவனை கொண்டே போட்டாங்க கடைசியில், அவனும் மனைவி சேர்ந்து கொண்டே போட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எது மேலாகிலும் நாம் அளவுக்கு மிஞ்சின அன்பை நாம் வைத்திருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறோம், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். ஏன் போனான் தெரியுமா? தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் கேட்க வேண்டிய கேள்வி, தேவனை காட்டிலும் நான் வேறு யார் மேலாகிலும், வேறு எது மேலாகிலும் நான் அன்பை அதிகமாக வைக்கிறேனா?
வாட் டு ஐ ரெஸ்பெக்ட், முதலாவது கேள்வி. நான் யாருக்கு அதிகமாய் கனம் கொடுக்கிறேன்? ரெண்டாவது, நான் யாரை அதிகமாய் நேசிக்கிறேன்? மூன்றாவது, வாட் டு ஐ புட் கான்ஃபிடென்ஸ் இன், எதன் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன்? ரொம்ப முக்கியம். சங்கீதம் 146:3 பாருங்க, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். வேதம் சொல்லுது நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குன்றது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில சில விக்கிரகங்கள், என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் என்ன பண்ணும்னு சொன்னா, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் மனுஷர்கள் மேல் அதிகமான நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் யோபு 31 வாசிக்கிறோம், யோபு சொல்லுகிறார், நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் நான் சொல்வேன் உண்டானால், அது 2 கழிச்சு 28 வாசிக்கிறோம், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் மறுதளிப்பேனே. யோபு சொல்றாரு, நான் ஒருவேளை என் ஆஸ்தியை பார்த்து என் பொண்ணை பார்த்து என்னுடைய நம்பிக்கை இது மேலே இருக்கு அப்படின்னு நான் மனசில் நினைச்சிருந்தா கூட நான் ஆண்டவருக்கு எதிராக செய்கிற குற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா யோபுக்கு நல்லா தெரியும், தன்னுடைய அவருடைய மிருக ஜீவன்களை இழந்தாச்சு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தாச்சு, ஆனால் ஆஸ்தியெல்லாம் இழக்கல. இல்லை ஆஸ்தியெல்லாம் அது பொண்ணு வெள்ளி எல்லாம் அவர் வச்சுருந்தார், பயங்கர சீமானாக இருந்தார். இப்போ சொல்கிறாரு எல்லாமே போயிடுச்சுப்பா, ஆனால் இந்த இருக்குப்பா இவ்வளோ சொத்து, இந்த ஆஸ்தியை, ஆனால் இந்த ஆஸ்தியெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே இது மேலே நான் என் நம்பிக்கையை நான் வச்சிருந்தால், என் இருதயத்தில் நான் யோசிச்சிருந்தா கூட நான் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருப்பேன். சில வேளைகளில் நம்முடைய நம்பிக்கைகள் சோதிக்கப்படும். எப்போ தெரியுமா சோதிக்கப்படும்? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம். சில பேர்லாம் நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய வாட்டி நம்மளும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மையை மாத்திரம் நம்பியிருக்கிறேன், ஆனால் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் நம்ம எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோன்னு. அப்பா ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அப்பா சின்ன அவங்க ஊழியத்திற்கு வந்த புதுசில் பாண்டிச்சேரியில் ஒரு ஊழியக்காரர் கீழே அவங்க ஒரு பெரிய சபையில் அவங்க உதவிக்காய் போயிருந்தாங்க, ட்ரைனிங்காய் போயிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் ராத்திரி ஒரு 4 மாட்டு வண்டி வந்து நின்றுச்சாங்க காம்பவுண்டுக்கிட்ட, சர்ச்சு காம்பவுண்டுக்கிட்ட, நைட்டு 12 மேலே. அப்போது திடீர்னு அந்த பாஸ்டர் கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்தோடனே அந்த 4 மாட்டு வண்டி வைக்கோல்லாம் ஏற்றிட்டு இந்த மாட்டு வண்டி பார்த்து காரணம் பார்த்து சொன்னார், வண்டி எடு அப்படின்னார். அவன் சொன்னால், ஐயா நைட்டு 12 நிறுத்திருக்கிறேன், என்னையா பிரச்சனை, காம்பவுண்டுக்கிட்ட தான் நிறுத்திருக்கேன், வண்டி எடுக்கிறியா இல்லையா? அவன் சொல்கிறான், ஐயா இந்த இடம் தான் ரோடு விசாலமாக இருக்குது, யாருக்கும் தொல்லை கிடையாது, ஒரு 4 தூங்கிட்டு காலைல 4 எழுந்து போயிடும் ஐயா. இவன் சொல்கிறான், நீ வண்டி எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு அப்படியே வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு பாருங்க. கடைசியில் அவன் கோவமாயிட்டான். அவன் சொன்னான், யோ எடுக்க முடியாது பாயா அப்படின்னு நான் பாஸ்டரை பார்த்து. உடனே பாஸ்டர் நேரம் மேலே போனார், போயிட்டு ஒரே ஒரு ஃபோன் தான், ஒரு ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் கடித்தார். ஒரு 5 5 ஒரு 2-3 ஜீப் வந்துச்சு பாருங்க, வந்து 5 தான் 4 மாட்டு வண்டி துரத்தி வச்சு. அப்பா சொன்னாங்க, 5 மாட்டு வண்டி போயிடுச்சுரா, 5 ஊழியமே போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அநேக வேளையில் நம்ம நம்பிக்கை எது மேலே வைக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலை தான் தெரியும். நான் தான் யோசிச்சு பார்ப்பேன். அப்பா சொல்லும்போது அந்த பாஸ்டர் அவன் சொன்னான்ல, யோ போயா அப்படின்னால எடுக்க முடியாது போயா அப்படின்னா, அப்போ ரொம்ப அமைதியாக மேலே போனார் பாருங்க. அந்த அமைதிக்கு என்ன காரணம் தெரியுமா? அங்கே தான் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படுற நேரம். அந்த நேரத்தில் அவருக்கு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னைய பேசின இந்த வருது பேர் வண்டி உனக்கு, ஏன் தெரியுமா? எனக்கு யாரை தெரியும்? இன்ஸ்பெக்டர் தெரியும். நம்பிக்கை எங்கே தெரியுமா இருந்துச்சு? ஆண்டர் மேலாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குங்க? நீங்கள் ஒரு வேளை நீ இது பேசுகிற ரொம்ப ஆழமான செய்தியாக இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என் வாழ்க்கையின் தேவைகள் மத்தியில், என் வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியில் நான் யார்கிட்ட ஓடுறேன்? ஹூ டு ஐ ரன் டு? என் நம்பிக்கை யார் மேலே இருக்கு? அது தேவனை தவிர அது யாராக இருக்கலாம், எந்த மனுஷனாக இருக்கலாம், எந்த ஆளாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், யார் உங்கள் பாஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், தேவனை காட்டிலும் என் வாழ்க்கையில் நான் யார் மேலேயாச்சும் நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க உங்கள் வாழ்க்கையின் விக்கிரகம். அதுக்கு ஒரு சில தேவையே கிடையாது. என் இருதயத்தில் ஒரு விக்கிரகத்தை நான் வச்சுட்டேன். What do I put my confidence in? என் நம்பிக்கை நான் யார் மேல் வைக்கிறேன்?
முதலாக சொன்னேன், ஹூ டு ஐ ரெஸ்பெக்ட், யாருக்கு கனத்தை கொடுக்குறேன், தேவனை காட்டிலும் யாரையாவது மதிக்கிறேன்னா கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, ஹூ டு ஐ லவ், தேவனை காட்டிலும் யாரையாக நான் ரொம்ப நேசிக்கிறேன்னா கவனமாக இருக்கணும். மூணாவது, ஹூ டு ஐ புட் மை கான்ஃபிடென்ஸ், யார் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். நான்காவது, ரொம்ப முக்கியம், வாட் டு ஐ ஃபியர், யாரை குறித்து பயப்படுறேன். நம்ம பயப்படுற காரியம் விக்கிரகமாக இருக்கும். தேவனை காட்டிலும் நான் மனுஷன் மேலே பயப்படுறேன்னா, தேவனை காட்டிலும் சில காரியங்களை குறித்து நான் பயப்படுகிறேன்னா, யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜபாலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். யாருன்னா பெரிய பெரிய அதிகாரிகள், ஆண்டவரை விசுவாசிச்சாங்க, ஆண்டவரை நேசிச்சாங்க, ஆனால் ஜபாலயத்தை விட்டு நம்மளை வெளியே தள்ளிடுவானோன்னு பயந்து வெளியில் சொல்லாமல் இருந்தானா? மனிதர்களை குறித்ததான ஒரு பயம், மனிதர்களை குறித்ததான பயம். தேவனை காட்டிலும் யார் மேலேயே நான் ரொம்ப பயப்படுறேனா? சில சகோதரர்கள் மைண்ட் வைஸ்லாம் கேட்குது, என் மனைவி தான் பாஸ்டர். சில வேளைகளில் நம்முடைய எதிரிகளே நம்முடைய விக்கிரகங்களாக மாற முடியுங்க, நம்முடைய எதிரிகள் விக்கிரகங்களாக மாற முடியும். நீங்கள் கோலியாத்தை எடுத்து பாருங்க, கோலியாத்து அவங்க 40 நாளாக நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க, 40 நாள் காலில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி. எவ்வளோ தூரத்துக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கண்டு பயந்து ஓடுறாங்க. அவங்க எதை டோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், யா எவ்வளோ பெரிய ஆளுங்கய்யா, என்ன பெரிய ஹெல்மெட் போட்டிருக்கிறாரியா, என்ன பெரிய ஒரு ஆர்மர் போட்டிருக்கிறாரியா, கையில் எவ்வளோ பெரிய பட்டையா, எவ்வளோ பெரிய ஈட்டியா. அவன் எதிரியே ஐடலாக மாட்டான், விக்கிரகமாக மாட்டாங்க. இவன் அவனை பற்றியே புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், அப்பா என்ன பெரிய ஆள், இவரை யார் அடிப்பா, இவரை யார் தூக்குவா, யார் போய் இவனோட யுத்தம் பண்ணுவா. அநேக வேளை நம்முடைய எதிரிகள் விக்கிரகங்களாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை குறித்து பயப்படுகிறோம்? ஹூ ஆர் வி ஸ்கேர்ட் ஆஃப்? கடைசியாக, வாட் டு யூ சர்வ், நான் எதை சேவிக்கிறேன், எதை நான் சேவிக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காரியம் என்ன அவங்கள சேவிக்க வைக்குது, அவங்க மேலே நான் வந்து அவங்களுக்கு ஒரு அடிமை போல நான் மாறுகிறேன் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் அவர்கள் விக்கிரகமாக மாறுகிறார்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, யாராகிலும் ஒருவருக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். ஒன்று, கர்த்தரை நீங்கள் சேவிக்கணும், இல்லை சாத்தானை சேவிக்கணும், இல்லை மனிதர்களை சேவிக்கணும். அதனால தான் கலாத்தியர் 1:10 வேதம் சொல்கிறது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அவர் கிளியராக எழுதுறாரு, அவர் நான் யாரை போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும்னு ஆசை, மனுஷனையும் பிரியப்படுத்தணும்னு ஆசை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் இருதயத்தில் ஏதாகிலும் விக்கிரகத்தை நான் வச்சுருக்கிறேன்னா, இந்த 5 கேள்விகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் எதற்கு கனத்தை கொடுக்குறேன், வாட் டு ஐ ரெஸ்பெக்ட், என் வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை காட்டிலும் நான் வேறு எதுக்காக நான் கனத்தை கொடுக்குறேன்னா, ரெண்டாவது, நான் தேவனை காட்டிலும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னா,

விக்கிரகம் நிறைந்த இடமா மாறிடக்கூடாது. இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தரிசனங்களை கொடுத்த இடம், தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கின இடம், தேவன் ஆசீர்வதித்த இடமே அவளுடைய வாழ்க்கையின் விக்கிரகமாக மாறுகிறது. The greatest idolatry that we can have is the blessing of God. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையின் விக்கிரகங்களாய் மாறிவிட்டதா? தேவனை தேடுவதற்கு நேரத்தை அது கெடுத்து விட்டதா? பாஸ்டர், நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஆண்டரை தேடினேன் பாஸ்டர், ஆண்டர் மேல் நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் பாஸ்டர், ஆனால் இன்றைக்கு நான் எதை நான் அதிகமாக மதிக்கிறேன்? ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு நான் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கேனா? தேவனை நான் நேசிக்கிறேனா? அதான் ஆண்டர் சொன்னார். ஒருத்தன் சொல்கிறான், நல்ல விளைச்சல் வந்துருச்சு. விளைச்சல் வந்த உடனே அவன் சொல்கிறான், நான் என்னுடைய அலங்கத்தெல்லாம் இடித்து பெருசாக கட்டுவேன், ஆத்துமாவே நீ பூரித்து சந்தோஷமாயிரு அப்படின்னு ஆண்டர் சொல்கிறேன். ஏன்பா, இன்னைக்கு உன் மரணம் ஏற்பட்டால், இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு போனால், நீ சேர்த்ததெல்லாம் யாருதுப்பா? இன்றைக்கி நிறைய வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் விக்கிரகங்களாய் மாற்றிவிட்டோம். இன்றைக்கு ஆண்டர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலேயே இருதயத்தில் உள்ள விக்கிரகங்கள் நீக்கப்படுவதாக. ஒருவேளை நம்ம வெளியரங்கமான விக்கிரகங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். என் இருதயத்தில் ஏதாவது விக்கிரகம் மறைஞ்சிருக்காப்பா? இருதயத்தில் ஏதாகிலும் விக்கிரகம் மறைஞ்சிருக்கா? உம்மை காட்டிலும் அதிகமாய் நான் எதையாகிலும் மதிக்கிறேனா? உம்மை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேனா? உம்மை காட்டிலும் அதிகமாக எதன் மேலாக நான் நம்பிக்கை வைக்கிறேனா? உண்மை காட்டிலும் நான் எதற்காகலும் அதிகமாக பயப்படுகிறேன். நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை காட்டிலும் உங்கள் சத்துருக்களுக்கு பயந்துட்டு இருக்கீங்கன்னா, அவங்க உங்கள் விக்கிரகம், உங்கள் கடன் பிரச்சனையை நீங்கள் ஆண்டவருக்கு மேலே நீங்கள் பயந்தீங்கன்னா, தட் இஸ் அன் ஐடல். நான் யாரை சேவிக்கிறேன்? மனுஷனை சேவிக்கிறேன்னா இல்லை தேவனை சேவிக்கிறேன்னா? தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, ஆனால் நான் சேவிக்கிற ஒருத்தன் இன்னொன்று ஆப்போசிட்டாக சொல்கிறான். நான் யாரை சேவிக்கிறேன்? வேதம் சொல்லுது கள்ள தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, ஆனால் ஆஃபீஸில் சொல்கிறாங்க பரவாயில்ல ஏமாத்து. நான் யாரை கேட்குறேன்? அதுதான் ஹூ டு வாய்ஸ் ஆஃப். ஆண்டவர் கிடக்கிறாருங்க ஒரு பக்கம், ஆண்டவர் எனக்கு காசு கொடுக்குறாரு, என் பாஸ் தான் கொடுக்குறாரு, அவன் சொல்கிற செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு நான் வந்து ஆண்டருடைய வார்த்தை புறம்பே தள்ளி மனுஷனை சேவிக்கிறேன்னா, அவன் எனக்கு ஐடல், அவன் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விக்கிரகம். நான் அவனுக்கு செல வைக்கணும்னு அவசியம் இல்லை, என் இருதயத்தில் அவனை சுமந்துட்டு இருக்க விக்கிரகமா? எனக்கு ஆண்டர் நம்மோடு பேசுகிறேன், ஆண்டவர் என்னோடு இடைப்படுங்கப்பா, என் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுமா? ஆண்டவரே, எல்லோரும் கண்களை மூடுவோமா?

நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த ஐந்து கேள்விகளுக்கு எங்கள் பதிலாய் நீர் இருக்கட்டும். நான் யாரை கனப்படுத்துறேன், என் பதில் நீங்க. நான் யாரை நேசிக்கிறேன், என் பதில் நீங்க. நான் யார் மேல நம்பிக்கை வைக்கிறேன், என் பதில் நீங்க. நான் யாருக்கு பயப்படுறேன், என் பதில் நீங்க. நான் யாரை சேவிக்கிறேன், என்னுடைய பதில் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான். ஐந்து கேள்விகளுக்கு வேற யாராச்சும் என் மனசுல வராங்கன்னா என் வாழ்க்கையின் விக்கிரகம், நான் அவங்கள தூக்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்தில். என்னுடைய முழு மரியாதையும் கனம் உமக்கு மாத்திரம்தான். என்னுடைய முழு அன்பு உமக்கு மாத்திரம்தான்ப்பா. என் முழு நம்பிக்கை மேல் மாத்திரம்தான் ஆண்டவர். நான் பயப்படுகிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான். நான் சேவிக்கிற ஒரே ஒருவர் நீர் மாத்திரம்தான். வேற யாரும் இல்லப்பா, வேற யாரும் இல்லாண்டவர்.

0: தம்பி தங்கச்சி, சில வாலிபர்களோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ யாரை நேசிக்கிற? ஒரு தேவனை அறியாத ஒரு பையன், தேவனை அறியாத ஒரு பிள்ளை. உனக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, ஆனா தேவனை காட்டிலும் நீ யார் மேலேயோ அவர்களை ஒரு விக்கிரகம் போல நீ சேவிச்சிட்டு இருக்க, விக்கிரகம் போல நேசிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலர் இடைப்படுகிறார். நான் ஏன் இதை பேசுறேன் எனக்கு தெரியல. But I want to reach out to your young boy, a young girl here in this place, who you are loving more than God. தேவனுடைய வழியில் இல்லாத, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத, உனக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பானதுன்னு தெரியும், நல்லா தெரியும். இருதயத்தில் எத்தனையோ செய்திகளை கர்த்தர் நேரடியாக உங்களோட பேசியிருக்கிறார். You are an idol worshipper. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என் இருதயத்தில் ஏதோ ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெண்ணிற்கு உம்மை காட்டிலும் உடைய வார்த்தையை காட்டிலும் அதிக கனத்தை நான் கொடுத்துட்ருக்கிறேன், உம்மை காட்டிலும் அதிகமான நேசத்தை நான் அவர் மேலே வச்சிருக்கிறேன். யூ கம் டு அ பாயிண்ட் வேர் யூ ஆர் லைக், ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹாவ் காட் ஐ எம் ஸ்டில் ஃபைன். ஒருவேளை இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம், கடவுளே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவரே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பையன் தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும். ஆண்டவர் நம்மளோடு பேசுறாரு, தேவனுக்குரிய இடத்தை வேற எந்த மனுஷனுக்கும் தேவன் விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த இடத்துல நீங்க வேற யாரையுமே ஃபில் பண்ண முடியாது, நோபடி நோபடி. அது உங்க பெற்றோர்களா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், உங்க பெரிய பாஸா இருக்கலாம், வருஷக்கணக்கில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஆளா இருக்கலாம், பட் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க வேற யாருக்கும் கொடுக்காதீங்க, வேற யாரும் அதை நிரப்ப முடியாது. தேவனை நேசிப்பதை காட்டிலும் வேற எந்த மனுஷன் மேலையும் இந்த உலக அன்பெல்லாம் மாறி போயிடும். தேவன் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை வேற எந்த மனுஷன் மேலையும், எந்த பொருள் மேலே வைக்காதீங்க, ஆஸ்திகள் மேல வைக்காதீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் மேல வைக்காதீங்க. சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு. நாங்களோ ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கோம், அவர் மேல தான் எங்க நம்பிக்கை, அவர் மேல எங்க நம்பிக்கை. யாரை குறித்து பயப்படுறேன்? அது எவ்வளவு பெரிய மலையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருக்கலாம், நான் அவர்களை குறித்து நான் பயப்பட போறதில்லை. என்னுடைய ஒரே ஒரு பயம் தேவன் மேல மாத்திரம்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். நான் வேற யாரை குறிச்சும் பயப்பட போறதில்லை, அவங்க ஆயுதங்களை குறித்து நான் பயப்பட போறதில்லை, அவங்களுடைய மார்க்கவசங்களை குறித்து நான் பயப்பட போறதில்லை, அவங்க ஈட்டியை குறித்து பயப்பட போறதில்லை. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கடைசியாக நான் யாரை நான் சேவிக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லும் பொழுது அதை இன்னொருத்தங்க அதுக்கு எதிராக உங்களை செய்யும்படி அவர்கள் சொன்னால் நான் யாரை சேவிக்க போறேன்? நம்மளுக்கு ஒரு தைரியம் வரணும், ஐயா எங்க தேவன் இதான் ஏன் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு எதிர்மறையா நான் செஞ்சு உங்களை நான் சேவிக்க முடியாது. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல, அதோடைய விளைவு என்ன தெரியுமா? அக்னி ஜுவாலையில் தூக்கி போடுவான்றான். ஆண்டு எங்களை விடுதலை ஆக்குறவரோ விடுதலை ஆக்கலையோ, நீ தூக்கி போட போறியோ போடலையோ, எங்களால் முடியாதியா? அதுதான் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு வேணும். என் இருதயத்தில் எந்த மனுஷனும் ஒரு விக்கிரகமாக இருக்க மாட்டான். அது எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் எதை இழக்க நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் உம்மை மாத்திரம் சேவிப்பேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் சேவிப்பேன். I will serve only you. There will be no idol in my heart. நீர் செய்கிறதற்காய் நன்றி அப்பா, செய்கிறதற்காய் நன்றி. நான் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் ஏசிஏ ஆவடி @gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். உன இயேசு இப்ப நீ வர சொல்லு, நான் பெட்ரோல் ஊத்தி நான் எரிச்சதார். அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலந்துற மாதிரி முட்டைகளோட தோல் எல்லாம் கலந்து அப்படி இருக்கு.

0: கிறிஸ்து கிளன்பானவர்களே, இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இந்த பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படப் போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏதோ உலகம் அறியப்படாத வெளியே தெரியாத ஊழியக்காரர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. இதன் மூலமாக உங்களுடைய ஊழியங்கள் வளர்ச்சி அடையும். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. உங்கள் ஊழியத்திலையும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் ரட்சித்தது நோக்கம் உலகம். ஆண்டவர் சொன்னால் உலகத்து சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி இப்போ நம்ம எல்லாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது. இந்த மீடியா மூலமாக உலகத்துக்கு முழுசு நம்ம என்ன செய்கிறோம், அறிவிக்க. சரியா, நம்ம முதலாவது உங்களுடைய பிறப்பு, அதாவது எந்த இடத்துல பிறந்தீங்க, எப்படி உங்கள் பெற்றோர் எப்படி, அவங்க சூழ்நிலை அந்த டைமில் எப்படி இருந்தது, ஷார்ட்டாக சின்ன பருவத்தில் இருக்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்க. படிப்படியாக மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம
1: கர்த்துடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த உலகம் அறியட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னுடைய பேர் டி கிருஷ்ணன். நான் அறியப்படுகிறது பாஸ்டர் டி மோசஸ் என்கிற அடிப்படையிலே இந்த இடையிலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அம்மா இருக்கிறார்கள், அப்பா உண்டு, மூத்தவன் அண்ணன், ரெண்டாவது அக்கா, மூன்றாவது நான், நான்காவதாக தங்கச்சி, ஐந்தாவது தம்பி. ஆக எல்லாரும் திருமணமாகிவிட்டது. எனக்கும் திருமணமானது. இரண்டு பிள்ளைகளே கத்தர் கொடுத்திருக்கிறார். மூத்தவள் 9வது படித்து இருக்கிறாள். ரெண்டாவது பையன் 7ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்போது கொல்லங்கோடு பகுதியிலே பாலவெளி என்கிற பகுதியிலே கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். இன்னொரு சபை புதுக்கடலில் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டு இவ்வளவாக இருக்கிறது.
0: அந்த சிறு பருவத்தில் அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆன்மீக மார்க்கங்களில் எப்படி அவங்க வளர்த்தாங்க, உங்களுடைய படிப்பு, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், இதை கொஞ்சம் லைட்டாக
1: சொல்லுங்க. கத்துடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். நான் பிறக்கும்போதே இந்து குடும்பம் கொல்லங்கோடு பகுதியிலே சிறுவைபுரம் பகுதியிலே, அந்த இடத்துல எங்களுக்கு சொந்த ஒரு கோவில் உண்டு. எங்கள் அப்பா பூஜாரி, நான் இரண்டாவது பூஜாரியாக வளர்ந்தேன். எங்களுக்கு சொந்த கோவில், பெரிய கோவில் இருந்தது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயங்கர விதமான பூஜைகள் நடக்கிறதான ஒரு குடும்பம். நாங்கள் வருஷந்தோறும் சபரிமலைக்கு போகிற வழக்கங்கள் எங்களுக்கு உண்டு. நாங்கள் எல்லா நேரங்களிலேயும் பூஜையில், ஏன்னா எங்களுக்கு கிறிஸ்தவர்களை கண்டு ஆகாது, அந்த வைராக்கியத்திலே, அந்த இந்து வைராக்கியத்திலே எங்கள் தாயும் தகப்பனும் வளர்க்கப்பட்டார்கள். எங்கள் அப்பா தான் பூஜை பண்ணுவார், அடுத்து எனக்கு தான் அந்த பொறுப்பு. இரண்டு பேருமாக அந்த கோவிலே நாங்கள் தான் பூஜை பண்ணி கொண்டிருந்தோம்.
0: உங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது நீங்கள் சிறு பிள்ளையாக இருந்திருப்பீங்க, அப்போ எப்படி உங்களை அதில் ஈடுபடுத்தினாங்க, அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது?
1: ஏன்னா அந்த சிறுபர் அவங்க சொல்லுபடி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை. அவங்க எதை செய்தார்களோ அது எனக்கு கற்றுத்தந்து இப்படி தான் செய்யணும், இதுதான் உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு அதை கற்றுத் கொடுத்தார்கள். நாங்கள் அப்படியே பணிந்து கொண்டு இருந்தோம், அப்படியே நாங்கள் அதை கும்பிட்டு பணிந்து கொண்டிருந்தோம். எங்கள் 5 சகோதரர்கள் கூடி பிறந்தவர்கள். எங்களுக்கு எல்லா வசதிகள் உண்டு. நான் சொல்லுவேன், மாளிகையிலே பிறந்தேன், ஓலைக்கொட்டாயிலே வாழ்ந்தேன், அதனுடைய சுருக்கமான சாட்சி. எங்களுக்கு பெரிய கோவில், பெரிய மாளிகை இருந்தது. மாளிகை போன்ற பழைய பங்களா வீடுன்னு சொல்லுவார்கள், அந்த வீடு இருந்தது. எங்கள் எல்லா வசதிகளும் இருந்தது. எந்த ஒரு குறைவுகளோ, எந்த குறைவுகளோ என்றும் இல்லை. எல்லாம் சம்பீரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பூஜை அடிப்படையிலே வாழ்ந்து வருஷந்தோறும் சபரிமலைக்கு போய்க் கொண்டிருந்தோம். 5 பிள்ளைகள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கூட 7 பேர். எங்களுக்கு குடும்பம் நிறைய உறவினர்கள்லாம் உண்டு. அப்போ எல்லா விதங்களிலும் நாங்கள் வசதியாக இருந்தபடினால எங்களுக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு செல்வ செழிப்பாக நாங்கள் இருந்தோம். அப்படியாக பெரிய கோவில் நாங்கள் வழிபட்டு அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருந்தோம். நாங்கள் வருஷந்தோறும் 101 பொங்கால போடுவோம். நாங்கள் எங்கள் அண்ணனை, மூத்த அண்ணனை மொட்டை அடித்து, அந்த மொட்டை அடிக்கும்போது 101 பொங்கால போட்டு அப்படி அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா நல்ல குறி சொல்லுவார், நல்ல குறி சொல்லுவார்னு சொன்னால், இப்போ நம்ம தீர்க்கதரிசன் சொல்லுவ மாதிரி அவர் நல்ல கணக்கு சொல்லுவார். அந்த நாட்களிலே அந்த பைத்தியம் பிடித்தவர்கள், நான் சின்ன பருவம் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அந்த பைத்தியம் பிடித்தவர்கள் எங்களுடைய கோவில் ஒரு குத்துக்கல் போல நிறைய கல்லுகள் நாட்டி வைத்திருப்பார்கள். அந்த பைத்தியம் பிடித்தவர்களை கொண்டு சங்கிலியிலே காலில் மாட்டி வைத்திருப்பார்கள். அதை மாட்டி இந்த கல்லை அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து வரும்போது எங்கள் அப்பா நல்ல அப்படியே அவர் மேலே அந்த சாமி வரும். சாமி வந்து அந்த ரெண்டு பெருவரில் இருக்கு, பெருவரில் நின்று அப்படி ஆடுவார். பயங்கர ஆக்ரோஷமாக ஆடி பெரிய பெரம்பு இருக்கும், பெரிய பெரம்பு, நீளமான பெரம்பு இருக்கும். பெரம்பெடுத்து அந்த சாமி வரும்போது பயங்கரமாக இறங்குவார், பயங்கர ஆடி வந்து அந்த பெரம்பெடுத்து இந்த சங்கிலினால் போடப்பட்ட பைத்தல அப்படி ஓங்கி அடிப்பார். ஓங்கி அடிக்கும்போது சிலர் சுருண்டு விழுவார்கள், சிலர் அதில் அவங்களுக்கு பைத்தியம் தெளிந்துவிடும். அப்படி பிரபலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
0: அப்படி செய்யும்போது உங்களுக்கு அவங்க அடிக்கும்போது அந்த மனுஷர் மேலே உங்களுக்கு இறக்கம் வந்ததா, இதாக உங்களுக்கு அது சரி மாதிரி தோணுச்சா தப்பாக தோணுச்சா?
1: எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் எனக்கு ஒரு இறக்கம் இருந்தது, எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா சுருண்டு விழுகிறார், ஒருவேளை மறித்து விடுவார்களோ என்கிற அச்சம் எனக்கு உண்டாயிற்று. ஆனால் விழும்போது சிலர் சுகமடைந்து இருக்கிறார்கள், சிலர் அப்படி விழுந்து அப்படி அப்படி அந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள்.
0: அப்போ அந்த தெய்வம் தான் சுகமாக்கிட்டுன்னு விசுவாசிப்பீங்களா அல்லது இப்படி விழுந்த?
1: ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிறபடினால் எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வங்கள் என்று சொல்லி நாங்கள் அதை தான் வைராக்கியமாக கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஏரியாவில் எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் அலோடு பண்ண மாட்டோம், அவ்வளோ வைராக்கியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
0: அப்போ இந்த பூஜை செய்கிறது நன்மைக்கான காரியங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்களா அல்லது தீமையான காரியங்களுக்கு செய்வாங்களா?
1: ஏன்னா எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார், இரண்டாவது நல்ல ஒரு மந்திரவாதியும் கூட. ஏன்னா வைராக்கியம் ஒன்று வந்துன்னு சொன்னால் போலீஸுக்கு போக மாட்டார்கள், மந்திரத்திலே தீர்த்து கொள்வார்கள். அப்படி நிறைய சம்பவங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் நல்ல செல்வ செழிப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்ல வசதியாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவ்வளவு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, லைனில் நிற்பாங்க. அப்படி அந்த சாமி ஆடி அந்த பெரம்பினால் அடிப்பார். அதடுத்து எங்களுக்கு பெரிய வார்ப்பு சொல்லுவாங்க, பெரிய அண்டாவில் வார்ப்பு பாயசம் காய்ச்சிடுவாங்க. இன்னொரு அண்டாவில் எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம தெரியும் இந்த கமுகு மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது, அதில் அந்த பூ எடுப்பார்கள். அந்த பூவை அந்த எண்ணெயில் முக்கி, அந்த அந்த கொதிக்கிற எண்ணெயில் முக்கி அதை அப்படியே அந்த எண்ணெய் தலையில் அப்படி அடிப்பார் மேலே. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே பட்டால் என்ன செய்யாது, சைடு ஒன்றும் ஆகாது. அவ்வளவு ஒரு ஒரு அந்த சக்தி, அபார சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவதாக கியூவில் ஜனங்க நிற்பாங்க, எனக்கு கணக்கு கேட்க வர சொல்லுவாங்க, கணக்கு கேட்க வருவாங்க, நம்ம சொல்லும் குறி கேட்க வருவார்கள். அப்போ கணக்கு கேட்க குறி லைன் அப்படி வந்து நிற்பார்கள். இவர் என்ன செய்வார், இதில் வந்து உட்கார்ந்துட்டு கணக்கெல்லாம் சொல்லி வருங்கால எல்லா காரியம் சொல்லிவிட்டு சூடு பாயசம் இருக்கும், அந்த வார்ப்பில் சூடு பாயசம் இருக்கும், இதை கையில் அப்படி அள்ளி ஜனங்களுக்கு கொடுப்பார். கை என்ன வேகவே வேகாது, ஒண்ணுமே செய்யாது. அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே போடுவார், ஒன்றும் செய்யாது. சூடு பாயசத்தை கையில் எடுப்பார், ஒன்றும் செய்யாது. அவ்வளவு சக்தி அபாரமாக வாழ்ந்து கொண்டது எங்கள் வாழ்க்கையில். பல ஆண்டுகள் நன்றாக நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தோம், சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தோம். எல்லா வசதிகளும் இருந்தது, பணத்துக்கு பணம் எல்லாம். ஏதாவது சண்டை வழக்கோ யாரோ வைராக்கியம் வந்ததுன்னா மந்திரத்திலே தீர்த்து விடுவார். அவ்வளவு படித்தவர், அவ்வளவு நல்ல ஒரு அந்த அந்த கடலு அந்த ஆவியுடைய ஒரு பலஸ் அவருக்குள்ள அவருக்கு இருந்தது, யாருக்கும் அஞ்ச மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அது மட்டுமல்ல நல்ல ஒரு தற்காப்பு கலையை படித்த மனிதர், மூன்று விதத்தில் அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது பல நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். திடீரென்று எங்கள் அப்பா மதுபானத்துக்கு அடிமையானார், பயங்கர மதுபானத்துக்கு அடிமையாகி குடும்பம் 36 செண்டுக்குள்ள பெரிய மங்களா வீடு, இன்னும் சொத்துக்கள் இருந்தது. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது மதுபானத்துக்கு அடிமையான உடனே சொத்துக்கள் இழக்க ஆரம்பித்து விட்டோம்.
0: இப்ப இந்த மதுபானம் குடிக்கும் போதும் அவர் இந்த பூஜை வேலையை செய்து கொண்டு தான் இருந்தார்.
1: ஆவி வரும்
0: எல்லாம் வந்து வேலையில் செய்துட்டு, ஆனா இந்த ஒரு பழக்கமும்
1: கூட இருந்தது. ஏன்னா மதுபானம் குடிப்பார், அவர் மேல சாமி வரும். அப்போ நாங்கள் இயேசு அறிந்த போது நம்முடைய ஆண்டு பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் நான் அன்றைக்கு அப்படி அல்ல, எந்த பாவம் செய்தாலும் அந்த சாமி வரும், கணக்கு சொல்லுவார்,

0: ஐயாச்சாமின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு மகிமையாக நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த மதுபானத்தில் அடிமையாகி பின்ன மந்திரவாதங்கள், ஒருவருக்கு ஒரு மந்திரவாதம் செய்து குடும்பம் சின்ன பின்னமாய் மாறி போனது. கடைசி எல்லா சொத்துகளும் இழந்து போனோம். கடைசி 36 சென்று அந்த மங்கள வீடு தான் இருந்தது.
1: சரி, இப்போ உங்களுக்கு அந்த டைம்ல சின்ன பிள்ளையில இது ஒன்றும் தெரியாது, வித்தியாசம்
0: தெரியும்.
1: அப்போ உங்கள் மேல கரிசனையா இருந்தாரா, உங்களை படிக்க வச்சாரா, நீங்க வாழ வைக்கணும்னு நினைச்சாரா, அல்லது தன்னுடைய காரியங்களை மட்டும் பார்த்துக்கொண்டாரா?
0: ஏனென்று சொன்னாங்க, 5 வரை சின்ன பிள்ளைகள் மதுபானம் குடிச்சதுன்னா எங்களை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா கோவில் நடும்போது அவன் பயபக்தியாக இருப்பார், நல்லா குளிச்சு எல்லா காரியம் அவர் செய்ய வேண்டும், நான் செய்வேன். இப்படி எங்களை வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ போக போக மதுபானம் ரொம்ப அடிமையாகி எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பார். அப்போ நாங்கள் சின்ன நாங்கள் 5 பேரும் அங்கே அப்பாவோடைய கை இப்படி பிடிப்போம். 3 பிள்ளைகள் ஒரு கையில் தூங்குவாங்க, நாங்கள் 2 பேர் இன்னொரு கையில் தூங்குவோம். அப்படி எங்களை 5 பேரை தூக்கி எங்களை வீசி போடுவார். நாங்கள் அழுவோம், சோறு எல்லாம் வேக வச்சிருப்போம், எல்லா சோறும் வேக வச்சிருப்போம். அப்படியே மண்பானை, அன்னைக்கு மண்பானை அப்படியே தூக்கி உடைப்பார். உடைச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், பசியும் பட்டினி ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த ஆவி இறங்கி வரும். அப்போ இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்த போது, அப்போ இதே இந்த பிரச்சனை, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி அவர்கள் கணக்கு பார்த்தபோது, இந்த இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை என்று சொன்னார்கள். உடனே என்ன செய்தோம், எல்லா காரியங்களும் செய்தோம். அந்த வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்னெல்லாம் உண்டு அத்தனை பரிகாரங்களும் நாங்கள் அந்த தெய்வத்துக்கு கொடுத்தோம். அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கடைசி குடித்து குடித்து குடித்து எங்கள் அம்மாவை ஒரு ரப்பர் பந்த மாதிரி தூக்கி போட்டு அடிப்பார். அது இன்றை சொல்லும்போது கண்ணீர் வரும். அப்படி அடிப்பார், எங்களை தாங்க முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவர் எல்லாரும் சொன்ன, இந்த வீடு உங்களுக்கு ஐதையும் கிடையாது, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லை, ஆகவே இந்த வீடு என்ன செய்யணும், விற்று வேற வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 36 சென்று வீடை 36,000 விற்று இன்னொரு வீடை நாங்கள் வாங்கினோம். இப்போ ஆக 6 வீடு வாங்கினோம், 6 வீடை கட்டினோம். இப்போ மாளிகளை பிறந்தோம், ஓலை குட்டையில் வந்தோம். ஆனாலும் நாங்கள் எந்த வீடை கட்டினாலும் முதல் முதலாக அந்த எங்கள் தெய்வத்துக்கு ஒரு பூஜை அறை என்று நாங்கள் நியமித்துக் கொள்வோம். முதல் முதல் அதுதான் நாங்கள் ஸ்தாபித்து பண்ணுவோம், ஏன்னா ஒழுங்கு. அப்படி செய்து கொண்டிருக்கும் போது வறுமை மேலும் வறுமை, தரித்திரத்து மேல் தரித்திரம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிட்டு பார்த்தோம், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அடி ஒரு பக்கம் இப்படி 6 வீடுகளை விற்றோம், 6 இடத்தை வாங்கினோம். கடைசியாக 7வது வீடை நாங்கள் வாங்கினோம். 7வது வீடை வாங்கும் போது கையில் காசு இல்லை, எல்லா சொத்தும் பணமும் இழந்து ஓலை குட்டாயில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 பிள்ளைகளும் அப்பா அம்மை ஓலை குட்டாயில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் தீருமா என்று அந்த எங்களை தெய்வத்தையெல்லாம் கும்பிட்டு பார்த்தோம். வருஷந்தோறும் சபரிமலைக்கு போவோம், என்ன நானும் போயிருக்கிறேன், எங்கள் அப்பாவை இணைந்து நாங்கள் செய்திருக்கிறேன், எல்லா பூஜை கர்மங்கள் செய்து பார்த்தோம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. கடைசியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஓலை குட்டையில் இருக்கிறோம். வாழ்க்கையில் இருந்தாலும் எங்களை குடி, அந்த அப்பாவுடைய குடி அதிகமாக கொண்டிருக்கிறது. காலையில் வேலைக்கு போவார், சாயங்காலம் வரும்போது பயங்கர, அன்றைக்கு 50 ரூபா கூலி, பகுதியும் குடிப்பார். விழுறும்போது உள்ள சோறையெல்லாம் அடித்து பொங்கி கீழே தான் விடுவார். நாங்கள் 5 பிள்ளைகளும் பட்டினியோடு இருப்போம். எங்கள் அப்பா வரும்போது பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இவ்வளவு தெய்வத்தை கும்பிட்ட பொறுப்பாடுங்கிற வாழ்க்கைகளே நிம்மதி இல்லை என்கிறதான ஒரு பயம் எங்களுக்குள்ளே, ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே வந்து விட்டது. ஐயோ, நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமே, கணக்கு சொல்லுகிறோம், பூஜை பண்ணுகிறோம், எல்லாவற்றை வழிபாடுகளெல்லாம் செய்கிறோமே, ஆனால் இந்த மனுஷன் குடிப்பழக்கம் அடிமையாகி இவரை விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி எங்களை வாழ்க்கையில் நொறுங்கி போனோம். வாழ்க்கையில் சுக்கு நூறா வாழ்க்கையில் உடங்கி போனது. உடனே எங்கள் அம்மா கேரளா, அவங்க நல்ல சமையல் பண்ணுவார்கள். அப்படி இருக்கும்போது இடையில் எனக்கு அடி கொண்டு சாகவே முடியலை. அதனால் எங்கள் அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், தற்கொலை பண்ணி சாகணும், வேற வழி இல்லை, எல்லாம் இழந்து போனோம். அந்த ஊர், நாங்கள் எப்படி இருந்த குடும்பம், மாளிகையில் பிறந்தோம், ஓலை கொட்டாயில் இருக்கிறோம், எங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் பார்ப்பாங்கள், எப்படி இருந்த குடும்பங்கள், மகிமையாக இருந்த குடும்பங்கள், இப்படி ஓலை கொட்டாயில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எங்களை கேவலம் பண்ணுவார்கள். எந்த காரியத்தை எங்களை அழைக்க மாட்டார்கள், எங்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஏன்னா அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம், ஆஹ்வா

0: பிரச்சாரத்துக்காக அலைந்த நாட்கள் உண்டு. கடைசியாக எங்க அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். டெய்லி அடிகொண்டு அடிகொண்டு சாகிறதை பார்க்கிலும் இந்த ஐந்து பிள்ளைகளையும் விஷத்தை கொடுத்து தானும் சாக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். ஓலக்கொட்டைதான் வீடு. அப்போது எனக்கு இந்த பிள்ளைகளை சித்த நான் மட்டும் மறித்து போவேனானால் என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடும் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து எங்கள் அம்மாவும் விஷத்தை குடித்து நாங்கள் ஆறு பேரும் ஒரே நாளில் சாக வேண்டும் என்று எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுத்தார்கள். அப்போது ஊரம்புக்கு தான் அந்த வள்ளவளை ஊரம் பக்கம் வள்ளவளை கடை உண்டு, மீன் கடை. அப்போ எங்கள் அம்மா நல்ல சமையல் பண்ணுகிறபடினால அப்போது எங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷ பாட்டில் வாங்கி ஓலை கொட்டாய்களை ஒழித்து வைத்தார்கள். இது எங்களுக்கு தெரியாது, ரகசியமாக ஒழித்து வைத்தார்கள். ஆனாலும் நாங்கள் இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு கொண்டு வருகிறோம். எந்த ஒரு மாற்றமில்லை. என்னால் அதனுடைய கடமைகளை நான் செய்கிறேன். நான் காலையில் குளித்து மாலையில் குளித்து நல்ல தவல் உடுத்து அது எல்லா காரியங்களையும் அதை கும்பிட்டு வழிபட்டு நான் வருகிறேன் இந்த சூழலை மத்தியிலையும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றமில்லை. அப்பாவுக்கு ஒரு மாற்றமில்லை, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாற்றமில்லை, எல்லாம் இழந்து போனோம்.
1: அப்போ உங்களுக்கு இந்த தெய்வத்தை எவ்வளோ தூரத்தை நம்ம சின்சியராக வழிபடுறோமே, பூஜை செய்கிறோமே, கணக்கு சொல்கிறோமே, ஏன் இந்த தெய்வத்தால் எங்களுக்கு உதவி செய்ய முடியலைங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா?
0: நிச்சயமாக வந்திருக்குது, நிச்சயம் வந்திருக்கு. ஆனால் வந்திருந்தால் எங்களுக்கு அந்த வழியில சொல்லி தருவதற்கு யாழ் இல்லை. ரெண்டாவது அதை ஏற்றுக்கொள்வதான மனப்பான்மை. ஏன்னா வைராக்கியம் கிறிஸ்தவளை கண்டா ஆகாது, குறிப்பாக பெந்தகோஸ்து கண்டால் எங்களுக்கு ஆகாது. அவ்வளவு வைராக்கியத்தில் வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு பக்கம் எல்லாம் வழிபட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லா பூஜை புரஸ்காரம் இருந்தாலும் அதுக்கு செய்ய வேண்டிய ஏன்னா பயத்தினால செய்கிறோம். ஒரு பக்கம் பயம் இல்லை, அந்த செய்யவிட்டால் வந்து ஏதாவது செய்து விடுமோ என்கிற பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி அவர்கள் ரகசியமாக விஷத்தை வாங்கி ஓலை கொட்டாயில் ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த நாளில் சாக வேண்டும் என்று சொல்லி நல்ல அம்மா கடைக்கு சென்று நல்ல மீனெல்லாம் வாங்கி நல்ல சமைத்து அப்படியே ஆயத்தம். இன்றைக்கு என் ஐந்து பிள்ளைகளும் விஷத்தை கொடுக்கணும், தானும் சாணும், ஒரே நாளில் ஆறு பேரும் சாக வேண்டும் என்று ரகசியமாக தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே நாளில் எங்கள் ஊர் பக்கம் பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அப்போ எங்களுக்கு குடும்ப எங்களை குடும்பத்தை கேட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஐயாச்சாமி குடும்பமா, இப்படி மகிமையான குடும்பம், இப்படி ஆனால் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் படுகிற வேதனைகள் ஆனால் எங்களுக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லை. நாங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிருத்தனை, எங்கள் எல்லா தெய்வங்களும் கைவிட்டு எங்களை பூஜை எல்லா எல்லாம் எங்களை கைவிட்டு கொடுத்தன. யாருமே சொந்தம் பெந்தம் யாருமே எங்களுக்கு கை கொடுக்க இல்லை. கடைசி ஒரு நாள் இன்றைக்கு எங்கள் அம்மா ரகசியமாக தீர்மானம் எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஐந்து பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுக்கணும், நானும் விஷத்தை சாப்பிடணும், ஆறு பேரும் சாகணும் என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க. அதே நாளில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. அந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிறது நடந்த அப்போ எனக்கு நல்ல ஒரு நினைவு இருக்கிறது, நல்ல கொஞ்சம் வளர்ந்து நல்ல ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நடக்கும்போது எங்கள் அந்த ஒரு கேரளாவில் ஒரு பாஸ்டர் பேர் எனக்கு மறந்து போய் பல ஆண்டுகளாகிவிட்டது, மறந்து போய்விட்டது. அந்த பாஸ்டர் அந்த ராத்திரியிலே செய்திக்காக கடந்து வருகிறார். அப்போ எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்போ என் ஊர் பக்கத்தில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் போகிறார்கள் அச்செய்தி கூட்டத்துக்காக. அப்போ நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா நாங்கள் இந்துவில் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் பூஜை செய்கிறவர்கள், எங்களை கோவில் வைத்து நாங்கள் அவ்வளோ வழிபட்டவர்கள். அப்போ இந்த தெய்வத்தெல்லாம் விட்டு நான் அந்த தெய்வத்தினடி போனோமா என்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை வலுக்கட்டமாக அந்த கூட இந்த இன்றைக்கு வாணி கூட்டத்து இன்றைக்கு தான் விஷம் கொடுத்து சாக வேண்டும் நினைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு மாலை பொழுது எங்கள் அம்மா வலுக்கட்டாயமாக அழைத்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை கொண்டு போகிறார்கள். அப்போ நான் வரமா, அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நான் வரவே வரமாட்டேன். நாங்கள் எங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம், முக்குத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்றாங்க. இவ்வளவு நீ கஷ்டப்படுகிறாயே, இவ்வளவு வறுமைக்குள் இருக்கிறாயே, இவ்வளவு தரித்திரம் அடைகிறாயே, உங்க கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கைவிட்டதே, ஒரு நாள் இந்த கூட்டத்தை வந்து பார் என்று எங்க அம்மா வலுக்கட்டாயம் இழுத்து அந்த கன்வென்ஷன் முன்னால போகல, பேக்கில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்ப நாங்களும் விளையாட்டு பருவமா, நாங்களும் பின்னால் விளையாடி கொண்டு இருக்கிறோம். செய்தி வேலை வந்து கொண்டு இருக்கிறது, எங்க அம்மா பின்னால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவித்த நாட்களும் இல்லை. என்றைக்கு அவர் குடிக்க ஆரம்பித்த அன்று முதல் பல ஆண்டுகள் நாங்கள் சித்திரவதைக்குள் ஆகி வாழ்க்கையை கசந்து போய் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நாளில் தான் ஆண்டவர் சந்திப்புன்னு ஒரு நாள் அங்கே வந்தது.
1: சரி, தொடரலாம். இப்போ நீங்க வந்து பூஜை செய்தீங்க எல்லாம் சொன்னீங்க, அந்த பூஜைக்குள்ள நீங்க எப்படி பிரவேசிங்க? அதாவது ஒரு வழிகாட்டல் இருக்க, நல்ல முதல்ல எப்படி தொடங்குனீங்க, எப்படி அதை கண்டினியூ பண்ணீங்க, நீங்க என்னெல்லாம் செய்தீங்க, தவறான காரியங்களை செய்துட்டு செய்தீங்களா, அந்த அனுபவங்களும் கொஞ்சம்.
0: அப்படி இப்போ நாங்கள் குளிக்கும் போது எங்கள் அப்பா செய்யாத இருக்கும்போது நான் செய்வேன் சொன்னால், நல்லா குளித்து டவல் வெள்ளை டவல் எடுத்து எங்களை பூஜாரை இருக்கும் எல்லா தெய்வத்தை எங்களுக்கு அந்த தந்த நாங்கள் ஐயா பலி ஆனபடினால அதுக்கு ஒரு ஒழுங்குகள் உண்டு, சுத்தமாக இருந்தால் அந்த தெய்வத்தை கும்பிட்டு வழிபட்டு வருவோம். பின்ன எங்களுக்கு தான் அந்த சின்ன பருவம், அவர் என்ன செய்யறாரோ அதை தான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்படி அந்த அறிவில் தான் அதை செய்ய முடியும்.
1: நீங்க கணக்கு சொல்றதெல்லாம்
0: இல்லை இல்லை இல்லை, எங்கள் அப்பா தான். ஆனால் அந்த சின்ன பருவம் எங்கள் அப்பா தானே கணக்கு நல்லா சொல்லுவார்.
1: கொஞ்சம் வளர்ந்தோடனே நீங்கள் மாறிட்டீங்க?
0: மாறிட்டேன். அப்புறம் எனக்கு 17 வயசுல தான் என் ஆரம்பம், சந்திப்பின் ஆரம்பம்.
1: சரி, 17 வயசு வரைக்கும் அப்பா சொல்றது அப்படி
0: அப்படியே கேட்டுட்டு வந்தேன். அந்த அறிவு எங்களுக்கு இல்லையே.
1: ஓ சரி,
0: ஆமாம், அவர் தான் கணக்கு சொல்றது. ஏன்னா அந்த ஏன்னா சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அடுத்த தலைமுறை என்னதான் அவர் நியமிக்கிறாரு.
1: ஓ சரி,
0: என்னுடைய காலத்துப்படிதான் இந்த பூஜை அவர் செய்யணும், அதான் ஒழுங்கு. அந்த அப்படி கணக்கு சொல்றதெல்லாம் எனக்கு இல்லை, அவருக்கு உரியது. பின்ன பூஜை புரஸ்காரம் மற்ற காரியம் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை.
1: இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கொண்டு
0: கற்றுக்கொண்டோம்
1: தெளிவாக நீங்களே செய்வீங்க?
0: நான் தான் செய்வேன்.
1: அப்படி அப்படி சரி. அப்போ உங்களை அந்த அசுத்தாவிலோட தொடர்பு உங்களுக்கு உண்டா?
0: இல்லை இல்லை, அப்படி அந்த அந்த அனுபவங்கள் இல்லை
1: இல்லை. ஏதாவது செய்யணும் அவ்வளோ.
0: ஆனால் எங்கள் அப்பா தான் சரியாக
1: அது சொன்னீங்களே.
0: ஆ, நல்லா சரியாகும்.
1: அப்போ நீங்கள் அந்த 17 வயசு வரைக்கும் அந்த காரியங்களில் ஈடுபட்டு?
0: ஆமாம்.
1: அப்போ இந்த டைமில் உங்களுக்கு உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாவது
0: கடைசியில் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்றைக்குதான் சாகணும், 5 பேர் வருஷத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், தானும் சாகணும் என்று தீர்மானம். அந்த நாள் தான் எங்க அம்மா வலுக்கட்டாம இழுத்து அந்த கன்வென்ஷன் மேடையில பின்னால் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ செய்தி வேலை கொடுத்து கொண்டு பகுதி நேரம் வரும்போது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாள், பின்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். எனக்கு இன்றைக்கு அந்த ஞாபகம் வார்த்தைகள் எனக்குள்ளே வருகிறது. மலையாளத்தில் அவர் பேசினார், நான் அதை தமிழில் சொல்லுகிறேன். இங்கே பின்னாடி ஒரு சகோதரி இருக்கிறாள், வாழ்க்கையில் வெறுக்கப்பட்டவளாய் உடைந்தவளாய் அவள் இன்றைக்கு சாக வேண்டும், தான் மட்டுமல்ல 5 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அந்த விஷத்தை ஓலை, அவர் அழகா சொன்னார், ஓலை அந்த ஓலை குடிசைக்குள்ள ஒழித்து வைத்துக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாள் என்று சொன்னார். அந்த ஊழியக்காரர் தெளிவாக சொன்னார், எங்க அம்மா மிகவும் பயந்து போனார், பயந்து போய் எங்களுக்கு தெரியாமல். ஆனால் இந்த வார்த்தையில் எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, அப்படியே நான் இன்றைக்கு அந்த வார்த்தை துணித்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இருக்கும்போது எங்கள் அம்மா பயந்து போய் அந்த விஷபாடு எங்களுக்கு தெரியாமல் எல்லாம் கீழே ஊற்றி அந்த தற்கொலை எண்ணத்தை ஆண்டவர் எங்களை விட்டு மாற்றினார். ஆனால் இந்த தெய்வத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சந்திப்பில் கத்தர் எங்கள் அம்மாவை சந்தித்து அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு இந்த சூழ்நிலையை சொல்லி எப்படி அறிந்து கொண்டாலும் தெரியலை. அப்போ மெய்யான ஒரு தெய்வன் இயேசு என்பதை எங்கள் அம்மா அறிந்து கொண்டோம். நான் அறியலை, நான் வருகிறேன் பிரபு. அப்போ எங்கள் அம்மா அறிந்து உண்மையான இயேசு தான் தெய்வம் என்பதை எங்கள் அம்மா அறிந்தாங்க. அந்த ராத்திரியில அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் மாற்றினார். இல்லை என்றால் அந்த நாளிலே அன்றைக்கு சுமார் 23 நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது. அன்றைக்கு மெய்யான இயேசு எங்கள் அம்மாவை சந்திக்காவிட்டால் இந்த இடத்துல என்னால் சாட்சி சொல்ல முடியாது. நாங்கள் மறித்து இருந்திருக்க முடியாது. நாங்கள் 6 பிணங்கள் மறித்து எத்தனையோ தென்னை மரம் காய்த்து தேங்காய் பறித்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு எங்கள் அம்மாவை சந்தித்தார். அந்த சந்திப்பின் காரணமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தங்கச்சியும் எங்கள் தம்பியும் எங்கே போவாங்க, ஒரு ஏஜி சபைக்கு போவாங்க. நான் ரட்சிக்கப்படலை, என்னுடைய சர்ஜினாவே ரட்சிக்கப்படலை. அப்போ நான் கொடூரமாக வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வைராக்கியம், இயேசு தெய்வன் அல்ல, இயேசு வெள்ளக்கார கடவுள், நமக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் அப்படி எனக்குள்ள ஒரு இருந்தது. அப்போ என்னுடைய நான் படித்து 10 படித்து கொண்டு வருகிறேன். வரும்போது எங்கள் அம்மா சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. நான் 9 படித்து கொண்டு இருக்கும்போதே பல பீடிக்கு அடிமையானேன். பின்ன அன்சு போடுவேன், கடைசியில் கஞ்சாவுக்கு அடிமையானேன். அன்சனை பான்புரா குளம் போடுவாங்க. பின்ன நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்ல ட்ரிம்ஸ் அடிப்பேன், நல்ல ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் போது இதுக்கெல்லாம் நான் அடிமையானேன், வாழ்க்கையில எல்லாம் அடிமையாகி ஒரு நாள். அப்ப என் நண்பர்கள் கிறிஸ்தவர்கள், நான் இந்து, நான் இப்படி தான் நெடுங்குறி வச்சுதான் போவேன். அப்ப ஸ்கூல்ல போனாலும் என்ன பரியாசம் நெடுங்குறின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவங்க, ஆனா அந்த அளவுக்கு வரல. அப்போ இருக்கும் பொழுது எல்லாம் வெறுத்து போயிடுச்சு, எல்லாம் டோட்டல் என்ன வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்படி என்ன ஓலை குடிசை வந்தாச்சு, ஓலை குடிசை வந்த போது ஒரே இதுதான் ரூம் உண்டு. ஏன்னா இங்க புதிய வீடுன்னு அப்படி பெரிய இதே மாதிரி பெரிய கோவில் எங்களுக்கு அவ்வளவு நீளம் வச்சு எல்லாம்.
1: இந்த டைம்ல உங்க அப்பா
0: பழைய நிலைமையில இருக்காரு, இந்துவா தான் இருக்கிறாரு, பூஜை செய்வாரு, சின்ன அறையில பூஜை அங்க பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பெரிய அளவு அந்த ஆதி நாங்கள் இருந்த அளவுகள் எல்லாம் குறைஞ்சு
1: போயிருக்கு,
0: மீறி எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. எங்க அம்மா ஆலயத்துக்கு போறாங்க, எங்க அக்கா போறாங்க, அண்ணன் போக மாட்டான், தங்கச்சி தம்பி இவங்க எல்லாம் சபைக்கு போவாங்க, நான் போக மாட்டேன். அப்ப நாங்க இந்துவாகவே இருக்கிறோம், அடுத்து அண்ணன் அந்த வழியிலயும் இருக்கிறான், இப்படி நாங்க இப்படி இருக்கு கொண்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்குள்ளே அந்த அந்த பருவத்தில் நடந்தவங்க எல்லா பாவத்துக்கும் அடிமை, அடிமை எல்லாம் என்ன ஒரிஜினல் பீர் தான் அடிப்பேன், நல்லா ஸ்மோக்கிங் பண்ணுவேன், நல்லா அன்ஸ் போடுவேன். ஒன்பதாம் வகுப்பு முதல் என் வாழ்க்கையில் ஆரம்பிச்சது.
1: இந்த பாவத்தின் நேரம் உங்களை நடத்தினது யாரு?
0: என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நான் மட்டும்தான் இந்து.
1: இல்ல அவங்க எல்லாம் இந்த பழக்கத்துல
0: இருந்தாங்க, இருந்தாங்க, நாங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து தான் செய்வோம்.
1: உங்களை படிப்படி?
0: ஆமா, நான் என்ன ஸ்கூலுக்கு போகும்போதே அடிச்சுட்டு போவோம், இந்த காலையிலேயே ஸ்கூலுக்கு போவோம், நல்ல ஒரு ஒரு பாட்டில் எடுப்போம், அவன் எல்லாம் அடிச்சுட்டு தான் உள்ளே ஏறுவோம். அவ்வளோ கொடூரமான வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. கடைசியாக அப்போ அது நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், நீ எல்லாம் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற, நீ இயேசுவை நம்பு என்று சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வைராக்கியம், உனக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு, எங்களுக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. நீ உன இயேசு இங்கே வர சொல்லு, நான் இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிச்சுதாரன்னு சொன்னு என்ன அறியாம சொன்னேன், அந்த வைராக்கியத்தில் சொன்னேன். அதை பின்விளைவு எனக்கு தெரியாது, அவ்வளோ வைராக்கியம் எனக்கு. என்ன சொன்ன, உனக்கு உனக்கு ஒரு தெய்வம் இயேசு, எனக்கு அப்படி இல்லை, கோடான கோடி தெய்வங்கள் ஒன்றில் ஒன்று வரிசை அனுப்பாங்க. சொல்றான் உன் குடும்ப நிலையை பார்த்த யாயா, குடும்ப நிலை அது எனக்கு ரெண்டாவது விஷயம், நாங்கள் இந்து வைராக்கியம், உங்களுக்கு உனக்கு இயேசு தான் தெய்வம், எனக்கு இல்லை, பல தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் எனக்கு இவ்வளவு உடை வந்தால் எனக்கு இந்த வைராக்கியம் என்ன செய்யலை, மாறலை, அப்படி வாழ்ந்து. நான் சொன்னேன், உன இயேசு இப்போ நீ வர சொல்லு, நான் அதை பெட்ரோல் ஊற்றி நான் எரிச்சுதாரேன், உன தெய்வம் உண்மையான தெய்வமாக பார்ப்பான்னு சொல்லி சவால் விட்டேன். அப்படி சொல்லி சில நாட்கள் கழிந்த உடனே எனக்கு உடம்புல சின்ன ஒரு பலவீனம், அப்படியே நடந்து போவேன், மயங்கி வந்து விழுவேன், நினைவு இருக்காது. அப்போ பத்தாம் வகுப்பு கால் வைக்கிறேன், 9 மணி 10 ஏன்னா பாவத்தின் பழக்கம் அடிமை, பாவத்திலேயே வாழ்ந்தேன், எல்லா பழக்கம் என்னெல்லாம் பழக்கம் இருந்தால் அத்தனை பழக்கத்துக்கும் அடிமையான கடைசியில் வாழ்க்கையில் இந்த இதுவும் இயேசுவை நான் இப்படி கொடூரமாக சொன்னேன்னா வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்தது. அப்போ இன்னொரு சபை, இன்னொரு ஒரு காரியுடைய பக்கத்துடைய ஒரு பெந்துக்கு சபை இருக்குது, அவர் இன்றைக்கு அவர் மறித்து நித்திர அடைந்து இழைப்பாறி கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு 5 பிள்ளைகள், இந்த சந்திப்பின் காரணம் இவர் இவருடைய மனைவி 5 பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல வெண் வஸ்திரம் தரித்து என்னுடைய வீட்டு அருகாமையிலே நடந்து போவார்கள், பாலை வளைத்து ஊரம் பெற நடந்து போவாங்க, வெள்ள வஸ்திரம் தான் தரிப்பாங்க. அப்போ நான் மரத்தில் யார் என்ன செய்வேன், இவங்களை பரியாசம் பண்ணுவேன், நான் இவ்வளோ கேடு கட்டு கிடக்கிறேன், அவ்வளோ இவ்வளோ மகிமையார் என்னால் உணர்வு வரலை. இப்போ லைனாக வெண் வஸ்திரம் தரித்து ஞாயிற்றுக்கிழமை 5 பிள்ளைகளும் இந்த பாஸ்டரும் மனைவியும் லைனாக போகும்போது நான் மரத்தில் யார் இவ்வளோ பரியாசம், வெந்துகோசி ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு பழைய பாட்டு பாடுவோம், அப்படி பயங்கரம் பரியாசம் பண்ணி ரொம்ப கை தட்டிச்சிருப்பேன்.
1: பாட்டு ஒன்று பாக்கட்டு
0: இந்த வெந்திகோசுக்காரன் நுத்தோலி மீனை கண்டா விடமாட்டாங்க, அப்படி அவங்கள வேற ஆக்கு வேட சொல்லுவோம், சரி ஓகே, அப்படி பல காரியங்களும் இதா சொல்லும், அவங்கள அவங்க சந்தோஷமா எந்த ரியாக்ஷன் பண்ணாம கேட்டுக்கொண்டு சந்தோஷமா போவாங்க. ஆனா எனக்கு வியாதியின் அகோரம் வந்தது. நான் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன், பூஜை பண்ணி பார்த்தேன், சபரிமலைக்கு போய் பார்த்தேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை. நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த வியாதிக்காக பொருத்தனை பண்ணி மொட்டை அடித்து இந்த வியாதி மாறுமா என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் போனோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக ஸ்கூலு போக முடியாது, போனேன்னு சொன்னால் மயக்கம் போல் வந்து விழுவேன், அப்போது எனக்கு எந்த சுய நினைவு இருக்காது. அப்போது மருத்துவமனைக்கு எல்லாம் கொண்டு போனார்கள், அது பிபி கூடுதலன்னு சொல்லி எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தார்கள். அப்போ அவர் சொன்னார்கள், இவன் 38 வயது வரை குளத்தில் குளிக்க போகக்கூடாது, ஆற்றில் குளிக்க போகக்கூடாது, கடலில் போகக்கூடாது, நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லி டாக்டர் சில மாத்திரையில் தந்து இது நம்ம இந்த வியாதி மாறாதுன்னு சொல்லி அவங்க என்னை முத்திரை போட்டாங்க. ஆண்ட தொடுகிற ஒரு ஆரம்பம் என்ன, நான் பாவத்தில் வாழ்கிறேன், நான் வியாதிக்குள் அடிமையாகிறேன், பெந்து அந்த இயேசுவை நான் பெற்றான் எரிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பெந்திக்கோசுகாரில் கண்டஞ்சன்னா அவ்வளோ பரியாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ எங்கள் அம்மாவும் சர்ச்சை போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க நீ வா சர்ச்சைக்கு, நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சந்தித்தா தான் என் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். அப்போ எங்கள் அப்பா அந்த நேரத்தில் அந்த கூலி வேலை விட்டு இங்கே எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இருக்குது, டிடிஎஸ் காலேஜ், பிஎட் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் சமையல் வேலைக்கு கிடச்சிது. அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது இங்கே சந்திக்கிற ஆரம்பம், என்னை சந்திக்கிற எங்கள் அப்பாவை சந்திக்கிற ஆரம்பம். அப்போ சமையல் வேலைக்கு போகும்போது ஏன்னா அவருக்குன்னு பெந்திகோசு காலன்னா அவருக்கு எள்ளளவேன்னு பிடிக்காது, அதுவும் கிறிஸ்தவில் கண்டா அவருக்கு பின்ன போச்சு, வீட்டில் இருக்கிற ஓலை செட்டும் காணாது, அவ்வளோ வைராக்கியம். கடைசியாக அவர் சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரே ஒரு அண்டா பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது, அந்த தண்ணி எப்படியோ கவிழ்ந்து இந்த முட்டு கீழே அந்த தண்ணி எல்லாம் பாய்ந்து அந்த பாம்புகள் சட்டை கலடுற மாதிரி முட்டு கீழே தோல் எல்லாம் கலந்து அப்படி போச்சு. எல்லா மருத்துவரும் கைவிட்டாங்க, காலெல்லாம் பார்த்தோன்னா செப செபன்னு இருக்கும், முட்டுகளை கால் உண்ண முடியாது. எங்கள் அம்மா ஏந்தனும் இல்லை எங்கள் அண்ணா ஏந்தனும், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டு சந்திக்கிற விதம், ஏன்னா அவர் தான் மெயின் சுவிட்ச் எங்கள் வீட்டில். அப்போது அந்த தோலெல்லாம் இளவி காலை பொக்களம் கட்டி இருக்குது, பார்க்க முடியாது, செப செவன் இருக்குது, கால் உண்ண முடியாது, ரெண்டு பேரும் கையாந்தில் தான் போக முடியும். அப்போ மருத்துவமனையில் போய் பார்த்தார், சுகம் கிடைக்காது. ராத்திரி பார்த்த புழு துடிக்கிற மாதிரி துடிப்பார், வலி தாங்க ஐயோன்னு வலி விழுப்பார், 12-1 மணி ஆகும்போ அந்த வலியில் தாங்க முடியும். எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுவார், எந்த பதிலும் வராது. அப்போ ஒரு நாள் இவட வலி பொறுக்காமல் இந்த சத்தத்தை கேட்டு ரோடு வரும் இந்த சாண்டில் கரையா எங்கள் வீடு, அப்போ சாண்டில் கரையை ஒரு ஊழியக்காரர் கேட்டுகிட்டே போகிறாரு. அப்போ ஒரு அந்த ஒரு இசிசி ஒரு சபையை தான் அந்த ஒரு தெய்வ மனிதர். அப்போது ஏன்னா இந்துக்கார் வர அந்த கிறிஸ்தவங்க வர மாட்டேன், ஏன்னா வீடு பயங்கர தீவிரவாதியாகும், நாங்கள் அதோட தீவிரவாதி வரமாட்டாங்க. அப்போ இந்த ஒரு கூக்குல சத்தத்தை கேட்டு இவரால் எப்படியோ ஆண்டோட கொண்டு வந்தா சொல்ல முடியும். அப்போ அவர் கொண்டு அந்த ஊழியக்கார் வரார், வந்து ஐயா இயேசு பற்றி சொல்லி உங்களோட ஜெபிக்கட்டுமா என்று கேட்குறார். அப்போ எனக்கா ஜோம் அண்ணங்கஞ்சலி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்படியோ மனசு ஒரு வார்த்தை, எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்து விழிச்சு விழிச்சு பாருங்க, க்ரீம் போட்டு பார்க்குறேன், எல்லா மருத்துவம் மாத்திரை விழுங்கி சாப்பிட்றேன், எந்த வலியும் மாறலை, ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க. அந்த மனுஷன் அந்த சாயங்கால வேளையில் அவர் ஜோம் பண்ணார். அப்போ ஜோம் பண்ணிட்டு அவர் கடந்தவர், ஐயா நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஐயா, இதுவரையும் கும்பிட்ட தெய்வம் உங்களை காத்து கொள்ளலை, உங்களை வழி மாற்றலை, இன்றைக்கு நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அப்போ அந்த அவர் ஜோம் பண்ணிட்டு போனார். கடைசியாக அன்று ராத்திரியில் இவரை தூங்க முடியாது, ஏன்னா காலெல்லாம் தோலே இல்லை, பார்க்க அகோரமாக இருக்கு, எங்களை பார்க்க முடியாது, பார்த்தா சாப்பிட முடியாது, எங்களை அவ்வளோ அகோரமான நிலைமை, காலில் தோல் ஒன்றும் இல்லை, எல்லாம் கீழே கால் ஊன முடியாது, ரெண்டு தூக்கி தான் கொண்டு போனோம் எல்லாத்துக்கும். அப்போது ராத்திரி அப்படியே இருந்து அவர் 12-1 மணி புழு மாறி துடிக்கிறார், இந்த வழியில் தாங்க முடியும், எல்லா தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தார், இயேசுவை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போமே. அன்று ராத்திரியில் ஒரு 12-1 மணி இருக்கும், அவர் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தார். கூப்பிட்டும் போது எங்களுக்கு ஓலை குடிசையாக்கும், ஓலை குடிசை. அப்போது அவர் அப்படி கூப்பிட்டு சின்ன ஒரு மயக்கம், அப்படி கூப்பிட்டுட்டு அப்படியே அவர் படுத்து கிடக்கிறார். அந்த ஓலை செட்டெல்லாம் மாறி போகுது, மாறி போய் ஒரு ஒளி வந்து அவருடைய காலில் படுது, ஒரு சூரிய ஒளியை பார்க்கணும், மகிமையான ஒளி அவருடைய காலில் வந்து படுது, அந்த காலில் பட்டு மறைஞ்சு போன உடனே அந்த தோல் இல்லாத அந்த முட்டு கீழே அன்று ராத்திரியிலே காலெல்லாம் கரிஞ்சு நிற்குது, கரிஞ்சு நிற்குது, அப்படி பயங்கர ஒரு அற்புதம். அதற்கு பிற்பாடு இயேசு மேல் ஒரு இறக்கம் அவர் வந்தது, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு வாஞ்சு அவருக்குள்ள வந்தது. அப்போது இதெல்லாம் காலெல்லாம் குணவாய்ச்சு. நான் யாரையும் பரியாசம் பண்ணினோ, அந்த சேனலுக்காரர் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்டர் மனைவி 5 பிள்ளைகள் அவர் சபையில போகிறார். எனக்கு வெக்கம், நான் ஒரு பக்கம் வியாதினால் பாதிக்கப்படுகிறேன், ஐயோ மயங்கி மயங்கி விழுகிறேன், எங்க போனாலும் நம்பிக்கையில குளிக்க போக முடியாது. நான் ரொம்ப நீச்சல் அடிப்பேன், கடல்ல நீச்சல் அடிப்பேன், ஆற்றுல நீச்சல் அடிப்பேன், குளத்துல எல்லாம் என்னால குளிக்க போக முடியாது. ஒருவேளை அங்க மயக்கம் வந்து விழுந்தால் நான் சத்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் எச்சரித்து இருக்கிறார்கள். எங்க அப்பா அந்த சபையில போனார், நான் எங்க அப்பா மனம் திரும்பணும், நான் அவரை பரியாசம் பண்ணுகிறேன். உமக்கு வேற வேலை தொழில் இல்லை, போய் போய் போய் மூளை இடிக்கிற கோவிலுக்கா போனீர், பெந்தகோஸ்து சபைக்கா போனீர், நான் எங்க அப்பா அவரையே பரியாசம் பண்ணுகிறேன். இந்த வியாதியை வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிறார், உண்மையான தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அவர் அந்த சபையோடு சேர்ந்து விட்டார். நான் போகலை, அப்படியே நான் காலத்தை தள்ளி தள்ளி இருக்கும்போது என் வியாதி அகோரமாகிவிட்டது. ஸ்கூலு போக முடியாது, ஸ்கூலுக்கு போனால் என்ன பணத்தை பல தூக்கி கொண்டு வருவாங்க. மயக்கம், மயங்கி அப்படியே ஓரம் நினைவு இருக்காது, சுய நினைவு இருக்காது, மறுத்த பணத்தை போல தூக்கி கொண்டு வருவாங்க.
1: ஆனாலும் இயேசுவை நம்பணும், கூப்பிடணும், வரல
0: அந்த வைராக்கியம். நான் சொல்லி விட்டேனே, இயேசுவை கொண்டு வா, பெட்ரோல் தூக்கி எரிச்சு தாரன்னு சொல்லி. ஆனால் எந்த இயேசுவை பற்றி அப்படி சொன்னேனோ அதை இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி கத்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அது கத்தருக்கு மகிமை.
1: எப்படி உங்களை நீங்கள்
0: வர அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கே போகிறார். அப்போ எனக்கு இந்த வியாதி எல்லா மருத்துவத்தையும் பார்த்து இந்த வியாதி சுகமாகவில்லை. உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார், நான் போகிற சார் ஒரு நாள் சபைக்கு வந்துப்பார். அப்போ சபைக்கு எனக்கு ஒரு நாள் என்ன கூச்ச, ஏன்னா அவ்வளோ நான் அவ்வளவு கெட்ட வார்த்தை வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறேன். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட என்ன திட்டுனது கிடையாது. நீ அவங்க சபைக்கு நான் போகணுமா, நான் அவங்க மோத்தம் முடிக்கணுமா, அவங்க கையினை வைக்கணுமா என்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே இருக்குது. அவன் மோத்த பார்க்க முடியாது, கூச்ச பாரு ஒரு பக்கம் எனக்கு. என்றாலும் சரி, எனக்கு வியாதி மாறணுமே என்கிறதற்காக நான் அந்த சபைக்கு எங்கள் அப்பா கூட ஒரு நாள் போனேன். போன உடனே அந்த ஊழியக்காரர் எந்த ஒரு ரியாக்ஷன் எடுக்காம சந்தோஷமா என் தலையில கை வைத்து அன்று ஜெபம் பண்ணினார். அன்றைக்கு போன வியாதி இன்று வரை அந்த வியாதி வந்தது கிடையாது. அந்த வியாதியிலிருந்து இயேசு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார்.
1: விடுதலை
0: தந்தார்,
1: ஆண்டோட பிள்ளையா மாற்றிட்டார். சரி, அப்படியே அந்த சபைக்கு தொடர்ந்து போயிட்டே
0: இருந்திருப்பேன்.
1: எப்படி இந்த சரி இப்ப ஆண்டோட பிள்ளையா மாறிட்டீங்க, ஊழிய பாரம் எப்படி வந்தது?
0: அப்போ நான் அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுக்காக ரட்சிக்கப்பட்டேன். அப்போது எனக்கு பயங்கர எதிர்ப்பு, ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள், ஒன்பதாம் படிக்கும் போதே பல கேஸுகள் வழக்குகள் எனக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் நண்பர்கள் பழக்கங்கள் எல்லா இது இருந்தது, எல்லாம் விட வேண்டிய சூழ்நிலை. இது விடும்போது நிறைய பரியாசங்கள் வந்தது. நான் பைபிள் எடுத்துன்னு சொன்னால், இல்லை நீ போய் போய் அங்கேயா போனேன், ஏன்னா குடிச்சு வரைக்கும் போது ஆர்வம்னு சொல்ல மாட்டாங்க, பாபத்தில் வாழும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பாபத்தை விட்டு வெளியே பரிசுத்தம் வாழும்போது போய் போய் அங்கே கேவலமான இடத்துல நான் போனேன் என்று என்னை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் நான் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1997 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியில் அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படி, பிதா குமாரன் பரிசுத்தம் ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு இறக்கம் பாராட்டினார். அது பிற்பாடு அதை முடித்து அந்த 10ஆம் வகுப்பு முடித்து நான் கிளாஸ் முடித்து நான் பைபிள் காலேஜ் போனேன். ஐபிசி 2 ஆண்டுகள் வேதம் கல்லூரி படித்தேன். படித்து முடித்த உடனே முதலாக இந்த ஊழியத்தர் எப்படி வந்து கேட்குறீங்க, நான் பைபிள் காலேஜ் போனேன். போய் 2 ஆண்டுகள் முடித்து நாமக்கல் ஊழியத்துக்கு போனேன். இப்போ நாமக்கல் ஊழியத்துக்கு போகும்போது 6 மாதம் ஊழியம் சரியாக இருந்தது. 6 மாதம் என்னுடைய ஊழியத்துடைய தடுமாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ எல்லாரும் ஊழியத்தை அழைத்து நான் வந்திருக்கிறா என்று கேட்பாங்க. என்னுடைய உள்ளத்திலே ஒரு சோர்வு எனக்குள்ளே வந்தது. நான் ஊழியத்துக்கு அழைத்து தானே வந்திருக்கிறேன் என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அப்போது நான் நாமக்கல் ஊழியத்தை முடித்து என்னை சொந்த இடத்துல நான் வந்தேன். என்னை தலைமை போதரை பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நான் எனக்கு 1 மாதம் லீவு வேணும் என்று சொல்லி நான் வந்தேன். வந்த பிற்பாடு அப்போ நான் என்ன சபை போதகரை பார்த்து நான் யாரையும் பரியாசம் பண்ண அவர்கள் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவரை சபைக்கு தான் போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்போது அந்த நான் என் சபை போதகரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நான் இனி பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், அல்ல வெளிநாட்டுக்கு போகிறேன். வெளிநாட்டுக்கு சென்று நான் சம்பாதித்து தசம பாகத்தினால் ஒரு மிஷினரி நான் தாங்கலாம், நான் செய்ய வேண்டிய வேலை அவ்வளோ நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஊழியம் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடுகள், எனக்குள்ள சோர்ந்து போனேன். அப்போது அவர் நல்லா ஊழியம் தான் செய்யணும். அப்போ வருகிற ஊழியக்காரங்க எல்லாம் இப்போ சபை ஆற நடக்கும், எல்லாம் கேரளா பார்டர் ஆனபடினால நிறைய தீர்க்க தரிசிகள் வருவார்கள், வார அத்தனை பேர் ஒன்று ஊழியத்துக்கு அழைப்பு என்று சொல்லுவார்கள். அப்போது நான் ஒரு தடவை தலைமை பாஸ்டருடைய கையில் இருக்கும்போது நான் இங்கே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், ப்ரொஜெக்ட் ஊழியம், ஒவ்வொரு காலேஜ் கல்லூரியில் சென்று திரைப்பட ஊழியம் அப்படின்னா கருணாமூர்த்தி அந்த திரைப்படத்தை ஒவ்வொரு காலேஜாக கொண்டு போடுவோம். அதனுடைய ஊழியத்தை செய்து இன்னும் நல்ல வாஞ்சியோடு செய்து கொண்டு, ஆனால் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன், மற்ற ஊழியம் போக நான் போக மாட்டேன், ஆனால் இந்த ஊழியத்தை ரொம்ப வாஞ்சியாக செய்துட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டருடைய மனைவி கேட்டாங்க, மோசஸ், நீ ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறாய், கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், கர்த்தர் அழைத்து ஊழியத்து வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். என் உள்ள அப்படியே ஒரு ஈட்டி வந்து பாய்ந்து மறுபக்கத்தில் போன மாதிரி, கர்த்தர் அழைத்து ஊழித்து வந்தேன் சொன்ன மோசஸ், உடைய சோர்வை நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த சோதனை சகித்து ஊழியத்தை செய்ய உங்களுக்கு பலம் தருவார் என்று அவர் சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் பிடிச்சு கொண்டேன், அந்த வார்த்தை நான் பிடிச்சு அப்படியே கேட்ச் பண்ணி நான் வீட்டில் வந்து சொன்னேன், ஆண்டவரே, நீ எனக்கு தீர்க்க தரிசிகள் என்னோடு பேசக்கூடாது, ஊழியக்காரர் என்னோடு பேசக்கூடாது, நான் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீர் என்னோடு பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும், நேரடியாக பேச வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் நின்று அதிகாலை 2 மணி முதல் விடியற்கால 5 மணி வரை முழங்காலில் நின்றே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர், நான் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் என்னோடு நேரடியாய் பேச வேண்டும், இல்லை என்றால் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இதான் இடையில குறிக்கோள். அப்படி 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 1.5 மாதம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அதிகாலை வேளை அப்படியே 2 மணியில் முழங்கல் நிற்கிற பிரத்யட்சமான ஒரு தரிசனம், கனவு அல்ல, சொப்பனவும் அல்ல, பிரத்யட்சமான ஒரு தரிசனம் பார்க்குறேன். முழங்கால் நிற்கிறேன், வானம் 2 திறக்கப்படுகிறது, அதுலேருந்து சூரியன், ஒரு சூரிய கதை என்னால் வர்ணிக்கிறது என்ன தெரியல, எனக்கு வர்ணிக்க தெரியாது என்ன ஒன்று. அப்போ சூரிய பிரகாசம், அதிகாலை சூரிய பிரகாசம் என் முகத்தில் அப்படியே வந்து அடிக்குது, பயங்கரமாக வந்து அடிக்குது, அடித்து கொண்டு இருக்குது. சூரியனுக்கு பின்னால் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அவர் தெளிவாய் பேசுகிற மட்டுமல்ல, அந்த வார்த்தை நேரடியாய் பேசினார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை ரத்தாம்பரத்து ஸ்க்ரீன், அந்த அந்த எப்படி அந்த ஸ்க்ரீனில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு கரம் வந்து என்னை தொட்டது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த பேசின நாள் முதற்கொண்டு 21 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே நடத்தி வருகிறார். அது மட்டும் அந்த பேசின பிற்பாடு தான் இந்த பைபிளை தைரியமாக பிடிக்க ஆரம்பித்தேன்.
1: இதுவரையும் தைரியமாக ஊழியம் செய்து
0: தைரியமாக ஊழியம் செய்ய நிறைய சிறிய கன்வென்ஷன் மீட்டிங்கள், எழுப்புதல் கூடுகைகள், பல நிறைய மீட்டிங்களை கத்தர் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார்.
1: இப்போ மற்றபடி சபை ஊழியமும் செய்துட்டு இருக்கிறீங்க அந்த பகுதியில்?
0: ஆமாம், கொல்லங்கோடு பகுதியில்
1: சபை ஊழியம்,
0: ஆமாம், பாலவிளைங்கிற இடத்துல சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், புதுக்கடை பகுதியிலும் சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மட்டும் இல்லாமல் எங்கே என்ன கூப்பிட்டாலும் சின்ன கன்வென்ஷன் மீட்டிங்களோ எழுப்பது கூடுகளே கத்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார்,
1: இன்னும் பயன்படுத்துவார். ரொம்ப நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். தேவன், உண்மையான தேவனை அறியாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய அவர்களை பிரியப்படுத்தி உலக பிரகாரம் என கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இனி வாழ்வு உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு இருந்த மகனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பாதையில் நடத்தி வருகிறார். எவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். சவுலை சந்தித்து பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர்கள் வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இயேசுவை சொன்னதை பார்த்தீங்க, இயேசுவை கூட்டிட்டு நான் எரித்து போடுகிறேன் என்று சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு வைராக்கியமாக இருந்த இந்த சவுலை போன்ற இந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்து இன்றைக்கு பவுலாக மாற்றி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த சாட்சியை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்களும் அப்படித்தான், ஒருவேளை உண்மையான தேவனை அறியாதபடிக்கு ஒருவேளை உங்களுடைய பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். இந்த சாட்சியின் மூலமாக இயேசுதான் உண்மையான தேவன், இந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று தீர்மானியுங்கள். அது வெறுமையாக ரட்சித்து அப்படி கொண்டு வருவதல்ல, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதன் நோக்கமே அவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நம்ம பயந்து அவருக்காக என்ன செய்ய அவருக்காக எப்படி பயன்பட என்கிற சூழ்நிலையில் இவர்களைப் போல ஓ என்னை அழைத்திருக்கிறாரா அப்படியெல்லாம் எனக்கு சோர்வு இருக்கிறதே இப்படியெல்லாம் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும், உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார், அவருடைய ஊழிய பாதையில் உங்களை பயன்படுத்துவார். இப்போது என்னென்னா ஜனங்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய சாட்சிகளெல்லாம் கேட்டாங்க. இப்போ உங்கள் சாட்சி மூலமாக ஜனங்களுக்கு ஏதாவது 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லலாம்.
0: கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் சொன்னேன், மாளிகையில் பிறந்தேன், ஓலக்கூட்டாயில் வளர்ந்தேன், கத்தங்களை சந்தித்தார், ஒரு முடிவெல்லாம் கிடைத்ததா ஒரு வேளை கேட்கலாம், ஒரு வேளை பார்த்து நான் சொல்லுவேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், நான் எதெல்லாம் இழந்தேனோ, எங்கெல்லாம் நான் பரியாசம் பண்ணப்பட்டேனோ, எல்லாம் எங்கெல்லாம் தலை குனிந்தேனோ அந்த இடத்துல தான் கர்த்தர் இந்த ஊழியக்காரனாக கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்வீரனானால் இந்த வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, பரலோகராஜ்யம் நமக்கு வைத்திருக்கிறார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்ன என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் நஷ்டப்பட்ட அனைத்தையும் ஆண்டவர் தந்தார். ஊழியத்தில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அது உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
1: ஓகே, இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கடந்து வந்து உங்களுடைய சாட்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சிலர் உங்களை ஃபோன் பண்ணுவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நாள் பார்க்குற ஜனங்கள்லாம் ஒரு நாள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பார்ப்போம். இதுதான் நமக்கு சந்தோஷம். ஓகே, நன்றி. காட் பிளஸ் யூ.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை மூடினதான். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அப்பாவுடைய மகிமை முழுவதுமாய் நிறைந்திருந்தது. தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைஞ்சிருந்ததுன்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஆலயத்திலே தேவன் இங்கே விரும்புகிறபடியால் இங்கே வாசம் செய்கிறார். ஆமென். அவர் இருக்கிற இடத்திலே சர்வ மகிமையும் வந்திருக்கிறது. ஆமென். தேவனை ஆராதிக்கிற இடத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடுகிற இடத்திலே ஒரு மகிமையான தேவ பிரசன்னம் இறங்கி ஆமென் ஒவ்வொருவருடைய இருதயங்களை மாளிகை செய்து கொண்டிருக்கிறது.

உள்ள கையை தட்டி பிதா குமார் பரிசுத்தாவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சபைக்கு தலைவர் தேவன், சபைக்காக விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமேன். எனவே இயேசுவினுடைய தேவ மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை அளவில்லாமல் மூடுகிறது. எதற்காக தெரியுமா? பலிபீடத்திலிருந்து தேவ மகிமை ஜனங்களை சந்திக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனினுடைய மகிமை ஜனங்களை தேவ பலிபீடத்திலிருந்து சந்திக்கிறது.

கூடாரத்திலே ஆமென் மோசே போட்ட அந்த சின்ன ஒரு ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. சின்ன ஒரு கூடாரம் தான் பாருங்கள், ஆனால் அது தேவ திட்டமாய் இருந்ததனால, தேவன் சொல்லி மோசே அதை செஞ்சதனால, அங்க அளவில்லாத தேவனுடைய மகிமை, அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம். ஆமென் அங்கிருந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதாய், அவர்களை வழிநடத்தத்தக்கதாய், தேவைப்பட்ட அத்தனை தேவ மகிமையும் தேவ ஆலோசனை

0: இதோ உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
1: The one who is in you is greater than the world.
0: அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: He is moving in our midst.
0: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
1: He is sitting on his throne.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: As the king of glory is moving in our midst.
0: Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாக.
1: Glory to God.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துக காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
1: Let us be careful not to listen to the mild voice of the Lord in this morning.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
1: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed us.
0: தூக்கி எடுத்தார்.
1: He lifted us.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
1: It is his wonderful favor.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What he is expecting from for this?
0: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
1: He will not expect whatever thing.
0: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What is he expecting?
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
1: You have to do only one thing.
0: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
1: I have made these people for me.
0: இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்களாக.
1: They come and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
1: in order to praise him,
0: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
1: in order to worship him,
0: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
1: in order to lift up his
0: name, கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
1: to testify,
0: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
1: in order to lift up his name,
0: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us to the
0: Hallelujah.
1: Church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
1: This is what the Lord is expecting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகனே, மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
1: My son and daughter, I finished everything for you.
0: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை.
1: Need not do anything for me.
0: ஆனால் ஒன்று செய்.
1: But do one thing.
0: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Just glorify the Lord.
0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
1: Lift up his name.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான்.
1: The Satan will be ashamed.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையிலே பாஸ்டர்மா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது,
1: when Pastor Ma was singing,
0: அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன்.
1: I could see the glory of God came down.
0: அந்த worship நடத்தி கொண்டிருக்கும் பொழுது,
1: at the time of worship,
0: இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது.
1: I could see the glory.
0: அந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார்களோ,
1: whoever looked upon the Lord,
0: அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: ஒரு தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: The great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே,
1: at the time of worship,
0: கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதற்காக கரங்களை
1: தட்டி ஆண்டவரை நாம்
0: மகிழ்வோம். பிரியமானவர்களே,
1: dear children in the Lord,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு உயர்வை வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அதற்கேற்ற ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார்.
1: Every week the Lord is feeding us with his manna in order to grow in the Lord.
0: எத்தனை பேர் பலப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you being strengthened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you getting strength after strength?
0: அதாவது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி விட்டது?
1: How many of you don't have?
0: எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்திருக்கு?
1: How many of you got the deliverance?
0: எத்தனை பேர் சத்துரு மேல் ஜெயம் கிடைத்திருக்கு?
1: How many of you taking victory against
0: the enemy? Hallelujah. இன்னும் மென்மேலும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If you don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நமக்கு வரக்கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சமக்கர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்சே. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்ய? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சா தானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28
0: என்னிடத்தில்
1: learn of me.
0: என்னிடத்தில்
1: learn from me.
0: என்ன பண்ணுங்க?
1: learn.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை. இதை படிக்கிறது
1: நீ நாட் கோ டு எனி காலேஜ்.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: At the feet of the Lord Jesus, he'll teach
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்.
1: How to lead a victorious life.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்.
1: How to overcome the situation.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்.
1: How to overcome the sin.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்.
1: How to overcome the problems
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: when he teaches
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ
1: whoever learn
0: அவர்கள் எப்படிப்பட்டதான புயல் வீசினாலும் அவர்கள் அதிலே ஜெயம் கொள்வார்கள்.
1: Whatever may be the cyclone they take victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக
1: many years ago
0: இலங்கையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையோடு கூட அந்த இலங்கை கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்துக் கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: many years ago one pregnant lady
0: பல மைல்கள்
1: many miles she swim and came to the
0: hallelujah
1: Tamil Nadu.
0: அங்கே அநேகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: Many inquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: Why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்லுகிறாள்.
1: She answered.
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: And we could not bear the
0: suffering. கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: They are destroying the
0: children. சித்திரவதை பண்ணுகிறார்கள்.
1: They are disturbing us.
0: என்று அவள் அழுதாள்.
1: She was weeping.
0: நீ ஒரு பெண்ணாய் இருக்கிறாய்.
1: You are a woman.
0: அதுவும் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
1: How did you swim all the way?
0: அப்போ அவ சொன்னா.
1: She answered.
0: எனக்கு அப்பா இப்போ இல்ல.
1: I don't have father.
0: அம்மா எனக்கு இல்ல.
1: I don't have mother.
0: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before I die
0: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
1: Father taught one thing.
0: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தார்.
1: He made me to learn. நான்
0: மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
1: We are the fishermen's community.
0: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
1: I thought why is it
0: நான் மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிரா விட்டால்
1: if I don't swim
0: நான் பணமாய் போய் இருந்திருப்பேன்.
1: I would have become
0: என்னை துரத்தி கொண்டு கயவர்கள் வந்தார்கள்.
1: The thieves came behind us.
0: ஆனால் நான் நீச்சல் அடித்துக் கொண்டு வந்து விட்டேன்.
1: I swam and came.
0: எப்படி இவ்வளவு பலன் வந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I get that strength.
0: எப்படி அதனால் இது முடிந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I do that
0: என்று அவள் வெற்றியின் சாட்சியை சொல்கிறார்.
1: She testified victoriously.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்
1: why I am saying this
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: in our lives
0: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ.
1: When she learned the swimming, she got the victory.
0: நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டு மார்க் போட்டு போறதுக்காக இல்ல.
1: Not just listen to the message and put the mark and go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
1: Every week you should take the victory whatever you hear.
0: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is teaching us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
1: Are you ready to learn?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோம்.
1: We have become the child of God.
0: நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
1: We are saved.
0: ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம்.
1: We took baptism.
0: சபைக்கு வருகிறோம்.
1: We come to church.
0: பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டோம்.
1: Received the Holy Spirit.
0: எங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்?
1: What should we need?
0: என்று சிலர் கேட்கலாம்.
1: Some may ask.
0: நீங்கள் ஊழியம் செய்யலாம்.
1: You may do ministry.
0: உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம்.
1: You may have gifts.
0: நீங்கள் ஜெபிக்கலாம்.
1: You may pray.
0: எல்லாம் செய்யலாம்.
1: You may do.
0: நான் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன்.
1: But ask one question.
0: நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
1: I never
0: என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுங்க பார்ப்போம்.
1: Can you stand up? I never make any small mistake in my life.
0: யாரா இருக்கீங்களா?
1: Anybody here?
0: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
1: I never commit single mistake.
0: என்கிட்ட பாவமே கிடையாது.
1: I don't have sin at all.
0: நான் பாவமே செய்யறதில்லை.
1: I never commit
0: என்று சொல்றவங்க எழுந்து நிலுங்க பார்க்கலாம்.
1: Can you stand up and say?
0: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
1: If you say I don't have sin with
0: me, நமக்குள் இராது.
1: There won't be truth in us.
0: யாருமே சொல்ல முடியாது.
1: Nobody could say that.
0: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
1: And you have your consciousness.
0: ஐயோ நான் பொய் சொன்னேனே.
1: I told lie.
0: பொய் பேசினேன்.
1: I told lie.
0: தவறு பேசிட்டனே.
1: I spoke bad word.
0: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
1: I cursed others.
0: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
1: I really pierced,
0: காயப்படுத்தி விட்டேன்.
1: I wounded by words.
0: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true, I am saved.
0: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: I could not overcome these mistakes.
0: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
1: I don't want to do that.
0: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: But then it was not possible.
0: Hallelujah. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்.
1: That's why Paul says.
0: நிர்பந்தமான மனுஷன் நான்.
1: I am a wretched man.
0: நான் நிர்பந்தமான மனுஷன்.
1: I am a wretched man.
0: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும்?
1: Who can deliver me from the clutches of death?
0: தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பாவம் செய்ய கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
1: You desire not to commit sin.
0: ஆனால் வந்து விடுகிறது.
1: But then it enters.
0: சிலர் பாவம் செய்ய கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல, சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்கள்.
1: Some they flee away from sin but then they commit somewhere.
0: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்தி கொண்டே இருக்கும்.
1: The consciousness will prick them.
0: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்.
1: They have the guilty consciousness all the time.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: Without guilt we have to worship the Lord.
0: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: With a clean heart we have to praise God.
0: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாய் இருக்கும்.
1: Otherwise it will become vain.
0: அதற்கு என்ன வழி?
1: What is the way?
0: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள்.
1: Many ask.
0: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go abroad,
0: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go for convention meetings,
0: தனியா கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி,
1: maybe personal meetings,
0: வாலிபர் கூட்டங்களிலும் சரி,
1: maybe in youth meetings,
0: ஐயா
1: sir,
0: பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி?
1: What is the way not to commit
0: yes,
1: sin?
0: என் பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்.
1: It is true, Jesus has forgiven my sin.
0: பாவமே செய்யாம இருக்கிறதுக்கு என்னதான் வழி?
1: What is the way not to commit sin?
0: கோபப்படாத கூடாது நினைக்கிறேன். கோபப்பட்டுட்டேன்.
1: I don't want to get angry but then I get angry.
0: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு.
1: The bitter words came.
0: நான் என்ன செய்யறது?
1: What can I do?
0: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்.
1: The Holy Spirit is
0: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது,
1: when we give room for some mistakes,
0: சின்ன சின்ன பிழையாகத்தான் இருக்கும்.
1: It may be small error.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறதாம்.
1: The small fire will burn the entire forest.
0: சின்ன தவறுதான்,
1: small mistake,
0: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது.
1: It will destroy the entire.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை.
1: We have very very short span of life.
0: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
1: Quickly the days are passing.
0: காலை மாலை சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது.
1: Morning and evening, morning and
0: evening. வயது போய் கொண்டே இருக்கிறது.
1: We get more ages.
0: Hallelujah. எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது.
1: Anytime we may face the death.
0: வாழ்க்கை ஒருமுறை தான்.
1: Life is once.
0: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒருமுறை தான்.
1: Only one life.
0: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
1: And it is appointed for a man to born once and get judgment.
0: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை,
1: the short span,
0: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
1: வேண்டும். Examine ourselves and then go to the word of God. What kind of life we are leading meaningfully.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: முதலாவதாக,
1: first of all,
0: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்?
1: Why I commit sin?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு நல்லா தெரியும் இத செய்ய கூடாது.
1: I know I don't want to do this.
0: இது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல.
1: Lord is not pleased with this.
0: இது மற்றவளையும் பாதிக்கிறது, என்னையும் பாதிக்கிறது.
1: It will affect others.
0: இத பார்த்து நான் செய்ய கூடாது.
1: I don't want to do this.
0: ஆனா நான் செய்றேன்.
1: But then I commit.
0: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
1: The sin prevailed over me.
0: பாவத்தை செய்துட்டு இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
1: They commit sin and then they hide it.
0: பாவத்தை செய்தாச்சு.
1: Committed sin.
0: அதை மறைச்சாச்சு.
1: They have hidden it.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: Those who hide sin, they cannot live.
0: Hallelujah. ஒன்னு அறிக்கை செய்யணும்.
1: You have to confess.
0: அதை விட்டுறணும்.
1: Then leave it.
0: சோ நான் அறிக்கை செய்றேன்.
1: I confess.
0: விட்டுறேன்.
1: I leave it.
0: மறுபடியும் செய்றேன்.
1: Again I commit.
0: நான் சொல்றது உண்மையா பொய்யா?
1: Is it right or wrong?
0: உண்மை சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
1: Is it right? You just lift
0: Hallelujah.
1: Your hands and say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யக்கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்.
1: We commit whatever we should not do.
0: ஏன் அப்படி நடக்கிறது?
1: Why these things are happening?
0: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது.
1: We get lot of instructions.
0: Hallelujah. இது செய்ய கூடாது.
1: You should not do this.
0: சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு இதை திருடக்கூடாது.
1: We call the children and say, don't steal.
0: இனி கீழ்படியணும்.
1: You have to obey.
0: சொல்லாம போக கூடாது.
1: Should not go without saying.
0: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
1: We advise them.
0: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுவுமே செய்ய முட்டுறாங்களா?
1: The children, are they obeying completely 100% to you?
0: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கீங்க.
1: We just advise them.
0: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
1: Others also advise
0: us. இத செய்யாத, அத செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படின்னு நிறைய புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
1: There are lots of advices.
0: Moral stories.
1: Moral stories.
0: நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
1: Good stories they say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
1: Did they come all right?
0: முடியல.
1: No.
0: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
1: Stories will it make you?
0: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
1: The advices will it make you perfect?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நல்லவங்க எல்லாம் கை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம்.
1: Lift up your hands those who are good.
0: நல்லவங்க.
1: Good.
0: நீ நல்லவனே இல்லையா?
1: Are you not good?
0: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க.
1: Good people you raise your hands.
0: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல. நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
1: No one is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல.
1: You feel shame.
0: ஆனா ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான்.
1: The wicked is there.
0: அவனை கூப்பிட்டு
1: you call him.
0: டேய் உன் பேர் என்னடான்னு கேளுங்க.
1: What is your name?
0: நான் நல்ல பாம்பு.
1: He says I am a good
0: snake. நல்ல பாம்பா? வாயில விஷம், நிறைய பேர் சாகடிக்கிறது.
1: The poison in the mouth.
0: எல்லாரையும் பயமுறுத்துறது.
1: They make them.
0: ஆனா அது கிடைச்சிருக்கிற டைட்டில்,
1: the title,
0: பட்ட பெயர் என்னது?
1: It's a good snake.
0: ஐயோ கெட்ட பாம்பேன்னு யாராவது சொல்றாங்களா?
1: Anybody will say it is evil snake.
0: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
1: The wicked people are getting good names.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நல்ல பாம்பு.
1: It's a good snake.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: Hallelujah. இயேசுவிடத்தில் ஒருத்தன் வந்து சொல்றான், நல்ல போதுகரே.
1: One man can say, Lord,
0: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்?
1: A good teacher, what can I do?
0: என்ன நல்ல போதுகரேன்னு சொல்றியப்பா?
1: You are saying good teacher.
0: தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே
1: other than God no one is good.
0: ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
1: We should not commit sin.
0: Hallelujah. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு.
1: Took baptism.
0: பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
1: Where did you put the sin?
0: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
1: The deep of the ocean you put.
0: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
1: Back to the
0: Hallelujah. அப்புறம் எப்படி பாவம் வருது?
1: Then how the sin is coming back?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நான் மனம் திரும்பிட்டேன்.
1: I repented.
0: ஆனா பாவம் செய்யறேன்.
1: Again I commit sin.
0: Na marubadi perandutan.
1: I am born again.
0: Ana marubadi paavam seiren.
1: I commit sin again.
0: Manandirbittavanga marubara padajavanga enna seiyanum? Nallavanga la kai vettina kai vetti kaamikkanum.
1: And if you are all right, you have to raise your hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Neenga nallavangalo kettavangalo,
1: whether you are good or bad,
0: ellarum porakkum bodhu eppadi dhaan porakkranga? Nallavangala dhaan porakkranga illa?
1: How they born?
0: Illa.
1: No.
0: என் தாய் என்னை பாவத்திலே நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
1: I was formed in wickedness.
0: கர்ப்பத்தில் உருவாகும் போதே,
1: when you are formed,
0: இனத்தில் உருவாகுது, துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
1: And it is formed with the wickedness.
0: பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: சுபாவம்,
1: nature,
0: மனுஷனுக்குள்ளே இருக்கிறது.
1: It is there inside.
0: அவன் பாவத்தோடு தான் பிறக்கிறான்.
1: He is born with sin.
0: ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது,
1: when you born again,
0: அந்த பழைய மனுஷன் இல்ல.
1: Not more anymore the old man.
0: அவன் எங்க போனான்?
1: Where did he go?
0: அவன் செத்து போயிட்டான்.
1: He is dead.
0: அவனை புதைச்சாச்சு.
1: We buried.
0: இனிமேல் அந்த மனுஷன் இல்ல.
1: No more.
0: இப்பொழுது யார் இருக்கிறது?
1: Who is now?
0: கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
1: New creation in Christ.
0: நீ யார்?
1: Who are you?
0: புது சிருஷ்டியா?
1: Are you new creation?
0: அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous man.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு
1: ஆண்டவர்
0: என்ன பட்ட பேர் கொடுக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous.
0: Hallelujah. இதுக்கு பேர் தான் கிருபை.
1: This is grace.
0: தகுதியே கிடையாது.
1: No qualification.
0: என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறாருன்னா, என் நீதியினால் அல்ல,
1: not by my,
0: அவருடைய நீதியினால.
1: He is righteous.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அப்படின்னா நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we commit sin continually?
0: என்னால பாவத்தை விட முடியல.
1: I could not leave sin.
0: நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we do continually?
0: சுருக்கமா ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன்.
1: In one word I say.
0: இந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாதன்னு யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ, பிரசங்கம் பண்றதுனாலயோ, அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலயோ உங்களால செய்யாம இருக்க முடியறது இல்லை.
1: Because of advice or counseling
0: you cannot stop. நீங்க போட்டுட்டு போய் யாருக்கும் தெரியாம பின்னால ஒளிஞ்சு பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many people are hiding and doing sins.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: My Lord is looking at
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
1: And nothing is hidden before his eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: அந்த காலத்துல 300 400 பேர் நிப்பாங்க, கைய வச்சு ஜெபம் பண்ணுவேன்.
1: In those days 300 400
0: அப்படி ஜெபம் பண்ணும்போது,
1: and I pray,
0: என்ன அறியாமே வாயில கைய உயர்த்தும்போதே சொல்லுவேன்,
1: when I lift the hands, I
0: இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
1: He will just fall down and weep.
0: ஆண்டவர் அதனாலேயே அநேகர் என்ன செய்வாங்க, முன்னால வர பயப்படுவாங்க.
1: Many don't come.
0: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துரும்.
1: If I go and the Lord will say.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: The Lord looks everything.
0: யாரும் மறைக்க முடியாது.
1: Nobody can hide.
0: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
1: What the Lord wants to teach.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
1: You can be without committing sin.
0: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
1: In Romans,
0: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
1: The sin will not prevail over you.
0: எப்படி அது?
1: How is it possible?
0: எப்படி?
1: How?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பாவமே செய்யாத, தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
1: Not because of saying don't do.
0: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கறாங்க.
1: Some they don't do not commit.
0: செய்றாங்க.
1: They put effort.
0: ஏன் தெரியுமா?
1: Why?
0: பாவம் செய்யாத,
1: don't commit sin,
0: நரகத்துக்கு போய்டுவே.
1: You will go to hell.
0: ஐயோ நரகம் எரிநரகம்.
1: It is full of fire.
0: இரவும் பகலும் எரிநரகத்துல போய் மாட்டிக்குவே.
1: Night and day it will.
0: அதுக்கு பயந்துக்குன்னு நிறைய பேர் பாவம் செய்யறப்பெல்லாம் பயப்படுவாங்க.
1: And because of that they don't commit.
0: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
1: Even the others also they teach like this.
0: பாவம் செய்திராத,
1: don't commit sin,
0: கடவுள் கண்ணு குத்திரும்.
1: The God will pierce your eye.
0: கடவுள் என்ன செய்திரோ கண்ணை குத்திடும்.
1: God will pierce your eye.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்து போற இடத்துல ஒரு தூசி விழுந்து கண்ணு அவுட் ஆயிடும்.
1: At the same way,
0: ஐயோ கண்ணு குத்திருச்சு.
1: No, it is pierced me.
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: இப்படி நரகத்துக்கு போயிடுவனோ,
1: கண்ணு
0: குத்திடுவாரோ,
1: whether I go to hell
0: அப்படின்னு பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
1: With that fear you cannot stop doing sin.
0: Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்,
1: Today the Lord is revealing
0: one விசுவாசியின் வாழ்க்கையில,
1: In believer's life,
0: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்,
1: If he doesn't want to do sin,
0: அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்,
1: If he wants to have the victory,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: You should understand one thing.
0: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது,
1: Whenever you commit sin,
0: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ,
1: When you go for a job you get the wages.
0: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்,
1: When you do sin you get
0: wages. சம்பளம் சேர்ந்துனே வருது.
1: It comes.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது.
1: There is the wage for your sin.
0: மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
1: The Lord will not allow you to.
0: மனுஷன் எதை விதைக்கிறானோ,
1: Whatever you sow,
0: அதையே அறுப்பான்.
1: You will reap.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்திலே,
1: The Lord said in Eden
0: garden, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்.
1: When you eat this fruit,
0: இத புசிக்காத.
1: Don't eat.
0: ஆனா அவ புசிச்சா.
1: But he ate.
0: ஏதே ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார். அவள் வஞ்சிக்கப்பட்டாள்.
1: She was deceived.
0: நீங்க தேவர் போல மாறிடுவீங்க.
1: You will become like God.
0: அப்படின் வந்து பிசாசு சொல்ற பொய் கேட்டு.
1: She listened to that.
0: Hallelujah. சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க.
1: They listen to the truth.
0: சபை விட்டு வெளியே போன உடனே,
1: They go out from the church.
0: பொய் தீர்க்க தரிசனம்.
1: False prophecy.
0: அவங்க சொல்றது, இவங்க சொல்றது,
1: Whatever they say.
0: மற்றவங்க சொல்ற புத்திமதி.
1: All the other advice.
0: இதெல்லாம் கேட்பாங்க.
1: They listen.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God.
0: பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான்.
1: The devil will enter through anyone.
0: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்.
1: He will deceive through someone.
0: உன்னை ஏமாற்றுவான்.
1: He will deceive you.
0: அவன் யார்?
1: Who is he?
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire world.
0: வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம்.
1: In Revelation we read.
0: 12வது அதிகாரம் 9வது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire world.
0: என் சகோதரரே, மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பாக்குறேன். ஏன் வேண்டான்னு சொன்னாரு?
1: Why did the Lord say you don't eat that?
0: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
1: She went closer.
0: Hallelujah.
1: And saw.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: Hallelujah. Said this.
0: ஒரு போய் கேட்டான்.
1: One monkey asked.
0: ஏதோ வரோம்.
1: Some gift.
0: அப்போ சொன்ன கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு,
1: giving one banana.
0: நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் அதை பத்திரமா புசிக்காம இருந்தீனா உனக்கு இது கிடைக்கும்.
1: If you don't eat and you will get it.
0: அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்கு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு.
1: I'm long time. The
0: சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு.
1: He didn't say it.
0: மூந்து பார்த்தா தப்பு இல்லையே.
1: It is not good. I mean,
0: மூந்து பார்த்துச்சு.
1: I can see it smelled.
0: மூந்து பார்த்தா என்ன தப்பு?
1: What is wrong in it?
0: நம்ம சாப்பிட போறது இல்ல.
1: We don't eat.
0: சும்மா நக்கி பார்க்கலாம்.
1: Let me link.
0: அப்படி நக்கி பார்த்துச்சு.
1: It started linking.
0: இன்னக்கு அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு.
1: Then the skin was open.
0: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணிச்சு.
1: It slightly tasted.
0: கொஞ்சம் பழம் வெளியே வந்துச்சு.
1: And the fruit came out.
0: ஐயோ.
1: ஓ.
0: பழமே வெளியே வந்துருச்சு.
1: The fruit came out.
0: இனிமேல் இதை வச்சுங்கிறதுல பிரயோஜனம் இல்லை.
1: What can I do?
0: அவரும் வர மாதிரி தெரியல.
1: He won't come.
0: எதை செய்ய கூடாது நீங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து பாருங்களேன்.
1: If you are forbidden something,
0: இத தரக்காத,
1: don't open,
0: இங்க போகாத,
1: don't go there
0: அப்படி சொன்னீங்களா? அங்கதான் எதுக்காக இப்படி சொன்னாங்க?
1: Why did they say like
0: போய்
1: that?
0: போய் டெஸ்ட் பண்ணி பாக்கோம்.
1: Let me go and test.
0: மாட்டிக்கோ.
1: Then
0: hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏவாள் அப்படிதான் சிக்கிட்டா.
1: He was deceived.
0: நான் இத புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி, பார்வைக்கு இன்பமா இருக்குதே.
1: The fruit is so beautiful.
0: Hallelujah. கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே.
1: The lust of the eye.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: உலகம் அனைத்தையும் மோசப்போக்குகிற பிசாசு,
1: The devil deceives the entire world.
0: வாழ்க்கையிலே
1: In your life,
0: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து,
1: By showing this world and deceiving,
0: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: And he deceives you completely.
0: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: He gives the desire and deceives.
0: நீ விழுந்து போகிறாய்.
1: And you will fall down.
0: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: How many of you being deceived?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி என்னவென்றால்,
1: Only one way to escape.
0: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்றான், சோதிக்கப்படுறான்.
1: He is entangled by various sins.
0: நீயே இழுக்கப்படுறே.
1: You are drawn.
0: நீயே சிக்கிக்கொள்றே.
1: You are entangled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அம்முன் இச்சை,
1: The lust,
0: உன்னை இழுக்குது.
1: It draws you.
0: சிக்கிக்கிற.
1: Or entangled.
0: சோதிக்கப்படுற.
1: Or being tested.
0: இச்சை கர்ப்பம் தரிக்குது.
1: Then it forms.
0: பின்பு அது பாவத்தை பிறப்பிக்குது.
1: Then it brings forth the sin.
0: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்கிறது.
1: Then it brings death.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இந்த நாட்களிலே,
1: In these days,
0: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord reveals one truth.
0: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்துறாங்க தெரியுமா?
1: Why people commit sin?
0: Hallelujah. நாளைக்கு,
1: Tomorrow,
0: குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம்.
1: We need not think about it.
0: இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு.
1: Today I got this.
0: எல்லாரும் இன்னைக்கு எதை பாக்குறாங்கன்னு கேட்டீங்களா, நிகழ்காலத்தை.
1: All present
0: things. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை.
1: Present life.
0: இப்பொழுது இருக்கிற நிலைமை.
1: Present condition.
0: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை,
1: The true child of God,
0: பாவம் செய்யாம இருக்கணும்னா,
1: Not to commit sin,
0: அவனுடைய கண்கள்,
1: The eyes,
0: அவனுடைய நோக்கம்,
1: His purpose,
0: எங்க இருக்கணும் தெரியுமா?
1: Where it should be.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும்.
1: And the fruits which is going to come.
0: எப்படி இருக்கிறது? 11:26 மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது,
1: Hebrews 11:26.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்ன செய்தான் Do whatever they did. அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான். He will show the old things. பழைய பாவத்தின் ஆசை முட்டுகிறான். The old sins. I forget the past. நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன். I don't look at back. ஒன்று செய்கிறேன். I do one thing. இப்ப இருக்கிறதே நான் பார்க்க மாட்டேன்.
1: I won't see the present thing.
0: பின்னையும் பார்க்க மாட்டேன்.
1: Not back.
0: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்.
1: Only forward.
0: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past.
0: முன்னானவைகளை நாடி
1: I desire future things. Hallelujah.
0: எந்த ஒரு விசுவாசி எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை
1: which child of God
0: பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past
0: தமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது
1: there is the goal
0: எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது
1: there is motivation
0: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது
1: my future
0: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்
1: the Lord has kept for me
0: என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்
1: those who run
0: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை
1: no failure
0: அவர்கள் தோற்க முடியாது
1: you will not be deceived
0: hallelujah
1: hallelujah
0: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்
1: the Christ lives in you
0: அது என்ன
1: what is it
0: அருமையானவர்களே
1: dear children of God
0: இந்த உலக வாழ்க்கை அல்ல
1: not this world
0: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல
1: the present sufferings cannot be compared with the future
0: பாடுகள்
1: the present suffering
0: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்
1: it makes painful
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னை அவமானப்படுத்தலாம்
1: it makes you shame
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னால் தாங்க முடியாததாய் இருக்கலாம்
1: may not bear it
0: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்
1: but I keep it for you
0: அது என்ன
1: what is it
0: அதுதான் இனிவரும் மகிமை
1: coming glory
0: hallelujah நம்ம நீதிமான் ஆகிட்டாரு
1: he made us righteous
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are justified.
1: You are justified.
0: Justification.
1: Justification.
0: நீதிமானாயிட்ட.
1: You have become justified.
0: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
1: Not necessarily you are
0: Hallelujah.
1: Holy people.
0: ஆனா
1: but
0: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making you
0: அதான் sanctification.
1: That is the sanctification.
0: Justification.
1: Justification.
0: Sanctification ஆக
1: sanctification.
0: பரிசுத்தமாகுதல்
1: sanctification
0: 2 கொரிந்தியர் 7 1 வா பரிசுத்தமாகுதல்
1: the second corinthians 7
0: 1 day by day
1: day by day
0: ஒவ்வொரு நாளும்
1: day by day
0: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல
1: one day you cannot be
0: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்
1: day by day he sanctifies
0: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்
1: making you sanctified
0: hallelujah இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக்கொள்
1: sanctify
0: உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள்
1: make you holy
0: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்
1: the lord made you as his child
0: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்
1: you are living for him
0: நீ என்ன செய்ய வேண்டும்
1: what you supposed to do
0: ஓ உனக்கு முன்னால வைத்திருக்கிற மகிமையை நோக்கி
1: look at the glory
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்
1: you have to run towards that glory
0: புதிதான ஜீவனுள்ளவர்களாய்
1: as a new life
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்
1: you are having the
0: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலிலே உண்டாக்கினார்
1: the lord made adam with this
0: ஆனால்
1: godly
0: மனுஷன் பாவம் செய்தபொழுது
1: when man committed sin
0: சாயலை இழந்தான்
1: he lost the
0: தேவ சாயலை இழந்தான்
1: he lost the likeness of god
0: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்
1: what why jesus came
0: நீ இழந்த தேவ சாயலை
1: the likeness of god
0: திரும்பவும் உனக்கு கொடுத்து
1: not to give it back again
0: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்திலிருந்து எடுத்து
1: removing the likeness
0: தன்மேல் போட்டுக்கொண்டு
1: he is putting upon him
0: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்
1: he has given his likeness
0: hallelujah, hallelujah. ரோமருக்கு எழுதின 6 அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க
1: romans 6 and 5
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் இணைக்கப்பட்டிருப்போம் நீ பாவம் செய்ய முடியாது
1: you cannot commit sin anymore
0: ரோமர் 8 அதிகாரம் 29வது வசனம்
1: romans 8 and 29
0: குமாரன் अनेक சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு hallelujah
1: like the image of his son
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: Hallelujah
1: Hallelujah
0: நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு போறீங்க
1: every week
0: பைபிள் வாசிக்கிறீங்க
1: every week you read bible
0: ஜெபம் பண்றீங்க
1: you keep praying
0: நாங்கலாம் அப்படி கிடையாதுங்க
1: we don't do that
0: ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மலைக்கு போவோம்
1: once in a year we go to the
0: காணிக்கை கொடுப்போம்
1: we give some offering
0: வந்துருங்க
1: we come back

0: அப்படி செய்யுங்க. ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல,
1: not for a job.
0: ஏதோ கல்யாணம் ஆகணும் இல்ல,
1: not for the marriage.
0: ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் இல்ல,
1: not for just goodness.
0: நாங்கள் நாளுக்கு நாள்
1: day after day
0: புதிதாக்கப்பட்டு
1: we are getting newness.
0: நாங்கள் பாவ சாயலை களைந்து
1: removing the likeness of sin.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம்.
1: We are getting the likeness of Jesus.
0: அது ஒரே நாள் நடக்க process.
1: It is a process.
0: அது process.
1: It is a process.
0: Daily நடக்கணும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: அடிக்கடி நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: I tell this story.
0: ஒரு பெரிய ராஜா இருந்தார்.
1: There was a king.
0: அவர் கூன் விழுந்தவர்.
1: He is just bowing down all the time.
0: அவரால் நிமிர முடியாது.
1: He cannot straight be straight.
0: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க, நிமிர முடியல.
1: Many gave medicine.
0: ஒருத்தர் வந்தாரு.
1: One man came.
0: ஐயா ராஜா.
1: King.
0: நீங்க நிமிர முடியும்.
1: You can.
0: என்ன செய்யணும், அதே போல இந்த ராஜா செய்தார்.
1: வருவாரு. In his mind,
0: சிந்தையிலே,
1: in his thought,
0: நான் தான் கூன் விழுந்த ராஜாண்டத்தையே மறந்துட்டார்.
1: He just forgotten. He has
0: இந்த நேரா நிக்கிற சிலையை பார்த்து
1: he looked at the statue.
0: ஒரு திடீரென்று அவருடைய கூன் நிமிர்ந்து விட்டது.
1: Suddenly he became all
0: hallelujah.
1: Hallelujah.
0: இது உண்மையா நடந்ததா?
1: Truly it happened.
0: அருமையான தேவனே, நீ உன்னையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking upon
0: பாவி,
1: you.
0: பாவி, பாவி.
1: Sinner, I am sinner.
0: உன்னுடைய பலவீனத்தையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking at your weakness.
0: உன் கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking at your suffering.
0: நீ அப்படியே தான் இருப்ப.
1: Then you will be like that.
0: உன்னை பார்க்காத.
1: Don't look at you.
0: I have to build a house, another house, I have to do this, one car, another car. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற?
1: What are you going to do by God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெரிய பெரிய chief minister, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்.
1: When politicians call the
0: என்ன கேட்டாலும் வரும்.
1: Anything will come.
0: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்கன்னா
1: when they die
0: ஒரு காரும் வரல.
1: No car will come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒண்ணு எடுத்துட்டு போல.
1: They cannot take anything.
0: என்ன பிரயோஜனம்?
1: What is the use?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்.
1: You understand one thing.
0: இந்த உலகத்துல
1: in this world
0: இத சேக்கணும் அத சேக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்ல.
1: No use of gathering
0: anything. ஆனால்
1: but
0: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்
1: your desire
0: எதை இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
1: Whatever I lose
0: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்லை.
1: Though I lose everything

0: Hallelujah. இயேசுவே நான் உம்மை விட மாட்டேன்.
1: Jesus, I will never leave you.
0: நீர் எனக்கு போதும்.
1: You are enough.
0: உம்முடைய அன்பு,
1: your love,
0: உம்முடைய சந்தோஷம்,
1: your joy,
0: உம்முடைய சாந்த குணம்,
1: your meekness,
0: உம்முடைய கிருபை,
1: your grace,
0: உம்முடைய வல்லமை,
1: your power,
0: உம்முடைய தெய்வீகம்,
1: your divinity,
0: உம்முடைய அற்புதம்,
1: your miracle,
0: உம்முடைய ஜீவன்,
1: your life.
0: இத நான் சேர்க்க போறேன்.
1: I'm going to gather it.
0: சேர்த்துக்கொள்.
1: Come on, you gather.
0: சேர்த்துக்கொள்.
1: Gather.
0: நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God, the Lord wants to give you.
0: Amen.
1: Hallelujah. Hallelujah.
0: எத்தனை பேர் கர்த்தருடைய சாயலை பார்த்திருக்கீங்க?
1: How many of you seen the likeness?
0: அது ஒரு மகிமையின் சாயல்.
1: It is glory.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நீதிமானாக்கப்பட்டது போதாது.
1: Not only justified,
0: பரிசுத்தமாக்கப்பட்டது போதாது.
1: Not enough being sanctified,
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.

0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: நான் பூரணராகணும்.
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்.
1: I have to be holy.
0: பூரணராகணும்.
1: I should become perfect. I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என்ன ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மாத்திரம் போதாது.
1: Not only be

0: மற்றவங்களை பார்த்து வேஷம் போடாதே.
1: Don't look at others.
0: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
1: The man is
0: விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
1: He is wandering and worrying.
0: யாரை போல மாறணும் தெரியுமா?
1: How you have to become?
0: பாவ சாயல விட்டுடு.
1: Leave the likeness of sin.
0: உன்ன பார்க்கறவங்க சொல்லணும்.
1: Others should say.
0: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்துவிட்டது.
1: You have the likeness of glory.
0: எசேக்கியேலின் புத்தகத்தில்
1: எசேக்கியேல்
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1
0: 28வது வசனத்தில்
1: 28
0: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
1: The likeness of glory.
0: மழை பெய்யும் நாளில்
1: at the time of rain.
0: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
1: The likeness of glory.
0: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
1: How many of you want to see the likeness of glory?
0: அது வாழ்க்கையில
1: and
0: முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க கேட்காத.
1: Don't ask this and that.
0: அவருடைய சாயலை கேள்.
1: You ask his likeness.
0: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
1: Ask his presence.
0: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
1: Ask கர்த்தரோடு
0: பேசட்டும்.
1: Let the Lord talk to you.
0: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்போது.
1: When you catch him everything Alleluia. Will be coming automatically.
0: கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு.
1: The Lord will be with you.
0: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
1: That's what the Lord says.
0: நீயாமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
1: Why do you ask this and that?
0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: I never leave you.
0: உன்னை கைவிடுவதும் இல்லை.
1: I will never forsake you.
0: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆறுகளை கடக்கும் பொழுது,
1: when you cross the river,
0: கடக்கும் பொழுது,
1: when you cross the waters,
0: அக்கினியில் நடக்கும் பொழுது,
1: when you walk,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: I am with you.
0: இது போதாதா உனக்கு?
1: Is it not enough?
0: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
1: Why I am with you.
0: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
1: I will
0: உனக்காக பரிந்து
1: பேசுவேன்.
0: உனக்காக நான் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறேன்.
1: Hallelujah. Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
1: The God has called us for the likeness of his glory.
0: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
1: when you have that
0: தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: If you don't have vision, people will be spoiled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Where there is no vision, people are destroyed.
1: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
0: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are perishing.
0: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
1: You have a vision.
0: ஒரே வாஞ்சை.
1: Only one desire.
0: ஒரே தரிசனம்.
1: Only one vision.
0: பிரசங்கம் பண்றதுக்கு நான் சபைக்கு ஏன் போறேன்?
1: Why do you go to church?
0: நான் ஏன் ஜெபிக்கிறேன்?
1: Why I pray?
0: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
1: Why I read Bible?
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
1: I look.
0: அவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ள வேண்டும்.
1: I have to put on.
0: இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: Now we are the children of God.
0: இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
1: Not yet revealed how we would be.
0: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
1: when we meet him,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
1: since we meet him as he is,
0: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
1: We are going to be equal with him.
0: பாவம் செய்கிற நாம்,
1: we commit
0: அசுத்தர்களாகிய நாம்,
1: we are bad people,
0: மாம்ச சரீரம் உள்ளவர்களாகிய நாம்,
1: fleshly people,
0: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
1: Is it possible to become
0: glory to
1: God? No.
0: ஆனால்
1: but
0: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
1: கொண்டிருக்கிறார்.
0: உபவாசிக்கிறாய், அதற்காகத்தான் சபைக்கு வருகிறாய், அதற்காகத்தான் பாடுகிறாய், அதற்காகத்தான் ஸ்தோத்திரிக்கிறாய், அதற்காகத்தான் காணிக்க கொடுக்கிறாய், அதற்காகத்தான் ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
1: quickly
0: unne aandavar marrupapadutha pogu.
1: The Lord will transform you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Vaathuma unnod irukirathu.
1: The soul is with you.
0: Unakku nee dhaan kanakku.
1: And you have to have
0: nee dhaan aandavarku unne kanakku oppivikka vendum.
1: You commit account for
0: unne kathar marrupamaakki eduthu.
1: The Lord is transforming you.
0: Nee katharai thudikka pogurai.
1: You are going to praise God.
0: Indha ulagathile naan vaanda vaalkaikku நிச்சயமாய் பலன் உண்டாயிற்று.
1: There is the reward for our lives.
0: நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
1: Only one vision.
0: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
1: Don't fear about the hell and
0: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம் என்றால்
1: Only one vision.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே தரிசனம் தான்.
1: Only one vision.
0: மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
1: I should become riches of glory.
0: ரோமர் 9 அதிகாரம் 23வது வசனம்.
1: Romans 9 and 23.
0: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
1: What for the Lord has chosen you?
0: எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
1: Why did he give the baptism?
0: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
1: Why did the Lord change?
0: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
1: He didn't choose him.
0: நீ அவருக்கு கட்டளை போடல.
1: And he didn't command.
0: அவர் உன்னை தேடி வந்தார்.
1: He has sought you.
0: எத்தனையோ பேருக்கு இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
1: Why did the Lord select you?
0: பதில்,
1: answer,
0: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு?
1: எல்லாம் சொல்லுங்க.
0: நான் யாரு?
1: I am.
0: மகிமைக்காக.
1: For the glory.
0: மகிமைக்காக.
1: For the glory.
0: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல.
1: Not for the perishable food.
0: மகிமைக்காக.
1: For the glory.
0: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல.
1: Not for the perishable food.
0: புழு உதிரும்.
1: All thing will be vanished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பூக்கள் உலர்ந்து போகும்.
1: The flower will become dry.
0: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
1: The Lord's glory will stand forever.
0: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
1: Who am I?
0: நான் கிருபா பாத்திரம்.
1: The vessel of mercy.
0: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
1: I am the vessel of mercy.
0: எவ்வளவு பெரிய மேன்மை.
1: What a greatness.
0: 1 Corinthians 2:7.
1: 1 Corinthians 2:7.
0: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
1: Before the foundation.
0: தேவ பிள்ளையே.
1: Child of God.
0: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
1: You didn't become Christian.
0: ஏதோ ஒரு சர்ச்சில் வந்து நீ membership ஆகல.
1: Not just becoming member.
0: உலக தோற்றத்துக்கு முன்னே.
1: Before the foundation of the world.
0: தேவன் தம்முடைய மகிமைக்காக.
1: For his glory.
0: ஏற்படுத்தினதும்.
1: He made us.
0: மறைக்கப்பட்டதுமாய் இருந்த.
1: Whatever it is closed.
0: ரகசியம்.
1: The mystery.
0: உலக தோற்றத்துக்கு முன்னே.
1: Before the foundation of the world.
0: தம்முடைய மகிமைக்காக.
1: For his glory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய சனமே.
1: Dear children of God.
0: இதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: That's what the Lord has chosen you.
0: அவருடைய மகிமைக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்.
1: For his glory he has called you.
0: யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற அந்த தரிசனம் இருக்கிறதோ.
1: Whoever is having that kind of vision.
0: அவர்கள் பாவம் செய்யவே பிடிக்காது.
1: They will not commit sin.
0: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு.
1: They just push out.
0: இயேசுவை நோக்கி ஓடுவார்கள்.
1: They push out the sin and they run towards Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
1: What should be your vision?
0: கரை, திரை,
1: no dirt,
0: முதலானவைகள்,
1: no blame,
0: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக.
1: As the glorious
0: பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை.
1: Glorious church.
0: ஒரு நாள் கேள்வி கேட்பேன்.
1: One day.
0: தவறு செய்யாதவங்க எல்லாம் எழுந்து நிக்க போறீங்க.
1: You are going to stand.
0: இன்னைக்கு தவறு செய்யாதவங்க தான் யாரும் நிக்க வழியில. பிழை இருக்கு, தவறு இருக்கு.
1: You have mistakes.
0: இப்படி இல்ல.
1: Not that way.
0: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக.
1: Without error.
0: பரிசுத்தம் உள்ளவர்களாக.
1: Make us.
0: மகிமையுள்ள சபையாக.
1: As the glorious church.
0: கொண்டு போய் நிறுத்துவார்.
1: He will take.
0: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
1: That's why he chastises you.
0: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
1: That's why he punishes you.
0: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
1: That's why he is oppressing you.
0: Making
1: you holy.
0: கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
1: Don't despise the chastisement.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான்.
1: Our desire is only one thing.
0: அந்த மகிமையின் பிரசன்னம்.
1: The presence of his glory.
0: தீத்துக்கள் நிருபம் 2:13.
1: Titus 2:13.
0: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம்.
1: The presence of his glory.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting glory.
0: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
1: Only one hope.
0: அது என்ன நம்பிக்கை?
1: What is that?
0: புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
1: And the glory of
0: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
1: Looking for that blessed hope and
0: ஒரே நம்பிக்கை.
1: Only one hope.
0: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
1: Not ordinary one.
0: மகிமையின் நம்பிக்கை.
1: எல்லாரும்
0: எழும்பி நிற்போமா?
1: Shall we all rise up?
0: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise up?
0: விசுவாசியே,
1: ஓ பிலீவர்,
0: எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க.
1: Many Christians are there.
0: விசுவாசம் என்ன?
1: What is your faith?
0: எத்தனையோ விசுவாசி இருக்காங்க.
1: There are lots.
0: உன் தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: நீ எந்த நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற?
1: What purpose you are running?
0: உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குதா?
1: Do you have purpose?
0: உன் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா?
1: Do you have the expectation?
0: சரியான எதிர்பார்ப்பு இருக்குமானால்,
1: when you have the expectation,
0: பாவம் செய்வதில்லை.
1: You will never commit sin.
0: ஒரே எதிர்பார்ப்பு.
1: Only one expectation.
0: மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்.
1: I am chosen for his glory.
0: அந்த மகிமைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
1: I am running for his glory.
0: என்று சொல்லுகிறவர்கள்,
1: those who say that,
0: அங்கே பாவத்தை செய்யவே முடியாது.
1: They cannot commit sin.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Let us all praise God.
0: Hallelujah.
1: Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Kartave, thudikiram, kartave, stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Andavare, stotrikirappa. Idho paavigalaya engalai neer therindukondu. Andavare, umde rathathinale kartave engale parisuthamaaki. Andavare, umde kumaralaga kumarthigalaga neer maatrinathu maatramalla. Andavare, mahimaikkaga neer engale therindukondire. Adarkai naangal ummai stotrikirom. Hallelujah. Stotram, stotram, stotram, stotram. Andavare, thudikiram, kartave, thudikiram, thagappane. Hallelujah. Stotram, stotram. இதோ பவுல் அப்போஸ்தலர் போல பின்னானவர்களை நாங்கள் மறந்து முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடி வரத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே போல இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமா இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, நீர் உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் சகித்தீர், மேற்கொண்டீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. இதோ எங்களுடைய முயற்சியினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே. அல்லேலூயா. மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலே எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் சாயல் நாங்கள் களைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே, இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமின் சாயல் நாங்கள் களைந்து எறிந்து தகப்பனே, இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவர் இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மகிமை நாங்கள் அடையும்படியாக, மகிமின் மேல் மகிமை அடையும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும் பொழுது கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிசாசுங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும், வஞ்சிக்க முடியாது. ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக.
2: உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

தேவதூதன் இந்த உலகத்துக்கு அறிவித்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆம், கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியின் திருநாள். கிறிஸ்மஸ் கிறிஸ்து உலகில் அவதரித்தார் என்று அறிவிக்கும் நற்செய்தியின் நாள். கிறிஸ்மஸ் திருநாளை மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோமா?

கிறிஸ்துவில் எனக்கு அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஜபத்தோட்டத்தில் என்னோடு கூட இருந்து ஊழியம் செய்கின்ற எனது அண்ணன் மகன் சேகருக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த நாட்களில் புதிய புதிய பாடல்களை கொடுத்து கர்த்தர் சேகரையும் அவன் மனைவி சுதாவையும் ஆசீர்வதிக்கிறதை நான் கண்கூடாய் பார்க்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில், இது எழுப்புதலின் நேரம், யோசுவாவின் காலம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியுவரை என்ற ஒரு சப்தம் ராகத்தோடு கேட்டு சேகர் எழுந்தார். அதுதான் நீங்கள் கேட்கும் முதல் பாடல். ஆம், நாம் நமது தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கும் நாட்களில் இருக்கின்றோம். துதியால் நமது தேசத்தின் தடை சுவர்கள் தகர்க்கப்படுவது நிச்சயம். அடுத்து, உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், நீ பயப்படாதே என்ற வாக்குறுதியின்படி அமைந்த பாடல் நோயின் பிடியில் உள்ளவர்களை விடுவித்து தேற்றும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தங்கச்சி சுதா பாடிய ஆராதனை பாடல் ஆண்டவருடைய சமூகத்திற்கே உங்களை அழைத்து செல்லும். மன்றாட வந்தேன் என்ற பாடல் தேசத்திற்காக உங்களை மன்றாட வைக்கும். எல்லா பாடல்களுமே அருமையிலும் அருமை, கேட்க மட்டுமல்ல உங்களை பாட வைக்கும். கேளுங்கள், பாடுங்கள், விடுதலை பெறுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அன்று தாவீதுக்கு பாடல்களை கொடுத்து இந்த நாள் வரை கோடி கோடி மக்களை ஆசீர்வதிக்கிறீரே. அதுபோல தம்பி சேகருக்கும் சுதாவுக்கும் எத்தனையோ பாடல்களை கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. உம்மீது கொண்ட நேசத்தில் என் பிள்ளைகள் வளர்வார்களாக. ராஜா, உடலிலே விடுதலை உண்டாகட்டும். துதி அபிஷேக நதியில் என் ஜனங்கள் நீந்துவார்களாக. தகப்பனே, பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நன்றி அப்பா. இன்னும் அதிக அதிக பாடல்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

0: இது மேன்மையான ரட்சிப்பு. காரணம், திரியேக தேவனுக்கு இதில் பங்கு உண்டு. நிச்சயம் இந்த ரட்சிப்பு மகத்துவமானது.
1: உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் குழந்தையாக இருந்த போது உங்கள் பிறந்த நாளுக்காக காத்திருந்ததை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதற்காக நாட்களை எண்ணி எப்படிப்பட்ட பரிசுகள் கிடைக்கும் என மனக்கோட்டைகளை கட்டி இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்ததும் வழக்கம் போல் மற்றொரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் முக்கியமாக கருதப்பட்ட அந்த நாளின் கொண்டாட்டம் நாளடைவில் மாறியிருக்கும். இதை போலவே நம் ரட்சிப்பின் அனுபவத்தை மிகவும் சர்வ சாதாரணமாக எண்ணியிருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு அடியோடு மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் மகத்துவமான நம் ரட்சிப்பு என்றுமே மங்கி போக அனுமதிக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம்.
0: என் அன்புக்குரிய நேயர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் எது என்பதை நான் அறிவேன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் உங்களின் நித்திய முடிவு அந்த நிமிடத்திலேயே மாற்றப்படுகிறது. இதுவே உங்கள் வாழ்வில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவமாகும். அப்படித்தானே? நம் ரட்சிப்பை குறித்து விளக்கி கூறும் இரண்டு வேத பகுதியை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். இந்த பகுதிகள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறது. முதலாவது எபிரேயர் 1:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். பொதுவாக எபிரேயர் 1 எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக விஞ்சி நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்தே விளக்கம் தருகிறதா இருக்கிறது. 3:4 வசனங்களை வாசிக்கிறேன். இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வாசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். 1 இயேசுவை உயர்த்தி கூறின பின்பு எபிரேயரை எழுதின ஆசிரியர் 2:4 வசனங்களிலே என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கேளுங்கள், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 4 சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து எப்படி கவலையற்று இருப்போம் என்ற வாக்கியத்தை சற்று கவனியுங்கள். இங்கே ஏதோ இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் என்று சொல்லப்படாமல் இவ்வளவு பெரிய இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே இவ்வளவு பெரிய என்ற சொற்றொடர் இரட்சிப்பின் முழு கண்ணோட்டத்தையும் அதனின் வல்லமையையும் ஒரு தனிப்பட்ட நபரில் இரட்சிப்பின் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்தி கூறுகிறது. அன்பானவர்களே, இரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. இந்த நாள் நிகழ்ச்சியிலே நம் இரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை கவனிக்கப் போகிறோம். நீங்கள் எவ்விதத்திலும் இரட்சிப்பை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு மேலான செயல். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவற்றை வேத வசனங்களுடன் நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது, இரட்சிப்பு பெரிதானது என்பதற்கான முதல் காரணத்தை பார்க்க இருக்கிறோம். இரட்சிப்பே மனிதனுடைய பாவ, உதவியற்ற மற்றும் நம்பிக்கையற்ற நிலைக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. ஏன் இரட்சிப்பு பெரிதானது என்ற கேள்விக்கு தரப்படும் பதில் ஒன்றே, அது தெய்வீக பதிலே அல்லாமல் மனிதனின் பதிலாக இருக்கவே முடியாது. அதுவும் இந்த கேள்விக்கான பதில் ஒன்று மட்டுமே. எத்தனையோ தத்துவங்கள், சமயங்கள், கருத்துக்கள், வாழ்க்கையை பற்றின யூகங்கள் இருந்தாலும் மனிதனின் நம்பிக்கையற்ற மற்றும் உதவியற்ற நிலைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்கிறது. மனிதனின் பாவ நிலையானது அவனை தேவனிடமிருந்து பிரித்து தேவனுக்கு முன்பு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. இதற்கு ரட்சிப்பு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும். இந்த ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. ஆகவேதான் இது பெரிதான, மேன்மையான ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பு பெரிதாக இருப்பதற்கான காரணம் இந்த ரட்சிப்பை பற்றின உண்மை பரிசுத்தமான தேவனின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டதாகும். பிதாவாகிய தேவனே நம்முடைய ரட்சிப்பை வடிவமைத்தவர். ஆகவேதான் நம் ரட்சிப்பு பெரிதாக இருக்கிறது. மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மனம் இறங்கினவராய் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதர்களோடு வாழ்ந்தார். இதையே நாம் மனித சாயலானார் என்று அழைக்கிறோம். குமாரனாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவ மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். இதன் மூலமாக பாவியான மனிதன் பரிசுத்தமான தேவனுடன் உறவு கொள்ள ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மனிதன் தேவனோடு உறவு கொள்ள முடிந்தது. மட்டுமன்றி அவருடைய பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வழி உண்டாயிற்று. எபேசியர் 1:4 6 தொடர்ந்து ரோமர் 8:29 வாசிக்கிறேன். கவனியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானதாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திலே தம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இந்த பரிசுத்தமான தேவனின் ரட்சிப்பு திட்டத்தின்படி அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே இவ்விதம் தெரிந்து கொண்டார். ஆகவே இதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள நம் யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவராகவே நம்மை தேடி வந்தார். பரிசுத்தமும் நீதியும் பாவமற்ற பரிபூர்ணமான தேவன் மனம் இறங்கி பாவமுள்ள மனிதர்களின் வாழ்வில் வாசம் பண்ண வந்தார். அவரே நம்மை பாவத்திலிருந்து சுத்தம் பண்ணி தம்முடைய நீதியை நமக்கு தரிப்பித்து தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மேலும் நாம் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, எபிரேயர் 2:4 பெரிதான ரட்சிப்பு மாத்திரமே மனிதனின் பாவ நிலைக்கு ஒரே பதிலாக இருக்கிறது. இந்த பெரிய ரட்சிப்பின் நிமித்தமாகவே பரிசுத்தமான தேவன் நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றினார். இதற்கு இணையாக ஒப்பிட்டு வேறு எதையும் பேச முடியாது. இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நாம் இருக்க முடியுமா? நிச்சயம் நாம் அவ்விதம் இருக்கவே முடியாது. இந்த ரட்சிப்பு பெரிது. காரணம், நாம் முதலாவது அவரை நேசிக்கவில்லை. அவராகவே தாமாகவே வந்து நம்மை முதலாவது நேசித்தார். தேவன் ஒருவருடைய இருதயத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தாத வரை அந்த நபர் தேவனில் அன்பு கூறவே முடியாது. ஆகவே இது அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் இந்த ரட்சிப்பை அன்பினால் ஏற்படுத்தவில்லை. அப்படி ஒரு உண்மையும் அங்கு இல்லை. ஆனால் முற்றிலும் மேன்மையான, மிகவும் உன்னதமான, பாவம் நிறைந்த மனிதர்களால் சற்றும் நினைத்து பார்க்க முடியாத இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவில் மட்டுமே கிட்டியது. அப்படிப்பட்ட மேன்மையான இந்த ரட்சிப்பை அன்பானவர்களே, நீங்களும் நானும் சர்வ சாதாரணமாக எண்ணக்கூடாது. ரட்சிப்பு என்பது வாழ்வில் இடம்பெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது இடம்பெறும் சமயம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதற்கு இணையாக நாம் எதையும் பேச முடியாது. உங்கள் வாழ்வில் எண்ணற்ற அதிசயமான அனுபவங்கள் இடம்பெறலாம். ஆனால் சர்வவல்ல தேவனின் கிருபையால் வாழ்வில் மாற்றம் தரக்கூடிய இந்த ஒரு அனுபவத்தை போன்று வேறு எதுவும் கிடையாது. நிச்சயமாகவே இது மிகப்பெரிய ரட்சிப்பாகும். இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் தண்டனையில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தப்பித்துக் கொள்வதற்கான வழியே இல்லை. தொடர்ந்து ரட்சிப்பு பெரிதாக அல்லது மேன்மையானதாக இருப்பதற்கான மூன்றாவது காரணத்தை சிந்திப்போம். இந்த மேன்மையான ரட்சிப்பு ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, எல்லாருக்குமே உரியது. தேவனுடைய மேன்மையான அன்பை எண்ணி பார்க்கும்போது மட்டுமே அவரது ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதில் யாருக்கெல்லாம் அங்கம் உண்டு என்பதை யோவான் 3:16 கூறுகிறது. வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் தேவனின் அன்பு ஏதோ இந்த அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மக்களுக்காக மட்டும் சொந்தமானது அல்ல. அப்படி ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தேவன் யாரையும் நேசிக்கவில்லை. மேலும் அவர் மக்களின் தரத்திற்கு ஏற்றவாறும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் மாட்டார். ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. அதனால் நாம் யாருமே என் கலாச்சாரத்தின் நிமித்தமாகவே தேவன் என்னை ரட்சித்தார் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவத்தன்மையோடு இருந்ததின் நிமித்தமாகவே தேவன் நம்மை ரட்சித்தார். தேவனுடைய அன்பு எல்லாரையும் சென்றடையும். நீ அதிகமாகவும் மிக மோசமாகவும் வன்மையாகவும் பாவம் செய்துவிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினார், என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் நானாவது உன் பாவத்தையெல்லாம் மன்னிக்கப் போவதாவது என்று தேவன் ஒருபோதும் யாரிடமும் சொல்லவும் மாட்டார், சொல்வதும் கிடையாது. யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றும் ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்றும் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி ரட்சிப்பானது அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. இது எல்லா மனிதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ரட்சிப்பு உங்களையும் வந்தடையும் என்பதுதான் ரட்சிப்பின் ஒரு சிறப்பு அம்சமாகும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ரட்சிப்பு உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மேன்மையான மிகவும் உன்னதமான ரட்சிப்பு திட்டத்திற்கு இணையாக எந்த ஒரு தத்துவமும் இல்லை, எந்த ஒரு சொற்பொழிவும் இல்லை. எனவேதான் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். ஆம், இந்த நிகழ்வினால் ஒரு தனிநபரின் வாழ்க்கை முற்றிலுமாக பரிபூர்ணமாக மாற்றமடைகிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை, அதாவது ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி கவலையற்று இருக்க முடியும்? நாம் மறந்து போன உண்மை என்ன தெரியுமா? பாவம் நம் செயல்களிலே வெளிப்படுகிறது. அதற்காக நாம் செய்யும் செயல்களின் நிமித்தம் பாவம் செய்யாமல் நம் சுபாவத்தினாலேயே அவ்விதம் செய்கிறோம். இப்படிப்பட்ட மனிதனின் பாவ சுபாவமானது தேவனின் மன இரக்கத்தினாலே மாற்றம் பெறும். ஒருவேளை இந்த சீர்கெட்ட பாவத்தன்மையை மிகவும் வெளிப்படையாக பிறந்த குழந்தைகளில் நாம் காண முடியாது. ஆனால் அந்த குழந்தை தக்க வயதிலே ரட்சிப்பை கண்டடையாவிட்டால் அந்த சீர்கெட்ட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைய காலத்தில் வாழும் வாலிபர்கள் மத்தியில் தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ அன்பினாலும் இரக்கத்தினாலும் வாழ்வில் மாற்றம் கண்டடையலாம் என்பதை அவர்களிடம் யாரும் விளக்கிக் கூறவில்லை. பாவ கொடூரத்திலிருந்து மனிதர்கள் மாற்றம் பெற தேவையானது தேவனுடைய அன்பே. இதுதான் தேவ வல்லமையாக இருக்கிறது. அதுவே மனிதர்களை மாற்றம் பெற செய்யும். கலாத்தியர் 2:20 பவுல் இதை குறித்து என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இங்கே பவுல் கூறிய அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம். அதுவே நம் ஒவ்வொருவரின் இரட்சிப்பின் அனுபவமாக இருக்க வேண்டும். 4, நம் இரட்சிப்பு மேன்மையானதாக இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் நம் இரட்சிப்புக்காக செலுத்திய கிரயமே காரணமாக இருக்கிறது. இதை குறித்து சற்று சிந்திப்போம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மக்களை அதிகமாக நேசித்ததினால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம் அனைவருக்காகவுமே ஒப்புக் கொடுத்தார். அவரையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக தேவன் அவரை அனுப்பினார்? பிரசங்கிக்கவும், போதிக்கவும், சுகமளிக்கவும், அனைவரிடமும் நண்பனாக இருக்கவும் மட்டுமா தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார்? இல்லை, மரிக்கும் நோக்கத்திற்காகவே அனுப்பினார். ஆகவே இதை ஏதோ மற்ற ஒரு நபரின் மரணமாகவும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தின் மரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரிக்கும்படி அனுப்பினார். அது பதிலீட்டு மரணமாகவும், தியாக மரணமாகவும், பரிகார மரணமாகவும் இருக்கிறது. இந்த மரணத்தினாலே இயேசு பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். இந்த ஈகை மரணமே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திற்குள் நடத்தி செல்கிறது. இந்த மரணம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதுமாயிருக்கிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவ்விதம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவமே செய்யாதிருந்தும் தேவனால் தண்டிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனே பாவம் செய்யாதிருந்தும் தண்டிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அவர் முற்றிலும் பாவம் செய்யாதவர். பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்திற்கு மேலாக விஞ்சி இருப்பவர் அவர். இருப்பினும் பிதாவாகிய தேவன் தம் கோபத்தை அவர் மேல் வரப்பண்ணி பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். இயேசுவும் அதற்கு சம்மதித்தார். இதனால் இயேசு கிறிஸ்து பாவ கடனை தம்மேல் ஏற்றவராய் சிலுவையிலே மரித்த போது பயங்கரமான தண்டனையை அவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது. அந்த தண்டனையின் போது தேவனின் ஐக்கியத்தை அவர் இழக்க நேரிட்டது. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெற்றதன் மூலமே நாம் இரட்சிப்பை அனுபவிக்கும் நிலையில் இருக்கிறோம். அப்படியானால் இந்த பெரிதான இரட்சிப்பு மிகவும் அதிக விலை கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கியதாகும். ஆகவே இதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. 5, நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த இரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. காரணம், உலகத்தில் இதனுடன் ஒப்பிட்டு வேறு எதையும் பேசவே முடியாது. வாழ்வின் எந்த ஒரு அனுபவமும் இதற்கு இணையாக முடியாது. ஒரே நபர் மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இரட்சிப்படைவதற்கான வழியை ஏற்படுத்தி தந்தார். இதைப்போன்று நடைபெற்ற நிகழ்வு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தால் தப்பித்துக் கொள்வோமோ? நிச்சயம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, அநேகர் இந்த செய்தியை கேட்டு நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்து, இது என்ன ரட்சிப்பு, வேதாகமம், திருச்சபை, இதனால் என்ன பயன் என்று சொல்லலாம். இந்த ரட்சிப்பை குறித்த செய்தி மிகவும் பொருள் உணர வேண்டிய ஒரு செய்தி. இதை விட்டுவிட்டு நான் தேவ சமூகத்திற்கு முன்பு ஒரு நாள் செல்வேன், அப்பொழுது தேவன் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்து நற்செயல்களை செய்த நீ வா என்று தேவன் சொல்வார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி நீங்கள் ரட்சிக்கும்படியான வழியை ஏற்படுத்தி இருக்கும் போது மற்ற எந்த ஒரு வழிமுறையிலும் நீங்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்புக்கு மாற்று வழி ஒன்று இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டாமே. மேலும் மாற்று வழி என்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் தேவன் தம் சொந்த குமாரனை மனிதர்களுக்காக பதிலீடு செய்தது உலக வரலாற்றிலே மாற்றி எழுத முடியாத ஒரு பெரிய தவறாகவே இருந்திருக்கும். இந்த ரட்சிப்பு மிகப்பெரியது. காரணம், மேன்மையான அன்புமிக்க பரிசுத்தமான தேவன் உங்களை நேசிக்கும்படியாகவே தேடி வந்தார். உங்களை ரட்சிப்பதற்கு என்ன தேவைப்பட்டாலும் அதற்காக தம் அன்பை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருந்தார். என்ன விலைக்கிரையும் செலுத்தவும் அவர் தயாராகவும் இருந்தார். அவ்விதமாகவே அவர் செயல்பட்டு ரட்சிப்பு மகா பெரியது என்பதை விளங்க பண்ணினார். தொடர்ந்து அன்பானவர்களே, ரட்சிப்பு உன்னதமானது என்பதற்கான மற்றொரு காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பு மாத்திரமே பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்ல இதை தவிர வேறு வழியே கிடையாது. சிலரின் போதனை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ யாரையும் கொலை செய்யாவிட்டால், திருடாவிட்டால், பொய் சொல்லாமல் இருந்தால், நெறிகட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நிச்சயம் பரலோகம் சென்றுவிடலாம் என்பதாய் இருக்கிறது. ஆனால் இவை யாவும் செய்யவில்லை என்பதற்காக நாம் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. பரலோகம் செல்ல ஒரே வழி மட்டுமே உள்ளது என்பதை யோவான் 14:6 இயேசு கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சிலர் என்னை பொறுத்த மட்டும் பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த வழிகள் எவை? நாம் என்ன சொன்னாலும் சரி, நம் பதில்கள் எதுவானாலும் சரி, நம் பதில்கள் பொதுவாக நம் செயல்களையே சார்ந்திருக்கும். நாம் யாருமே நம் செயல்களின் அடிப்படையில் நல்லவர்களாக மாறவே முடியாது. நம் இயல்பாகவே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், நம் நிறம், மொழி, பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, இவை எதுவும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது, நம்மை நல்லவர்களாகவும் மாற்றாது. வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சியான ரட்சிப்பானது ஒரு சில வினாடிகளிலே நடந்தேறக்கூடியது. அந்த நிமிஷமே உங்கள் நித்தியத்தின் முழு முடிவும் மாறிவிடும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஆர்ப்பரிக்கவில்லை என்றால் வேறு எதை குறித்து நாம் ஆர்ப்பரிக்க முடியாது. ரட்சிப்பு போற்றப்பட வேண்டிய ஒரு பிரதானமான செயலாகும். இதற்காக நாம் தேவனை துதித்து பாட வேண்டும். இந்த ரட்சிப்பை நம் வாழ்விலே வாழ்ந்து காட்டி புண்பட்டும் நம்பிக்கையை இழந்தும் இருக்கிற உலகத்திற்கு ஒரே நிரந்தர நம்பிக்கை உண்டு என்பதை காட்ட வேண்டும். நம்மிடம் இந்த ரட்சிப்பின் செய்தியின் கட்டளை இருக்கிறது. இதை நாம் அனைவரிடமும் பகிர்ந்தளிக்க வேண்டும்.
1: கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் சமயத்தில்தானே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைகிறது. இன்றே தேவன் உங்களை இரட்சிக்கும்படி அவரிடம் வேண்டுங்கள். பெரிதான இரட்சிப்பின் பலன்களை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். நாமும் கூட கடந்த நாட்களில் பாவ ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இணங்கி நடந்தோம். ஆகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் தம் மாபெரும் அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட பிழைக்க பண்ணினார். இதை குறித்து விளக்கி கூறும் எபேசியர் 2:8-10 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலும் முடிவுமான தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியை வரவேற்று பாடுகிறார் நம்முடைய அன்பு போதகர் பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்கள்.

அப்பா, கால்வாசி, அரவாசி, முக்காவாசி இல்லப்பா, முழுவாசியாக, முழுமையாக எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். Let your kingdom come. Let your will be done in your whole life, O God. You have given a great life to us. Help us to invest our time in your presence. May my spoken words, unspoken thoughts be presentable in your presence, O God. கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க, உம்முடைய விருப்பத்தின்படியே நடத்துங்கப்பா. எப்தா போல ராஜாவே, எதெல்லாம் பிரஷ்யஸா எங்களுக்கு இருக்கோ அதையெல்லாம் ஒப்பு கொடுத்து உமை கிட்டி சேர்கிற மக்களாக, உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக வாழ ராஜா உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில பாராட்டின அன்புக்கு ஈடாக நாங்க என்னத்தை திரும்ப உமக்கு செலுத்த முடியும்? ஒன்றை செய்கிறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகா உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம். உமக்காகவே வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் அமர்ந்த வண்ணமாக, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க சித்தம் போல எங்களை வழி நடத்துங்கப்பான்னு கேட்க போகிறோம். வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீங்களும் நானும் தேவனுக்காக எதை செய்கிறோமோ அதுதான் கடைசி வரை நிலை நிற்க போகிறது. அப்பாவை பார்த்து

ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடும்போது அங்கே ஒரு வாசகம் என் கண் முன்பாக பட்டது. ஆயுளை கூட்ட ஆயுளை குறைப்பீர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போ உலக வாழ்க்கையில் நம்முடைய ஆயுள் கூடணும்னா அன்றாடம் பயன்படுத்துகிற எண்ணெய் ஆயில் குறைத்தாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயுள் பெருக வேண்டும் என்றால் அவரோடு உள்ள ஆயிலை நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும். உலக வாழ்க்கையில் ஆயிலை குறைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயில் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் கூட்டி கொண்டே இருக்க வேண்டும். வேற ஒன்றுமே இல்லை. கூட்டணும்னா நான் இருப்பேன் அவரோடு இருக்க இருக்க இருக்க கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சாழம், நீந்த முடியாத நீச்சாழத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி விடுவார். அப்பா பார்த்தாப்பா கணக்கால் அளவு போதாதைய

அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இருக்கிற பாக்கியத்தை தாங்க, உம்மோடு நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக உம்முடைய வார்த்தைகளை மடை திரண்ட வெள்ளம் என அளவில்லாமல் தடையில்லாமல் புறப்பட செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு உம்மோடுதான் நான் இருப்பே உம்மையே நான்

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திக்கிறதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆமென்
1: ஆமென்.
0: ஸோ கடைசியாக நம்ம டிவோஷனில் இந்த ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமாக நாம் பேசுகிறப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்முடைய கண் முன்பாக அவரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நம்மிடத்தில் ஆண்டவர் பேசினார். நெம்புகோல் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் அற்புதமான விதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்
1: ஆமென்.
0: பிசாசு ஒரு மனிதனுடைய மனதை அசைக்கிறதுக்கு அவன் ஆசைகளை பயன்படுத்துகிறான். ஏதேனில் ஆரம்பித்த காரியம் மனிதங்களுடைய உள்ளம் இருதயம் அவன் ஆசை காட்டுறப்ப ஈஸியாக அசைக்கப்பட்டுருது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை தங்களுடைய கண் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஆசையை அவங்க அசைச்சு போட்டுடுறாங்க.
1: ஆமே.
0: இந்த தேவனோட இசைந்திருக்கிற மனுஷனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஆசையும் தானாகவே செயல் இழந்துடும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரோட இசைந்திருக்கிற எந்த ஒரு அந்த உன்னத அனுபவத்தில் நாம் தரிச்சிருக்கிறப்ப நம்மளை சோதிக்கும்படி எப்படிப்பட்ட ஒரு ஆசையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து சத்துரு நிறுத்தினாலும் அந்த ஆசை ஆட்டோமேட்டிக்காகவே செயலிழந்துடும்.
1: எஸ்.
0: தேவனோடு ஒரு மனிதனுக்குள்ள இசைவு அவ்வளவு வலுவானது, அவ்வளவு பலம் உள்ளது. ஆமென்
1: ஆமென்.
0: சொல்லப்போனால் அதுதான் அவனுடைய அடையாளம், அதுதான் அவனுடைய அரண், அதுதான் அவனுடைய கோட்டை. ஆமென்
1: ஆமென்.
0: எவ்வளோ ஒரு மகிமையான உன்னதமான ஒரு அனுபவம். இந்த இசைவு இல்லாததுனால தான் அப்பப்போ இருந்த என்ன செஞ்சிருது, ஆசையை கண்டவுன்ன அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அசைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதத்தில் அந்த வசனம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்
1: ஆமென்.
0: Day and night, I will stick with God.

0: அதுதான் இரவெல்லாம் பகலெல்லாம்
1: இதயம் உமக்கு
0: இதயம் உமக்காக
1: துடிக்குதையா.
0: Day and night I will stick with God.
1: Yes.
0: இரவும் பகலும் அவரோடு அப்படி ஒட்டிக்கிட்டே இருப்பேன். எப்படி இருப்பேன்?
1: ஒட்டிக்கிட்டே.
0: ஒட்டி உறவாடுறீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஒட்டாம உறவாட முடியாது.
1: எஸ்
0: சொல்லுங்க. ஒட்டாம
1: ஒட்டாம
0: உறவாடவே முடியாது.
1: உறவாடவே முடியாது.
0: அதனாலதான் கோவம் வந்துட்டுனா நம்ம சொல்ற வார்த்தை இனிமே உன்னோட எனக்கு ஒட்டும் இல்லை,
1: உறவு இல்லை,
0: உறவு இல்லை, ஒட்டும் இல்லை,
1: உறவு இல்லை.
0: அவரோட எங்களுக்கு ஒட்டும் இல்லாம உறவு இல்லாம
1: போயிருச்சுங்க. 25 வருஷமாச்சு
0: பாருங்க. ஒட்டும் இல்ல,
1: உறவும் இல்ல. அவர் அப்படியே இருக்காரு, நாங்க அப்படியே இருக்கிறோம்.
0: அப்ப ஆண்டு சொல்றாரு, ஏப்பா இரவும் பகலும் என்னோட ஒட்டாம உன்னால
1: உறவாடவே
0: உறவாட முடியாது.

0: இதே வசனத்தை பேதுரு தன்னோட பிரசங்கத்தில் உபயோகப்படுத்துகிறப்ப அப்போஸ்தலர் 2:25 அவர் என்ன சொல்றாரு வாசிக்கலாம்.
1: அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: I saw God before me for all time. Nothing can shake me. He is right by my side. இங்க கொஞ்சம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
1: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
0: அன்னைக்கு நாம தியானிச்ச போல லைக் ஃபுல்க்ரம் எப்படி நாம முன்னாடி வைக்கிறோமோ அதே போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக
1: நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கு.
0: அவர் தான் என்னுடைய ஆதார புள்ளி, அவர் தான் என்னுடைய தாங்கு புள்ளி.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய 1 டன் பிரச்சனை என்ன, 1000 டன் பிரச்சனையை எங்களால் என்ன செய்ய முடியுது, அசைக்க முடியுது.
1: ஆமென்.
0: அப்ப ஆண்டவருக்குள்ள நாம அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை நம்மளால ஏன் அனுபவிக்க முடியாது இருக்கு அப்படின்னா, பிரச்சனை ஆண்டவரிடத்துல இல்லை, அது நம்மிடத்துல இருக்கு. நமக்கு அவர் உரிமைகளை வழங்காதது பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நாம தேவன் நமக்கு பாராட்டின உரிமை மகன்கிற உரிமை.
1: ஆமென்.
0: பூரா பாவிகளை பூரா எப்படி ஆக்கிட்டாருன்னா மகன் ஆக்கிட்டார்.
1: ஆமென்.
0: கிறிஸ்துவுக்குள்ள நாம பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய உரிமை என்னன்னா, ஒரு மகனுக்குரிய அந்த ஒரு உரிமை. ஸோ உரிமை நமக்கு, அதாவது எந்த உரிமையை கொடுத்தா தகப்பனுடையது எல்லாம் மகனுடையதாகுமோ அந்த உரிமை தந்தார்.
1: ஆமென்.
0: எந்த உரிமை தகப்பனுடையத பூரா மகனுடையதாக்குது?
1: மகன்கிற
0: உரிமை. தகப்பனுடையது எல்லாம் ஒரு தகப்பன்ட்ட இருக்கிறது, மகனை தவிர வேற எவனும் அதுக்கு லீகல் வாரிஸ் இல்லை.
1: எஸ் மகன் மகள்
0: சொல்லுங்க. அப்ப பார்த்தாரு அவருக்கு உரியது எல்லாம் இந்த மாதிரி அவருடைய நமக்காகணும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன வாங்கிட்டார், நம்மளை
1: மகனாக மகளை
0: மாத்திட்டார். மகனா மகளானாதான் அவருடையது எல்லாம் நம்முடையதா.
1: ஆமென்.
0: அப்ப எந்த உரிமைய, எந்த உறவை நமக்கு தந்தா இந்த உரிமை நமக்கு கடந்து வருமோ அந்த உறவுக்குள்ள உங்களை என்னை கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: உரிமையோட அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய உரிமை எனக்கு தந்தார். அப்படி தானே இருக்கு,
1: அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி.
0: உறவு அதோட கடந்து வந்தது ஒரு உரிமை.
1: ஆமென்.
0: என்ன உரிமை? உம்முடையதெல்லாம்
1: என்னுடைய.
0: அதே அவருடைய இதில் சொல்லணும்னா, மகனே மகளே என்னுடையதெல்லாம்
1: உன்னுடையதப்பா உன்னுடையதம்மா.
0: அந்த உரிமையை கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு உன்னை நான் கொண்டு வந்துட்டேன்.
1: ஆமென்.
0: என்ன என்ன அப்பான்னு அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை நான் உனக்கு தந்துட்டேன்.
1: ஆமென். ஆமென்.
0: ஸோ ஆண்டவர் பக்கம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளவு உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய உறவை அவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருந்தோம். இந்த ப்ரிவிலேஜை ஏன் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. அப்போ எனக்கு ஆண்டவர் அருமையாக ஒரு காரியத்தை உணர்த்தினார். இப்போ நான் உங்களுக்கு முழு உரிமையை தந்துட்டேன், நீங்க தான் எனக்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற. உன்னோட ரைட்ஸ்ல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் யூ ஹேவ் சம் இஷ்யூஸ் ஆன் யுவர் ப்ரையாரிட்டிஸ். எனக்கு வழங்க வேண்டிய அந்த முன்னுரிமை கெடுத்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்குது. அதனால தான் எனக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை உங்களால் முழுசாக அனுபவிக்க முடியாத ஒரு போராட்ட நிலைமையிலேயும் வாழ்க்கை
1: ஓடிட்டுருக்கு.
0: ஒவ்வொரு நாளும் யார் அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக வைக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுக்கு முன்பாக வைத்து அந்த வாழ்க்கையை அந்த நாளை துவங்குகிறார்களோ, ஆமென்
1: ஆமென்,
0: அவங்க தான் அவருக்குள்ள அவர்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை முழுசாக சுதந்திரிக்கிறாங்க, முழுசாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமென்
1: ஆமென்.
0: அப்போ அவருக்கு முன்னுரிமையை கொடுக்காம அவருக்குள்ளான நம்முடைய உரிமைகளை பரிபூரணமாக அனுபவிக்க நம்மளால முடியாது. ஆமென்
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இரவெல்லாம்

0: அப்ப இன்னைக்கு செய்தி இந்த முன்னுரிமையை குறிச்சு தான். ஆமே
1: ஆமேன்.
0: அவற்றை நமக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை, உரிமை இருக்கு. அதை குறிச்சு ஒரு விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: இன்னைக்கு பிரச்சனை வந்து நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமைய நம்மட வாழ்க்கையில கொடுக்கிறோமா? எவ்வளவு அதிகமா அவரோடு இசைந்திருப்பதை நாம தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமா அவரோட இசைந்திருக்கிறதான் வெற்றிக்கான ரகசியம். ஆமென்.
1: ஆமென்.
0: வாழ்க்கை ஆண்டவர் ரொம்ப லகுவாக்கிட்டு போயிட்டார். கடினமா இருந்த வாழ்க்கைய ரொம்ப லகுவாக்கிட்டார். அவரோட யாரெல்லாம் இசைஞ்சிருக்கிறானோ அவன் தான் கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றவன்.
1: ஆமென்.
0: கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றதுக்கான ஒரே வழி அவரோட இசைந்திருக்கிறது மட்டும்தான்.
1: ஆமென்.
0: உண்மை அது. அவரோட இசைந்திருக்கிற அனுபவத்துல எவ்வளவு கடினமான வாழ்க்கை நமக்கு எப்படி ஆயிருது? பி ரோஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நாம் கிறிஸ்துவை நமக்குள் எவ்வளவு அனுமதிக்கிறோமோ அவ்வளவுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். எந்த அளவு நீ என்ன அலோ பண்றியோ அந்த அளவு தான்ப்பா நான் உன் லைஃபுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமென்.
1: ஆமென்.
0: நீ தான் என்ன அலோ பண்ணவே இல்லையே, நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கிறேன். ஆனா நீ உனக்குள்ள என்ன அனுமதிக்காததுனாலதான் எனக்குள்ள பிரவேசிக்க உன்னால முடியாம இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரை அனுமதிக்கிறப்ப அனுமதிச்சாதானே அவர் உள்ள வர முடியும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா நம்மகிட்ட சொல்றாரு, எந்த அளவு நீங்க என்ன இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவு தான் இந்த நாள்ல நீங்க எனக்குள்ள பிரவேசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு அரைப்படி உலக்கு கால்படி உலக்கு இருக்கு பாருங்க, அந்த கால்படி உலக்கு எந்த அளவு அரைப்படி உலக்க தனக்குள்ள அனுமதிக்குதோ அந்த அளவு தான் இந்த கால்படி உலக்கு அரைப்படி உலக்குள்ளேயே போக முடியும்.
1: எஸ்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: பாருங்க, இந்த சின்ன உலக்கு இந்த பெரிய உலக்கு. ஸோ இந்த சின்ன உலக்கு பெரிய உலக்கு தனக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யுது?
1: அலோ பண்ணுது.
0: அலோ பண்றதுனால இந்த சிறுசு அந்த பெரிய உலக்குள்ள பிரவேசிக்குது.
1: ஆமென்.
0: இதுதான் ரகசியம். அப்ப நாம அவரை நமக்குள்ள அனுமதிக்காததுனாலதான் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியல. அவரோட இசைந்து இருக்கிற அனுபவத்தில் நமக்கு அவருடைய சன்னிதானத்தில் நம்மை சந்தோஷத்தினால் என்ன செய்கிறார்?
1: நிரப்புகிறார்.
0: சங்கீதம் அந்த அப்போஸ்தலர் 2:28 பாருங்களேன், பேதுரு நினைவு கூர்றாரு, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர்,
1: உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார்.
0: உம்முடைய சன்னிதானத்திலே
1: என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர்.
0: அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு?
1: அவருடைய சன்னிதானத்தில்,
0: அவருடைய சந்நிதியில இருக்கு.
1: சந்நிதி.
0: சந்தோஷத்தை எங்கெல்லாம் போய் மனுஷன் என்ன செய்யறான்?
1: தேடுறான்.
0: ஆனா சந்தோஷம் இருக்கிறது எங்க?
1: அவருடைய சந்நிதியில.
0: அவர் பாருங்களேன், சந்தோஷத்தினால என்ன செய்வேன்?
1: நிரப்புவீர்.
0: ஃபுல்லா சொல்லுங்க. ஃபுல்லா.
1: ஃபுல்லா.
0: வேற மொழியாக்க இருக்க ஏன் மெசேஜ் இல்லாம வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? பொதுமொழி விருப்பில் எப்படி இருக்கு? சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்?
1: நிரப்புவீர்.
0: நிரப்புவீர். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: யூ வில் என்ராப்சர் மீ வித் அண்ட் இன் யோர் பிரசன்ஸ். முழுசா என்னை முற்றும் முடி என்ன செய்கிறீர்? கம்ப்ளீட்டா சூழ்ந்து கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
0: உம்முடைய முன்னிலையில் எனக்கு நிறைவான
1: மகிழ்ச்சி உண்டு.
0: அதான் அப்பா பாடியிருக்கிறாங்கன்னா, உம்முன்னே
1: உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
0: அந்த என்கேஜிவி கொண்டு வாங்க.

0: பாருங்க இதுல என்கேஜி அருமையா இருக்கு. You will make me full of joy in your presence. Full of joy in your presence. அந்த வார்த்தை தான் எதிர்பார்த்தேன். சந்தோஷத்தினால் நிரப்புவீர்.
1: Yes.
0: நிரப்புவீர் அப்படிங்கிற அந்த தமிழ்ல இருக்கிற அந்த வேர்டு அருமையா இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. You will make me full of joy in your presence.
1: Yes.
0: Full of joy. சமூகத்துக்கு போயிட்டு எப்ப சமூகத்துக்கு போனாலும் சரி, எப்ப சன்னிதிக்கு போனாலும் சரி, ஃபுல்லு தான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: டல்லா போறேன் போறோம் ஃபுல்லா வந்து.
1: ஆமென்.
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது
1: ஃபுல்லு.
0: இந்த ஒயின் ஷாப்புக்கு போறவன் எல்லாம் பாருங்க, போறப்ப டல்லா போறான், வர்றப்ப எப்படி வர்றான், ஃபுல்லா வர்றான்.
1: தெரியும் இல்ல அப்படின்ட்டான்.
0: அப்போ ஒரு மதுவான வெறி கொள்றவனே உள்ள போயிட்டு எப்படி வர்றான், ஃபுல்லா வர்றான். இப்ப நமக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு சந்நிதிக்கு போனாலே அவரும் அவருடைய சன்னிதானத்துல அவருடைய சந்தோஷத்தினால நம்மள ஃபுல் ஆக்கிடுற.
1: ஆமென்.
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது
1: ஃபுல்லா.
0: இந்த நாள் முழுசு நாம எப்படி இருக்க முடியும்,
1: ஃபுல்லா
0: இருக்க முடியும். எப்பவுமே ஐயா அப்படிதான் இருப்பாரு,
1: ஃபுல்லா
0: இருப்பாரு. ஃபுல் லோடு சொல்லுங்க, ஃபுல் லோடு,
1: ஃபுல் லோடு.
0: என்ன அவர் எங்க இருக்கிறாரு, சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால இருக்கிறார்.
1: நிரப்புவே
0: சன்னிதானத்தின் சந்தோஷத்துல இருக்கிறார். ஆமென்.
1: ஆமென்.
0: அதே பாருங்க, அந்த சன்னிதியில இருக்கிற ஆட்கள் எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க,
1: ஃபுல்லா
0: சந்தோஷமா
1: சந்தோஷமா.
0: நம்ம வாழ்க்கையில குறை இருந்தாலும் மனசுல ஒரு நிறைவான மகிழ்ச்சியோட நம்மளால வாழ முடியும்னா அதுக்கான ஒரே ரகசியம் என்னன்னா அவருடைய சந்நிதியில வாழ்ற வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அதனால சந்நிதியில வாழ்ற ஆட்கள் எப்பவுமே துள்ளிக்கிட்டு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டு, எப்பவும் மகிழ்ச்சியோட, எப்பவும் பூரிப்போட, எதை குறிச்சும் கவலை இல்லாம. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த மனுஷனுக்கு ஏதாவது கவலை ஏதாவது இருக்குமா இல்லையா, இப்படி சந்தோஷமா என்ன செய்யறாங்களே
1: இருக்கிறாங்களே.
0: வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது, ஆனா அவரோடு இருக்கிறவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும்.
1: ஆமென்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ அவரோட இருக்கிற அந்த அனுபவத்தில் எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத சந்தோஷத்தை அவரோட இருக்கிறவன் உணர முடியும்.
1: எஸ்.
0: முக்கியமான காரியம், எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவரோட இருக்கிறவன் அனுபவிப்பான்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்னு சொல்லக்கூடாது, நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லணும்.
1: ஆமென்.
0: மூத்தகுமார மனநிலைமை, சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும், எனக்கு என்னமாவது
1: இருக்கணும்,
0: நான் என்னுடைய சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டு குட்டியாவது என்ன செய்யல
1: கொடுக்கல,
0: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி இருக்கும்படி. அப்ப அவன் என்ன சொல்றான், இங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்.
1: எஸ்.
0: அவர் சொல்றாரு, டே நீ எப்பவும் என் கூட இருக்கிறவன்டா.
1: எஸ்.
0: அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. நீ எப்பொழுதும் என்னோடு
1: இருக்கிறாய்
0: இருக்கிறாய்.
1: ஹல்லேலூயா.
0: மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய்.
1: எஸ்.
0: சன், யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ. என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இல்லையாடா, அதான் அவனுடைய அர்த்தம். ஆட்டுக்குட்டின்னு சொல்ற, என் கூட இருக்கிறன்னு, என் கூட இருந்தேனா எனக்குரியதெல்லாம் உன்னுடைய,
1: உனக்குரியதாப்பா.
0: அப்ப இந்த பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம வந்துட்டோம்னா வாழ்க்கையில் நிறைவோ குறைவோ வறுமையோ பரிபூர்ணமோ சம்பூர்ணமோ எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிறதுல சந்தோஷம் இல்லை, அவரோட இருக்கிறதுல தான் சந்தோஷம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இருக்கிறதுல சந்தோஷப்படாதீங்க, அவரோட இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அந்த மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கணும்னா என்னமாவது அவனுக்கு இருக்கணும்.
1: எஸ்.
0: அது எப்படி, ஏதாவது இருந்தா தானங்க சந்தோஷமா இருக்க
1: முடியுங்க.
0: ஒண்ணுமே இல்லாம எப்படிங்க நாங்க சந்தோஷமா
1: இருக்கிறது.
0: ஆனா பக்தன் பாடுறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன்கள் இல்லாம போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாம போனாலும், கிடையில ஆடுகள் இல்லாமல் போனாலும், மொத்தத்துல முதலே இல்லாம போனாலும், முதலுக்கே மோசம் வந்தாலும், முதல்வரோடு இருக்கிறனே.
1: ஆமென்.

0: ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஐயா முதலுக்கே மோசம் வந்துருச்சுன்னு சொல்றியா? ஆமா ஆண்டவரே, முதலுக்கு என்ன செஞ்சிருச்சு?
1: மோசம் வந்துருச்சப்பா.
0: ஆனா நீ இன்னும் என் புதல்வனா இருக்கிற அப்படிங்க. ஆமென். ஓ முதலே போனாலும் சரி, நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன்
0: தான், புதல்வனா இருக்கிற.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: முதல் இருக்கு, முதல் இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. நான் இன்னும் யாரா இருக்கிறேன்? உம்முடைய
1: புதல்வனா
0: இருக்கு.
1: ஆமென்.
0: முதல் போனாலும்
1: நீங்க
0: நீங்க நான் உங்களுக்கு புதல்வனா இருக்கு. எஸ். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இளையகுமரனுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அப்ப எப்படி எப்படி சந்தோஷப்படுத்தினார் இளையகுமாரன்? டே முதல் பூச்சுனாடா வந்திருக்கிற, மொத்தமா பூச்சப்பா. அவன் என்ன சொல்றான்?
1: மொத்தமா பூச்சப்பா.
0: எப்பா மொத்தமா கல்வி நிட்டேன்ப்பா, என்னடா அஞ்சு பத்து கூட இல்லையாடா? இல்லப்பா மொத்தமா, மொத்தமா போச்சாடா, வாடா உனக்கு தாண்டா முத்தம்
1: அப்படின்னு.
0: மொத்தத்தையும் காலி பண்ணவனுக்கு
1: முத்தம்,
0: முத்தம் மொத்தத்தை முதல்ல காலி பண்ணிட்டு வந்தவனுக்கு அவர் கொடுத்த சந்தோஷம் என்ன? புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: ஆமென்.
0: முதல் போனவனுக்கு
1: புதல்வனுக்குரிய
0: சந்தோஷம், புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: எஸ்.
0: ஹalleluya.
1: ஆமென்.
0: மகனே நீ எனக்கு இன்னும்
1: புதல்வனா
0: தாண்டா இருக்கிற, மொத்தமா போனாலும் நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன் தான்,
0: புதல்வன் தாண்டா.
1: எஸ்.
0: பூரா பாருங்க, மரித்தான்
1: உயிர்த்தான்,
0: உயிர்த்தான் மறுபடியும் காணப்பட்டான், ஆனபடினால் நாம்
1: சந்தோஷம்.
0: ஹல்லேலூயா. வீடே களை கட்டுது.
1: ஆமென்.
0: வீடே என்னது, எங்க பார்த்தாலும் ஒரே
1: களை,
0: சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருக்கு? சந்நிதியில இருக்கு.
1: ஆமென்.
0: எல்லாம் ஏதாவது இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு, சந்தோஷமா நீ இருக்கணும்னா என் கூட இரு.
1: எஸ்.
0: எங்க கூட இருக்கிறவனுக்கு இருக்கிற சந்தோஷம் சமாதானமும்.
1: அதனாலதான்
0: இந்த பிரசன்னத்துல வாழ்ற வாழ்க்கை முறைங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது நீங்களும் நானும் வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு உயரிய வாழ்க்கை
1: முறை.
0: முறை இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை
1: முறை.
0: முறை அப்ப பிரசங்கத்துல வாழ்றது வேற. இப்ப இதெல்லாம் என்னது?
1: பிரசங்கம்.
0: பிரசங்கம், பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நாங்க பிரசன்னத்திலேயே வாழ்ற வாழ்க்கை
1: முறை
0: அது வேற.
1: எஸ்.
0: அப்ப இந்த பிரசன்னத்தில் வாழ்ற ஆட்கள்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா எப்பவும் அந்த லைஃப்ல ஒரு துள்ளல் இருந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: என்ன இருக்கும்?
1: துள்ளல்,
0: சந்தோஷ துள்ளல்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு?
1: சந்தோஷ துள்ளல்.
0: தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் டல்லாவா இருக்கும்,
1: துள்ளிக்கிட்டே
0: துள்ளிக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி நாமளும் அவரோடு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே உள்ளமெல்லாம் என்ன செய்யும்?
1: துள்ளும்,
0: துள்ளும்.
1: ஆமென். ஆமென்.
0: அதான் அப்பா அப்படியே ரசிச்சு அனுபவிச்சு பாடுற பாட்டு பாருங்க.

0: உள்ளத்துல காணப்படுகிற
1: பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே
0: நல்லா இருந்தது எல்லாம் ஃபுல்லாயிருச்சாண்டவர்
1: பள்ளங்கள் நிரம்புதையா
0: சூப்பர்
1: பாடி துதிக்கையிலே
0: துள்ளுதியா
1: துள்ளுதையா
0: சமூகத்துல இருக்கிறவன் இப்படிதான் துள்ளுவான்

0: எப்படி துள்ளலையா, இது என்ன சாதாரணமான துள்ளலா, இங்க பாருங்க என்ன துள்ளல், குதியாட்டம் போடுறான்டா சொல்றோம்ல, குதியாட்டம் போடுறான்டா, இதுதான் அந்த குதியாட்டம்.
1: ஆமென்.
0: இது எங்க இருந்தா தான் வரும்,
1: அவர் சமூகத்துல
0: தண்ணிக்குள்ள இருந்தா தான் வரும்,
1: தண்ணிக்குள்ள
0: தூக்கி வெளியே போட்டா துடிச்சிருவேன், உள்ள இருந்தா துள்ளுவேன்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, உள்ள இருந்தா துள்ளல்,
1: உள்ள இருந்தா துள்ளல்,
0: கொஞ்சம் சமூகத்தை விட்டு வெளியில போனா ஒரே
1: துடி
0: துடிச்சு துடியா
1: துடிச்சிருவான்,
0: துடிச்சிருவான்.
1: அல்லேலூயா.
0: அப்பாட்ட தந்தையர்கள்ட்ட பொறாமப்படுற ஒரு காரியம் ஒன்று உண்டுன்னா, இந்த பிரசன்னத்தில் வாழ்ற ஒரு
1: வாழ்க்கை முறை,
0: வாழ்க்கை முறை, அந்த அந்த சமூகத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல என்ன சொல்றது, மொத்தமா எனக்கு தாண்டான்னு சொல்ற மாதிரி அதை விடுறதே இல்லை. ஒட்டுமொத்த குத்தக சந்தோஷம்னா எனக்கு தான் சொல்ற மாதிரி என் நேரம் இதுலதான்,
1: சமூகத்திலேயே பிரசன்னத்திலேயே
0: சமூகத்திலேயே சமூகத்திலே சந்நிதியிலேயே. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதான் பாடுறாங்க வம்சம்.

0: அந்த அந்த வேர்டு பாருங்க, சமூகம் தான்
1: நிரந்தர
0: நீரோடை. ஆமே,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த பிரசன்னத்திலேயே வாழ்ற அந்த வாழ்க்கை முறை, அது வந்து அது நாம அந்த வாழ்க்கை முறைக்குள்ள வராததான் நம்முடைய பிரச்சனை. அந்த முன்னுரிமையை கொடுக்கிறவங்க எப்பவும் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க.
1: அன்னைக்கு
0: கும்பகோணம் போனோம், அப்பா நானும் ஜூடு மூணு பேரும் கார்ல ஏறி உட்கார்ந்தவொடனே ஊர் புறணி, உலக புறணி, அந்த புறணி, இந்த புறணி, எதுக்கு இடம் கிடையாது. இந்த ஆண்டவருடைய சாட்சிகளை சொல்ல சொல்ல சாப்பாட்டே மறந்துட்டாங்க. இந்த டெய்லி ஆன்லைன்ல போறதுனால எப்படிலாம் டெஸ்டிமனி எழும்புது அதை சொல்றா அப்படின்னாங்க. அதை சொல்ல சொல்ல காலை சாப்பாடு என்ன செஞ்சாச்சு, மறந்து வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க.
1: அந்த குட் நியூஸ் போன உடனே அப்படியே ஃபில் ஆயிடுச்சா வயிறு, அதனால சாப்பாடே எனக்கு தேடலன்ட்டாங்க. சரி சாப்பிடல போல நம்ம அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்றாங்க.
0: அந்த அந்த சிங் ஹால் இல்லையா பாட்டை போடு, அப்புறம் என்ன
1: அந்த 10,000 ரீசன்ஸ்,
0: 10,000 ரீசன போடு, வேற என்ன
1: ஹவ் கிரேட் தி வாட் போடு,
0: தி வாட் போடு, இந்த பாட்டை போடு, அந்த பாட்டை போடு,
1: சரி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சு அதை போடுங்க,
0: இப்படியே சொல்லி சொல்லி எங்க போய் சேர்ந்தாச்சு,
1: கும்பகோணம் போய் சேர்ந்தாச்சு,
0: போய் சேர்ந்தாச்சு. அப்ப இந்த சமூகத்திலே வாழ்ந்து பழகின நபர்களால சமூகம் இல்லாம இருக்க
1: முடியாது,
0: முடியறது இல்ல. அன்று அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வாங்க, சமூகம் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு நிலைமைய என் வாழ்க்கையில பார்க்கத்தக்க விதத்துல நான் சமூகத்துல வாழ என்ன பழக்குவீங்க ஆண்டவரே.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: சமூகத்துல வாழ்ந்து பழகின ஆளால சமூகம் இல்லாம என்ன செய்ய முடியாது,
1: வாழவே.
0: இதுதான் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. ஆமென்,
1: ஆமென்.
0: அப்போஸ்தலர்கள் இந்த உன்னத அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு, இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில ஆண்டவர் நம்ம கொடுத்த வாய்ப்பு மற்றவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஓகே சொல்லுங்க,
1: ஆமென்.
0: அதை முழுசா பயன்படுத்துற மனுஷன் பாக்கியவான்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: அவருடைய அமைதி, அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய இடைபடுதல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: எஸ்,
0: இந்த இந்த ஆவியின் அசைவு அவரோட இசைஞ்சிருந்தா தான் அனுபவிக்கவே முடியும்.
1: ஆமென்.
0: அவரோட இசைஞ்சு இருக்கிற உள்ளத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. என்ன செஞ்சிட்டு இருப்பாரு?
1: அசைவாடிக்கொண்டே
0: இருப்பார். அவரோட இசைஞ்சிருந்து அவருடைய அசைவாடுதலை தனக்குள்ள அனுபவிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் வாழ்ற வாழ்க்கை முறை ரொம்ப உயரிய ராயலான வாழ்க்கை. அது லோக்கலான வாழ்க்கை இல்ல,
1: ராயலா.
0: நம்முடைய அல்டிமேட், நம்முடைய நோக்கம் உங்களோட நான் இருக்கிறவன் அப்படிங்கிறத விட உங்களோட நான் எசைஞ்சிருக்கிறவங்கிற சாட்சி.
1: எஸ்
0: ஆண்டவரே, அதுதான் எனக்கு முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: இன்னொரு ரகசியம் அதில் பாருங்க, அவரோட இருக்கிறவன் இல்லை, அவரோட எசைஞ்சிருக்கிறவன்.
1: ஆமென்.
0: எந்த அளவு எசைஞ்சிருக்கிறவன், அவனுக்குள்ள அவர் அசைவாடத்தக்க விதத்தில் அவரோட
1: இசைந்திருக்கிறவன்,
0: இசைஞ்சிருக்கிறவன். ஒன்று கொரிந்தியர் 6:17 பவுல் சொல்றாரு, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
0: கர்த்தரோட இருக்கிறவன் இல்ல,
1: இசைந்திருக்கிறவன்,
0: இசைந்திருக்கிறவன்.
1: ஹல்லேலூயா.
0: கத்தரோட இருக்கிறவன் இல்ல, கத்தரோட
1: இசைந்திருக்கிற,
0: அவரோட இருக்கிற. எப்படி அவரோட இருக்கிற, அதான் கேள்வி. நான் அவரோட இருக்கிறேன், நான் அவரோட இருக்கிறேன் அப்படிங்கறது இல்ல, எப்படி இருக்கிறப்பா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படியே கத்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே
1: ஆவியா.
0: பாவியா இருந்த நம்ம எல்லாரையும் இப்ப ஒரே ஆவியாக்கிட்ட.
1: ஆமென்.
0: இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? டேய், இதுக்கு மேல என்னடா செய்யணும் சொல்ற? எனக்கு என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? டேய், ஆவியா இருந்த இப்ப உனக்கு எங்க உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட ஒரே ஆவி.
1: ஆமென்.
0: அப்படின்னா டேய், நீ பேசினா நான் பேசுற மாதிரிடா, நீ சிந்திச்சா நான் சிந்திக்கிற மாதிரிடா, நீ பாக்குறவாரு நான் பாக்குறேன்டா, ஒரே ஆவிடா. நீ என்னோட மெர்ஜி ஆயிட்டடா.
1: ஆமென்.
0: என்னோட டோட்டலா நீ சிங்க் ஆயிட்டடா. எனக்குள்ள வந்து நீ காணாம போயிட்டடா.
1: ஆமென்.
0: நீ பாட்டுல இந்த காரியம் தெரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேனே பாத்து, இதுக்கு மேல உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா சொல்லுப்பா.
1: ஹல்லேலூயா.
0: அதான் பக்தன் பாடுறாரு, பாவி என் மீது
1: ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை.
0: இந்த பாவி இப்ப ஒரே
1: ஆவி,
0: ஆவி. அதனால இந்த பாவிக்கு இப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது அன்பின் உச்சம்.
1: எஸ்.
0: பக்கா லோக்கல அவரோட கொண்டு போய் இணைச்சாரு பாருங்க.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. அவரோட இணைச்சு நீ பார்த்தா நான் பாக்குறேன்டா, நீ பேசினா நான் என்ன செய்யறேன்,
1: பேசுறேன்,
0: பேசுறேன். அந்த மாதிரி என்னோட நீ ஒன்னாய்
1: ரெண்டரை கலந்து விட்டாய்.
0: ஹல்லேலூயா. சாக்கடையை கொண்டு எதுலயாவது கலக்க முடியுமா?
1: முடியாது. ஹல்லேலூயா.
0: நீ பாட்டுல ஒன்னும் புரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குற, உன்னை ஒரே ஆவி ஆக்குனேன் பாரு. எவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கே நீ கொண்டாடணும்டா நாலு மனுஷன் என்ன.
1: என்ன
0: செய்யணும் சொல்லு நீ முதல்லன்றார். இந்த மாதிரி பிசாஸ் என்ன பண்றான், பாவியாரு ஆனா அவரோட இசைந்து ஒரே ஆவியாயிராத. நீ எப்படி இரு, பாவியாவே இரு.

0: ஆனா ஆண்டவர் சொன்னார், என்னோட எசன்ஸ் ஒரே
1: ஆவியாவே.
0: இந்த பாவி ஆவி ஆகுறான் பாருங்க, பாவி
1: ஆவி ஆகுறான் பாருங்க.
0: முன்னாள் பாவி ஒவ்வொரு நாளும் அவரோட எசைஞ்சிருந்து எசைஞ்சிருந்து எப்படி ஆயிடுறா பாருங்க,
1: ஒரே
0: ஒரே ஆவி ஆகுறான் பாருங்க. அவனை கண்டாலே அவனுக்கு அவனுக்கு எரிச்சல்.
1: என்ன
0: ஆயிடுச்சு?
1: எரிச்சல்.
0: இந்த மாதிரி அவரோடு உறவாடி அவரோடு ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அவனால
1: முடியாது.
0: கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேனா, அசைக்கப்படுவது. பாவி அசைக்க முடியும், ஆசையை காட்டி பாவி என்ன செய்ய முடியும்,
1: அசைக்க முடியும்,
0: இஷ்டம் போல அசைக்க முடியும், பெயர்த்து தூக்கி எறிய முடியும். ஆனா அவரோட உறவாடி அவரோட எசைஞ்சிருந்து ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அந்தகார கிரியைகளால முடியாது. ஏன்னா அவனுடைய உள்ளத்துல காணப்படுவது தேவனோடு உண்டான ஒரு இசைவு.
1: ஆமென்.
0: அவன் தேவனோட இசைஞ்சிருக்கிற மனுஷன்.
1: ஹல்லேலூயா.
0: முன்னாடி மனுஷன், ஆனா இப்ப அவன் தேவ மனுஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இசைவு மனுஷனை தேவ மனுஷனாக்கி அவரோடு ஒரு மனுஷனுக்குள்ள இசைவு மனுஷனா இருந்தவனை யாராக்கிறது, தேவ மனுஷனாக்கிறது.
1: ஆமென்.
0: இந்த மனுஷங்களுக்குள்ள தேவனோடு இசைந்து இருக்கிற தேவ மனுஷனுக்குள்ளதான் ஆவியானவருடைய அசைவாடுதல் அதிகமா இருக்கு.
1: ஆமென்.
0: ஒரு நாள் முழுசும் அவரோட நீங்க உறவாடி பாருங்க, எசைஞ்சிருந்து பாருங்க, அப்படியே அசைவு இருந்துகிட்டே இருக்கும்.

0: இந்த நாளின் ஒவ்வொரு
1: நிமிடமும்
0: உந்த நினைவால் நிரம்ப
1: வேண்டும்.
0: லவ் பண்றவன் மைண்ட்ல ஃபுல்லா யாரோட நினைவு இருக்கும்? லவ்வரோட நினைவு தான்.
1: எஸ்,
0: ஆமென் சார்,
1: ஆமென்.
0: ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா உள்ளத்துல
1: இந்த நாளின்
0: ஒவ்வொரு
1: நிமிடமும் உம்முடைய நினைவால்
0: உங்க நினைப்பு தாயா, உங்க நினைப்பு தாயா. அவருக்கும் ரொம்ப பிரியம் பாருங்க. என்ன நினைப்பீங்களாடா நீங்க பரமேறி போறப்ப நினைப்பீங்களா நீங்க? அதனால என்ன, நீ மறந்துடுவேன், என்ன என்ன செஞ்சிருவேன்,
1: மறந்துடுவேன்,
0: என்ன நினைவு கூறும்படி இதை என்ன செய்ய
1: செய்ய.
0: தேவன் என்ன விரும்புறாரு? அவரை நாம நினைக்கணும்னு விரும்புறாரு.
1: ஆமென்.
0: எல்லா ரைட்ஸ் இருக்கேன்னா அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: டே, நான் தான் உன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது என் நினைப்பு உனக்கு என்ன செய்தாடா
1: இருக்கா?
0: இந்த லவ்வர்ஸ் கேட்குற கேள்வி என்ன, நான் தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பப்ப மனைவி கூட உங்களுக்கு ஏதாவது என்ன குறிச்ச
1: நினைப்பு இருக்கா?
0: என்னோட போடுற பிரதான ஃபைட்ல ஒண்ணு, நான் தான் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்,
1: நினைச்சுக்கிட்டே இருக்கேன்.
0: கொஞ்சமாவது நீங்க என்ன செய்யறீங்களா,
1: நினைக்கிறீங்களா?
0: அப்ப நேசிக்கிற உள்ள என்ன செய்து என்ன

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ இந்த இசைவு செஞ்சிருக்கிறதுனால வர்ற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த நாள் முழுவதும் அவருடைய அசைவாடுதல் இருந்துகிட்டே.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தண்ணி சூடாகி வர்றப்ப அந்த மேற்பரப்புல ஒரு ஆவி பறந்துகிட்டே இருக்கா.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஆமென். குளிர்ந்த தண்ணியில் ஆவி பறக்குமா?
1: பறக்காது.
0: சிலர் உள்ளத்துல ஏன் வந்து ஆவி பறக்கல?
1: குளிர்ந்துட்டா.
0: சூடே ஆகல. என்ன செய்யல?
1: சூடே ஆகல.
0: சூடே ஆகல. பாத்திரம் எப்படி இல்ல?
1: சூடா இல்ல.
0: ஆனா அந்த சூட தண்ணி சூடாயிருச்சுன்னா அந்த மேற்பரப்புல அப்படி ஒரு
1: ஆவி
0: ஆவி சொல்லுங்க பறந்துகிட்டே
1: பறந்துகிட்டே இருக்கும்.
0: அவரோட எசெஞ்சு நாம் அவரோட அப்படி ஒன்னோடு ஒன்னா கலந்து ஒரே ஆவியா இருக்கிற பொழுது நம்ம ஆவியின் மேற்பரப்புல அப்படியே ஒரு ஒரு அசைவாடுதல், ஒரு ஆவியின் அசைவாடுதல். இத நாள் முழுசும் என்ஜாய்
1: பண்ணணும்.
0: ஆதி திருச்சபையில் காணப்பட்ட பலத்த அசைவாடுதல்களுக்கு அந்த சபையார் கத்தரோட எசைஞ்சிருந்ததுதான் காரணம். தேசத்துல கத்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணும்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கத்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணும்னா, இதையும் அதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பேசாம அவரோட உறவாடி ஒரே ஆவியாகிறது மட்டும்தான்.
1: எஸ்.
0: அவரோட இசைந்திருந்தா மட்டும்தான் அவருடைய அசைவே ரிலீஸ் ஆகும். இப்ப நம்ம பிரச்சனை மூத்தகுமாரன் பிரச்சனை, தப்பனோட இருந்தான் ஆனா தப்பனோட எசைஞ்சு என்ன செய்யல?
1: இல்ல,
0: இருக்கல. சோ கிறிஸ்துவோட இருக்கிறோம், ஆனா கேள்வி, எப்ப என் கூட தான் இருக்கிறீங்க, நானும் உங்களோட தான் இருக்கிறேன், ஆனா நீங்க என்னோட எசைஞ்சிருக்கிறீங்களாப்பா கேக்குற. வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனம் பிரயாணம் பண்ண மாதிரில பிரயாணம் பண்றப்ப நீ, நானும் அவங்களோட இருந்தேன், அவங்களும் என் கூட இருந்தாங்க. ஆனா எப்ப பாரு, என்னோட எசைஞ்சே அந்த கூட்டம் என்ன செய்யல? வரவே இல்லை. அப்ப ஆண்டவரோட இருந்தும் அவரோட இசைந்திருக்காத ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷனா என்னால வாழ முடியும்? மூத்துகுமாரன் தவப்பனோட இருந்தான், தவப்பனோட இசைந்து இருக்கல. தவப்பனே சொல்ல, நீ எப்பொழுதும் என்னோடு
1: இருக்கிறாய்,
0: என் கூட தான் இருக்கிற, ஆனா எப்படி இருக்கிற? அதான் கேள்வி. ஆனா
1: எப்படி இருக்கிற?
0: எப்படி இருக்கிற? யூதாஸ் காரியோத் அவரோட தான் இருந்தான் 3.5 வருஷம், ஆனா எப்படி இருந்தான் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: அவரோட இருந்தான், அவரோட எசைஞ்சிருக்கல. எப்ப பாருங்க, ஒரு முரண்பாடு தான் அவரோட. கேஆசி யாரோட இருந்தா?
1: எலிசாவோட தான் இருந்தான்.
0: ஆனா எலிசாவோட
1: இசைந்து இல்ல,
0: இசைந்திருக்கல. ஆகான் எங்க இருந்தா?
1: யோசுவாவோட தான் இருந்தான்.
0: ஆனா சபையா குறிச்ச தேவ திட்டத்தோட
1: எசைஞ்சில்ல,
0: இசைஞ்சில்ல. டெவிலோட ட்ரிக் என்ன? அவரோட இரு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், எசைஞ்சிருக்காத. எசைஞ்சிருந்தா தான் நீ யாராயிர, ஒரே ஆவியாயிர. அதனால நீ எப்படி இருக்கணும்? அவரோட இருக்கணும்,
1: எசைஞ்சில்லாம இருக்கணும்.
0: ஏன்னா அவரோட இருந்தும் அவரோட இசைந்திருக்காத நபர்களை தான் அவன் ஈஸியா அசைக்க முடியுது. யூதாஸ், யூதாஸ் காரியோத் அப்போஸ்தலனா இருந்தும் அசைச்சிட்டானா? கேஆசிய வந்து வல்லமையான ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டா இருந்தும் அசைச்சிட்டானா?
1: அசைச்சான்.
0: நீங்க எவ்வளவு பெரிய ஊழியரோட இருந்தாலும் சரி, அவரோட இசைஞ்சலன்னா உங்களையும்
1: அசைச்சிருவான்.
0: ஜீசஸோட இருந்த அப்போஸ்தலனே அசைச்சவனுக்கு நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அசைச்சது யார?
1: ஜீசஸோட இருந்தவன.
0: ஜீசஸோட இருந்தவன. யூதாஸ் காரியோத் அசைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஜீசஸோட இருந்தான், எசைஞ்சிருக்கல அவரோட.
1: ஹல்லேலூயா.
0: யோனத்தான் தாவீதை குறித்து வாசிக்கிறான் வேதத்தில், 1 சாமுவேல் 18:1 அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு, தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய்
1: இசைந்திருந்தது.
0: ஒன்றாய்
1: இசைந்திருந்தது.
0: யோனத்தான் அவனை தன் உயிரை போல
1: சிநேகித்தான். ஹல்லேலூயா.
0: எப்படி இருந்துச்சா? ஒன்றா. The soul of Jonathan was knit to the soul of David. அப்படி பின்னி இருந்துச்சான். ஒண்ணா எப்படி இருந்துச்சு?
1: பின்னி
0: இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட ஒன்னா இசைந்திருந்த ஒன்றா இசைந்திருந்தது. டே நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, விடுறா நமக்குள்ள எதுக்குடா அப்படின்ற அந்த உன்னத நிலையில அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சிநேகிச்சாங்க. ஸோ யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட இசைஞ்சிருந்ததுனாலதான் சவுலால தாவீதுக்கு விரோதமா யோனத்தானுடைய மனதை அசைக்கவே முடியல.
1: எஸ்.
0: என்னடா டே, யார் நலனுக்கு நான் உண்ட நான் பேசுறேன்? இப்ப ஏன் நலனுக்கா பேசுறேன்? அவன் உயிரோடு இருந்தா நீ சிங்காசனத்தில் இருக்க முடியாதா? புரியுதாடா நான் சொல்றது உனக்கு? உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பயலாயிட்ட? உனக்கு விளங்கல உனக்கு நான் சொல்றது? அவன் செத்தா தாண்டா உனக்கு வாழ்க்கை? அவனோட போய் ஸ்நேகம் வராடிட்டு இருக்கிற அப்படின்னு என்னாதான் கூப்பிட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு சவுல் யோனத்தானோட பேசினாலும் யோனத்தானுடைய மனசு தாவீது குரோதமா கொஞ்சம் கூட அசைஞ்சே கொடுக்கல. ஏயா தாவீது குரோதமா யோனத்தானால எழும்ப முடியல, தாவீது குரோதமா யோனத்தானுடைய மனசை ஏன் சவுலால அசைக்க முடியலன்னா இவன் மனசும் அவன் மனசும் எசைஞ்சு. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட எசைஞ்சு இருந்துச்சு. ஆமே
1: ஆமே.
0: நம்மளுடைய மனசு ஆண்டவரோட இது போல எசைஞ்சிருந்து நாம அவரை சிநேகிப்போம்னா அவரு குரோதமா நம்முடைய மனசை யாரும் அசைக்க முடியாது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஒத்துக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: யோசேப்பு என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியல, அசைக்கவே முடியல. காரணம் என்ன? கத்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கத்தரோட இருந்தே மட்டும் இல்லை, கத்தரோட
1: எசைஞ்சு
0: கத்தரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரத்தை அசைக்க ஒட்டுமொத்த பாதாளத்தாலையும் முடியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவரோட எசைஞ்சிருந்து ஒரே ஆவியா இருக்கிற ஒரு தேவ மனுஷன் பாதாளத்தின் வாசல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்.
1: எஸ்
0: மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனாலதான் டெவில் என்ன பண்றான், அவரோட இருங்க, ஒட்டு இல்லாம உறவு இல்லாம இருங்க. எசைஞ்சிருக்கிற வேலையை என்ன செய்யக்கூடாது,
1: வச்சுக்கூடாது.
0: போனமா வந்தமா நிறு. ஒரு மணி நேரம் ஜெபம்லாம் பண்ணாது, ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணா பத்தாது உனக்கு? சுருக்கமா ஜெபம்னு பெருக்கமான ஆசீர்வாதம் தருவார். போட்டு ரொம்ப நேரம் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறல்ல, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஆனா 60 வயசு 70 வயசுக்கு மேல நீ வந்து
1: அப்படி இரு.
0: இப்ப எல்லாம் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது,
1: போகக்கூடாது.
0: இந்த மாதிரி அவன் நீ வந்து நேரத்தை சுருக்கு நேரத்தை சுருக்கு சுருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், அவரோட எசைஞ்சிருந்தா நம்ம அவனுக்கு வேட்டு வச்சிரும் நல்லா என்ன செய்யும்
1: தெரியும்.
0: அதனால பாதாளத்தின் வாசல்கள் அவரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரங்களை கண்டு நடுநடுங்கு. அதனாலதான் அவரோட எசைஞ்சிருக்கிறத நம்ம விடுறது இல்லை. ஜெப நேரத்தை தொடறான், வேதம் வாசிக்கிற நேரத்தை தொடறான், தியானிக்கிற நேரத்தை தொடறான், அவரோடு இருக்கிற நேரத்தை எவ்வளவு எவ்வளவு டிவியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு
1: டிவியேஷன்
0: சுத்தி விட்டுருவான் நம்மள. ஏன்னா அவனுக்கு பயம், ஜெபிச்சா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஜெபிக்கணும்னு நினைச்சாலே பிரச்சனை வந்துருங்க. பைபிள வாசிச்சா தடை வருது இல்லை, வாசிக்கணும்னு நினைச்சாலே தடை வந்துடும், அட்வான்ஸா வந்துருவான். ஜெபிக்கிறப்ப பாத்துக்கிறோம் நினைச்சுக்கிட்டுலாம் அவன் இருக்கிறது இல்லை, ரொம்ப குயிக்கா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பு வர்றப்பே கை நகர்த்திடுவான். ஏன்னா எசைஞ்சிருக்கிறது அவனை அச்சுறுத்துது. இவன் எசைஞ்சிருந்துட்டா ஒரே ஆவியாயிருவான், ஒரே ஆவியாயிட்டா அவருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் பலமா இருக்கும். அசைவாடுதல் வந்துட்டு அவன் நம்மளும் அசைச்சிருவான்.
1: எஸ்.
0: அதனால இவன் அவரோடு இருக்கணும், அவரோட எசைஞ்சிருக்க கூடாது. ஸோ இதை குறித்து நான் இன்னும் உங்களோட நிறைய பேசணும்னு நான் வந்தேன், நான் முடியல. ஸோ நாளைக்கு நாம இதை கண்டினியூ பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னைக்கு இந்த காலை தியானத்தில் ஆண்டு நமக்கு சொல்றது, அவரோட இருக்கிறேன்னு சொல்லாத, அவரோடு நான் எசைஞ்சிருக்கிறேன். கத்தரோட இருக்கிறவன் இல்லை, கத்தரோட எசஞ்சு இருக்கிறவன் தான் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்
0: எல்லாரும்.

0: எவ்வளவு அருமையான வரி பாருங்க, உம்மோடு
1: இணைந்து
0: இணைந்திட. அதான் ரகசியம், உம்மோடு இணைந்திட. அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை தரத்தையே ராயல் ஆக்கிறோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல், அதில் காணப்படுகிற குவாலிட்டி, அதில் ஒரு ராஜரீகம் காணப்படும். தரமுள்ள ஒரு வாழ்க்கை, தரமுள்ள ஒரு வாழ்க்கை. அவரோட இணைந்து வாழ்கிற அந்த உன்னத நிலையில தான் இந்த உயரிய உயரிய அனுபவங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் மற்ற காரியங்களில் சந்தோஷமாக இருக்கிற அந்த அனுபவத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மூத்தகுமாரனை போல நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, உங்களோட எசைஞ்சிருந்து எசைஞ்சிருந்து உமக்குள்ளான எங்களுடைய உரிமைகளை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுனீங்க, இன்னும் நாளைக்கு பேச போகிறதுக்காக நன்றி. இந்த ப்ரையாரிட்டியை, இந்த முன்னுரிமையை ஒரு புதல்வன் தாப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமையை கொடுக்கிறப்ப தான் தாப்பனுடைய அவன் அருளி இருக்கிற உரிமைகளை முழுசாக அனுபவிக்க முடியுங்கிற ரகசியத்தை எங்களுக்கு சொன்னதுக்காக உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு உறவாடி உங்களோட எசைஞ்சிருந்து எங்கள் ஆவியில் உங்களுடைய பலத்த அசைவாடுதல்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. நாளைக்கு கன்னி பண்ணுவோம். ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும்

பிள்ளைகளே, நாம் அநேக பலிபீடங்களை காண்கிறோம் நம்முடைய வேத புத்தகத்தில். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலும் நாள்தோறும் காலையும் மாலையும் பலிபீடத்திலே பலி செலுத்தினார்கள். ஆனால் எல்லா பலிபீடத்திற்கும் மேலான ஒரு பலிபீடம் உண்டு, அதுதான் இயேசு தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்த கல்வாரி பலிபீடம்.

0: we've been teaching about the precious blood of Jesus for the last so many weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: And today tonight for the last time I will share with you on the precious blood of Jesus.
1: இன்றைக்கு இரவு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து கடைசியாக ஒன்றை உங்களுக்கு நான் போதிக்க வருகிறோம்.
0: From next week we'll begin a new topic.
1: அடுத்த வாரத்திலிருந்து புதிய தலைப்பிலே நாம் ஆரம்பிக்க
0: போகிறோம். Let me ask you to turn to our key text which we've been turning to every single week that we have come here to listen to this teaching on the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு வாரமும் நாம் படிக்கிற நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11வது வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talking about how the saints took victory over the devil.
1: பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது.
0: They took victory by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வசனம் கூறுகிறது.
0: Three things are there.
1: இதிலே மூன்று காரியங்கள் அடங்கி
0: இருக்கிறது. In that victory.
1: இந்த வெற்றியிலே.
0: The blood.
1: இரத்தம்.
0: The word.
1: வசனம்.
0: And their testimony.
1: பிறகு அவர்களுடைய சாட்சி.
0: I tell you every time that the blood and the word remain unchanged.
1: ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், இரத்தமும் வசனமும் மாறாதவைகளாக இருக்கிறது.
0: The word of God never shall pass away even if the heaven and earth shall pass away.
1: வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாததாக இருக்கிறது.
0: And the blood has never loses its power.
1: இரத்தமும் தன்னுடைய வல்லமையை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The only thing that can change in this among these three things.
1: இந்த மூன்று காரியங்களிலே மாறக்கூடியது ஒன்று இருக்கும் என்றால்
0: it is the believer's testimony.
1: அது விசுவாசியுடைய சாட்சிதான்.
0: That is the only thing that can change.
1: அது மட்டும் தான் மாற முடியும்.
0: That is why we have victory sometimes and we have defeat sometimes.
1: ஆக விதான் சில சமயங்களில் வெற்றி பெறுகிறோம், சில சமயங்களில் தோல்வி அடைகிறோம்.
0: Not because the word has failed.
1: ஏதோ வசனம் தவறி விட்டது என்பதனால் அல்ல.
0: Not because the blood has failed to do exercise its power.
1: ஏதோ இரத்தம் தன்னுடைய வல்லமையை காண்பிக்காமல் இழந்து போய் விட்டது என்று கிடையாது.
0: It is because the believer has failed to assert the testimony of the word of God.
1: விசுவாசி
0: about what the blood has done.
1: வசனம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது, வசனம் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கை செய்யாமல் விட்டதனால தான் தோல்வி.
0: That is why the defeat comes.
1: ஆகவே தான் தோல்வி வருகிறது.
0: So the victory is taken when the believer confesses or testifies about what the word of God teaches that the blood of Jesus has done.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி அறிக்கை செய்யும் போது வெற்றி உண்டாகிறது.
0: That sentence is very important by the way.
1: அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது.
0: That is how you put the three things together.
1: இந்த மூன்று காரியங்கள் இப்படி தான் ஒருங்கிணைத்து சொல்வது.
0: The believer testifies what the word of God says about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாக அறிவிக்கிறார்.
0: The three elements are there.
1: இந்த மூன்று அம்சங்களும் அதில் அடங்கியிருக்கிறது.
0: The only thing that can fail is our testimony.
1: தவறக்கூடிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய சாட்சி.
0: So the believer's responsibility is to know the truth.
1: விசுவாசியுடைய பொறுப்பு சத்தியத்தை அறிந்து கொள்வது.
0: Know the truth about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள
0: வேண்டும். Know it from the word of God.
1: தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: And confess it from the word of God.
1: அது மட்டுமல்ல தேவனுடைய வசனத்திலிருந்து அதை அப்படியே அறிக்கை செய்ய வேண்டும்.
0: I shared with you many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து பல காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து
0: கொள்வேன். 13 things with you about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து 13 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன்.
0: Like redemption, forgiveness of sin, sanctification, justification and so on.
1: மீட்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், இப்படி பல காரியங்களை சொன்னேன்.
0: Don't have the time to mention all 13.
1: 13 சொல்ல நமக்கு இங்கே நேரம் இல்லை.
0: Now let me go to the last one.
1: இப்போது கடைசி காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: I'm going to today talk about how the Bible teaches us that life is in the blood. Teaches about life in the blood.
1: Life is in the blood. ரத்தத்திலே
0: there is a difference between what I have said about life being in the blood and what I'm going to share tonight.
1: பாருங்கள், நான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு என்று போதித்தேன்ல, அதற்கும் இப்போது போதிக்க போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: God has put life in the blood.
1: தேவன் ரத்தத்திலே ஜீவனை வைத்திருக்கிறார்.
0: So we say life is in the blood.
1: ஆகவே தான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
0: When the blood is shed, that means the life has come out.
1: ரத்தம் சிந்தப்பட்டால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம்.
0: In that way we say life is in the blood.
1: அப்படி பார்க்கும்போது உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம்.
0: When we talk about life in the blood, we are talking about how the believer derives life from the blood.
1: ஆன ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லும்போது எப்படி விசுவாசி அந்த ரத்தத்திலிருந்து ஜீவனை பெறுகிறார் என்பதை நாம் குறிப்பிடுகிறோம்.
0: You understand the difference, I think.
1: அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று
0: நினைக்கிறேன். Life is in the blood.
1: உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why when a person when the blood is taken out, person dies.
1: ஆகவே தான் இரத்தம் வெளியேறும்போது ஒருவர் மரித்து போகிறார்.
0: That is the significance of that verse.
1: அந்த வசனத்தின் முக்கியத்துவம் அதுதான்.
0: Life is in the blood.
1: அதாவது உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: When Jesus shed his blood.
1: இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார்.
0: It was proof that he gave his life for us.
1: அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: He took the proof all the way to heaven and presented it before the throne of God, the Bible says.
1: பரலோகம் வரைக்கும் அந்த ஆதாரத்தை எடுத்து சென்று தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார் என்று வேதம் கூறுகிறது.
0: God saw the blood and saw that the sin has been taken care of.
1: தேவன் அந்த இரத்தத்தை கண்டார், பாவத்துக்காய் நிவாரணம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை கண்டார்.
0: But we are now talking about how the believer finds life in the blood and how the blood of Jesus is something through which he derives life, spiritual life.
1: ஆனால் இப்பொழுது நாம் எதை காண போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தான், இரத்தத்தின் மூலமாக தான் விசுவாசி ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம்.
0: This is about how we partake of life through the blood of Jesus.
1: இது
0: eternal life through the blood of Jesus.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நித்திய ஜீவனிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்பதை குறித்ததாக இருக்கிறது.
0: So let us turn to John chapter 6.
1: ஆகவே யோவான் 6 அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: John chapter 6.
1: யோவான் 6 அதிகாரம்.
0: That great long chapter in which Jesus talks a lot about these things.
1: இது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். இதை குறித்து இயேசு பல காரியங்களை இங்கு போதிக்கிறார்.
0: John chapter 6 verse 53 to 56.
1: யோவான் ஆறாம் அதிகாரம் 53 முதல் 56 வசனங்கள்.
0: Jesus said unto them, Verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man and drink the blood, you have no life in you.
1: அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
1: En maamsathai pusithu en rathathai paanam panugiravanukku nithiya jeevan undu naan avanai kadaisi naalil eluppuven.
0: For my flesh is meat indeed and my blood is drink indeed.
1: En maamsam meyyana bhojanama irukkirathu en ratham meyyana paanama irukkirathu.
0: He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me and I in him.
1: En maamsathai pusithu en rathathai paanam panugiravan ennile nilaithirukkiran naanum avanile nilaithirukkiren.
0: As a second portion I would like to read 1 Corinthians chapter 10 verse 16.
1: இதிலே இரண்டாவது பகுதியாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
0: 10:16. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ?
1: நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
0: You see, water has a twofold effect.
1: பாருங்கள், தண்ணீர் மூலமாய் இரண்டு காரியங்கள் நடக்கிறது.
0: One, water is used for cleansing.
1: ஒன்று, தண்ணீரை கழுவுறதுக்காய் சுத்தம் பண்ணுறதுக்காய் பயன்படுத்துகிறோம்.
0: We cannot clean without water.
1: தண்ணீர் இல்லாமல் நம்மால் சுத்தம் பண்ணவே முடியாது.
0: Water is so important for cleansing.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் அவ்வளவு முக்கியமா இருக்கிறது.
0: But then water has another greater value also, I would say, because when you drink water, you get revived by it, you get refreshed by it.
1: தண்ணீருக்கு அதை விட இன்னொரு பெரிய மதிப்பு இருக்கு. அது என்ன? அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது அதன் மூலமா ஒரு புத்துணர்ச்சியை, புது தெம்பை நாம் பெறுகிறோம்.
0: So cleansing and revival and refreshment comes through water.
1: ஆகவே தண்ணீர் மூலமாய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். அதே சமயத்திலே புத்துணர்ச்சி, புது தெம்பையும் நாம் பெறுகிறோம்.
0: You see, it is necessary that we cleanse with water.
1: தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பது மிக மிக அவசியமா இருக்கு.
0: But it is much more necessary that we drink water.
1: ஆனால் அதே சமயத்தில் தண்ணீரை குடிப்பது அதைவிட அதிக அவசியமா இருக்கிறது.
0: Without cleansing and the water to cleanse, we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் இல்லாமல், சுத்தம் பண்ணாமல் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது.
0: But without water to drink, we cannot live at all.
1: ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது.
0: See the difference.
1: வித்தியாசத்தை பாருங்க.
0: You see, it is important to cleanse.
1: பாருங்க, சுத்தம் பண்ணுவது முக்கியம்.
0: Without cleansing, we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணாமல் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது நம்மால்.
0: But without drinking water, you cannot live at all. That is the difference between the two.
1: ஆனால் தண்ணீரை குடிக்காமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது. இதுதான் வித்தியாசம்.
0: By drinking, it is only by drinking we enjoy the full benefit of the water to sustain life.
1: தண்ணீரை குடிப்பதன் மூலமாக தான் நாம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமா இருக்குன்ற அந்த லாபத்தை நாம் அனுபவிக்கிறோம்.
0: Now I talked about water so that you will understand the blood of Jesus in the same way also.
1: பாருங்க, தண்ணீரை குறித்து ஏன் பேசினேன்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
0: The same thing applies to the blood of Jesus.
1: அதே காரியம் இயேசுவின் இரத்தத்திற்கும் பொருந்தும்.
0: The blood of Jesus is a cleansing agent which cleanses us from all our sin and unrighteousness.
1: இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்கள், அநீதியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது.
0: You see, it cleanses us and washes us.
1: பாருங்க, அது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But it has a second effect also.
1: ஆனால் அதனால இன்னொரு பயனும் நமக்கு உண்டு.
0: The second effect is that we must as the word says drink the blood. I'll explain what it means in order to derive life from it.
1: ரெண்டாவது பயன் என்ன? ரத்தத்திலிருந்து ஜீவனை பெறும்படியாக அந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அதை பிற்பாடு விளக்குகிறேன்.
0: Drinking the blood means to appropriate all that the blood of Jesus has done, to believe it and to receive it and to enjoy it and take it in and make it ours.
1: ரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் நமக்கென்று சொந்தம் பாராட்டி அதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும்.
0: You see, many people are today satisfied with the cleansing.
1: பாருங்க, இன்றைக்கு अनेक சுத்திகரிப்போடு திருப்தி ஆகி விடுகிறார்கள்.
0: That is the problem with the Christians today.
1: கிறிஸ்தவர்களிடத்தில் இன்றைக்கு பிரச்சனையே அதான்.
0: The blood cleanses them.
1: இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கிறது.
0: And they are satisfied with the cleansing and the forgiveness of sin.
1: பிறகு சுத்திகரிப்பு பாவ மன்னிப்பு இதோடு திருப்தி அடைந்து நின்று விடுகிறார்கள்.
0: And they don't go any further than that.
1: அதை தாண்டி மீறி அவர்கள் செல்வது கிடையாது.
0: That is like using the water only for washing and leaving it at that.
1: இது எப்படி இருக்கு? தண்ணீரை கழுவ பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவது போல இருக்கு.
0: Many people in the world today believe that water is only for washing.
1: இன்னைக்கு உலகத்துல பல மக்கள் இருக்காங்க, தண்ணீர் வெறும் கழுவுறது தான் அவங்க நினைக்கிறாங்க.
0: There are some countries in the world where they don't drink water at all.
1: சில நாடுகள் இருக்கு உலகத்துல அங்க தண்ணீரை குடிக்கவே மாட்டார்கள்.
0: I remember in one place I asked some water, they looked at me funny thinking that I was a sick man.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ஊர்ல போய் தண்ணி கேட்டா என்ன வேடிக்கையா பார்த்தாங்க, ஏதோ வியாதிப்பட்டவன போல.
0: So why do you want to drink water?
1: எதுக்குங்க தண்ணி குடிக்க விரும்பறீங்க அப்படினா.
0: They said we have apple juice, we have pineapple juice, we have orange juice, we have this that.
1: ஆப்பிள் ஜூஸ் இருக்கு, பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு.
0: We have everything.
1: எல்லாம் இருக்கு.
0: And then of course they have beer and this and that.
1: அது மட்டும் இல்ல, beer இருக்கு, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு.
0: They drink all of that.
1: இதெல்லாம் குடிக்குறாங்க.
0: But they don't drink water.
1: ஆனா தண்ணீரை குடிப்பது கிடையாது.
0: I said I just want plain old water from the tap. Just open the tap. Get me some water to drink.
1: நான் சொன்னது குழாயை திறந்து கொஞ்சம் பச்சை தண்ணி எனக்கு கொடுங்க, நான் அதை குடிக்க விரும்பறேன்.
0: Oh no no no, the water is no good.
1: அவசரம் கிடையாது, கிடையாது, தண்ணி நல்லது கிடையாது.
0: Water is only for washing.
1: தண்ணீர் கழுவுவதற்கு மட்டும்தான்.
0: Oh God has put some wonderful things in the water to refresh us and revive us. It is so essential for life.
1: பாருங்க, நம்மை நமக்கு தெம்பூட்டும்படியே புத்துணர்ச்சி கொடுக்கும்படியே தேவன் தண்ணீரை அவ்வளவு அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார்.
0: Now we must think about the blood like that.
1: ரத்தத்தையும் நாம் அவ்வாறு தான் நினைக்க
0: வேண்டும். Many people simply believe in the blood of Jesus to cleanse them.
1: அநேகர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தங்களை கழுவி சுத்திகரித்தால் மட்டும் போதும் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: That is wonderful.
1: அது அற்புதமானது.
0: It does cleanse you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது.
0: It is important to be cleansed.
1: சுத்திகரிக்கப்படுவது அவசியம்.
0: Without being cleansed we cannot stand before God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்க முடியாது.
0: Without being cleansed we cannot enjoy any kind of relationship with God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனோடு எந்த உறவையும் நம்மால் அனுபவிக்க முடியாது.
0: Cleansing is very important.
1: சுத்தம் பண்ணப்படுவது அவ்வளவு முக்கியம்.
0: We cannot be what we ought to be in our Christian life without first cleansing taking place.
1: முதலாவது சுத்திகரிப்பு நடைபெறாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க முடியாது.
0: But then we have to go past it and go into the drinking.
1: அதன் பிறகு அதையும் கடந்து நாம் குடிப்பதற்கு பானம் பண்ணுவதற்கு சொல்ல வேண்டும்.
0: Now let me begin to talk about this.
1: இதை குறித்து நான் பேச ஆரம்பிக்கட்டும்.
0: What is this blessing which is described as drinking the blood?
1: ரத்தத்தை பானம் பண்ணுவது என்று சொல்லப்படுகிறதே, அது என்ன ஆசீர்வாதம்?
0: What does it mean?
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
0: When Jesus said unless you drink of my blood you have no eternal life.
1: என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று இயேசு சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன?
0: It means not only believe in it for your cleansing but can go ahead and believe on all the believe in everything that the blood is for you and everything that the blood does for you and appropriate it, take it in, believe it, rejoice in it, enjoy it and experience it.
1: வெறும் சுத்திகரிப்புக்காக மாத்திரம் ரத்தத்தை விசுவாசிப்பதல்ல, மாறாக ரத்தம் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விசுவாசித்து அது உங்களுடையது என்று நம்பி அதை நீங்கள் சொந்தம் பாராட்டி அனுதினம் உங்கள் வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும்.
0: Just like when you drink water it has a more powerful effect than when you cleanse with water.
1: எப்படி தண்ணீரில் சுத்திகரிப்பதை விட அதை குடிக்கும்போது அதிக பலனும் புத்துணர்ச்சியும் உண்டாகிறதோ,
0: in the same way when you drink the blood of Jesus, when you take it in and appropriate by faith and receive it inside of you, it has a more powerful effect than what you have enjoyed by cleansing, by its cleansing
1: power. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, அதாவது அது செய்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய என்று நீங்கள் உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை பெற்று அனுபவிக்கும் போது சுத்திகரிப்பதை விட இதனுடைய பலன் அதிகமாய் காணப்படுகிறது.
0: That is why Jesus said unless you drink of my blood you have

0: திரள் கூட்டமான மக்களும் திரும்பி போய்விட்டார் என்று வசனம் கூறுகிறது.
1: Who are those people?
0: அந்த ஆட்கள்லாம் யார்?
1: They are the same people that ate when he multiplied 5 loaves and 2 fish and fed the 5000. Those people.
0: ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் பெருக பண்ணி 5000 பேரை போஷித்தாரே அதே கூட்டம்தான் இந்த கூட்டம்.
1: They came following him and found him the next day.
0: அவரை தேடி அடுத்த நாளில வந்து அவரை கண்டுபிடித்தார்கள்.
1: Thinking they'll get fish and bread for nothing.
0: மறுபடியும் ஓசியில மீன் அப்பமும் கிடைக்கணும் பார்த்தார்.
1: Then he started telling them about how he is there to give them spiritual life.
0: பிறகு இயேசுவன் அவர் எப்படி ஆவிக்குரிய ஜீவனை அவருக்கு கொடுக்க வந்திருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார்.
1: Just like eating the fresh eating the fish and the bread gives them physical life and it is necessary for physical life.
0: எப்படி அப்பத்தை மீனை சாப்பிடுவது அவருடைய சரீரத்துக்கு மிக மிக அவசியமா இருக்கிறதோ,
1: in the same way to eat of his flesh and to drink of his blood is necessary for spiritual life, and he was preaching about it.
0: அதே போல ஆவிக்குரிய ஜீவனுக்கு வாழ்க்கைக்கு அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது அவசியம் என்பதை தான் அவர் போதித்தார்.
1: And they got so upset because he was talking about eating his flesh and drinking his blood.
0: அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது இத பேசினவங்க கோபப்பட்டார்கள்.
1: They walked away.
0: அவர்கள் எழுந்து போய் விட்டார்கள்.
1: Everybody left.
0: எல்லாரும் போய் விட்டார்கள்.
1: And the disciples were wondering what to do.
0: சீஷர்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல.
1: Jesus turned around to them and looked at them and said, "Do you want to leave also?"
0: இயேசு அவளை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போய் விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார்.
1: He could see that they were also upset because of his talk.
0: இவர் இப்படி பேசினதால அவர்களும் கோபப்பட்டார்கள் என்பது இயேசுக்கு புரிந்து விட்டது.
1: They were looking at him funny saying, "What are you talking about? Eating your flesh and drinking your blood? What nonsense is this?"
0: வேடிக்கை பார்த்தாரு பாருங்க அவங்க. மாம்சத்தை புசிப்பதா ரத்தத்தை பானம் பண்ணுவது என்ன இது என்று கேட்டார்கள்.
1: Are you crazy?
0: என்ன பைத்தியம் பிடித்து
1: விட்டதா? What are you talking about?
0: என்னத்தை குறித்து பேசுகிறீர்கள்?
1: They could not understand the spiritual side of things. They were ready to eat but they were not ready to listen to spiritual things.
0: அவர்கள் சாப்பிட ஆயத்தமா இருந்தார்கள் தவிர ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் ஆயத்தமா இல்லை.
1: They enjoyed the miracle of feeding of the 5000.
0: 5000 பேரை போஷித்தார், அந்த அற்புதத்தை அனுபவித்தார்கள்.
1: But when he explained the significance of that miracle for their spiritual life, they were unable to understand.
0: ஆனால் அந்த அற்புதம் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை விளக்கி சொன்ன போது அதுதான் பிடிக்கவில்லை.
1: You see, the spiritual people have to push through the threshold, break through the threshold of not understanding spiritual things into the understanding and revelation and knowledge of spiritual things.
0: பாருங்க, ஆவிக்குரிய மக்கள் புரியாத இருக்கிற அதே வாசற்படியில் நின்று கொண்டிராமல் அந்த வாசற்படியை தள்ளி மிதித்துக் கொண்டு காரியங்களை புரிந்து கிரகித்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும்.
1: I remember the time when I was just a Christian who just go to meetings and enjoy the meetings and look at the miracles and enjoy it and enjoy the singing and enjoy the entertainment and everything.
0: எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்குது, பழைய காலங்களில் நானும் கூட்டங்களுக்கு போவேன், பாடலை பாடுவேன், எல்லா அற்புதங்களை பார்ப்பேன், மற்ற காரியங்களை பார்ப்பேன், ஜாலியா இருக்கும், அனுபவித்து விட்டு வந்து விடுவேன்.
1: But when it came to preaching and hearing the preaching and understanding spiritual things,
0: ஆனால் பிரசங்கங்களை கேட்பது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது என்று வரும்போது,
1: when things were explained to me,
0: காரியங்கள் எனக்கு விளக்கி சொல்லப்பட்ட போது,
1: I was least bit interested.
0: அதுல கொஞ்சம் கூட எனக்கு ஆர்வம் இல்லை.
1: I would simply walk away.
0: நான் அப்படியே எழுந்து போய்டுவேன்.
1: And come back after they preach.
0: பிரசங்கம் முடிந்த பிறகு திரும்ப வருவேன்.
1: I would enjoy everything else.
0: மற்ற எல்லாவற்றையும் அனுபவிப்பேன்.
1: But I was not into the teaching and the preaching of it.
0: ஆனால் போதனை பிரசங்கம் என்று வந்தால் பிடிக்காது.
1: These people were like that.
0: இந்த ஆட்கள் அப்படி தான் இருந்தாங்க.
1: They are ready to enjoy the feeding of the 5000.
0: 5000 பேரை போஷித்தப்போ நல்ல ஜாலியா ரசித்தார்கள்.
1: They want another miracle.
0: இன்னொரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்பினார்.
1: They want to see him rise up and be their king.
0: இவர் எழுந்து அவங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
1: They want everything else.
0: மற்ற எல்லாவற்றையும் விரும்பினார்கள்.
1: But when he stopped them and told them about the spiritual significance of that miracle to their lives,
0: ஆனால் அந்த அற்புதம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று அந்த அர்த்தத்தை அவர் விளக்கி சொன்னபோது,
1: when he began to tell them that he is the bread of life,
0: அவர் தான் ஜீவ அப்பம் என்பதை அவர் சொன்னபோது,
1: when he began to talk about himself as the bread that has come down from heaven,
0: நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னபோது,
1: then when he said, "Unless you eat my flesh and drink my blood, you have no part of me and you have no eternal life."
0: என் மாம்சத்தை நீங்கள் புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று அவர் சொன்னபோது,
1: they were shocked.
0: அதிர்ச்சி அடைந்தார்கள்.
1: You see, their minds were not ready to grasp the significance of these great spiritual truths.
0: இந்த மாபெரும் ஆவிக்குரிய சத்தியங்களின் முக்கியத்துவத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் இல்லை.
1: They had physical life.
0: பாருங்கள், சரீர பிரகாரமான ஜீவன் அவர்களுக்குள்ள இருந்தது.
1: It was fed and nourished by physical food.
0: சரீர மற்ற உணவை கொண்டு அந்த சரீர ஜீவன் போஷித்து பராமரிக்கப்பட்டது.
1: But now they need another life.
0: ஆனால் இப்போது இன்னொரு ஜீவன் அவர்களுக்கு தேவை.
1: They needed a spiritual life.
0: அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன் தேவைப்பட்டது.
1: Eternal life.
0: நித்திய ஜீவன்.
1: And that eternal life is fed and nourished and developed through the eating of the flesh and the blood of Jesus the Son of God.
0: அந்த நித்திய ஜீவன் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது மூலமாக தான் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.
1: They must receive the eternal life by partaking of him.
0: அவரிலே பங்கு கொள்வதன் மூலமாக அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: And they must be nourished by him.
0: அவராலே அவர்கள் போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
1: They must eat and drink in a spiritual way of all the benefits.

0: benefits of the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையினுடைய லாபங்கள் ஆதாயங்கள் அனைத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் புசித்து பானமண்ண வேண்டும்.
0: His body was broken for them.
1: அவருடைய சரீரம் அவர்களுக்காக தான் உடைக்கப்பட்டது.
0: The bread of life was broken.
1: ஜீவ அப்பமங்கே உடைக்கப்பட்டது.
0: It was to satisfy the spiritual hunger of men everywhere.
1: எல்லா இடத்திலும் இருக்க மனிதனுடைய ஆவிக்குரிய தாகத்திற்காகவே அப்படி செய்யப்பட்டது.
0: His blood was shed on the cross.
1: அவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: To cleanse men and women for all eternity.
1: நித்திய நித்தியமாய் மனிதர்களை கழுவும்படியாக.
0: But not only to cleanse, but it will be a heavenly drink by which they will be nourished and strengthened with eternal life.
1: கழுவப்படுவதற்கு மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பானமா இருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக அவர்கள் அதை பானம் பண்ணி அதிலிருந்து அவர்கள் போஷாக்கை பெற வேண்டும்.
0: Oh, when Jesus talked about this, it was too hard for them to understand.
1: இதை இயேசு பேசின போது தான் புரிந்து கொள்ள மிக மிக கஷ்டமா இருந்தது அவர்களுக்கு.
0: Oh, he's talking all wrong doctrine.
1: என்ன சொல்றாங்க? தப்பு தப்பான உபதேசங்களாம் போதிக்கிறார்.
0: You know what they said?
1: என்ன சொன்னாங்க தெரியுமா?
0: It is a hard doctrine.
1: கடினமான உபதேசம் என்று சொன்னாங்க.
0: Hard doctrine.
1: கடினமான உபதேசம்.
0: So we are preaching hard doctrine.
1: ஆகவே கடினமான உபதேசத்தை நாம் போதிக்கிறோம்.
0: You know when people sometimes even people say that say like that today.
1: ஆனா சில சமயத்துல மக்கள் இன்னைக்கும் இப்படி தான் சொல்றாங்க.
0: Hard doctrine.
1: கடினமான உபதேசம்.
0: I'm not able to understand.
1: என்னால அதை புரிஞ்சிக்க முடியல.
0: I tell you, I used to be a person who could not understand the deeper things.
1: பாருங்க நானும் கூட இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ள முடியாத ஒருவனாக தான் இருந்தேன்.
0: One of the greatest things that happened to me is the breakthrough where I broke through from that realm of being superficial Christian into understanding the things of God and having a revelation of God.
1: என்னுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மேலோட்டமா இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ளுகிற அந்த மண்டலத்துக்குள்ளாக நான் கடந்து சென்றேன்.
0: So he says unless you eat the flesh and drink the blood of the Son of Man you have no life in you.
1: அவர் இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசித்து இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று.
0: He is saying unless you partake spiritually in that way of me.
1: என்ன சொல்கிறான்? என்னிலே ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் பங்கு கொள்ளாவிட்டால்
0: then you have no eternal
1: life. பர உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை.
0: And then he uses stronger words, even stronger words to explain the nature of that life that they will receive.
1: அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஜீவன் எத்தன்மையுள்ளது என்பதை குறித்து சொல்ல சற்று கடினமான பலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
0: What is the nature of this life?
1: இந்த வாழ்க்கையின் தன்மை எப்படிப்பட்டது?
0: When you eat of his flesh and drink of his blood, what will it do to you?
1: அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்?
0: How will it affect you?
1: அது எப்படி உங்களை பாதிக்கும்?
0: How will it touch you?
1: அது எப்படி உங்களை தொடும்?
0: He says, whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
1: அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: He has eternal life.
1: அவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு.
0: In other words, he is saying, when you believe what I have done in the cross of Calvary,
1: கல்வாரி சிலுவையிலே நான் என்ன செய்தேனோ அதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I have come to give eternal life,
1: நித்திய ஜீவனை நான் கொடுக்கவே வந்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I give it through the cross of Calvary and my sacrifice there,
1: கல்வாரி சிலுவையிலே என்னையே பலியாக செலுத்தினேனே அதன் மூலமாக நான் அதை கொடுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: you receive eternal life.
1: நீங்கள் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள்.
0: What is eternal life?
1: நித்திய ஜீவன் என்றால் என்ன?
0: It is not just a life where you just live for a long time.
1: ஏதோ ரொம்ப நாள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல.
0: It is not the longevity that is signified there. It is the quality of life.
1: எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அங்கே முக்கியம் கிடையாது, எத்தன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அந்த தரம் அதுதான் முக்கியம்.
0: You see, it is longevity is included there. We'll forever be alive.
1: நித்தியம் என்று சொல்லும்போது நாம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம். அந்த காலம் இருக்கிறது.
0: That is true there.
1: அது உண்மைதான்.
0: But it is not, the point is not longevity. Eternal life is not about longevity.
1: நித்திய ஜீவன் என்று சொன்னால் வெறும் கால அளவை மட்டும் நாம் பார்த்து விட்டுவிட கூடாது.
0: It is about the particular quality of life, the very life that God himself has and enjoys.
1: என்ன விதமான ஜீவன் அது? எத்தன்மையுள்ளது? அதனுடைய தரம் எப்படிப்பட்டு இருக்கிறது? எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு உடையவராக
0: நினைக்கிறாங்க. Lose sight of all the blessings of God.
1: இப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்க சொன்னா பிறகு உங்க உபதேசமே தலைகீழா இருக்கு. பிறகு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிப்பீங்க.
0: Eternal life is not something that you're going to enter into when you die.
1: நித்திய ஜீவன் என்று சொன்னால் மரித்த பிறகு நீங்கள் பிரவேசிக்க போகிற ஒரு
0: அல்ல. It is not something that you enjoy after your death.
1: உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று அல்ல அது.
0: It is something that you receive now and enjoy now.
1: இப்போதே நீங்கள் பெற்று இப்போதே நீங்கள் அனுபவிக்கிற ஒன்றா இருக்கிறது.
0: Eternal life is something that you have now and possess now.
1: நித்திய ஜீவன் என்பது இப்போதே நீங்கள் பெற்று உடையவராய் இருக்கிறது.
0: Jesus came to reveal that eternal life.
1: அந்த நித்திய ஜீவனை வெளிப்படுத்த தான் இயேசு வந்தார்.
0: He revealed it in the flesh. He came as a human with a human nature as a man and revealed it in the flesh.
1: பாருங்கள், ஒரு மனிதனாக மனுஷ தன்மையோடு கூட அவர் வந்து அதை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார்.
0: We saw eternal life displayed in the form of a human person.
1: ஒரு மனித உருவத்திலே அந்த நித்திய ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அவர் காண்பித்தார்.
0: Jesus was walking around feeding the 5000, was healing the sick and doing all the miracles. There was this man, so totally different from others, filled with eternal life, expressing eternal life.
1: இயேசுவானவர் பூமியிலே சுற்றி உலாவினபோது அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்து வந்தபோது இங்கே ஒரு மனிதர் வித்தியாசமானவராக இருக்கிறார், நித்திய ஜீவனை உடையவராக அதனால நிரம்பி இருக்கிறார்.
0: The devils cried out to him and said, "Why have you come to torment us?"
1: பிசாசுகள் கூச்சல் போட்டன, ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர்?
0: Something different about this person.
1: இந்த மனிதரை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறது.
0: His life was not marred by sin and by sinful nature.
1: இவருடைய வாழ்க்கை பாவத்தினாலும் பாவ தன்மையினாலும் கரைபடவில்லை.
0: Here is a man walking around with eternal life.
1: இங்கே ஒரு மனிதர் நித்திய ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Totally different from all others.
1: மற்ற எல்லாரை விட முற்றிலும் வித்தியாசமானவர்.
0: He came to display and show us what eternal life is like.
1: நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதை நமக்கு சொல்ல காண்பிக்க அவர் வந்தார்.
0: Not only to show us but to give us eternal life.
1: காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
0: He carried that eternal life in his body.
1: அந்த நித்திய ஜீவனை தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்து
0: கொண்டிருந்தார். So that we can understand that we must carry it in our body.
1: நாமும் நம்முடைய சரீரத்திலே சுமக்க வேண்டும் என்று நாம் புரிந்துகொள்ளும்படியாக.
0: God has given us this body to house eternal life.
1: நித்திய ஜீவனை இங்கே வைப்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: When Adam was there in the Garden of Eden, first made by God and placed by God.
1: ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலே முதன்முதல் வைக்கப்பட்டபோது
0: He had that life.
1: அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தது.
0: His body was a showpiece exhibiting the glory of God and the eternal life of God.
1: தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய நித்திய ஜீவனையும் வெளிப்படுத்துற ஒரு காட்சி பொருளாக அவருடைய சரீரம் இருந்தது.
0: And Jesus walked in this earth as a showpiece of the eternal life of God.
1: தேவனுடைய நித்திய ஜீவனுடைய காட்சி பொருளாக இயேசுவானவர் இந்த பூமியிலே சுற்றி உலாவி வந்தார்.
0: Not just to show us but to give it to us, communicate it to us.
1: நித்திய ஜீவனை காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுப்பதற்காக.
0: How will he communicate it or give it to us?
1: எப்படி அதை அவர் நமக்கு கொடுக்கிறார்?
0: He will give it to us if we believe and if we reach out to him and receive him.
1: நாம் அவரை விசுவாசித்து அவரண்டிலே செல்லும்போது அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
0: By partaking of his body, by eating and drinking, we will experience in our bodies that eternal life that he had.
1: பாருங்க, அவரிலே நாம் பங்கு கொள்ளும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்கிறோம்.
0: That is what he is talking about.
1: அதை குறித்து தான் இங்க பேசுகிறார்.
0: He said, my flesh is meat indeed and my blood is drink indeed.
1: இங்க சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
0: The word indeed in Tamil மெய்யான, it's very correct. He said the word indeed means it is not just a symbol, it is real. He says
1: பாருங்க, மெய்யான போஜனமா இருக்கிறது சும்மா கிடையாது, உண்மையான நிஜமான போஜனமா இருக்கிறது.
0: It is not just a symbolic representation of eternal life, it is real life. He says
1: நித்திய ஜீவனுக்கு ஏதோ ஒரு சின்னமாக அடையாளமாக கிடையாது, இவரே நித்திய ஜீவன்.
0: It is the actual truth.
1: இதுதான் மெய்யான சத்தியம்.
0: In a full and real sense, the body and the blood of the Lord is the food spiritually by which eternal life is nourished and sustained in us.
1: நித்திய ஜீவன் நமக்குள்ளே போஷித்து காப்பாற்றப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு போஜனமாக இருக்கிறது.
0: So we are beginning to understand now.
1: ஆகவே இப்போது நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
0: See, we begin to understand what he meant by saying, you must drink my blood.
1: ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே, அவருடைய அர்த்தம் என்னவென்று நமக்கு புரிய
0: ஆரம்பிக்கிறது. It means to believe and appropriate and make it yours. Make all the things that the blood has brought to you yours. Enjoy it, experience it.
1: ரத்தம் என்னெல்லாம் உங்களுக்காக செய்திருக்கிறதோ, கொண்டு வந்திருக்கிறதோ, எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்காக உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை அனுபவிக்க வேண்டும்.
0: Don't stop with forgiveness of sin.
1: வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விட வேண்டாம்.
0: Understand all that the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னெல்லாம் செய்திருக்கிறதோ எல்லாவற்றையும் புரிந்து
0: கொள்ள. This is the purpose of our teaching.
1: நம்முடைய போதனையின் நோக்கமே இதுதான்.
0: So that you will go further into the things of God from your preliminary stage.
1: நீங்கள் இப்போது இருக்கிற இந்த கட்டத்திலிருந்து தேவனுடைய காரியங்களுக்குள்ள இன்னும் ஆழமாய் போகும்படியாக தான் இதெல்லாம் போதிக்கும்.
0: You have received forgiveness of sins.
1: பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
0: But our purpose of teaching is to take you in so that you will know what the blood of Jesus has done and appropriate it fully and enjoy it and experience it. and be nourished by it and strengthened by it.
1: நம்முடைய போதனை நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவைகளை கிரகித்துக் கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு சொந்தம் பாராட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: Amen.
1: Amen.
0: Have you had that happen to you?
1: அது உங்களுக்கு நடந்திருக்கிறதா?
0: Or are you just having some forgiveness of sins and salvation?
1: அது வெறும் இரட்சிப்பு பாவம் மன்னிப்பு இதோடு நின்று விட்டுருக்கிறீர்கள்.
0: But are you enjoying all that the blood has done for you?
1: அல்லது இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள்
0: Have you by faith appropriated it?
1: விசுவாசத்தினாலே அவளை சொந்தம் பாராட்டி
0: Have you confessed it?
1: அவைகளை அறிக்கை செய்து
0: Have you taken victory over the devil?
1: விசுவாசம் மீது ஜெயம் எடுத்திருக்கிறீர்களா?
0: Are you dwelling in the presence of God?
1: தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறீர்களா?
0: Do you have boldness to come to God?
1: தேவனிடத்திற்கு வர தைரியம் உண்டா இருக்கிறதா?
0: Is there a song in your heart about the blood?
1: இரத்தத்தை குறித்து ஒரு பாடல் உங்கள் இதயத்திலே இருக்கிறதா?
0: Does your heart rejoice in what the blood of Jesus has
1: உங்கள் இதயம் இயேசுவின் இரத்தம் செய்திருக்கிற காரியங்களிலே மகிழ்கிறதா?
0: Do you glory in Jesus and his shed blood?
1: இயேசுவிலும் அவர் சிந்திய இரத்தத்திலே நீங்கள் மேன்மை
0: Is this a matter of great joy and gladness in your heart?
1: இது உங்கள் இதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதா இருக்கிறதா?
0: Or are you like many Christians who know none of these things that they only know that it cleanses them from their sin?
1: அல்ல அநேக கிறிஸ்தவர்களைப் போல இந்த காரியங்கள் எதையும் அறியாமல்
0: என்ன
1: உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன தெரியும் நான் தேவனிடத்தில் போக முடியும் என்பது தெரியும்
0: full gospel preaches all things that blood of jesus means to us
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அதைதான் பூரண சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது
0: one man came to me and said are you full gospel
1: ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன பூரண சுவிசேஷமானார்
0: i said tell me what is full gospel
1: நான் கேட்ட பூரண சுவிசேஷம் என்ன சொல்லுங்க
0: so i can tell you whether i am full gospel or
1: நீங்க சொன்னாதான் நான் சொல்ல முடியும் நான் பூரண சுவிசேஷமா இல்லையா
0: so he listed many things about
1: பல காரியங்களை சொன்னார் பூரண சுவிசேஷம்
0: i said half i agree half i don't agree
1: நான் சொன்னேன் பாதி ஒத்துக்கிறேன் பாதி ஒத்துக்க மாட்டேன்
0: i am half gospel according to you
1: உங்கள பொறுத்தவரைக்கும் நான் பாதி சுவிசேஷம்
0: But I am really full gospel.
1: ஆனா நான் மெய்யாவே பூரண சுவிசேஷம்.
0: Full gospel is preaching the full benefits of the cross.
1: பூரண சுவிசேஷம் என்றால் என்ன? சிலுவையின் பூரண ஆசீர்வாதங்களை பிரசங்கிப்பது.
0: It is not all other things that we think about.
1: நாம நினைக்கிற மற்ற காரியங்கள் அது பத்தியது அல்ல.
0: No.
1: கிடையாது.
0: Pentecost is not a denomination.
1: பெந்தகோஸ்து என்பது ஒரு தனி சபை பிரிவு அல்ல.
0: It is an experience for everyone.
1: அது ஒவ்வொருவருக்கும் உண்டாகிற அனுபவம்.
0: It is a joy that fills the heart of every person, every believer.
1: ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்தில் நிறைகிற சந்தோஷமா இருக்கிறது.
0: Pentecost is not the exclusive domain of some special people elite people
1: பெந்தகோஸ்து என்பது சில விசேஷமான தனிப்பட்ட ஆட்களுக்கு உரியது மட்டுமல்ல
0: it is not about this and that
1: இதை பற்றி அதை பற்றியது மட்டுமல்ல
0: it is not about all the restrictions and the legalism and all that
1: இந்த சட்டதிட்டங்கள் வரம்பு முறைகளை வைத்திருக்கறாங்களே அதுவல்லது
0: it is about receiving the joy of the holy ghost
1: பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதே
0: being full of the joy of the holy ghost
1: பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பது
0: being full of the holy ghost
1: பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பது
0: and the holy ghost revealing to you and giving you a revelation of jesus christ who is your lord and savior
1: பரிசுத்தாவியானவரும் உங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டினால் உங்களை நிறைக்கிறது
0: so i am preaching the full gospel
1: ஆகவே நான் பூரண சுவிசேஷத்தை
0: பிரசங்கம் பண்ணுவேன் how much more can you preach
1: இன்னும் எவ்வளவு அதிகமாக பிரசங்கம் பண்ணுவது
0: i have preached to you about the blood so many weeks
1: இரத்தத்தை குறித்து பல வாரங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டேன்
0: the full thing
1: பூரணத்தை
0: i hope i have not left out anything
1: எதையும் நான் விட்டுவிடவில்லை என்று நான் நினைக்கிறேன்
0: are you enjoying the full thing
1: இந்த பூரணத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா
0: those who are not full gospel stay with the forgiveness of sin
1: பூரண சுவிசேஷம் இல்லாதவர்கள் வெறும் பாவம் மன்னிப்போடு நின்று விடுகிறார்கள்
0: those who are full gospel appropriate everything that the blood has done have enjoyed it and rejoice in it and they experience it
1: பூரண சுவிசேஷம் மக்களோ இரத்தம் செய்திருக்க அனைத்தையும் அறிந்து கொண்டு அவைகள் தங்களுக்கு என்று சொந்தம் பாராட்டி உரிமை பாராட்டி பெற்று அனுபவித்து அதிலே மகிழ்கிறார்கள்
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Are you full gospel in that way?
1: அந்த விதத்தில் நீங்கள் பூரண சுவிசேஷரா?
0: One man said to me, you don't look like full gospel.
1: ஒருத்தர் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படி தெரியலன்னு.
0: Full gospel is not something that you look at and find out.
1: பூரண சுவிசேஷத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்க.
0: Wrong.
1: அது தவறு.
0: That is half gospel.
1: அதுதான் பாதி சுவிசேஷம்.
0: The one who is trying to look and find out is a half gospel.
1: பார்த்து கண்டுபிடிக்க நினைக்கிறானே அவர் பாதி சுவிசேஷத்தை சேர்ந்தவர்.
0: Full gospel is something that you search inside the heart and find out
1: purana suvisheshan badha ullathile theedi kandupidikka vendum
0: it is the spiritual condition of the person
1: adha and manidhanudaiya aavikuriya nilamaiya irukkirathu
0: how much of all what god has done does that person know and enjoy
1: தேவன் செய்திருக்க காரியங்களை எந்த அளவுக்கு அந்த மனிதன் அறிந்து அனுபவிக்கிறார் அதுதான்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on now.
1: சரி, தொடர்ந்து நாம் செல்வோம்.
0: What we need to understand what the drinking of the blood of Jesus really means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: Drinking indicates the deep and true appreciation in our spirit by faith of all we understand concerning the power of the blood.
1: பானம் பண்ணுவது என்று சொன்னால்
0: drinking means the deep and true appreciation of all that the blood means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை ஆழமாய் நாம் அறிந்து அதில் மேன்மைப்பாராட்டி அதை பாராட்டுவது.
0: We have a revelation of it through the Holy Spirit.
1: பரிசுத்தாவியின் மூலமாக அது குறித்த ஒரு வெளிப்பாடு.
0: By faith we believe in all of those things.
1: விசுவாசத்திலே அவை எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம்.
0: We understand everything concerning the power of the blood.
1: இரத்தத்தின் வல்லமை குறித்த அனைத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம்.
0: In that way we are drinking the blood.
1: அந்த விதத்திலே நாம் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்.
0: Now as I speak,
1: இப்போ நான் பேசும்போது,
0: as any or as any speaker speaks,
1: அல்லது ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து இங்க பேசுகிறார்,
0: you really drink in everything that he is saying,
1: right? நீங்கவே அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Why do we say you are drinking in?
1: ஏன் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறோம்?
0: I say you are drinking in because you like what he is saying.
1: அவர் சொல்லுகிறது உங்களுக்கு பிடிக்கிறது, ஆகவே தான் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறேன்.
0: You are drawing it in.
1: நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are taking it in.
1: அவைகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are drinking the words of the speaker as you listen to him express these great truths.
1: அந்த பிரசங்கி அந்த மாபெரும் சத்தியங்களை விளக்கி சொல்லும்போது எல்லாவற்றையும் அப்படியே பானம் பண்ணுகிறீர்கள்.
0: You feel refreshed by it.
1: அதை கொண்டு ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள்
0: பெறுகிறீர்கள். You feel quickened by it.
1: அதை கொண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள்.
0: You are in a very way drinking it.
1: பாருங்க, அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Right now many of you are drinking in.
1: இப்போதே அநேக பானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்.
0: Drinking in this truth about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்த இந்த சத்தியத்தை பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Now drinking the blood of Jesus is the same. You see, when your heart is filled with a sense of the preciousness of the blood of Jesus,
1: பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற சத்தியத்தினால உங்கள் இதயம் நிரம்பி வழியும் போது,
0: when you contemplate it with great joy and thrill,
1: மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு அவைகளே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது,
0: and with wholehearted faith take it for yourself,
1: முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு உங்களுக்கென்றதை நீங்கள் சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும் போது,
0: that means you are drinking in the blood.
1: அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Let me say it again.
1: மீண்டும் அதை நான் சொல்லட்டும்.
0: When anyone is filled with a sense of the preciousness of the blood,
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு ஒருவரை நினைக்கும் போது,
0: have you got that sense?
1: அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு?
0: Have you got the sense of the preciousness of the blood?
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: And that sense leads you to a contemplation with great joy.
1: அந்த உணர்வு மிகுந்த சந்தோஷத்தோடு அதையே நீங்கள் சிந்திக்க வைக்கும் போது,
0: it makes you think more deeply about it.
1: அதை குறித்து இன்னும் ஆழமாய் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: It makes you want to know more about it.
1: இன்னும் அதிகமாக அதை பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
0: And with a wholehearted faith you receive everything that comes to you by revelation.
1: பிறகு முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு வெளிப்பாடாக என்னவெல்லாம் வருகிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
0: That means,
1: அப்படியென்றால்,
0: that person is drinking of the blood of Jesus.
1: அந்த மனிதர் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம்.
0: He is drinking of the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார்.
0: I tell you, everyone must drink of the blood of Jesus, these great truths, to be strengthened in their spiritual life.
1: ஒவ்வொருவரும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தப்பட இந்த மாபெரும் சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும்.
0: This is what Jesus was talking about and those people were so upset.
1: இயேசுவானவர் இதைதான் பேசினார். அதை கண்டு கேட்டு தான் மக்கள் கோபப்பட்டார்.
0: Jesus said to the disciples, you want to go also?
1: இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய் விட மனதா இருக்கீர்களோ என்று.
0: They said, no, you have the eternal lives, where shall we go, Lord?
1: சொன்னார், ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு.
0: Then later on he cleared up the misunderstanding.
1: பிற்பாடு தான் அவருடைய தவறான எண்ணத்தை அவர் சரிபடுத்தினார்.
0: See, they thought he meant literally to eat his flesh and drink his blood.
1: அவர்கள் என்ன யோசித்தார்கள்? எழுத்தின்படியே அவருடைய சதை அவருடைய அர்த்தத்தை நம்ம பானம் பண்ணணும்னு
0: யோசித்தாங்க. He said the flesh profits nothing.
1: அவர் சொன்னார், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று.
0: That same context.
1: இதே பின்னணியில் அவர்
0: சொல்றார். The same chapter.
1: அதே அதிகாரம்.
0: He explains it to the disciples.
1: அவர் சீஷர்களுக்கு விளக்கி சொல்றாரு பாருங்க.
0: He says flesh profits nothing.
1: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
0: He means to say that literally if you just literally eat the flesh,
1: என்ன
0: சொல்ல லிட்டரலி டேக் அப் இட் அண்ட் ஈட் இட்ஸ் நாட் கோயிங் டு டு எனிதிங்.
1: என்ன சொல்றாங்க? எழுத்தின்படியே இந்த சதையை பீத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
0: If you can literally eat it, nothing is going to happen.
1: எழுத்தின்படியே இந்த சதையை நீங்கள் சாப்பிட்டாலும் எதுவும் நடக்காது.
0: And literally if you drink the blood, is nothing is going to happen.
1: எழுத்தின்படியே இரத்தத்தை குடிச்சாலும் ஒண்ணாக போறது இல்லை.
0: Flesh profit is nothing.
1: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
0: But spirit is life, he said.
1: ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னார்.
0: He said, understand what I'm saying.
1: பார், நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்.
0: He said, I'm not talking about drinking my flesh literally and eat eating my flesh literally and drinking my blood.
1: எழுத்தின்படி என் சதையை மாம்சத்தை புசிக்கணும் இரத்தத்தை பானம் பண்ணணும் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே
0: இல்லை. That will profit you nothing.
1: அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு.
0: But to understand the spiritual significance of it.
1: ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: To believe in what my broken body is for and what my shed blood is for.
1: என்னுடைய உடைக்கப்பட்ட இந்த சரீரம் சிந்தப்பட்ட இந்த இரத்தம் எதற்காக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால்.
0: And when you receive it and appropriate it.
1: அதை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு சொந்த பாராட்டும் போது.
0: That is spirit.
1: அதுதான் ஆவியாக இருக்கிறது.
0: The spirit of God reveals it to you as you receive it.
1: தேவ ஆவியானவர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: And the receiving of it by the Holy Spirit is life.
1: பரிசுத்தாவின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Receiving this truth is life, my friend.
1: இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Oh, that is why I love the truth.
1: ஆகவே தான் பாருங்க சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: I knew none of these things when I first started out.
1: நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது.
0: I was so thrilled when I broke through into understanding some of these things.
1: இந்த காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சப்போ எனக்கு உள்ள அவ்வளவு பரவசம் சந்தோஷம்.
0: I would drink in great quantity.
1: பாருங்க அதிகமா நான் உள்ள பானம் பண்ண ஆரம்பித்தேன்.
0: I would simply go into it in great with great eagerness.
1: மிகுந்த ஆவலோடு வாஞ்சியோடு கூட அவைகளை பானம் பண்ண ஆரம்பித்தேன்.
0: I will try to get everything that I can to understand this more.
1: முடிந்த அளவுக்கு இவைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன்.
0: And my eyes was opened.
1: என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
0: And I began to see what God has done for me.
1: தேவன் எனக்காக என்ன செய்தாரோ அதை நான் காண ஆரம்பித்தேன்.
0: My heart loved contemplating on these things.
1: இந்த காரியங்களை சிந்திப்பதை என்னுடைய இருதயம் நேசித்தது.
0: With great joy I thought about these things.
1: மிகுந்த சந்தோஷத்தோடு இவைகளை குறித்து
0: With great joy I studied these things.
1: மிகுந்த மகிழ்ச்சியோடு இவைகளை வாசித்தேன்.
0: I rejoiced in my heart.
1: என்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம்.
0: I received it as mine.
1: என்னுடையதாக சொந்த பாராட்டினேன்.
0: And through it all it has strengthened me.
1: அதன் மூலமாக அவைகளை என்னை பலப்படுத்தியது நான் பலன் பெற்றுக் கொண்டேன்.
0: It is life.
1: அது ஜீவனா இருக்கு.
0: Flesh profits nothing but spirit is life.
1: மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது ஆவியோ ஜீவனா இருக்கிறது.
0: He said then the words that I speak unto you they are spirit and life.
1: பிறகு தான் சொன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
0: You see the words that I speak unto you are spirit and life.
1: பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
0: When you come and sit here and listen to the preaching of God's word.
1: நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வசனத்தின் பிரசங்கத்தை கேட்கும்போது
0: you are hearing the great truths concerning Christ.
1: நீங்கள் கிறிஸ்துவை குறித்த மாபெரும் சத்தியங்களை
0: You know what is being ministered to you?
1: உங்களுக்கு எது ஊழியம் செய்யப்படுகிறது தெரியுமா?
0: It is not an intellectual knowledge that is given to you.
1: ஏதோ உங்களுக்கு அறிவுபூர்வமான காரியம் போதிக்கப்படுகிறது இல்லை.
0: Many people approach preaching like this. It is just a gathering of information concerning this and that.
1: நிறைய பேர் பிரசங்கம் என்ன நினைக்கறாங்க? இதையும் அதையும் பற்றி நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கறாங்க.
0: Well, I'll mark it down. This is what this means and that's what
1: that சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன்.
0: Well, all of that is there
1: but adellam irukku
0: but the thing is the end is not intellectual knowledge
1: anaga mudivu paarkumbodhu adanal arivu peruguvadhu kedaiyadhu
0: through it all comes spiritual life
1: avigal moolamaga aavikuriya jeevan undagiradhu
0: that is why we preach
1: agave dhaan prasangikkirom
0: I believe in preaching because spirit is life
1: aaviye veerpikkirathu jeevana irukkirathu agave dhaan prasangathai naan nambugiren
0: and I believe that the words that we speak from the word of God is spirit and they are life
1: devudaiya vasanathilirundhu naam podikkira vaarthaigal aaviye jeevana irukkirathu naan viswasikkiren
0: people receive healing by the word of life
1: indha jeeva vaarthai moolamaga makkal sugathai pettukolugirargal
0: and they believe the truth They receive life
1: சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஜீவனை பெறுகிறார்கள்
0: I've heard so many testimonies of people that received great miracles in their life as the preaching was made and the life quickened them
1: பிரசங்கிக்கப்படும் போது அதன் மூலமாக ஜீவன் அவர்களுக்கு அருளப்பட்டது அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை குறித்து பலருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன்
0: miracles happening in their life
1: அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது
0: because spirit is life
1: ஏனென்றால் ஆவி உயிர்ப்பிக்கிறது
0: and the word is spirit and life
1: வசனம் தான் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது
0: praise god
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: the spirit life must be received
1: and avi in jeevanai na pettukollave
0: those people walked away because they said this is hard doctrine
1: and nakalla idu kadinamana upadesham endu ellam poitaanga
0: now finally our attitude towards drinking
1: இந்த பானம் பண்ணுவதை குறித்த நம்முடைய எண்ணம் மனப்பான்மை எப்படி இருக்கிறது
0: you see without thirst there will be no drinking
1: பாருங்க தாகம் இல்லாமல் நாம் பானம் பண்ண முடியாது
0: see there must be a longing and a thirsting in our hearts to know what god has done what this way of salvation is about
1: devan enna seidirukkar indha rakshippin vali endral enna ivigal arindhu kolla vendum endra oru aasai thaagam namakkulle irukka vendum
0: longing to be in full union with him and to know him and to know him more and more
1: avarodu kuda aikyama irukka vendum avarai ariya vendum adhigadhigamai avarai ariya vendum endra oru aaval namakkulle irukka vendum
0: why was paul a great man of great revelations
1: ana paul maabaram velippaadugalai petra oru manithana irundha
0: because his life's cry was this oh that I may know him
1: yenendral avade vaalkin kurigol idhaan paarenga naan avarai arindhu kolla vendum
0: the life that says there is something more
1: on
0: The life, the man says there is something more.
1: அந்த மனிதன் சொல்கிறார் இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும்.
0: What God has done is so much.
1: தேவன் செய்திருக்கிறது அவ்வளவு அதிகமாய் இருக்கிறது.
0: I am now saved.
1: நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
0: But I need to go on and know more.
1: என்னால இன்னும் அதிகமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: The problem with Christian people is that they are never told about this more that is there. There is no longing, there is no thirsting.
1: கிறிஸ்தவ மக்கள்கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னும் நிறைய இருக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே தான் அந்த தாகம் அந்த வாஞ்சை அவங்களுக்குள்ள இல்லை.
0: So what happens, they come and they get saved.
1: Those who are satisfied with what they've got will never thirst for this. இருக்கிறதே போதும் என்று திருப்தி அடைகிறவர்கள் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்குள்ளே இருக்காது.
0: Those who are satisfied with forgiveness of sins will never long and thirst for more.
1: பாவ மன்னிப்போடு திருப்தி ஆகிறவர்கள் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற தாகம் வாஞ்சை அவர்களுக்குள்ளே இருக்காது.
0: It is for those who know that there is something more. I need to know this. What has God done for me through his blood? They are the ones that are going to get it.
1: இன்னும் அதிகமாக இருக்கிறது இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் தேவன் என்ன செய்திருக்கிறார் நான் அதை அறிய வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறாலே அவர்கள் தான் அதிகம் பெற்றுக் கொள்வார்கள்.
0: The thirsting and hunger must be always be there.
1: அந்த பசியும் தாகமும் எப்போதும் இருக்க வேண்டும்.
0: See, without thirsting there will not be drink.
1: பாருங்க தாகம் இல்லாமல் நாம் பருக முடியாது.
0: Where are we in our spiritual life?
1: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எங்க இருக்கிறோம்?
0: You see, physically if you went to a doctor and told him that you are not hungry anymore and you are not thirsty anymore.
1: பாருங்க நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் சரீர பிரகாரமா பசி எடுக்கல தாகமே எடுக்கவில்லை என்று சொன்னா
0: he is not going to say bless God, you know, the price is going up every day, thank God you are not hungering and thirsting anymore.
1: கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு நல்ல வேளை உங்களுக்கு பசி எடுக்கல தாகம் எடுக்கல அப்படினு சொல்றது கிடையாது. அவர்
0: உங்களுக்காவது பசி எடுக்கல எனக்கு எவ்வளவு எடுக்கு தெரியுமா எவ்வளவு செலவாகுது அப்படியே சொல்லுவாரு. முதல்ல அட்மிட் பண்ணுவார். He will first admit you.
1: முதலாவது உங்களை அட்மிட் பண்ணிடுவார்.
0: Something seriously wrong.
1: ஏதோ பயங்கர கோளாறு இருக்கு உங்களுக்கு.
0: You are not hungry and thirsty. There's something, you're going to die, that means.
1: பசியும் தாகமும் எடுக்கல நீங்க சாக போறீங்கன்னு அர்த்தம்.
0: You are sick person.
1: நீங்க வியாதிப்பட்டவர் என்ற அர்த்தம்.
0: Nobody in the right mind will call that person healthy person.
1: புத்தியோடு இருக்கிற எந்த ஒரு ஆளும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆரோக்கியத்தோடு இருக்கான்னு சொல்லவே மாட்டார்.
0: That person is a physically sick person, that is why he is not hungry.
1: அந்த மனிதன் சரீர பிரகாரமா வியாதிப்பட்டிருக்க ஆகவே தான் பசியே இல்ல அவருக்கு.
0: A believer, when he is not spiritually hungry and thirsty,
1: ஒரு விசுவாசி ஆவிக்குரிய பிரகாரமாய் பசி தாகம் அவருக்குள்ளே இல்லை
0: என்றால், no longing in his heart,
1: அவருடைய இதயத்தில் ஒரு வாஞ்சை இல்லை என்றால்,
0: when there is no thirsting,
1: அவருக்குள்ளே தாகம் இல்லை என்றால்,
0: when there is no thirst for more,
1: இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்ற தாகம் இல்லை என்றால்,
0: when your heart does not long for more,
1: உங்கள் இதயம் அதிகம் வேண்டும் என்று தாகம் கொள்ளாவிட்டால்,
0: my dear friend, something seriously wrong with you.
1: நண்பரே, ஏதோ பயங்கர கோளாறு இருக்கிறது.
0: When you don't long for more of God,
1: தேவனை குறித்து இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்று வாஞ்சை இல்லை
0: என்றால், when you do not long to go deeper into the things of God,
1: தேவனை காரியங்களை இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாவிட்டால்,
0: when you do not desire to dig deep,
1: இன்னும் ஆழமாய் தோண்டி எடுக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டால்,
0: when you don't have a desire to find out what is there that you don't know,
1: நீ அறியாத காரியங்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லாவிட்டால்,
0: when you don't have the hunger and thirst for the word,
1: வசனத்தின் மீது உங்களுக்கு பசி தாகம் இல்லாவிட்டால்,
0: then how are you going to know the truths?
1: பிறகு சத்தியங்களை எப்படி அறிந்து கொள்ள
0: போறீங்க? then how are you going to enjoy all the benefits?
1: பிறகு எப்படி எல்லா லாபங்களையும் அனுபவிக்க போறீங்க?
0: if you don't know the truths about the various things that the blood has done,
1: ரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்களை குறித்து சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால்,
0: then how are you going to fully enjoy, appropriate and enjoy all that the blood of Jesus has done?
1: பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிற அனைத்து காரியங்களை எப்படி நீங்கள் சொந்தம் பாராட்டி அவைகளை அனுபவிக்க போகிறீர்கள்?
0: see, your spiritual life comes to a standstill.
1: பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து விடும்.
0: comes to a stagnation point.
1: அப்படியே ஸ்தம்பித்து அங்கே இருந்து விடும்.
0: and it is just settled down like that.
1: பிறகு அப்படியே இருந்துருவீங்க.
0: it's just like everything else, you know.
1: மற்ற எல்லாவற்றை போல இதுவாயிடும்.
0: your job is already like that for some of us, you know.
1: ஒருசிலருக்கு
0: வேலையே அப்படி வேலை அப்படி தான் இருக்குது. சாங் செய்யற வேலை அப்படி இருக்குது. just go every day, sit down, do the same thing and come home.
1: ஒவ்வொரு நாளும் போனமா உட்கார்ந்து அதே வேலை செஞ்சமா வீட்டுக்கு வந்தோமா?
0: there is no excitement.
1: அது ஒரு உற்சாகம்.
0: there is no vision.
1: அது ஒரு தரிசனம் இல்ல.
0: there is no looking forward to it.
1: அதை எதிர்நோக்கி காத்திருப்பது கிடையாது.
0: the only thing they look forward to is the retirement date.
1: எப்போ ஓய்வு பெறும் அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க.
0: i just must go on and finish this off and go on.
1: அப்படியே போயிடு, ஓய்வு பெற்றுட்டு அப்படியே போயிடு.
0: qualify for the pension and just go.
1: பென்ஷனுக்கு தகுதி பெறணும் அப்படியே இருந்து.
0: what am i here to achieve?
1: என்ன சாதிக்க நான் இங்க
0: இருக்கேன்? what should i do?
1: நான் என்ன செய்ய வேண்டும்?
0: what is there more that i should know?
1: நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: How could I do it even better?
1: எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம்?
0: That is that is not there in so many people's mind.
1: பல மக்களுடைய மனசுல அதெல்லாம் சுத்தமா கிடையாது.
0: See, spiritually also they become like that.
1: ஆவிக்குரிய பிரகாரம் இப்படியே மாறிடுறாங்க.
0: They get saved.
1: ரட்சிக்கப்படுறாங்க.
0: They get baptized.
1: ஞானம் எடுக்கிறாங்க.
0: Filled with the Holy Ghost.
1: பரிசுத்தாவியல
0: நிரப்பப்படுறாங்க. Nothing more they look for.
1: அதன் பிறகு அதிகமா எதை எதிர்பார்க்கிறது?
0: After that they reach a stagnation point.
1: அதன் பிறகு அப்படியே ஸ்தம்பித்து விடுறார் பாருங்க.
0: There is no hunger and thirst.
1: பசி தாகம் கிடையாதுங்க.
0: Therefore they come to a standstill.
1: ஆகவே தான் ஸ்தம்பித்து தேக்க நிலை உண்டாகி
0: விடுகிறது. Spiritual life is not exciting.
1: ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகமா இல்லை.
0: It is not a journey that they are going on. It is something that they have come to a halt and they are staying.
1: இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணம் செய்யாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்று விடுகிறார்கள்.
0: See, God called Abraham out of his father's land, told him to come out and go to the land that he will show him.
1: பாருங்கள், தேவன் ஆபிரகாம் நோக்கி உன் பிதாக்களின் தேசத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார்.
0: Did you know what Abraham did?
1: ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா?
0: He came so far and then stopped.
1: ரொம்ப தூரம் வந்தான், பிறகு நின்றான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: கொஞ்ச தூரம் வந்து நின்னுட்டார். He stopped.
1: Minute.
0: Then he had to be pushed out of there.
1: அப்புறம் அங்க இருந்து அவன கழுத்து பிடிச்சு தள்ள வேண்டிய போச்சு.
0: To be brought out of there.
1: அங்க இருந்து வெளியே கொண்டு
0: வர. Many people do not continue this journey.
1: अनेक மக்கள் இந்த பிரயாணத்தை தொடராமல் இருக்கிறார்கள்.
0: They do not go on into an understanding of all that God has.
1: தேவன் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் புரிந்துகொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து செல்வதில்லை.
0: Therefore they don't have a chance of really entering into all of the blessings of God that God has reserved for them.
1: தேவன் அவர்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் போகிறது.
0: Paul is amazed about the things that God has.
1: தேவன் வைத்திருக்கிற காரியங்களை கண்டு பவுல் அதிசயப்படுகிறார்.
0: He says, I hath not seen, nor has ear heard, neither have minds understood the things that God has prepared for them that
1: love him. What is he saying?
0: He is amazed about the revelation of this whole salvation and all the blessings of God.
1: இந்த ரட்சிப்பை குறித்து, தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, அது குறித்த வெளிப்பாட்டை கண்டவர் வியப்படைந்து
0: நிற்கிறார். Eyes have not seen.
1: கண்கள் அதை காணவில்லை.
0: Ears have not heard.
1: காதுகள் அதை கேட்டதில்லை.
0: Minds have not understood.
1: இருதயங்களில் அவைகள் தோன்றவில்லை.
0: All the wonderful things that God has prepared for man.
1: தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள்.
0: But the spirit of God has revealed them to us.
1: ஆனால் தேவாவியானவன் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
0: Why have you got the spirit of God?
1: ஏன் உங்களுக்கு தேவாவியானவர் இருக்கிறார்?
0: Why?
1: ஏன்?
0: Many people are simply playing church, you see. Simply playing church. சபைன்றது ஆவிக்குரிய ஜீவம்ங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு. நிறைய பேருக்கு. They think it's just something that you go through and do a certain thing.
1: நான் நினைக்கிறேன் ஏதோ போணுமா சில காரியங்களை செஞ்சோமா அப்படி நினைக்கிறேன்.
0: It's just a routine that you go through.
1: ஏதோ வழக்கமா செய்யணும் அவ்வளவுதான்.
0: That's all.
1: அவ்வளவுதான்.
0: Yes, Sunday you do this, morning you do that, morning evening you do this.
1: ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தா இத பண்ணனும், சாயங்காலம் போனா அத பண்ணனும்.
0: You sing and you praise and you give some offering and you hear a preaching and you go home.
1: பாடணுமா, ஸ்தோத்திரம் பண்ணணுமா, காணிக்கை போட்டோமா, வீட்டுக்கு போணுமா?
0: That is not what spiritual life is.
1: ஆவிக்குரிய வாழ்க்கைனா அது கிடையாது பாருங்க.
0: Many people think of it like that.
1: அநேகர் அப்படி தான் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
0: His spiritual life is about these wonderful things that God has prepared.
1: ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதமான காரியங்களை பற்றியது.
0: Your heart and mind must long for it.
1: உங்களுடைய மனமும் இதயமும் அதை வாஞ்சிக்க வேண்டும்.
0: And the spirit of God is there not to play church games but to reveal these things.
1: தேவ ஆவியானவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்த தான் இருக்கிறார. தவிர சபையில நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை விளையாடுறதுக்காக அவர் அங்க இல்ல.
0: No.
1: கிடையாது.
0: The spirit of God is there to reveal the wonderful things.
1: தேவ ஆவியானவர் இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார்.
0: It's amazing to me what people do with the spirit of God.
1: பாருங்க, தேவ ஆவியை கொண்டு மக்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: No wonder the word tells us not to grieve the spirit.
1: பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கிற வசனம் சொல்கிறது, இதுல ஆச்சரியம் இல்ல.
0: Allow the Holy Spirit to do the job.
1: பரிசுத்த ஆவியானவர் வேலையை செய்ய இடம் கொடுங்க.
0: Don't grieve him.
1: அவரை துக்கப்படுத்தாதீங்க.
0: The Holy Spirit is there to reveal to you.
1: பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவே இருக்கிறார்.
0: He is there to lead you to all the blessings.
1: சகல ஆசீர்வாதங்களுக்கும் உள்ளவங்களை நடத்தும்படியாக இருக்கிறார்.
0: He is there to reveal Christ to you.
1: கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி இருக்கிறார்.
0: Reveal the word of God.
1: தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்த.
0: To reveal these wonderful things.
1: இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்த.
0: Open your eyes so that you may see these things.
1: நீங்கள் இந்த காரியங்களை காணும்படி உங்கள் கண்களை திறக்க.
0: That is why the Holy Spirit is there.
1: அதற்காகத்தான் ஆவியானவர் இருக்கிறார்.
0: For many Christian people, the Holy Spirit has no job.
1: அநேக கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவியனுக்கு வேலையே இல்லாம வச்சிருக்காங்க.
0: They have no time to listen to the Holy Spirit.
1: பரிசுத்தாவிக்கு செவி கொடுக்க நேரம்
0: இல்லை. They have no time to get into the things of God, into the truths of God's word.
1: தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வசனத்தின் சத்தியங்கள் இவைகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம் இல்லை.
0: They have no amazement about the wonderful things that eyes haven't seen and ears haven't heard and minds haven't understood.
1: கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, மனம் புரிந்துகொள்ளாத இந்த அற்புதமான காரியங்களுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது.
0: அதை குறித்த ஒரு ஆச்சரியமும் வியப்பும் அவர்களுக்குள்ளே இல்லை. They have no sense of that.
1: அதை குறித்த ஒரு வியப்பு கிடையாது அவங்களுக்கு.
0: The Holy Spirit is grieved.
1: ஆவியானவர் துக்கப்படுகிறார்.
0: He has come to do that.
1: அவர் அதை செய்ய தான் வந்திருக்கிறார்.
0: To lead you into a wonderful spiritual life.
1: அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள உங்களை கொண்டு
0: போவார். How he does it?
1: எப்படி அதை செய்கிறார்?
0: Is by leading you to the truth.
1: சத்தியத்திற்கு உங்களை நடத்துவது மூலம்.
0: The truth will make you free.
1: சத்தியம் தான் உங்களை விடுவிக்கும்.
0: That is the whole significance of what we are doing here.
1: பாரு இங்கே நாம் செய்கிறமே அவருடைய முக்கியத்துவமே அதுதான்.
0: Why do I have to preach so hard?
1: ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பிரசங்கிக்கணும்?
0: Why do I have to spend so much in doing this?
1: ஏன் இது செய்வதற்கு இவ்வளவு நான் பிரயாசப்பட வேண்டும்?
0: It is called a labor. The Bible says it's labor. Those who labor in the word.
1: திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் என்று வேதம் இதை கூறுகிறது.
0: Preachers are those who labor in the word.
1: பிரசங்கியர்கள் சொன்னா திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்கள்.
0: Some people say, oh, you're busy on Sundays, brother.
1: சிலர் கேக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியா இருப்பீங்களா பிரதர்?
0: Monday to Saturday you are free, aren't you?
1: திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க.
0: No. Monday to Saturday we have to work so that Sunday we can preach it.
1: ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணதுக்கு திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது.
0: We are not free.
1: ஃப்ரீயே கிடையாது.
0: In other jobs you can be free.
1: மற்ற வேலையில ஃப்ரீயா இருக்கலாம்.
0: In this job you are always at work.
1: ஆனா இந்த வேலையில எப்போதும் வேலை செஞ்சிட்டே.
0: These are things that are too glorious, too wonderful.
1: இந்த காரியங்கள் மிக மிக மேன்மையானது, மகிமையுள்ளது.
0: And we are not here to play.
1: விளையாட நாம் இங்க இல்லை.
0: Preachers ought not to consider 6.5 days holidays and half a day work.
1: பிரசங்கியர்கள் 6 நாள் ஹாலிடே 6 நாள் தான் வேலை அப்படி நினைக்க கூடாது.
0: No, they are not preachers at all.
1: அப்படி மட்டும் பிரசங்கியர்களே கிடையாது.
0: We labor.
1: நாங்கள் பிரயாசப்படுகிறோம்.
0: Night and day.
1: இரவும் பகலும்.
0: What do we labor about?
1: எதை குறித்து பிரயாசப்படுகிறோம்?
0: What is the labor?
1: எதிலே பிரயாசப்பட?
0: The labor is concerning these wonderful things that are to set people free when it is revealed to them.
1: மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும்போது மக்களை விடுவிக்கிறது இந்த அற்புதமான காரியங்கள் இவற்றிலே பிரயாசப்பட வேண்டும்.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: So there must be a thirst, my friend.
1: ஒரு தாகம் இருக்க வேண்டும் நண்பரே.
0: Is there a thirst in you?
1: உங்களுக்குள்ளே தாகம் இருக்கிறதா?
0: There is a thirst, then you will drink in everything about this blood of Jesus.
1: தாகம் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பருகுவீர்கள்.
0: All this truth.
1: எல்லா சத்தியங்களும்
0: will be heavenly drink for you.
1: எல்லாம்
0: that satisfies you.
1: உங்களை திருப்தியாக்குற பரலோக பானங்களாக இருக்கும்.
0: It is by the Holy Spirit that the thirsty soul will be made to drink and satisfy.
1: பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தவனமுள்ள ஆத்துமா திருப்தி அடைந்து அது பானம் பண்ணும்.
0: Amen.
1: Amen.
0: If you are thirsty, you'll be satisfied.
1: நீங்கள் திரு தாகமோடு இருந்தால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள்.
0: Amen.
1: Amen.
0: That is the only way to develop in spiritual life.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு அது மட்டும்தான்.
0: That is the only way for victory over Satan.
1: பிசாசின் மீது ஜெயம் எடுப்பதற்கு அது மட்டும்தான் வழி.
0: That is the only way for power in spiritual life.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வல்லமை பெறுவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: You see, this is the real way.
1: பாருங்க இதுதான் மெய்யான வழி.
0: To go through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக செல்வது.
0: Knowing the truth of God.
1: தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்வது.
0: Drinking and eating of that.
1: அதை புசித்து அதை பானம் பண்ணுவது.
0: Being nourished and filled and satisfied and strengthened and made fat with that.
1: அதை கொண்டு நீங்கள் உட்கொண்டு அதை புசித்து நீங்கள் போஷாக்கடைந்து அதனால கொழுப்படைவது.
0: Amen.
1: Amen.
0: That is what spiritual life is.
1: ஆவிக்குரிய ஜீவம் என்று சொன்னால் அதுதான்.
0: Then there will be power.
1: அதன் பிறகு வல்லம் இருக்கும்.
0: There will be faith.
1: விசுவாசம் இருக்கும்.
0: How will faith be there when you don't know what the blood has done?
1: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை அறியாவிட்டால் பிறகு எப்படி விசுவாசம் இருக்கும்?
0: If you just shout faith, faith, faith, you are not going to have faith.
1: சும்மா விசுவாசம் விசுவாசம் கூச்சல் போட்டா அது வந்துராது.
0: You see, you got to believe what the word says about the blood.
1: பாருங்க ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
0: வேண்டும். You got to believe what, you got to know what the word says about the name.
1: பிறகு அவருடைய நாமத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
0: வேண்டும். These vital truths ought to be known in order for faith to function.
1: விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் இந்த முக்கியமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: It is truth that matters.
1: சத்தியம் தான் முக்கியம்.
0: It is by truth we are set free.
1: சத்தியத்தினாலே தான் நாம் விடுவிக்க.
0: Shall we all stand together?
1: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Everybody standing together.
1: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Let us lift up our hands and give thanks to God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Oh, thank God for a wonderful truth.
1: ஓ, அற்புதமான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
0: All that we have now come to know about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொண்ட எல்லா காரியங்களுக்காக.
0: All that has been made available for us.
1: நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்படுகிற அனைத்து காரியங்களுக்கும்.
0: Thank God for the glorious truths.
1: மகிமையான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
0: Let your heart rejoice over it.
1: உங்கள் இதயம் அதனாலே களிகூரட்டும்.
0: Let there be real gladness and joy.
1: உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும்.
0: And let there be a real thirst for more.
1: இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற மெய்யான தாகம் உண்டாகட்டும்.
0: More, more, more.
1: இன்னும் அதிகமாய் வேண்டும், வேண்டும், வேண்டும்.
0: More of him.
1: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
0: To know him more.
1: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
0: Make that the goal of your life.
1: அதையே உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
0: Seek ye first the kingdom of God.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
0: You say you got problems.
1: நீங்க சொல்லலாம் எனக்கு பிரச்சனைகள் உண்டு.
0: I got sickness.
1: எனக்கு வியாதி இருக்குது.
0: I got financial problem.
1: எனக்கு பண பிரச்சனைகள் இருக்குது.
0: I got all kinds of problems.
1: எனக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்குது.
0: Go and seek the kingdom of God first.
1: செல்லுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
0: Go after Jesus first.
1: Yesuvin pinne mudhalavadhu sellunga.
0: Hold on to these truths first.
1: Indha sathiyangalai mudhalavadhu pattikollunga.
0: Get into the truth.
1: Sathiyathukulla pravesiyunga.
0: And all other things shall be added to you.
1: Piragu matra kaaryangal ellam ungalku kooda kodukapadum.
0: Your healing, your deliverance, everything is there.
1: Ungalude sugam, ungalude vidudhalai ellame irukkirathu.
0: He is the healer.
1: Avar dhaan sugam
0: alikkirathu. He is the deliverer.
1: Avar dhaan viduvikkiravar.
0: What he has done on the cross is what does it all.
1: Avar siluvaila enna seidharo adhu dhaan ivel ellam seigirathu.
0: Amen.
1: Amen.
0: So know him, my friend.
1: Aave nanbargale avar yerindhu
0: Oh, rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Praise him.
1: அவரை துதியுங்கள்.
0: Receive all of the blessings of the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: Drink it in.
1: அதை பானம் பண்ணுங்கள்.
0: May your soul be satisfied.
1: உங்கள் ஆத்துமா திருப்தியாகட்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's praise him now.
1: ஓ நாம் கர்த்தரை ஸ்தோத்திரி.
0: Praise him.

0: யோவான் எழுதின சுவிசேஷம் 5:35 யோவான் 5:35
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து கண்டித்து பார்த்துட்டு இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மார் பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஏன்னா அவன் சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும், அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும், அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளைய பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்போம், ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் மனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கே ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ மனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். மனாந்திரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் இல்லை. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். ஊடே ஊடே நம்ம அது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ, ஆறுதல் தேவை. ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? பிரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்ம லேஸ்பட்ட ஆளில் பிரசங்க கேட்போம், ஆனால் உள்ளே விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும், யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அல்லாவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலாம், அவன் தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளங்கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏறோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏறோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏறோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தரும், ஏதாவது கொஞ்சம் பணத்தை தாருன்னு கேட்கலை. சொன்னான் ஏரோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறப்பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்கள். அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரன் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டு டெஸ்ட் பண்ணான் வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளமை இருக்குன்ட்டு. ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலி குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டு அறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பாரு, அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக, இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். தண்ணீரின் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்தானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் 3 சாட்சி நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த 2 மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை, மூழ்கணும், தண்ணிக்குள்ளே மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க, அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்தானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க. பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம், அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர்த்தெழுதலின் அனுபவம். அதை போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ள வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த 2 மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினி ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சியை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்குன்னா, ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீனெல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள். அல்ல, நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள், கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு வியாதியும் இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை, மொத்தமாக போட போகிறாரு, வேற ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ள மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது நினைக்காத. விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்லேலுயா, நல்ல அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க. உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சு, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பற்றி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனலாகட்டும், சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏசாயா 60:1-5 இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம். 1 வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி நீ பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது, எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்கிறார். எழும்பு, நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினிலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்னால் உன் தலையை எடுத்துருவேன், பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன், ஆண்டவரே வைராக்கியமாக இருந்தப்பா என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூற செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார். அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலிய முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2 வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உண்மையில் கர்த்தர்
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் ஓம் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உன் மேலே காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பயத்தி நல்ல கத்துறது. ஆனாலும் கத்தர் உன் மேலே ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேலே மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேலே வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பயத்தி வெளிச்சம் மகிமை என் மேலே இருக்குது. ஆமேன். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் ஒரு உற்சாகம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும். அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லணும். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இல்லை, ஊழியக்காரர்கள்னால் மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கல 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு குட்டியை அனுப்பி வச்சிட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை ஆண்டு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரனா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா இந்த எல்லா ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்துற தோத்திரமா விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இன்னத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் முந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கை வைத்து பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமே. ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 Samuel 4:21. 1 Samuel 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், இந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுனா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. 1 Samuel 8:11 வாசிங்க.
1: மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்க மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான், ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான், மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
0: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்,
0: அவருடைய மகிமை. இந்த மகிமை எப்படி வருது, இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு, அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதா இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சத்தியத்தை விட்டுட்டான், சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும், சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை, இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு, அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது, அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை, சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா, சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, கிருபையை கேள், ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேள், அப்படி சத்தம் போடணும்னு வரும், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா, அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா, கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும், கிருபை சத்தியம் மகிமை. சபையில் எபேசியர் 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற, மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இந்த புகையை பின்னாலேருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்ற காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டு அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா, இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது, மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்த கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமையும் வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். அதனால் கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு ஒரு ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை பேத்தி ஆண்டவர் என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை பேத்தி அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது. மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல, துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் என்னத்தை பூசிக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை என்னத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது. ஆண்டவர் எழுப்பு அனுப்புறாருல இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை பேத்தி ஆண்டவரே நல்லா எங்கள் எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவிச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. அதுக்காக நீங்கள் வெள்ளைச்சேலை கட்டிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்றைக்கி நல்லா இருக்கிறது நல்லா, அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல வருவான், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போட்டுட்டு வருவான். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதுதான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவரே உனக்கு நித்திய மகிமையாய் இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவும் உன் மேல பிரியம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6 அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்துல ஒரு சபை இருந்தா அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து வெறும் லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பா. உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிற இருக்கணும். அதனால தான் இரவும் பகலும் சபையில் ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவர், மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:16 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ, யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேரும் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி, அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பாணியை கொடுத்தார். அந்த வெறும் பாணியை ஒட்டைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர். பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்லா அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு போயிடு. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அல்ல, ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ளே வச்சு ஜோமன்னா இருப்பாருங்க. 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரே, எல்லார் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமாக உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கர்த்தாவே, மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம், அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பூச்சி கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும். உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத. அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில். அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. சரியான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7, ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல, இரவும்
0: அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்துல நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபமிடுவோம். எல்லோரும் ஜெபமிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானும். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானும். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே, மெதுவெதுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கைவேத்தி காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கைவேத்தி காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும். புதுசாக வந்தவங்க கைவேத்தி காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும் என் இருதயத்துக்குள்ளே. ஆண்டவர் வரணும். கை வைத்தனை நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. சீக்கிரமாக எழுந்துருங்க. கரம் வைத்த எழுந்துருங்க. பயப்படாதீங்க. எழுந்துருங்க. அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க. உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு. பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம். இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் காணிக்கைகளை ஆசீர்வதியும், உடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

அந்த கூவை நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லோட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோடனே எனக்கு மனசு வரல, 30,000 ரூபா கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான். வந்தோடனே தைரியமாக சொல்லி இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன். அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்னைக்கு எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரைஸ் தி லார்ட்,
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வெகு தொலைவு இந்த சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறது வரவேற்றுக்
1: கொள்கிறேன்.
0: தொடர்ந்து நம்முடைய சாட்சியை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் உங்களை தொடர்பு கொள்வார்கள், ஜெபிப்பதற்காக ஊழியங்களை தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இந்த உலகம் முழுசும் உங்களுடைய சாட்சி என்ன செய்ய போகிறது, பரம்ப போகிறது, சரியா? முதலாவது உங்கள் பிறப்பு, உங்களுடைய அதாவது பிறந்த டைமில் உள்ள சூழ்நிலைகள், இதை குறித்து கூட பிறந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை லைட்டாக சொல்லுங்க, அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவாதி தேவன் என்னை ரட்சித்தார், என்னை ஆளுகை செய்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேசும்படியாய் எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். காட் பிளஸ் யூ.
0: முதலாவது உங்கள் பெயர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள்.
1: என் பெயர் வந்து முதல்ல சுரேஷ் பாபு, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டனி சுரேஷ்.
0: உங்கள் குடும்பம்?
1: என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வெங்கடேஷ், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய தகப்பனார் என்னையும் என் தாயாரையும் என் சகோதரியும் அனாதையாக விட்டுவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறு பிரயாயத்திலே தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் என் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார், நல்ல கை நிறைய சம்பளம், நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய தாயார் சரியாக நடக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னையும் என் சகோதரியும் என் தாயாரையும் அனாதையாக நடுத்தரிலே அவர் விட்டுவிட்டார்.
0: அந்த டைமில் உங்களுக்கு படிக்க முடிந்ததா? அந்த உதவிகள் எப்படி உண்டாயிற்று? உங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறிற்று?
1: அது எப்படி என்று சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய தாத்தா வீடு வந்து, அவர் பேர் கொண்டா கோவிந்தசாமி நாயுடு. அவர் அந்த மயிலாப்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் என்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மில்க் மர்ச்சன்ட், அதாவது பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாடுகள்லாம் இருக்குது. காலையில் நான், எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாடெல்லாம் நான் அதிகாலையில் எழும்பி அந்த 45-50 மாடுகளை நான் வாஷ் பண்ணும் அதை கழுவ வேண்டும். அங்கே இருக்கிற அந்த சாணியை அள்ளி அந்த சாணியை தட்டி அவங்க இந்த வேலையெல்லாம் செய்தால் தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க.
0: உங்கள் சொந்த இடம் சென்னை தான்?
1: சென்னை தான்.
0: சென்னையில் எந்த இடம்?
1: பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் சீட் நம்பர் 40, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே.
0: இளமை பருவத்தில் உங்கள் சொந்த வீடங்க இருந்ததா? இப்படி
1: ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய, அவர் பல கோடிகளுக்கு அதிபதினு சொல்லலாம். பல வீடுகள் மயிலாப்பூரில், நிறைய வீடு இருக்குது. அங்கே மயிலாப்பூரில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் போயிட்டு கொண்டா கோவிந்தசாமி நாயுடு வீடு எதுன்னா எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கும் மொத்தம் 9 பிள்ளைங்க. அதில் 6வது மகளாக தான் என்னுடைய தாயார், அவங்க பேர் சரஸ்வதி. தகப்பனார் எங்களை கைவிட்டதுனால எங்கள் தாத்தாவுடைய வீட்டில் தான் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
0: அவங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தாங்க.
1: கவனிச்சுட்டாங்கன்னா இந்த வேலை செய்தால் தான், அதாவது ஒரு நாய்க்கு கூட நல்ல ஒரு ஸ்டீல் தட்டில் சாப்பாடு போடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. ஒரு தாத்தா அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு இதுவாக பேரன்ற ஒரு அன்பு கிடையாது. ஒரு தகப்பனுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு தாத்தாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. அன்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கையில், என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்.
0: படிப்பு,
1: படிப்புன்னும் போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என் ஸ்கூல் அந்த எக்ஸாம் அந்த ஃபீஸ்லாம் கட்டணுன்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பால் ஒவ்வொரு வீட்டில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த பால் வாங்குறவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிறைய அந்த பிராமின் ஃபேமிலி அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அவங்க செய்த உதவிகள்லாம், அவங்க அந்த நாட்களில் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி புது துணிகளை அவங்க வாங்கி தருவாங்க. காலுக்கு செருப்பு இருக்காது, கிழிஞ்ச டவுசரோடு எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி கிழிஞ்ச டவுசரில் நாலு பேப்பரை மடித்து என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விதங்களில் நான் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? இது எந்த இப்போ இந்த இந்த டைம் வந்து எந்த வயசு?
1: அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது ஒரு 12 or 13 அந்த ஏஜ் வந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் இருக்கிற பகுதி வந்து மயிலாப்பூர் அப்படின்னா, மயிலையே கைலை, கைலையே மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த அந்த கோவிலுக்கு, அந்த கபாலீஸ்வரர் கோவில்னுவாங்க, அந்த கோவிலுக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் நான் என்ன பண்ணுவேன், 108 மந்திரம், 108 மந்திரம், கந்தசஷ்டி கவசம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நான் அங்கே தான் போய் நான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற பகுதி மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு விக்கிரக தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க, அதை சார்ந்து தான் அந்த பகுதி இருக்கும். வாரத்தில் 7 நாளைக்கு 7 கோவிலுக்கு நான் போவேன், தொடர்ந்து போவேன். அதாவது என்னை வந்து எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோவில் மாடு அப்படின்வாங்க. கோவிலையே சுற்றி சுற்றி வருவேன். வேலை முடிஞ்சது, படிப்பு இல்லை, ஈவினிங் நேரத்தில் ஃப்ரீயானா அங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னா அந்த கோவிலில் தான் இருப்பேன். அந்த பூஜை புனஸ்கார காரியம், அம்மனுக்கு அபிஷேகம், அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த பூஜை புனஸ்கார காரியங்கள், அந்த பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், என்னென்ன சொல்கிறான் அதெல்லாம் நான் போய் செய்யறதுக்கு அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் செய்வேன்.
0: தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்தது?
1: ஆமாம்.
0: சரி, அப்போ உண்மையான தெய்வம் எது, இந்த தெய்வத்தை எப்படி எல்லாம் பூஜை செய்கிறானால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததா?
1: என்னுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யான தெய்வம் இந்த பூமியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சத்திய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது பக்தி இருக்குது, மெய்யான தெய்வம் எங்கே அப்படின்னு சொல்லி அரியன் சுதன ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மெய் தெய்வத்தை தேடி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் நிறைய புண்ணிய நதிகளில், காசி ராமேஸ்வரம் புண்ணிய நதிகளெல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையில் கடுகளவு சமாதானன்றது கிடையவே கிடையாது. நல்ல வார்த்தைனா என்ன, நல்ல ஆகாரம்னா என்ன, நல்ல துணிமணி, என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் நல்ல ஆகாரத்தை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. என் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவருடைய தாயார் தகப்பனார கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் உள்ளத்தில் எவ்வளோ வாட்டி நான் அழுதுருக்குறேன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அவங்களும் நடக்க முடியாது. நான் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாணி எல்லாம் தட்டுறதுனால என் பாடியெல்லாம் பயங்கரமான அந்த சாணி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்கூலில் கூட என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டே, நீ பக்கத்தில் வந்தாலே ஒரே நாற்று அடிக்குது போடா அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் படிக்கணும், படித்து முன்னேறி யார் எதிர்க்க நம்ம அவமானப்பட்டு தலை குனிகிறோமோ அவங்க முன்பாக நம்ம தாயாரை நல்லா வச்சு காப்பாற்றணும், வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தீராத ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது.
0: இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பக்தியாக வழிபட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்திருக்கிறதா அல்லது நன்மைகள் வரவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்ததா?
1: நன்மைன்னு பார்த்தா கடுகளவு எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிச்சு நான் தான் போய் அந்த அர்ச்சனை தட்டு வாங்குறது, தேங்காய் வாங்குறது, அந்த ஐயரு கூட அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்களுக்கு போய் தட்டில் காசை போட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய வாட்டி வீட்டில் எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, கோவிலில் போனால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கே வந்து இந்த செதற தேங்காய்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் பொறுக்கி சாப்பிட்ருக்குறேன். எவ்வளோ வாட்டி பசியிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். பசினா என்னன்னு எனக்கு தெரியும், அந்த வேதனைனா என்னன்னு தெரியும். என் உள்ளத்தில் கடவுள் கடவுள்னு அவ்வளோ வெறித்தனமாக ஓடினேன், ஆனால் என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு கோவிலை மூடிட்டு எல்லாம் போயிடுவான், நான் என்ன பண்ணுவேன், செவரு ஏறி குறித்து கோவிலுக்குள்ளே போய் உக்காந்து கடவுள் அந்த இதுக்கு முன்னாடி உக்காந்து எவ்வளோ நாட்கள் தனிமை இல்லை. ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா யாருனா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை நான் தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். ஒன்று கூட என்னை ஆறுதல் படுத்தும்படி என் கண்ணீரை தொடக்கவே இல்லை.
0: சரி, அப்போ இவ்வளோ நான் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரல. அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததா அல்ல தெய்வம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி ஏதாவது வந்ததா?
1: வெறுப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், என் நண்பன் மனோகன் சொல்லி, நான் காலேஜ் போயிட்டேன், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் NCVT 2 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த மொத்த சேவிங் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது. அதை கொண்டு போய் அந்த காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படியாவது இந்த 2 வருஷத்தை நான் முடிக்கணும், அப்ராட் போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோட அதை நல்லா படிக்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன். அதில் நல்லா இது பண்ண அப்போது அதில் படிக்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. எனக்கு எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்போது எனக்கும் ஒரு நண்பனுக்கும் சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டை எடுத்தோடனே வாயில் குத்திட்டேன். வாயில் குத்துனேன்னா வாயிலேருந்து பல பலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்போ கூட ஒரு நண்பர் மனோகர்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, கோபமாக இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு பேசுவான். எனக்கு என்னன்னு தெரியலடா, கோயில் கோயிலாக போகிறேன், எவ்வளோ தெய்வங்களை வணங்குறேன், 108 மந்திரம், 108 மந்திரம் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இவ்வளோ செய்தும் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லைடா அப்படின்னும்போது, நீ வந்து இந்த பாதையில் போகாத, உனக்கு நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷனில் வரியா, கண்டிப்பாக வரேன், நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி, காலையில் வீட்டுக்கு வர சொல்கிறான்ட்டு இருக்கிறதுல என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, அதை தான் எந்த கல்யாணம்னாலும் அதை தான் நான் போட்டுட்டு போவேன், வேறு எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையில் சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். போய் கதவை தட்டினோன்னா அவன் பார்த்தோன்னே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறேன், என்னடா அப்படின்னு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, சவுப்பு ஷர்ட்டு சவுப்பு வேஸ்ட் என்கிட்ட இருக்குது, நீ இதை போட்டுக்கிறியா, சரி நாய் வேஷம் போட்டால் குழச்சி தானே ஆகணும், சரி ஓகே ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறானேன்ட்டு போட்டுக்கிட்டேன். இது எதுக்குடா போடுற, இல்லை கம்முனுரு அப்படின்ட்டு நெத்தியில் பட்டை போட்டான், கழுத்தில் ஒரு பெரிய உத்ராட்ச மாலை, இதெல்லாம் போட்டு என்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சாமியார் சேரில் உட்காந்துருக்கார், செங்கல்பட்டு தாண்டி எல்லாருக்கும் தெரியும், செவ்வாடன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியும், செங்கல்பட்டு தாண்டி அந்த கோவிலுக்கு அந்த சாமியார் உட்காந்துருந்தார். இவர் தான் உலகத்தை காக்க வந்த பரம்பொருள், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு. அந்த வாலிப நாட்களில் எது சொன்னாலும் நம்ம உடனே அதை ஒபே பண்ணுவோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இது காசியில் போய் இறங்கி நீ குளித்தா உனக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். 1000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் உன் பாவம்லாம் போயிடும்னா உடனே நம்ம அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அதை செய்துடுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் கிடையாது. அப்போது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நேராக சாஸ்தாங்கமாக ஒரு காலில் விழுந்தேன். எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் வேதம் சொல்லுது அழகாக, 135வது சங்கீதம் 15வது வசனம், அந்நியானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆகார் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதே போல் அவைகள் செவிகள் இருந்தும் அவை என்ன பண்ணாது, கேட்காது, கை கால்கள் இருந்து அவைகள் நடவாது. 135வது சங்கீதம் 15வது வசனத்தில் தெளிவாக எழுது. ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் வணங்கி ஒரு டைம் வரும்போது இது மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மனுஷன் மேலே என் நம்பிக்கை மாற ஆரம்பித்தது. அப்போ அந்த மனுஷனை எப்படி பூஜிக்க வேண்டும், அங்கே என்ன சொல்லப்படுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே அந்த அக்கினி குண்டகங்கள்லாம் வளர்த்து அங்கே யாகங்கள்லாம் வளர்ப்பாங்க, அந்த யாகங்களை மழைக்கு வேண்டுதல் பண்ணி யாகங்களை வளர்க்குறது. அந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா நம்ம கையினாலேயே அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு நம்ம கையினால் அபிஷேகங்களை செய்யலாம். மற்ற எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் தான் உள்ளே போக முடியும், அந்த கருவறைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு அவங்க தான் போக முடியும். நார்மல் பீப்புள், நான் இந்துவாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக எல்லாத்தையும் எல்லா மந்திரங்களையும் நான் கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அது உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் அந்த கருவறைக்குள்ளே எல்லா விதமான மக்கள் போகலாம், எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அந்த தெய்வத்தை போய் கையினால் அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பா, இவ்வளோ நாள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட போய் நம்ம கையில் இதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நான் அதிகமாகி ஒரு 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வார வழிபாடு மன்றத்தில் நான் துணை செயலாளராக நான் பணிபுரிந்திருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன். அநேக என்னோடு கூட படித்த அநேக வாலிப பிள்ளைகளெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு நான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்.
0: ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை,
1: எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நேராக போய் அந்த சாமியார்கிட்டயே போய் கேட்டேன்,
0: சாமியார்னு சொல்றது உண்மையான உயிருள்ள மனுஷனா அல்லது சிலையா,
1: உயிருள்ள ஒரு மனுஷன், நம்மளை போல மனுஷன்தான், அவரும் ஆசாபாசம் உள்ள ஒரு மனுஷன்தான், எல்லாரும் அவரை தெய்வம் தெய்வம் சொல்லுவாங்க, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மான்னு அவரை சொல்லுவாங்க. அவரை அதிகமாக நான் பூஜித்த நாட்கள் உண்டு. அப்போது ஒரு நாள் நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன், அப்போது அவர்கிட்ட பேசணுன்னா கூட பெர்மிஷன் வாங்கணும், அதுவும் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் பெர்மிஷன் தருவாங்களே தவிர என்னை போல் சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட யாரும் அவ்வளோ லேஸில் கிட்ட போயிட முடியாது. அது மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணால் உன் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாத பூஜை பண்ணால் பாவம் போயிடும், என் வீட்டில் என்னுடைய தாத்தா என்னை எப்படி வளர்த்தாருனா இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததே சாபம், இவனால் தான் என் மக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபித்ததை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் போது அந்த கோவிலில் ஒரு அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க, பாத பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வளோ. அப்போ பாத பூஜைன்னு சொல்லும்போது 30,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த டைமில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் டீ வாங்கி சாப்பிட கூட எனக்கு வசதி கிடையாது. அப்போது 30,000 ரூபாய் எங்கே நான் போகிறதுன்னும் போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், ஒரு 1,000 ரூபாய் தரேன், கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கலெக்ஷன் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னால், 30,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு தான் இவன் கேட்குறான், தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி என் கூட படிக்கிற நண்பர்கள் என்ன பண்ண, நீங்கள் எல்லாருமே என் கூட வாங்க அந்த கோவிலில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே WMA படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு ஸ்ரீதர் சொல்லி எல்லோரும் என் கூட வராங்க. எல்லோரும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு பட்டெல்லாம் அடித்து பண்டார பசங்க மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பில் மினரல் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் காலை கழுவுறாங்க, நானும் அவர் காலை கழுவுறேன். நான் சொல்கிறேன், ஆறுமுகம் நீ 500 ரூபாய் கொடுத்தல, நீ வந்து கழுவுடா. அப்பா கூட இருக்கிற பிஏ சொல்கிற, இல்லை ஒருத்தர் பே பண்ணால் ஒருத்தர் தான், இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பேர் பே பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் தான் கழுவோம். அதை கழுவி அந்த தண்ணி பார்த்து

0: நான் 30,000 கொடுத்து கழுவி இருக்கிறேன், இந்த தண்ணியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சொம்பில் ஊற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். என்னடா கோயில் பின்னாடி எல்லாம் வாங்க, டேய் ஸ்ரீதர் நீ 1,000 ரூபீஸ் கொடுத்தல நீ வாடா அப்படின்னு. எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான். ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம், என் வாயில் கொஞ்சம், அப்படி நாரி போன என் வாயை தான் இன்றைக்கி ஏசப்பாவை துதிக்கிற நாவா என் நாவை ஆண்டவர் மாற்றிருக்கிறார்.
1: அந்த தண்ணி வந்து அவருடைய கால கழுவுன
0: அந்த தண்ணி
1: எல்லாரும் குடிக்க வச்சிங்க,
0: எல்லாரும் குடிக்க வச்சு. அது மட்டும் இல்லாம அவர் சாப்பிட்ட எச்சை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு இன்னைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கும் அதை மக்கள் அறியாமையில அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ என் வாழ்க்கையில அதை சாப்பிட்ட இலை கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையில வச்சிருக்கிறாரு. 50 ரூபா அதை கொடுத்து தான் அந்த 50 ரூபா. இதை நான் எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும் போது கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்காக தான் நான் இந்த காரியத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான்.
1: சரி, அப்புறமா எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி உணர்ந்தீங்க, எப்படி வாய்ப்பு கிடைத்தது?
0: எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற வீடு வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஷேர். அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா என்ன நினச்சா, அண்ணன் தானே ஏமாற்ற மாட்டார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேம்மா, அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாரு பாதி ஷேர் நமக்குன்னு, அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னும் போது, டேய் அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்க அவங்க பேசும்போது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தடை பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கம்முனு வந்துட்டேன். கொஞ்ச நாளில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு 15 நாள் கூட இருக்காது, நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நேராக எங்கள் மாமா வந்தார். என்னடா இங்கே இதுன்னு நான் சொன்னேன். இல்லை மாமா, வெறும் ரசம் சாதம் ஊறுகாய் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் டெய்லி சிக்கன் மட்டன் நல்லா ஆகாரமாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆகாரம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்பாலே அடித்தார், எட்டி மாரில் உதைச்சார், தொடப்ப கட்டையிலேயே எங்களை அடித்தார். என்னென்ன கேவலமான வார்த்தையை பேசணுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூட போனதான் 9 பேர். யார் எங்களுக்கு நீதியோ எங்களுக்காக வந்து எங்கள் சார்பில் நின்று நியாயம் பேசுறதுக்கோ, ஒரு நாதியற்ற ஒரு நிலையில் தெருவில் நாங்கள் அனாதையை போல் நாங்கள் கடந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா யாருமே வந்து ஒன்றும், எங்கள் அம்மா கூட போந்து 9 பேர் சுற்றி தெருவில் நிற்கிறாங்க, யாருமே என்னடா இப்படி நடக்குது, ஒரு கால் ஊனமான ஒரு பிள்ளை, ஓ கணவனும் இல்லை, பிள்ளை சின்ன பையன், எப்படி இவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி யோசிக்கலை. எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர, அந்த அந்த பணம் அந்த சொத்துன்னும் போது கூட பிறந்த அண்ணன் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டார்.
1: சரி, அப்போ எப்படி ஸ்டாண்ட்னா நீங்கள்
0: அப்போது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அடையாறில் ஒரு குட்டி கிராமணி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டுடைய வீடு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பாத்திரம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கிட்டே நான் சர்வைல் பண்ணுறதுக்கு துணிமணியெல்லாம் எதுனா எடுக்கணும்னா கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு உடஞ்ச பீரோ, எங்கள் மாமா சொத்துன்னு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்து ஒரு சொத்து வச்சுருக்கிறாரான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு உடஞ்ச பக்கெட்டு, ஒரு 4-5 துடப்பம், 4-5 செருப்பு, இது தாண்டா உன் சொத்துன்னு சொல்லி என் கையில் கொடுத்தார். அப்போது என் உள்ளம் உடஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நமக்கு இவர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிழலில் இருக்கிறோன்னு நினைக்கும் போது, கடைசியில் அந்த நிழல் இல்லை, இன்றைக்கி நம்ம நடுத்தரில் வந்துட்டோம் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் நண்பனுக்கு நான் பேசும்போது அவன் சொன்னான், நீ கவலைப்படாதரா, எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிது. காலையில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் வர வருமானத்தில் தான் அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்குவேன், காய்கறி வாங்குவேன், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாடகை கட்டணும். இதெல்லாம் செய்யும்போது என் உள்ளத்தில் இதுக்கு காரணம் யார், எங்கள் மாமா தானே. எங்கள் மாமாவை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி, நான் வந்து வெல்டிங்கில் ரொம்ப ஸ்கில்டு, ஒரு இரும்பு ராடு என் கையில் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கத்தியாக செய்யணும், அது எவ்வளோ ஷார்ப்பில் வைக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து அவரை வெட்ட முடியுன்ற மாதிரி நானே அதுக்கு கைப்பிடியெல்லாம் பித்தளையில் வச்சு வெல்டிங் பண்ணி அவரை 3 முறை நான் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்றைக்கி மாத்திரம் நான் கொலை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். இயேசு என்னை ரட்சித்ததுனால அன்பின் ஊழியக்காரனாக இயேசு என்னை மாற்றினார்.
1: சரி, இப்போ நீங்கள் அந்த டேனான விதத்தை சொல்லல, சரி இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது.
0: ஆமாம்,
1: அப்படி எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அப்படி இயேசுப்பா கிட்ட உங்களுடைய லைஃப் எப்படி?
0: நல்ல சூப்பர் கேள்வி கேட்டீங்க, எப்படி யூ டர்ன். ஏன்னா பயங்கரமான ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருந்தேன், ஒரு யூ டர்ன் அடித்து ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது உண்மையிலே, அது என் லைஃப்பில் அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான், அதை மறக்கவே முடியாது. பசுமரத்தை

0: ஆணி போல் என் உள்ளத்தில் அது பதஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சிஸ்டர்ன்ட்டு நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி, அவங்க பாஸ்டர் டி மோகன் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய கேசல் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு நான் எப்படி போவேன்னா செவ்வாடையில் தான் நான் போவேன். நான் சவப்பு ஷர்ட்டு சவப்பு வேஸ்டி பட்டெல்லாம் அடிச்சுட்டு எப்போ என்னை அவங்க பார்த்தாங்களோ எனக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பண்ணி வச்சிருந்த கத்தி பார்த்திங்கன்னா எப்போவுமே என் வீட்டில் இருக்கும். இந்த கத்தியில் தான் அவங்க எங்கள் மாமாவை வெட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி நான் ரகசியமாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டில் போந்து அவரை வெட்டணுண்டா, ஒன்றும் உங்களால் முடியலனா நான் எங்கள் அம்மாவை எந்த கையில் அடித்தாரோ அந்த கையை நான் வெட்டுவேன், வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பயங்கரமான ஒரு ரத்த வெறி எனக்குள்ளே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டில் நான் குளிக்கும்போது எங்கள் அம்மா என்னுடைய பீரோவை இது பண்ணும்போது உள்ளே என்னுடைய அந்த கத்தியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓன்னு அழுகுறான், டேய் என்னடா இது மாதிரி இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுருக்கேன், என்னன்னா வந்தோன்னே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைனா விட மாட்டேன், எப்படி உன்னை அடிப்பான், உன்னை அடித்த ஒவ்வொரு நிமிஷமாக நான் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகுறம்மா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதது. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஏய் அப்போ ஏற்கனவே அப்பா இல்லைடா, நீயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை எனக்கு எடுத்து சொல்கிறாங்க. என் மைண்டில் அது ஏறவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கு. எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில் ப்ரேயர் நடக்கிறத அடிக்கடி மாடியிலேருந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த சிஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க, வேதம் சொல்லுது ஜபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அந்த தாயார் மூன்று நாள் எனக்காக உபவாசி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் பையன் இப்படி ஒரு ரத்த வெறியில் இருக்கிறான், எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு தெரியல, என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார் சொல், உங்கள் மகனுக்காக நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ பாருங்கள், அந்த அம்மா ஜபிக்க ஜபிக்க தான் என்னால் எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு மூணு வாட்டி பிளான் பண்ணேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆளை காமிச்சாலே போய் இது பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட நண்பர் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது இப்படி மூணு முறையும் பண்ண முடியலையே. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் அந்த தாயார்கிட்ட பேசி மேல் அறையில் இருக்கிற இந்த மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல், உலகமெங்கிலும் கொண்டு போய் அவன் அநேகருக்கு ஒரு ஆறுதலின் மகனாக தேவனுடைய ராஜ்யத்தை சொல்கிற மகனாய் நான் அவனை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அதிகாலையில் எனக்கு என்னென்னா மூணு முறை பண்ண முடியலையே, எப்படியாவது இவரை ஃபைனலில் இவரை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நான் ஒரு யாகம், அந்த யாகன்றது அந்த வேள்வின்றோம், அந்த வேள்வியை எப்படி நடத்தணும், அந்த யாகங்களை எப்படி வளர்க்கணும், அந்த ஸ்பிரிட்டோடு எப்படி பேசணுன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுத்தேர்ந்தவனா. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அந்த கோவிலில் நான் இருந்ததுனால அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோடு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்றைக்கி எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ போய் என் மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு. அப்போ காலையில் வந்து கதவு தட்டுறாங்க, என்னடா பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரா இது, இந்துக்களில் சொல்லுவாங்க பூஜை பண்ணி சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்சது அப்படின்னு, ஏதோ அபசகுனமாக இருக்கு என்னடா இது அப்படின்னு. திறந்த அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாருங்கள், என் வாழ்க்கையில் இயேசுன்ற அந்த நாமத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது, ஒரு மழைக்கு கூட நான் சர்ச்சி பக்கம் ஒதுங்கினது கிடையாது, ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் கிடையாது, யாருமே இயேசுவை பற்றி என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது, ஒரு சாங் கூட நான் கேட்டதில்லை, இந்த வேதனை என்னன்னு கூட என் வாழ்க்கையில் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மா இயேசுன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்குள்ள ஒரு ஜாய், ஒரு உண்மையான ஒரு சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்றார் பாருங்கள். அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே வந்ததை நான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ சொன்ன உடனே அடுத்த செகண்டு, தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணும்பா அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் சரி ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்றது மட்டும் என் மைண்டில் இருந்தது. உடனே முட்டி போட்டேன், அந்த அம்மா எனக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணு மூடுனாங்க, எனக்கு கண்ணு மூடி பழக்கமே கிடையாது. விக்கிரகங்களை கண்ணு திறந்து பார்த்தே தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர, ஃபஸ்ட்டு டைம் கண்ணை மூடு அப்படின்னும்போது என்னால் மூட முடியல. அவங்க கண்ணீர் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க. எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் முகத்துலலாம் அந்த கண்ணீர் படுது. அப்போ தான் பார்க்குறேன், இவங்களே என் மேலே யார் இவருன்னு தெரியாது. இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க. இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனதுருக்கத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க சொல்கிற இந்த ஜீசஸ் எவ்வளோ நல்ல தெய்வமாக இருக்கிறாருன்னு அவங்க மூலியமாக தான் என்னை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியில் கர்த்தர் என்னை நடத்தினார்.
1: நல்லது. இப்போ மூன்று முறை உங்கள் மாமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ அதுலேருந்து எப்படி ஆண்டவர் தப்பு வச்சார், எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க?
0: ஒரு முறை பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அவங்க பக்கத்து வீடுன்றதுனால அந்த சகோதரியை அடிக்கடி பார்ப்பேன். அவங்க பார்க்கும்போது என்ன ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். போகும்போது காஃபி என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னா உடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க. காஃபி சாப்பிட்டு அப்போவும் செவ்வாடையில் தான் இருப்பேன், கோவிலுக்கு போவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சரி பாத பூஜை பண்ணோம், இவ்வளோ பூஜைலாம் பண்ணோம், ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்போ தெருவுக்கு வந்துட்டோம். சர்வைவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது என் லைஃப்பில். எந்த ஒரு ஃபைனான்சியலாகவும் சரி எதுவுமே சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ஆள் பலமோ எதுவுமே கிடையாது. எப்படி அடுத்த லெவல் நம்ம போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேராக நம்ம போய் இந்த சாமியார்கிட்ட போய் கேட்போன்ட்டு நேராக அந்த சாமியார்கிட்டே போய் டீல் பண்ணேன். பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் யார் என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னும் போது உள்ளே போனால் அந்த சாமியார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னடா இவ்வளோ இதுவாக இவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, நேராக உள்ளே வந்துட்டேன். எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டேன். அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் நடத்தினா நீ பெரிய குபேரன் ஆகிடுவே. யாகம் நடத்தினா குபேரன், அப்போ தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொன்ன, ஓகே உனக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி டேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துட்டாரு. அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர அவருடைய பிஏ என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே நில்லுப்பா அப்படின்னு. என்ன மற்றவங்களுக்குன்னா 50,000 ரூபா, இந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா மற்றவங்களுக்கு 50,000 ரூபா, நீ வந்து கோவிலில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு 50% டிஸ்கவுண்ட், 25,000 நீ பே பண்ணால் தாராளமாக அடுத்த வாரம் அந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வருவாருன்னா. எனக்கு அந்த பேப்பரை அப்படியே தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். அப்போ தான் அந்த கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம்னு, அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட போய் என்னை அறியாமல் அழுகுறேன். தெய்வம் தெய்வம் சொல்லி எவ்வளோ தெய்வங்களை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடக்கூட வழி இல்லை. கடைசியில் இந்த சாமியார் தான் தெய்வம் நம்பி வந்தேன். இவரும் எனக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்வார்னு சொல்லி இவரை நம்பினேன். இவரும் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக 25,000 ரூபா கொடுத்தாதான் உன் வீட்டுக்கு வருவேன்னா, அந்த 25,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் பொழைச்சிப்பேனே. அந்த பணம் இல்லை, எல்லாமே நான் நஷ்டத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறேன். எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் தனிமையில் நான் கண்ணீர் விடுற சூழ்நிலையில் அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நெத்தியில் இருக்கிற பொட்டை நானே அழித்தேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போது நானே என்ன பண்ணேன், செவ்வாடையில் தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். நான் போட்டிருந்த உத்ராட்சை மாலையெல்லாம் நானே அறுத்து போட்டேன். அப்போ இது பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு நான் வானத்தை நோக்கி என்னுடைய மன்றாட்டை நான் ஏறெடுக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், எப்படி படிக்கணும், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா அன்றைக்கி இயேசுன்ற அந்த திவ்ய நாமத்தை தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வானத்தை நோக்கி உண்மையான தெய்வம் நீர் இருப்பீர், ஆனால் என்ன போல் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க கைதிகளை போல், நன்மையை செய்தும் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் தெருவுகள்லையும் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் வருவா? அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தெய்வம், ஒருவேளை இயேசுன்னு சொல்கிறாங்க, எல்லா தெய்வத்தை நம்பினேன், எல்லா தெய்வம் என்னை கைவிட்டுச்சு, ஒருவேளை இந்த இயேசுன்ற இந்த தெய்வம் என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னால், என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட சரி இவருக்காக நான் வாழ்வேன், இவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி எப்படி சொன்னேன், எப்படி ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதை கன்ஃபஸ் பண்ணி நேராக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: இப்போ என்னென்னா, அந்த 3 முறை உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அதுலேருந்து ஆண்டவர் எங்களை எப்படி தப்பு வச்சார், அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்?
0: அப்போது என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னால், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன்னா வீடு பூட்டியிருந்தது. வீட்டோட சாவி எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜபிக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் கோவிலுக்கெல்லாம் போவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர பசி, ஏன்னா போகும்போது நான் சாப்பிடல, உபவாசத்தோடவும் போனேன், வரும்போதும் சுத்தமாக சாப்பிடல. சரி வீட்டில் போனால் ஏதாவது அம்மா ஆகாரம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்லான் தான் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆகாரம் இல்லை. அப்போது அந்த லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட சாவி இருக்குது. சரி போனால் இவங்க அல்லேலியானுவாங்க, ஆமீனா ஏசப்பானா, எனக்கு ஒரே எரிச்சலை, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். இவங்க ஏதாவது அல்லேலியா ஆமீனா ஒரே அறை அடிக்கணும்னு சொல்லி வெறியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேராக உள்ளே போனேன், சிஸ்டர் சாவின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சிஸ்டர் இந்த இயேசுன்னு சொன்னீங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னு, வேதத்தில் ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்தார், ஏன் மரித்தார், மூன்றாம் நாள் எப்படி உயிர்த்தெழுந்தார், திரும்பவுமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டு, இயேசு சீக்கிரமாக இந்த பூமியில் நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார், நிறைய காரியங்களை அவங்க எனக்கு சொல்லும்போது என் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் தெய்வம் தெய்வம் என்று எங்கெல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேனோ, அப்போ இவர் தான் அந்த தெய்வம் போல இருக்குது. ஏன்னா கிமு கிபி என்று சரித்திர நாயகனா இவரை வைத்து தானே காலங்கள் அளக்கப்படுது. அப்போ இவர் தானே மெய்யான தெய்வம். எல்லா கல்லறையிலையும் எவ்வளோ கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன், ஜீவ சமாதி ஆயிட்டாங்கன்னு, நாங்கள் மரித்தாங்க அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் அவங்க சரீரம் உயிரோடு எழும்பலை. ஆனால் இன்றைக்கும் இயேசு புதைக்கப்பட்ட இடத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தான் எழுதப்பட்டு. அந்த காரியங்களெல்லாம் நான் கேட்கும்போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம தேடின தெய்வம் என்ன, இந்த இயேசுக்கு என்ன, அப்போ இந்த இயேசுவை எப்படி தெரிந்து கொள்ளலாம். இந்த கருப்பாக ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்குறாங்களே, இதில் தானே இவங்க ஏதோ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட, ஆண்டி எனக்கு இந்த புக்கு எனக்கு வேணும், இந்த கருப்பாக வச்சுருக்கீங்களே இந்த புக்கு எனக்கு வேணும்னும் போது, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன சின்னமலை ஏஜி சர்ச் அங்கே பாஸ்டர் டி மோகன் அவர் சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கே பாஸ்டர் பிரசங்கமே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறலை தருவேன். அப்போது இவர் எங்கே இருக்கிறாரு, ஒரு மரமாக இருந்தால் அந்த நிழலில் போய் நிற்கலாம், வாங்கன்றாரு. வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், எங்கே போனோம் எங்கே வரணும்னு தெரியலையே, சரி வாங்கன்னு சொல்ல உள்ளே போகிறேன். என்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலாக என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரு கருப்பாக ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி என்னை விட்டு லிட்ரலாக வெளியே போகிறத கண் கூட நான் பார்த்தேன். இது சத்தியமான வார்த்தை, உண்மையாக நான் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவரையும் அந்த மகிழ்ச்சியை என் வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்காரும்போது, அப்போ தான் தேவ பிரசன்னா என்ன, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே என் இருதயத்தை ஏற்றாது போல் வருது. அப்போ அந்த பாஸ்டர் டி மோகன் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தேன், நான் செவ்வாடையில் தான் போனேன், பட்டெல்லாம் அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பைபிள் எனக்கு பிரசன்ட் பண்ணார். பைபிளை வாங்கிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்போது நான் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜு கிட்டே நான் வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உருவாக்குற பட்டயம் வேணுமா, அழைக்கிற பட்டயம் வேணுமா, ஏன்னா என் பேக்கெட்டில் அப்போவும் அந்த கத்தியை நான் பேக்கெட்டை தான் வச்சுட்டு இருந்தேன். உருவாக்குற பட்டயம்னா இதுன்னு எனக்கு தெரியுது, அழிக்கிற பட்டயம்னா என்ன அப்படின்னும் போது, அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இது தான் வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது, என்ன செய்ய போகிறேன், இது வேண்டாம் ஆண்டவரே, தூக்கி அந்த கூவை நதியில் தூக்கி போட்டு இந்த வேதத்தை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தோடு நான் என் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: இப்போ அந்த அவரை கொல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஆண்டவர் தப்பு வச்சாருங்கிற சொல்ல முடியுமான்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள். இல்லாட்டா
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னா, தொடர்ந்து சபைகளுக்கு போக, இந்த வேதாகமங்களை தியானிக்க, வசன மூலியமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இதில் படிக்க படிக்க படிக்க, அப்போ ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த நன்மைகள், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறது, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறது, மரித்து போன எவ்வீருடைய மகனை மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்புனது, இதெல்லாம் நான் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ண பண்ண, அப்போ என்ன அறியாமல் யாரை வெட்டணும் யாரை கொலை பண்ணணும்னு நினச்சினோ, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு டைம் என் வாயிலிருந்து, அவர் பேர் மிஸ்டர் ஜெகநாதன், ஜெகநாதன் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன்.
1: ஆண்டவர் மாற்றினார்
0: மாற்றினார்
1: சரி, இப்ப நீங்க ஆவிகளோட கூட பேசக்கூடியதை கற்றுக்கொண்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல.
0: ஆமா,
1: அந்த அனுபவத்தை பற்றி லைட்டா சொல்லாமா?
0: ஆவில பேச அந்த ஸ்பிரிட்ல வந்து எப்படின்னா, அது நைட்டு நேரங்களில் வரும். அதை வந்து சில மந்திரங்களை, அந்த இரவு நேரங்களில் சில மந்திரங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவோம், உச்சரிக்கும்போது அது லிட்ரலாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதோடு நான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பேன். அது என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே ஒரு 1000 யானை ஒரு பலம் எனக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் யார் எனக்கு முன்னாடி நின்னாலும் அவங்கள அடித்து காலி பண்ணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வரும். அதை நான் செய்ய செய்ய செய்ய என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேரி அது எனக்குள்ளே இருந்தது.
1: அதுகிட்ட என்ன பேசுவீங்க, அது பதில் தருமா?
0: அது தரும். நான் இப்போ போகிறேன், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவனை போய் நான் இதான் செய்யணும் அப்படின்னும்போது, நீ போ, உன்னோட இருந்து நான் அந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவேன். சில நேரங்களில் தேவையில்லாத அந்த வாலிப நாட்களில் தவறான சிந்தைகள் எல்லாம், பாவ இச்சிக்கிற காரியங்கள், சில தவறான படங்களை பார்க்குற இச்சிக்கிற காரியம், இதெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு தூண்டும். அதில் ரொம்ப இன்வால்வாக அது அப்படிப்பட்ட நண்பர்களும் என்னை தேடி வருவாங்க. நான் எங்கேயோ தான் இருப்பேன், இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்ம போதை பழக்கத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி, இங்கே யாருனா தண்ணி அடிச்சா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி, இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஃப்ரெண்டு நானெல்லாம் போய் அங்கே தண்ணி அடித்து, நான் என் ஃப்ரெண்டு தலையில் வாமிட் எடுத்து, அவன் என் தலையில் வாமிட் எடுத்து, அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: அந்த ஆவி உங்களோட நீங்கள் பேச மனுஷன் பேசுறது படி பேசுமா?
0: ஆமாம்,
1: தமிழ்,
0: லிட்ரலாக தமிழ். நம்ம என்ன அழகாக அது நம்ம தமிழோட அது பேசுகிற தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது பேசும்போதே அப்படியே ஃபுல்லாக அதோட நம்ம ஐக்கியம் ஆகிடுவோம்.
1: ஆனால் தீமையான காரியங்கள்,
0: தீமையான காரியங்கள் நன்மைன்னா எனக்கு அதான் சொல்கிறேனே, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு என் வாயால் நான் ஜெபிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா, என்னடா அது, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு தீமை தானே செய்வோம், கெட்டது தானே செய்வோம், அடிக்கணும் அவனு அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா யாராவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக கிடையாது, அவரை போய் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள், இந்த சாமியார் அவருக்கு, அவரை வந்து அந்த பகுதியில் நிறைய பேர் வெறுப்பாங்க, அவரை யாருனா கொலை பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 நாள் அவர் வீட்டு வாசல்லையே 6 அடி பள்ளம் பறித்து கத்தியோடெல்லாம் உள்ளே உக்கா மேலே வந்து வைக்கோல்லாம் செட் பண்ணி, நம்ம சாமியாரை யாருனா எதுனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்து, அவர் சாமியாராச்சே, சாமியாச்சே, அவரை ப்ரொடெக்ட் பண்ண அவருக்கு தெரியாதா, அவரை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருக்கிறேன்.
1: தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க. சரி, ஓகே, வேற ஏதாவது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதாவது ஆண்டவர் விரும்பாத பெரிய ஏதாவது தவறுகள்லாம் அப்படி செய்ததான்னு சொல்ல முடியுமா? எதுக்காக என்ன வர ஒன்றும் இல்லை, இப்படி இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார்.
0: ஆமாம், அதாவது எப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்டு இது மாதிரி இவன் என்னை அடிச்சிட்டான், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்தவொன்னா அடி தான். அதே மாதிரி சினிமா நடிகர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், சினிமா நடிகர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அதிகமாக ஈடுபடுவேன். ஆனால் எனக்குள்ளே அந்த கடவுள் பயம் ஒரு பக்கம் இருந்ததுனால ரொம்ப டீப்பாக அந்த பாவ பழக்கன்றது பயங்கரமான அந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக அடிமையாக நான் இருந்தேன். குடி பழக்கம், கஞ்சா எடுக்கிறது இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனாலும் உள்ளே அதெல்லாம் நான் இன்டேக் எடுத்துகிட்டு தான் இருந்தேன்.
1: சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அப்படி ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருமா?
0: பழைய ஞாபகங்கள்ன்றது சுத்தமாக வராது, ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன் வேதம் சொல்லுது. ஒருவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்துட்டான்னு சொன்னால் கட்டாயம் அவன் வந்து பழைய காரியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்போ நீங்கள் ஆண்டவர் பின்பற்றவர்களாக மாறிட்டீங்க.
0: ஆமாம்,
1: இப்போ மேரேஜ் ஆச்சு, அதில் அது அந்த
0: நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்க முதல்ல வந்து நான் வந்து என் மனைவி வந்து லவ் பண்ணேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின், ரோமன் கேத்தலிக்கு, ஆனால் அவங்க நான் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் இந்த பாவ பழக்க வழக்கத்துக்கெலாம் போக மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 7 வருஷம் அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பெரியவங்களே அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் மம்மி எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள திருமணம் செய்து வைக்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க.
1: ஓகே, நல்ல ஒரு காரியம். பிறகு இப்போ இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ஆகிட்டீங்க.
0: ஆமாம்,
1: பிறகு இந்த ஆண்டவருக்காக ஊழியஞ்சேனங்கிற ஒரு அழைப்பு அல்லது பாரம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது?
0: எப்படி வந்ததுன்னு சொன்னால், என் வீட்டுக்கு பக்கத்தில் பாஸ்டர் பீட்டர் பாபுன்னு இருப்பார், அவர் வந்து பயங்கரமாக இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவரும் என்னை போல் ஒரு சாமியார்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். நான் நிறைய ஒரு 40-50 கேள்வி இந்து இதில் இருக்கும்போது நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்டர்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த சிவன்னா என்ன, சில விக்கிரகங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இது எப்படி வந்தது, இயேசுனா என்ன, நிறைய கேள்விகள் கேட்கும்போது யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த போதகர் மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு ஒரே நாளில் 35 கேள்விக்கு பதில் சொன்னார். 5 கேள்விக்கு ஓப்பனாக அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, ஒரு வாரம் கழிச்சுவா, நான் பைபிளை நான் படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன்னது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய எல்லா கேள்விக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ பாட்டி கதை ஆயா கதைலாம் அவர் சொல்லலை. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கோ அவரே என்கிட்ட வேதாகமத்தை கொடுத்து இந்த பக்கம் எடு, லூக்கால் எடு, மத்தையில் எடு, மார்க்கில் எடு, வெளிப்படுத்தின விசேஷம் எடு, இதெல்லாம் சொல்லும்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த சத்திய வார்த்தை என் வாழ்க்கையில் நிரூபணமாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த 5 கேள்விக்கு அவர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதில் தான் ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லி. இதை வேதாகமத்தை படிக்க அந்த போதகர் என்ன பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவார். அப்போது நான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்தேன்னா வாலண்டரியாக இழுத்துட்டு போவார், நீ வா தம்பி அப்படின்னு. முதல்ல வேண்டா விருப்பாக போவேன், என்னடா இந்த பாஸ்டர் சனி ஞாயிறு தான் லீவ், அன்றைக்காவது ஏதாவது படத்தில் எதனா டிவியில் படங்கிடம் பார்க்கலாம், இவர் அடிக்கடி வந்து கூட்டின்னு போகிறாருன்னு சும்மா தான் கூட போவேன். கூட எதுக்கு போவேன்னா அவர் மைக்கில் டான் பிச் பண்ணுவார், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், அப்போலாம் வந்து அந்த வுட்டில் தான் இருக்கும். அந்த வுட்டை என்ன பண்ணுவார், ஷோல்டரில் வச்சுப்பேன், கீழே வச்சா நிறைய பேருக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்ருப்பேன். 2-3 மணி நேரம் பேசுவார், எனக்கு வலிக்கும், உடனே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டரில் வச்சுப்பேன், சில நேரத்தில் தலையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் பேசிகிட்டு இருப்பார், நான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேச அங்கே இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், இவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். 6 மாதம் கழித்து சொந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து, ஐயா உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், சொந்த ஆட்டோ வாங்கினேன், ஐயா நீங்கள் தான் ஏன் ஜெபம் பண்ணோம், உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடிப்பார். அதுமாதிரி சில வீடுகள்லாம் ஓலை வீடு இருக்கும், இவர் போவார் ஜெபம் பண்ணுவார், அந்த வீடெல்லாம் கட்டப்படும். அப்போ தான் நான் தெரியும், ஒரு மனுஷனை கொண்டு இந்த அளவுக்கு செய்ய முடியும். நான் கற்று தேர்ந்த எல்லாமே நான் தான் கடவுளுக்கு கொடுப்பேனே தவிர கடவுள்கிட்டேருந்து எதுவும் வாங்கின மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இவர் இந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்குதே, இது போல் நம்மளும் உருவாகணும், நம்மளும் இது மாதிரி எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்ற ஒரு தாகம் எனக்குள்ள அந்த போதகர் மூலமா ஆவியானவர் எனக்கு கிரியை செய்தார்.
1: வெரி குட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க.
0: ஆமாம்.
1: இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக.
0: இப்போது அப்படின்னா மயிலாப்பூரில் நான் வந்து எல்ஷெடாய் கிரேஸ் சர்வீஸ் சென்டர்னு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாரன் ரோட்டில், மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வாரன் ரோட்டில் நான் என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னுடைய சர்வீஸ் சென்டரில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு ஏசி ரிப்பேர் விஷயமாக வராங்களோ, நிறைய அங்கே பிராமின் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க வீட்டில் ஏசி ரிப்பேருக்கு போகும்போது கட்டாயம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய சர்வீஸ் சென்டரில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொருளோட இன்னும் நிறைய பொருள் உங்களுக்கு சேரும், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி 2-3 வாட்டி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட வருவாங்க. அப்படி ரிப்பீட்டடாக வர நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, இதே நம்ம சின்னமலை ஏஜி சர்ச்சில் இன்றைக்கி அவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதியில், மயிலாப்பூர் பகுதியில். தேவன் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர், அந்த வீட்டில் 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் வந்து மஞ்சுளா, இந்த ஏரியாவில் இருக்கிற தம்பின்னா எப்போவுமே அட்ரஸ் வாங்குவோம். அட்ரஸ் அவங்க கொடுக்கல, என் பேர் ஏரியாவில் வந்து சொல்லு தம்பி, சொன்னாலே என்ன எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி நான் அடுத்த வாரம் போல, 2 வாரம் கழித்து தான் எனக்கு அதிகால ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பேர் எனக்கு அந்த எல்இடியில் லைட்டில் போகும் மாதிரி அந்த பேர் போயிட்டே இருக்கு. நேராக என்னடா இந்த பேர் வருதேன்னு, சரி அந்த ஏரியாவில் போய் அவங்க பேரை சொன்னேன்னு, ஒரு தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் நான் காலிங் பெல் அமுக்கிறேன், வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ தம்பி வரேன், இல்லைங்க நான் மறந்துட்டேன் சாரின்னு, சரி வாங்க வந்து பாருங்கன்னு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஆவியானவர் அந்த தாயாரோடு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இயேசு நல்லவர், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சில காரியங்களை சொல்லும்போது ஓன்னு அழுதாங்க. ஏமா அழுகுறீங்கன்னு, இன்னும் நீங்கள் 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் செஞ்சேன் தம்பி, நீ வந்து பாருப்பாடு. அப்போ தான் எனக்கு உள்ள அவங்க பெட்ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா நான் காலிங் பெல் அமுக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஃபேனில் அவங்களுடைய சாரியை தூக்கு மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூல் மேலேயும் ஏறி நின்ட்டாங்க. பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் அவங்க அந்த இன்றைக்கி நம்ம வாழக்கூடாது மறிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தனி ஜெபத்தில் தேவன் அவங்க பேரை எனக்கு காண்பித்து அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், ஏமா இந்த காரியம் நான் வந்து தலையை உள்ளே போடலான்னு நினச்சேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சேன், சரி யாருன்னு தெரியல வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தூக்கு மாட்டி நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி காலையில் தான் நான் திட்டம் போட்டேன். இன்றைக்கி வந்து ஏசப்பாவை பற்றி நீ சொல்கிற. அப்போ நான் சொன்னேன், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். நீங்கள் நல்லா எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நல்லா வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது, இல்லை தம்பி 2 லட்சம் ரூபாய் எனக்கு கடன். அப்போ ஆண்டவருடைய வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையதுன்னு சொல்லிடுது. 2 லட்சம் ரூபாய் கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காசு. கட்டாயம் ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை தருவார். இதே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லி நிறைய திட்டம் போடுறாங்க. இல்லை, இந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி சந்ததி சந்ததியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையை தூண்டுற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போனது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுது, எனக்கு இப்போ சொல்ல முடியாத சந்தோஷம், இவ்வளோ நேரம் ஏன் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த ஏசப்பா பற்றி சொல்லும்போது வாழணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அந்த அம்மா ஸ்வீட் பாக்ஸோடு என் கடைக்கு வந்தாங்க. தம்பி இந்த ஏசப்பா பெரியவர் தம்பி, என்னம்மா என் வீட்டுக்காரர் கேன்சரில் இறந்துட்டார், பிஎஃப் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலை செய்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் தான் வீணாக போச்சே தவிர அவரும் இறந்து போயிட்டார். கடன் வாங்கினவங்கெல்லாம் ஒன்று வீட்டை கொடுக்குறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா என் கழுத்தை பிடிச்சாங்க. அன்றைக்கி தான் நான் இந்த தீர்மானம் பண்ணேன். அன்றைக்கி நீ ஜெபம் பண்ணும்போது மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ ஒரு வார்த்தை சொன்ன தம்பி. அந்த வார்த்தையை நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னீங்களே, ஏசப்பா ஏசப்பான்னு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகர் நிறைய அந்த விக்கிரக தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏசப்பா ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க வச்சு ஜெபிக்கும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவரில் எட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த 2 லட்சம் ரூபாய் செக். அன்றைக்கே அவங்களுடைய கடனை எல்லாம் நான் முடிச்சிட்டேன். 1 ரூபா கூட கடன் இல்லை, மீதி என்கிட்ட 150 ரூபா இருந்தது. அந்த 150 ரூபாவில் தான் தம்பி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு இனி இந்த தெய்வம்லாம் வேணாம், இனி நான் வாழ்ந்தால் இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன் சொல்லி அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க பெரிய மகன், பெரிய மகளுடைய கணவர், அவங்க 2வது மகன், பெரிய மகன், குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மொத்தமாக குடும்பமே சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற வார்த்தையின்படி அவங்க அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களுக்கு தேவனே தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.
1: வெரி குட், நல்ல ஒரு அருமையான சாட்சி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் சூழ்நிலை நிமித்தம் சில பாவ பழக்க வழக்கங்கள், கொலை வரிகள் இப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் ஒன்று காண்டவர் ஒப்பு கொடுக்காத வழிக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமக்கு சாட்சியாக காண்டவர் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி மூலமாக காண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியின் நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் 1-2 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம்.
0: யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளோ ஒளியை தேடி நான் போனேன், எவ்வளோ தெய்வங்களுக்கு நான் தான் போய் இது பண்ணேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என் பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். எனக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது பாருங்கள். என்னுடைய தாயார் என்னுடைய சாட்சி. ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் இயேசப்பா பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்கள் கனவு ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அவங்களுடைய ரட்சிப்பு அந்நிய கண்ணினால் அல்ல, உங்கள் சொந்த கண்ணினால் அதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என் தாயாருக்கு ஒரு நாள் கூட இயேசப்பா பற்றி சொன்னதே கிடையாது. என்ன தெரியும் உங்களை பண்ண, எங்கள் அம்மா விக்கிரகங்களுக்கு சில நேரங்களில் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஜபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அம்மா வைக்கிற கடைசி பூ இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கொளுத்துற கடைசி கற்பூரம் இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா வைக்கிற கடைசி குங்குமம் இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லி ஜபம் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எவ்வளோ தெய்வங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன், போய் தங்கத்தில் பாலாடெல்லாம் நான் செஞ்சு போட்டேன், இந்த தெய்வம்லாம் மாற்றலை, இயேசு உன்னை மாற்றினார், உன் நடவடிக்கை என்னை மாற்றிச்சின்னு சொல்லி. எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்து என்னுடைய தாயை ரட்சிக்கப்பட்டாங்க, என் சகோதரி, என்னுடைய மனைவி, குடும்பம் மொத்தமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னை ரட்சித்தவர், என்னை ஆட்கொள்ள கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அற்புதங்களை செய்வார். மனம் பதறாமல் இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். தேவன் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மே காட் பிளஸ் யூ.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இனி உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் நாங்கள் போட்டுருவோம். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
0: கண்டிப்பாக.
1: விசேஷமாக சென்னையில் இருக்கிற அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஜனங்களை அநேகர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். சரியா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. மிகவும் பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இவருடைய இளம் பருவத்தில் மிகவும் வறுமை, எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தன்னுடைய சொந்த தகப்பனாரால் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டை வாழ்க்கையில் இருந்தது. அது போய் போய் நிறைய துன்மார்க்க காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படி இருந்த ஒரு மகனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டு, அதுவும் சாதாரண விசுவாசியாக அல்ல, இயேசுவை குறித்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜனங்களெல்லாம் இயேசுடத்தில் திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவர் வரைந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களை தெரிந்தவர்களோ ஒருவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இதை விட குறைவான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நீங்கள் விசுவாசிங்கள். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர், நம்முடைய கர்த்தர், இந்த மகனும் ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்த மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இதை கேட்கிறவர்கள் அப்படி இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்ற உங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் இந்த நாட்களில் மாற்றப்பட்டு நிச்சயமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவார்கள். சந்தேகம் இல்லை. கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சியம் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அவரை சேர்ந்தவனாய் அறியப்பட்டு அவரால் பலப்படுத்தப்படும் போது ஆனந்த பாடல்கள் ஆர்ப்பரித்து புறப்படும் அல்லவா?

கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போகிறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடித்து பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையாக இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்தில் வேறு ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மொராக்கோஸ் ஒன்று இருக்கும், இப்போலாம் தெரியும் குஸ்துக்குன்னு வரும் சவுண்டு, அதை வேறு ஒன்றுத்தன், அது கம்பியெல்லாம் திடீர்னு கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முனுடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்க கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சைக்கு வந்தவங்க கர்ச்சி கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம் எல்லாம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ராமாயணம் சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

பாட்டு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்க எல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே பிரசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம். நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்துற ட்ரம் வாசிச்சு இப்ப கத்துற நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம் வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்துற நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்,

உயரத்தை பார்த்திருக்கிறாரு. உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினாத்தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.

0: காலை பண்டிகை வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
1: I greet you all in the name of the Lord Jesus Christ, those who have come for this service.
0: ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.
1: Let us all be prepared to listen the word of God with all our soul and heart and strength.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் எவ்வளவுதான் பிரசங்கங்களை கேட்டாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராத பெண் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
1: Those who hear lot of truth but then not understanding, like
0: சில எவ்வளவு பிரசங்கம் என்ன கேட்டாலும் சரி,
1: whatever they hear,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதில்லை.
1: The word of God is not working in them.
0: கர்த்தருடைய வசனத்துல தப்பு இல்ல.
1: Not mistake in the word of God.
0: யார் மேல தப்பு?
1: Whose mistake?
0: வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்கிறவர்களாக இருங்க.
1: And you have to do it.
0: We are the doers of God's word.
1: We should be doers of the God's word.
0: கர்த்தருடைய கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
1: not only hearers the word of God,
0: அதன்படி செய்யணும். அல்லேலூயா.
1: Do it.
0: Amen.
1: Amen.
0: எனக்கு செய்யணும்னு ஆசை தான்.
1: I want to do it.
0: ஆனா செய்ய முடியல.
1: But I could not do so.
0: நான் ரொம்ப வல்லமையா இருக்கணும்னு ஆசை தான்.
1: I want to be powerful.
0: ஆனா வல்லமை இல்ல.
1: I don't have power.
0: அல்லேலூயா. நான் ரொம்ப அதிகமா ஆண்டவரை நெருங்கணும்னு விரும்புறேன், முடியல.
1: I want to come closer unto God but not possible.
0: குறைஞ்சது ஒரு மணி நேரமா ஜெபிக்க பாக்கற முடியல.
1: I want to pray for 1 hour but then I could not.
0: வேதத்தை ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும் பாக்கற முடியல.
1: I want to read the word of God at least for 1 chapter but I could not.
0: எத்தனையோ பேர் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And people are living such a
0: ஆனால்
1: life.
0: பல வருடங்களாக பிரசங்கங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க.
1: They would have listened thousands of messages in many years.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை மறுரூபமாகவே இல்லை.
1: But their life is not yet transformed.
0: அதே போலதான் அந்த பழைய வாழ்க்கை.
1: The old life.
0: அந்த பழைய மனுஷன்.
1: The old man.
0: அவருடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்.
1: He is ruling.
0: இன்னும் அவருடைய சுபாவம் மாறவில்லை.
1: The nature is not yet changed.
0: அவருடைய நடத்தையில ஒரு மாறுதல் வரல.
1: No change in walk.
0: சில பழக்க வழக்கங்களை விட முடியல.
1: They could not leave some bad habits.
0: சிலர் இன்னுமாகவே பிசாசுனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Still they are doing the will of devil.
0: அதுக்கெல்லாம் காரணம் என்ன?
1: What is the reason?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: வசனத்தை கேட்கலாம் மாத்திரமல்ல,
1: not only hearers the word,
0: அதன்படி செய்ய முடியல.
1: They could not do it.
0: எவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்க்கற முடியல.
1: I pray a lot but then I could not.
0: மூணு நாள் உபவாசம் போட்டேன்.
1: I put 3 days fasting.
0: ஒரு வாரம் உபவாசம் போட்டேன்.
1: I took 1 week fasting.
0: 40 நாள் உபவாசம் போட்டேன்.
1: 40 days fasting.
0: நான் உபவாசம் போட்டு கூட ஒன்னும் நடக்கல. உபவாசம் போட்டு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு.
1: I was okay for some time.
0: மறுபடியும் பழையபடி ஆயிருச்சு.
1: Again it became same way.
0: அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது,
1: in many people's life,
0: ஒரு ஆவியிலே ஒரு வளர்ந்த ஒரு நிலைமை இல்ல.
1: No growth in the spiritual life.
0: அதாவது இந்த நம்முடைய உலகத்திலேயே அதிகமா ஜெபிக்கிற ஒரு தேசம்னா இந்தியா தான்.
1: India is praying more in the world.
0: முக்கியமா தமிழ்நாடு.
1: Particularly in Tamil Nadu.
0: Jabam, jabam, எங்க பார்த்தாலும் ஜபம்.
1: Lots of prayers in
0: நம்ம
1: the state.
0: மாதிரி வெளிநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் எந்த எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை யாரும்.
1: In other countries they don't pray like this.
0: ஆனால் இவ்வளோ ஜெபிக்கும் பொழுது,
1: when we pray like this,
0: உங்க தெருவில் இருக்கிற இன்னும் ஒருத்தர் கூட மாறலையே.
1: In your street people are not yet changed.
0: உங்க கூட வேலை செய்யறவங்க படிக்கிறவங்க யாரும் மாறலையே.
1: Your colleagues not yet changed.
0: அப்படியே தான இருக்காங்க.
1: They are as they were.
0: நீ ஜெபம் பண்ணியே தான் மாத்துனீங்களா?
1: Do you pray and change them?
0: ஜெபம் பண்ணியே தான் நடந்துச்சா?
1: Anything happened by your
0: prayer? Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சாட்சி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many are ready to do such?
0: Hallelujah. ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு?
1: What did happen by your prayer?
0: ஏன் ஒண்ணு நடக்கல?
1: Why things are not happening?
0: அதுதான் எனக்கு கேள்வி.
1: That is my question.
0: நம்ம ஜெபத்துல குறைவே கிடையாது.
1: No lack in prayers.
0: காலை மாலை மத்தியானம் மூன்று வேளையும் ஜெபிக்கிறோம்.
1: மார்னிங் ஆஃப்டர்நூன்
0: பொழுது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் டின்னர் டைம்
0: தூங்கும் போது ஜெபிக்கிறோம்.
1: அண்ட் ஸ்லீப்பிங் டைம்
0: தனித்தனியா ஜெபிக்கிறோம்.
1: பர்சனலி
0: குடும்பம் குடும்பமா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் ஃபேமிலி
0: சபையா ஜெபிக்கிறோம்.
1: அஸ் த சர்ச்.
0: ஆனா ஒண்ணும் மாறலையே.
1: பட் நோ சேஞ்ச்.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காரணம் என்ன?
1: வாட் இஸ் த ரீசன்?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப்
0: காட், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பாட்டு பாடும்பொழுது கூட
1: விட்டுருவான்,
0: ஜெபிக்கும்பொழுது கூட
1: விட்டுருவான்.
0: நீ சத்தியத்தை கேட்கும் பொழுது
1: when you listen to the truth,
0: ஒரு விதமான தூக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the sleepy
0: ஒரு விதமான மயக்கத்தை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the
0: ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துருவான்.
1: He will bring the frustration.
0: அல்லேலூயா. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
1: It won't be much interesting.
0: அப்போ ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ருசிச்சு நீங்கள் அதை புசிக்கிறீங்களா?
1: Do you really taste like honey the word of God?
0: அல்லேலூயா. மன்னாவை ஆண்டவர் பொழிந்தார், அது ருசியுள்ளதா என் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சா.
1: The Lord has given the manna, it was like sweet with honey.
0: அல்லேலூயா. அந்த மாதிரி ருசிச்சு ருசிச்சு சாப்பாடு பாருங்கள். சில பேருக்கு இது இப்படி இப்ப சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு அந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
1: They give importance for the food.
0: அல்லேலூயா. எதுக்குன்னா ருசிக்காக.
1: For the taste.
0: ஹெல்த்துக்காக இல்ல.
1: Not for the health.
0: அந்த நாக்கு ருசிக்காக தான்.
1: To satisfy the
0: அது போல பிரசங்கம் கேட்கறது எப்படின்னா காதுக்கு செவித்தினவுன்னு சொல்லுவாங்க.
1: They say it is for the ear.
0: சும்மா அந்த காதுக்கு நல்லா இருக்கணும் கேட்குறேன்.
1: It should be good to the ear.
0: அப்படி தான் கேட்குறாங்க.
1: They hear like that.
0: அருமையானவர், அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கேட்குற சத்தியங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யாமல் போய்விடுங்க.
1: The truth is not working in us because of this.
0: ஆகவே தான் நாம் நம்முடைய ஜபத்தில் பலனை பார்க்க முடியல.
1: We could not see the reward in our prayer.
0: அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணீரை ஆகாரத்து ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய்.
1: We say put the food in the water, you can see the reward.
0: அப்போ சரி, நிறைய பேர் அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆகும்.
1: Maybe 50-60 years it will take.
0: உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகுகிறது.
1: Let it be according to your faith.
0: அல்லேலூயா. அதே ஆண்டவராக இயேசு போய் லாசரு கலர் முன்னால் நின்றுட்டு,
1: லார்ட் ஜீசஸ்,
0: ஆண்டவரே நான் ஒரு ஜெபம் பண்றேன்,
1: லார்ட் ஐ ப்ரே,
0: ஆகாரத்தை தண்ணீர் மேல போடுறேன்,
1: ஐ புட் தி ஃபுட் இன் தி வாட்டர்ஸ்,
0: அநேக நாட்கள் பின் பலனை கொடுக்கும்னா அவர் அங்கே நிக்க வேண்டியதுதான், லாசரு உள்ளே இருக்க வேண்டியதுதான்.
1: ஹி ஹஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம், லாசரு ஷட் பீ இன்சைட்.
0: ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா, ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஒன் ஹவர், டூ ஹவர்ஸ்,
0: அரை மணி நேரம் ஜெபம் பண்ணாரா,
1: ஹாஃப் அன் அவர்,
0: அதெல்லாம் கூட கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்களா?
1: Don't you?
0: எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு?
1: How long he prayed?
0: எவ்வளவு நேரம் இருக்கும் அவர் பண்ண ஜெபம்?
1: How long?
0: அது உங்க சுத்தி இருக்கிறவங்க கேட்கறதுக்காக பண்ணாரா?
1: He prayed only for others to listen.
0: அல்லேலூயா. அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அப்போ லாசர் வெளியே ஜெபம் பண்ணிட்டு லாசர் வெளியே வான்னு சொன்ன உடனே என்ன பண்ணா? உடனே வெளியே வந்தாச்சு.
1: After prayer, when he called Lazarus, come out, he came out.
0: Amen. அது ஜெபத்துல ஒரு உடனே உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
1: So there will be
0: ஜெபம் பண்ணீங்க, நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும்.
1: When you pray, you find the result.
0: இயேசு ஜெபம் பண்ண உடனே அவருடைய முகம் என்ன செய்தது? மறுரூபமாச்சு.
1: When Jesus prayed,
0: அவர் வஸ்திரம் எல்லாம் வெண்மையாச்சு.
1: The dress became white.
0: Alleluia.
1: Was transformed.
0: Alleluia. அவர் போய் டிப்டாப்ல போட்டு வெளுத்து எடுத்துட்டு வந்து போடல. அதனால தான் கூட வசனத்து எந்த மண்ணானாலும் என்ன செய்ய முடியாது, வெளுக்க முடியாத அளவுக்கு வெண்மையா இருந்துச்சு.
1: And no laundry can cleanse like that. It was so white.
0: அப்ப அவர் ஜோமணி முடிச்ச உடனே,
1: when he prayed,
0: பிரியமானவர்களே, ஒரு மாறுதல்,
1: the change.
0: பாதி அப்போஸ்தலர் ஜோம் பண்ணாங்க.
1: The apostles prayed.
0: அவங்க ஜெபிக்கிறாங்கன்றதுக்கு என்ன அடையாளம்?
1: What is the sign?
0: ரோட்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அந்த கட்டடம் அப்படி தடதடன்னு ஆடுதே, ஒரே ஆட்டமா பூமி அதிர்ச்சி வந்துருச்சா?
1: The building is shaking, any earthquake?
0: அந்த கட்டடம் மட்டும் ஆடுது.
1: The building is shaking.
0: என்னாச்சு?
1: What happened?
0: அவள் கூடி இருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது.
1: The place, அங்க
0: ஜெபம் கிரியை செய்து.
1: The prayer is Alleluia. Working.
0: அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க?
1: How many of you prayed like
0: Alleluia.
1: That?
0: Alleluia. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க?
1: How many of you praying like that?
0: Alleluia.
1: Alleluia.
0: சில பேர் தூக்கம் சரியா வரலன்னா ஜெபம் பண்ணுவாங்க.
1: They sleep without, they don't have sleep.
0: சில பேருக்கு ஜெபம் பண்ணாதான் தூக்கமே நல்லா வரும்.
1: When they pray, they will have a good
0: Alleluia.
1: sleep.
0: அல்லேலூயா. சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வரலன்னா காலையில் வச்சுக்கோங்க, சர்ச்சுக்காவது போகலாம். சர்ச்சில் போனால் பாஸ்டர் பிரசங்கம் தொடங்கின உடனே என்ன செய்யும், நல்லா இழுக்கும், அப்போ தான் தூக்கம்.
1: So when you hear the message, you may sleep well.
0: பிரசங்கத்தை கேட்கும்போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாம்.
1: And you can sleep well and
0: அல்லேலூயா
1: get up.
0: அது ஒரு தேவன் அளித்த வரம்.
1: It is the gift of God.
0: பிரசங்கம் பண்ண உடனே எல்லாருக்கும் தூக்கம் வருது.
1: You sleep well when you hear the message.
0: அது இல்லை.
1: Not that.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது
1: when you pray
0: அங்கே கிரியைகள் நடக்க வேண்டும்.
1: The work should be there.
0: அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: That's what the Lord is expecting.
0: இன்றைக்கு காலை வேளையில நல்லா சிந்திச்சு பார்ப்போம்.
1: In this morning you think.
0: நாம் இந்த மா வருடத்தை ஆரம்பிச்சு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்.
1: We have stepped in September.
0: 8 மாதங்கள் ஓடி போச்சு.
1: 8 months rolled away.
0: எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை தவறாம
1: without missing.
0: Hallelujah. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாத சூழ்நிலையெல்லாம் ஆச்சு.
1: Many Sundays I could not come.
0: ஆனா கர்த்தருடைய கிருபையில
1: by God's grace
0: ஒரு ஞாயிற்றுக்கிழமை
1: கூட
0: தவறாம
1: வந்துட்டேன்.
0: பட்டாளத்திலேயே
1: கொடுத்துருக்கீங்களா?
0: வெளியே வந்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கேட்கறதுக்கு காத்து இருக்காங்க, போக
1: மாட்டீங்க.
0: ஒரு சண்டே விட்டுட்டு வாங்க,
1: just leave one Sunday and come.
0: அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்டாங்க.
1: Many called.
0: Hallelujah. நான் போயிருக்கலாம்.
1: I could have gone.
0: Hallelujah. அதுவும் நல்ல யோசனையா தான் தெரிஞ்சது.
1: It's a good thought he has given.
0: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
1: many people are less people.
0: நான் என்ன சொன்னேன், உண்மைதான்.
1: It is true.
0: ஆனா என்னுடைய தரிசனம் என்னன்னா, இந்த கொஞ்சம் பேரை கொண்டு ஆண்டவர் ஏதா செய்ய மாட்டாரா?
1: With this small group the Lord.
0: அப்படி நான் நினைக்கிறேன்.
1: I believe that.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: What do you think?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன கொண்டு எதுவும் வேணாங்க ஐயா, யாரை கொண்டா இதை செய்துங்க, நம்மள ஆள விடுங்க
1: அப்படின்றீங்களா?
0: நல்ல கவனிங்க,
1: லிசன்.
0: ஆகவே பிரியமானவர்களே,
1: டியர் சில்ட்ரன் ஆஃப் காட்,
0: இந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னோன்னு சடங்காச்சாரம்.
1: Sunday means it's a
0: ritual. CSC போறவங்கலாம் CSC க்கு போய்டுவாங்க,
1: like going to CSC.
0: பெந்தகோஸ்தே சபைக்கு போய்டுவாங்க, பெந்தகோஸ்தே போய்டுவாங்க.
1: Pentecostal church.
0: கிறிஸ்தவனா இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்க?
1: Christians.
0: சரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனோம், முதல் சண்டே ராபோஜனம் போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: First Sunday let me go.
0: அது வேற, நம்ம ராபோஜனம் எடுக்காம போனா ஏதோ வம்பாயிட போகுது.
1: If I don't take communion it may be a problem.
0: அது போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: Let me go and take and come.
0: அப்படின்ட்டு ஒரு கடமைக்காக வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Ritually some people
0: நிறைய பேர் அப்படிதான்.
1: Many like that.
0: சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா,
1: Sunday means.
0: அப்படி போய் தலையை காமிச்சுட்டு,
1: let me show the head.
0: என்னத்தை காமிச்சுட்டு?
1: Show the
0: தலைய காமிச்சுட்டு வந்துடலாம்.
1: Let me show the head and come.
0: அப்படின்னு சபைக்கு வரவங்களும் இருக்கிறாங்க.
1: Some they come to church.
0: நீங்க எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்களா?
1: You are not answering.
0: நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எப்படி வந்திருக்கீங்க?
1: How did you come?
0: சும்மா தலை காமிச்சு வந்திருக்கீங்களா?
1: Have you come to show your head and go?
0: இல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா?
1: Have you come to worship the Lord?
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நான் உறவாட வந்திருக்கிறேன்.
1: Lord, I have come to talk to you.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எலியா போய் காத்திருந்தாரு.
1: Elijah waited.
0: Amen. ஒரு குகையில போய் காத்துன்னு
1: இருந்தாரு. He was waiting in the cave.
0: ஆண்டவர் வருவார் வருவார்னு கடைசியா ஒண்ணும் வரல. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி தான் வந்துச்சு.
1: Big earthquake came.
0: அப்புறம் ஒரு பெரிய காத்து வீசிச்சு.
1: Big wind came.
0: Hallelujah. அப்புறம் அக்னி வந்துச்சு.
1: The fire came.
0: ஒண்ணுமே வரல. ஆண்டவர் அக்னிலயும் வரல, காத்துலயும் வரல.
1: The Lord did not come through any means.
0: ஒண்ணுமே வரலையே, ஆண்டவரே காணுமே.
1: I could not see God.
0: நம்ம போலாம்,
1: let me go.
0: அப்படின்னு அவர் தீர்மானம் எடுக்கல.
1: He didn't take that determination.
0: என்ன ஆனாலும் பரவாயில்ல,
1: whatever it may be.
0: ஆண்டவரை சந்திக்க தான் வந்திருக்கிறேன்.
1: I have come to meet the Lord.
0: அவரை சந்திச்சு தான் போவேன்.
1: Let me meet and go.
0: அப்படி இருந்தான்.
1: He was waiting.
0: ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு.
1: A mild voice.
0: Hallelujah. ஆண்டவர் வந்துட்டாரு.
1: Lord has come.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: மெல்லிய சத்தத்துல ஆண்டவங்களோட பேசுறாரா?
1: Is the Lord speaking? Hallelujah. Mild voice.
0: நிறைய பேர் நம்ம சபையில எடுத்துங்க.
1: It take in
0: the church. கஷ்டப்பட்டு இங்க காணிக்கே வர்றது இல்ல. ஆண்டவருடைய சம்பவத்துல ரொம்ப உண்மையை சொல்லிடுறேன்.
1: I just tell unto the Lord.
0: அதன் மத்தியில இந்த மைக்கெல்லாம் வாங்கி
1: in the midst of everything
0: போட்டா என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய கர்ப்ப வேதனை எல்லாம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா,
0: உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும்.
1: I have to prepare the faithful.
0: உத்தமமான ஜனத்தை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்?
1: How to prepare.
0: அவர்கள் ஆத்மாவுக்கு ஏற்ற தேவ தூது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should receive the
0: தேவ வசனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும்.
1: They should get God's word.
0: அதன் மூலமாகத்தான் அவர்கள் வளர முடியும்.
1: Through which they can grow.
0: Hallelujah. கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு.
1: The Lord has said
0: ஊழியக்காரர்களுக்கு,
1: to the ministers of God,
0: நான் போகிறேன்.
1: I go.
0: என்னுடைய ஆடுகளை என்ன செய்யுங்க, மேய்ங்க.
1: You feed my sheep.
0: என்னுடைய ஆட்டு குட்டிகளை நீங்க மேய்ச்சு நடத்துங்க.
1: You feed my
0: பட்டினி போட்டுறாதீங்க.
1: Don't make it.
0: வேலைக்கு ஆகாரம் கொடுத்துருங்க.
1: Give the food.
0: அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு.
1: The Lord has said.
0: Hallelujah. ஆகாரம் கொடுக்க வேண்டியது எங்க வேலை.
1: My job is to
0: மேய்ச்சல கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை.
1: I have to give the
0: மேய வேண்டியது உங்களுடைய வேலை.
1: You have to eat.
0: நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன செய்யணும்,
1: what you supposed to do,
0: தண்ணி கொடுக்கணும்.
1: You have to give the fruit.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த நாட்கள்ல நாம் ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியல?
1: Why we could not grow in the spirit?
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல.
1: It's not a holy lifestyle.
0: சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போய்,
1: always lie.
0: எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட வார்த்தை,
1: bad words.
0: எடுத்ததுக்கெல்லாம் கோபம்,
1: anger.
0: எரிச்சல்,
1: all
0: சண்டை,
1: kind of anger, fight,
0: குழப்பம்,
1: confusion.
0: இதெல்லாம் வருது.
1: You get everything.
0: அப்போ உனக்குள்ள திவ்ய சுபாவம் இருக்குதா, ஜென்ம சுபாவம் இருக்குதா?
1: Do you have the divine nature?
0: Hallelujah.
1: Or your own nature?
0: திவ்ய சுபாவம் இல்ல,
1: no divine nature.
0: நாளுக்கு நாள் நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மறுரூபம் ஆயிட்டு இருக்கிறோம்.
1: So we are transformed.
0: மறுரூபம் ஆயிட்டு இருக்கீங்க.
1: How many of you being transformed?
0: Hallelujah. ஒரு பெரிய மாறுதல்,
1: great change.
0: Hallelujah. ஆண்டவர் அதற்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு.
1: For which the Lord has called you.
0: அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: He has chosen you for that.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒரு இங்க வாசித்தீங்கன்னா,
1: when you read here,
0: எபேசியருக்கு நிருபத்தில்
1: Ephesians,
0: முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
1: You take first chapter.
0: எபேசியர் முதலாவது அதிகாரத்தில்
1: Ephesians 1,
0: மூன்றாவது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க.
1: From verse 3.
0: Thank you. போதும்.
1: Please be seated.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So இப்ப நம்ம வாசி கேட்டதிலிருந்து என்ன செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார் உங்களுக்கு?
1: So what message the Lord is giving?
0: ஒரே வார்த்தையில சொல்லுங்க.
1: In one word.
0: ஆவியில் ஏவப்படுறவங்க ஏன் சொல்லிட்டு உட்காரலாம்.
1: You can stand up and say and sit.
0: என்ன சொல்ல வர்றார்?
1: What the Lord wants to say here.
0: புரிஞ்சதா இல்லையா?
1: Did you understand?
0: விளங்கிச்சா இல்லையா?
1: Did you understand it?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன ஆண்டவர் உங்களோட பேசினார்?
1: What did the Lord speak to you?
0: நீங்க தினமும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்லையா?
1: When you read the Bible and will the Lord
0: Bible நீ டெய்லி படிக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
1: When you read the Bible daily the Lord will speak to you.
0: வசனத்தின் மூலமா பேசுவார்.
1: Through the word of God.
0: அப்போ இந்த காலவேளையில இத படிச்சது நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் பேசினார் உங்களோட?
1: In this morning when you read this passage for how many can say the Lord has spoken with me?
0: Hallelujah. ஏன்னா இங்க 500 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா
1: about 500 you are sitting
0: 500 பேருக்கும் 500 வித்தியாசமான செய்தி இதுல இருக்குது.
1: So there will be 500 different messages are there.
0: நான் சொல்லுவேன் இது 500 இல்ல 1000 செய்தி, அதாவது சுருக்கமா சொல்லப்போனா ஒரு 1000 செய்தி.
1: Briefly I can say it is 1000 messages.
0: எத்தனை செய்தி இருக்கு?
1: How many messages?
0: ஒவ்வொரு வசனத்திலேயும் 100 வசனத்துக்கு மேல 100 செய்திக்கு மேல இருக்கு.
1: In each and ஒவ்வொரு வசனத்திலேயும் every verse there may be
0: Hallelujah.
1: Hundreds of messages.
0: அது அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு பேச முடியாது.
1: Within an hour I cannot talk everything.
0: ஆனா எதுக்காக இது நம்ம இப்ப படிச்சோம்?
1: Why did we read this passage?
0: Hallelujah. நபர் பிரகாசமுள்ள அது ஒரு செய்தி தானா?
1: Is it
0: ஆண்டவர் அவரோட பேசியிருக்கார்.
1: Hallelujah.
0: என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண். இப்ப என்னுடைய கேள்வி
1: என்னன்னா
0: அவர் சொன்னதுல இருந்து
1: from his
0: எதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்?
1: What for the shining eyes?
0: எதுக்கு?
1: For what?
0: அடுத்த கேள்வி.
1: Next question.
0: என்னங்க? இன்ன அவருடைய வல்லமையுடைய மகாமை என்ன மகத்துவம்?
1: What is his power, the greatness?
0: எழுப்பினருடைய வல்லமை அது என்னது? அது
1: வாட் கைண்ட் ஆஃப்
0: அந்த வல்லமைக்கு பேர் என்ன?
1: வாட் கைண்ட் ஆஃப் பவர் இட் இஸ்?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மகிமையின் மகிமைனாலும் புரியாது, புகழ்ச்சினாலும் புரியாது. நீங்க மகிமையின் புகழ்ச்சினா என்ன? அது மகிமையின் புகழ்ச்சி.
1: வாட் இஸ் த க்ளோரி?
0: அல்லேலூயா.
1: அண்ட் பிரைஸ்.
0: இப்படி ஆவிக்குரிய வசனத்தை நம்ம ஆராய்ஞ்சு அதனால தான் வேதத்தை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். ஆராய்ந்து பார்க்கணும் வசனத்தை. என்ன செய்யணும்? நான் அப்படிதான் படிக்கிறேன்.
1: ரிசர்ச் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட்.
0: நான் ஏதோ திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்கேயா போய் சுத்திட்டு வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல.
1: நாட் ஜஸ்ட் டாக்கிங்.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டோட பாத்துல காத்திருக்கிறேன்.
1: From Monday to Saturday I'm waiting at the feet of the Lord to
0: talk. யாரும் நம்ப மாட்டாங்க.
1: People may not believe it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது உண்மையா பொய்யான்றது என் கூட இருக்கிற ஊழியக்காரர் கேட்டீங்களா சொல்லுவாங்க.
1: You can ask the servants of God.
0: Hallelujah.
1: They will know.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏன்
1: why
0: ஏன் அவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு?
1: Why we should wait for long time?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய பார்சல் சொன்னா பேக் பண்ணி பேக்கேஜ் ஒரு கட்டு ஒரு பொட்டலம் கொடுக்கிறாரு.
1: Somebody gives some parcel.
0: Hallelujah. இதுல பிரிச்சு பாருங்க.
1: Just open.
0: Hallelujah. இதுல ரொம்ப ஆச்சரியப்படும்படி உள்ள ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
1: So something will be there as surprise.
0: அப்போ பிரிக்கிறாங்க.
1: They are opening.
0: ஒண்ணுனா ஒண்ணுனா பிரிச்சுனே போறாங்க.
1: They are removing all the wrappers.
0: ஒரு மணி நேரம் ஆச்சு பிரிக்க பிரிக்க. இன்னும் உரிக்க வெங்காயம் உரிக்க வரைக்கும் வெங்காயம் சொல்றாங்களே அது மாதிரி இன்னும் பிரிக்க பிரிக்க வந்துனே இருக்குது.
1: It kept on coming when they open it.
0: பொட்டலம் சின்னதாயிடுச்சு.
1: That packet is
0: fast. அப்புறம் என்ன பிரச்சனைங்கறாங்க?
1: Again they are opening.
0: Yeah.
1: Why?
0: என்னதான் இருக்கும் அது உள்ள?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்?
0: என்னதான் உள்ள இருக்கும்?
1: வாட் இஸ் தேர் இன்சைட்
0: அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவ்வளவு நேரம் ஆனவன் போல சளைக்காம அதை பிரிக்கிறாங்க.
1: அண்ட் தே கெப்ட் ஆன் ரிமூவிங் தட் ராப்பர்.
0: அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
1: ஒன் சைட் லெட் இட் பி.
0: கர்த்தருடைய வசனத்தை,
1: தி லார்ட்ஸ் வேர்ட்,
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: வாட் தி லார்ட் சேஸ்.
0: நான் ஒரு பொட்டலம் கொடுக்கல உங்களுக்கு, ஒரு பொக்கிஷன் கொடுத்திருக்கிறேன்.
1: நாட் தி பாசல், ஐ ஹேவ் கிவன் தி ட்ரெஷர். அது
0: புதையல்.
1: இட்ஸ் எ ட்ரெஷர்.
0: அந்த புதையலை நீங்க என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி தோண்டி எடுக்கணும்.
1: You have to dig on.
0: நீங்க தோண்ட தோண்ட தோண்ட புதையல் என்ன பண்ணும்? வரும்.
1: When you dig, you can find the treasure.
0: அந்த புதையல்ல என்ன இருக்கு?
1: What is there in the
0: treasure? ஒரு பொக்கிஷம் இருக்குது.
1: There is the treasure.
0: எத்தனை பேருக்கு அந்த பொக்கிஷம் வேணும்?
1: How many of you want to have that treasure?
0: அது எப்போ வரும்?
1: When do you get it?
0: நீங்க தோண்ட தோண்ட தான் வரும்.
1: When you dig it, you will get it.
0: சும்மா அப்படி மேலா படிச்சீங்கலாம் வராது.
1: If you just read, you cannot get it.
0: அதனால தான் பிரியமானவர்களே, ஒரு நாலு பேர் சொன்னாங்க.
1: Four of them said.
0: ஆனா ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் ஏதோ ஒன்னு பேசியிருப்பார்.
1: The Lord would have spoken to everyone.
0: இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துற காரணம் என்ன கேட்டீங்க?
1: Today the Lord is revealing this.
0: இந்த இந்த கடைசி வசனத்துல நாம என்ன வாசிச்சோம்?
1: The last verse.
0: அவர் இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்றாரு? நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம், தெளிவு அளிக்கிற ஆவி. என்னதுங்க? என்னது? ஆவி.
1: The spirit which gives wisdom.
0: பரிசுத்த ஆவியானவர்.
1: The Holy Spirit.
0: உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்.
1: The Lord should give the wisdom.
0: நீங்க சினிமா பாக்குறதுக்கு ஞானம் தேவையில்லை.
1: Need not have wisdom to look at the movie.
0: ஏதோ ஜோக் படிக்கிறதுக்கு ஒண்ணு ஞானம் எல்லாம் தேவையில்லை.
1: To read the comedy, need not have.
0: கட்டுக்கதைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானமும் தேவையில்லை.
1: To read the story, need not have wisdom.
0: அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வேண்டாத கட்டுக்கதைகள்.
1: These are all useless things.
0: ஆனா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும்னா,
1: to read the Lord's word,
0: ஒரு ஞானம்,
1: the wisdom,
0: தெளிவு,
1: the sound mind.
0: Hallelujah. அதை யார் தான் கொடுக்க முடியும் கேட்டீங்கன்னா,
1: who can give it?
0: Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit.
0: வேற யாராலும் கொடுக்க முடியாது.
1: Not others.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும்.
1: Only the Holy Spirit can give it.
0: அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் அதை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மாத்திரம் தான். வாஸ்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தை எடுங்க.
1: First Corinthians chapter 2.
0: அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒன்று கொரிந்தியர்
1: First Corinthians
0: ரெண்டாவது அதிகாரம்
1: chapter 2
0: அந்த ஒன்பதாம் வசனத்தில் யாரா படிங்க?
1: From 9.
0: கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, பாருங்க, இருதயத்திலும் தோன்றல, கண்ணும் பார்க்கல, மனசுலயும் தோன்றல. இப்போ நான் படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டேன், இது புரியுதா அப்படின்னு சொல்லி.
1: I asked a question, did you understand?
0: உடனே எல்லாரும் என்ன பண்றீங்க? யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க.
1: You started thinking.
0: Hallelujah. என்னவா இருக்கும்?
1: What would be?
0: இன்னத ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார்.
1: What the Lord wants to talk to me.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: அதனால தான் இதெல்லாம் உன் கண்ணுனால தெரியாது, காதுனால கேட்க முடியாது. அடுத்த வசனம்.
1: I cannot see and you cannot.
0: தேவன் அவைகளை என்னங்க? தமது ஆவியினாலே. தமது ஆவியினாலே என்ன செய்தாரு?
1: God has revealed them to us. Why he revealed through the spirit?
0: அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் யாரு?
1: The spirit searches.
0: ஆண்டவர் நம்மள ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் நம்மள சொல்றாரு.
1: Search the word of scripture, the Lord says.
0: என்ன ஏற்கனவே இதை ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியானவர்.
1: The spirit of God searched already.
0: அவர் என்ன தாராஞ்சார் படிங்க.
1: What did he search?
0: அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயங்களையும் மனுஷனுள்ள ஆவியா என்று மனுஷனுக்குள்ள ஒன்று யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அது போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய
1: மாட்டான்.
0: சிந்தனையாளன், பெரிய பெரிய தமிழ் பண்டிதர்,
1: and the big
0: ellatti kudunga poi
1: white and artist
0: ayya adu enna solludhu konjam pachi solunga
1: what it says
0: neenga periya padipali dane
1: so you have you are a wise man come on you think
0: abdin kettu paarenga
1: just ask them
0: avanga enna solluvanga
1: what they say
0: nee kuduthu paathu test pannunga
1: you just test them
0: avanga indha vedathinudaiya magathuvatha solla mattaanga
1: they will not say the greatness of the word
0: avangalude ariva dhaan ungalukku solli kodupaan
1: they teach only their intellectual Alleluia. knowledge.
0: ஆனா ஆவியானவர் அப்படி இல்ல.
1: Spirit of the Lord is not like that.
0: அவர் எதை ஆராய்ஞ்சு பார்க்கறாரா?
1: Which one he is searching?
0: தேவனுக்குரியவைகளை.
1: And
0: hallelujah.
1: The things of God.
0: Hallelujah.
1: The things of God.
0: Amen. எப்படி சமைப்பது?
1: How to
0: cook? ஆன்லைன்ல போய் படிச்சுக்கலாம் நீங்க.
1: You can read through online.
0: எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன்ல போய் படிச்சுன இருக்கலாம்.
1: In online you can read everything.
0: ஆனா
1: but
0: தேவனுக்குரியவைகளை வெளிப்படுத்துறது யாரு?
1: Who is revealing the things of
0: ஆவியானவர் மாத்திரம் தான் வெளிப்படுத்துவார்.
1: Only the spirit of God can reveal.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில
1: in this portion
0: தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக
1: in order to reveal the things of God.
0: Hallelujah. தேவ ஆவியானவர் என்ன செய்றாரு?
1: What the spirit of the Lord does.
0: அதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியானவர்
1: in order to reveal
0: நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறார்.
1: The spirit of the Lord is revealed in our lives.
0: இங்க உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு மட்டும் கொடுக்கறேன், நீங்க வீட்ல போய் அத வச்சு நீங்க படிங்க.
1: I just give the note and then go home and read.
0: Hallelujah. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்.
1: I won't say everything.
0: மிக முக்கியமான ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன்.
1: I just teach very important things.
0: அங்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? சகல எல்லாம் சொல்லுங்க. சகல.
1: You just say all.
0: சகல.
1: All.
0: அது எதா விடுபட்டு போச்சா?
1: Anything is left out?
0: சொல்லுங்க. Hallelujah.
1: Hallelujah.
0: எதா விடுபட்டு போச்சா?
1: Anything is left?
0: சகலன்னு சொன்னா
1: all means.
0: அதுல எதுமே விடுபடல, எல்லாமே.
1: Everything is included.
0: Hallelujah.
1: Amen.
0: அதுதான் ஆசீர்வாதம்.
1: That is the blessing.
0: ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்?
1: What kind of blessings it is?
0: ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
1: It's a spiritual blessing.
0: Hallelujah. Hallelujah. அன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா
1: What man wants to try?
0: மாம்சத்துல அதிகமாக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று மனுஷன் விரும்புறான்.
1: They want to do things through the flesh.
0: அவனை தான் உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது.
1: The world is appreciating them.
0: ஒலிம்பிக்ல ஓடி போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு இது கொடுக்கறான், கப்பு கொடுக்கறான்.
1: And you people
0: தன்னுடைய தாலந்துகளை கொண்டு போய் வெளிப்படுத்தி அதுக்கு பிரைஸ் வாங்குறான்.
1: By demonstrating the talents they get
0: prize. தன்னுடைய திறமைகளை,
1: the skill,
0: தம்முடைய ஆற்றல்களை,
1: by their skill,
0: தமக்கு இருக்கிறதான தாலந்துகளை,
1: by their talents,
0: மனுஷன் வெளிப்படுத்தி,
1: man reveals it.
0: அதை கொண்டு அவன் இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிக்கிறான்.
1: Through which he has the place, that's all.
0: மூலமாக எதையும் செய்ய
1: மாட்டார்.
0: இருக்கிறோம் இந்த சரீரத்தை சரீரம் ஆளுகை செய்யக்கூடாது, இந்த சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்.
1: Spirit of the Lord should rule the body. The body should not rule the body.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் இந்த நம்ம வாசி கேட்ட பகுதியில் சீக்கிரமா நான் சொல்லணும்னா, முதலாவதாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given all spiritual blessings.
0: அது எங்க இருந்து வந்ததுங்க?
1: Where is it from?
0: அமெரிக்கால இருந்து வரல.
1: Not from America.
0: UK ல இருந்து வரல.
1: Not from UK.
0: சிங்கப்பூர்ல இருந்து வரல.
1: Not from Singapore.
0: வடக்கே இருந்து வரல, தெற்கே இருந்து வரல.
1: Not from North or South.
0: எங்க இருந்து வந்திருக்கு?
1: Where from?
0: உன்னதங்களில்,
1: from above,
0: எத்தனை பேர் உன்னதத்துக்கு போயிருக்கீங்க?
1: How many of you gone to
0: NASA? விண்வெளிக்கு போயிருக்கான், செவ்வாய்க்கு போயிருக்கான், கிரகங்களுக்கு போயிருக்கான்.
1: From NASA they have gone to various planets. யாராவது
0: போயிருக்கானா?
1: Anybody gone to the higher places?
0: உன்னதத்துக்கு போறதுக்கு ராக்கெட் இருக்குதா?
1: Is there any rocket to go to the higher places? No.
0: உன்னதத்துக்கு ராக்கெட்டும் கிடையாது.
1: No rocket.
0: ஒண்ணும் கிடையாது.
1: Nothing.
0: இயேசு ஒருவர்தான் உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார்.
1: Only Jesus went to the highest places.
0: ஏறிட்டு என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: நான் மாத்திரம் இல்லப்பா.
1: Not only me.
0: உன்னதங்களிலே நான் உங்களையும் என்னோடு கூட உட்கார
1: வைத்திருக்கிறேன்.
0: இந்த உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the blessings from high above.
0: அல்லேலூயா. இந்த உன்னதங்களில் இருந்து ஒரு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: What kind of all these spiritual blessings?
0: இன்னைக்கு மனுஷன் காசுக்காக ரொம்ப உழைக்கிறான்.
1: Man is working hard for the money.
0: குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட் கோர்ட் அலையறான்.
1: He is going to the court for the family.
0: போலீஸ் அலையறான்.
1: Police station.
0: மனுஷன் இடத்துல ஓடுறான்.
1: He is running towards the man.
0: இவங்க உதவியை கேக்குறான், அவங்க உதவியை கேக்குறான்.
1: He is asking help to various people.
0: இன்னைக்கு மனுஷன் சின்ன காரியத்துக்கெல்லாம் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கான்.
1: For your small thing they run here and there.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: தேவ பிள்ளையே,
1: child of God.
0: நான் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறேன்?
1: How I have blessed you.
0: நான் உன்னதங்களில்
1: from most high places,
0: உன்னதங்களில்
1: from most high places
0: உள்ள சகல ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன்.
1: I have given all the spiritual blessings.
0: நீதான் இன்னும் அனுபவிக்காம இருக்கிற.
1: You are not enjoying it.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: That's
1: why the Lord said to open the inner
0: eyes. அது மட்டும் திறந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு இருந்துச்சுனா,
1: if you have that eyesight,
0: அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள்ன்றது என்னதுங்க?
1: What is that shining forth?
0: அதுதான் ஆவிக்குரிய கண்கள்,
1: spiritual eyes.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்.
1: We go for a job.
0: வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றோம்?
1: What we say?
0: ஐயோயோ, not traffic பாத்தீங்களா?
1: What a traffic.
0: ஐயோயோ, இங்க என்ன பிரச்சனை பாத்தீங்களா?
1: What a problem.
0: ஐயோ, அங்க என்ன சண்டை பாத்தீங்களா?
1: What a fight there.
0: இங்க ஒரே குழப்பம் பாத்தீங்களா?
1: Lot of confusion.
0: TV, ஐயோ, TV ஓபன் பண்ணா பாத்தீங்களா இங்க என்ன பிரச்சனை நடக்குது?
1: When you open the TV, what problems are going on?
0: ஐயோ, இப்படிப்பட்ட கொலை நடந்துது பாத்தீங்களா?
1: Such a murder happening.
0: இதெல்லாம் எந்த கண்ணல பாத்துன இருக்கோம்?
1: By which eye you are looking?
0: நம்ம சரீர பிரகாரமான கண்ணல பாத்துன இருக்கோம்.
1: With the bodily eye we are watching.
0: இதெல்லாம் பாத்துன இருக்கும் பொழுது,
1: when you are looking at this, have a problem.
0: எப்படி பாப்பீங்க?
1: How do you look at that?
0: அதே சரீர கண்ணால பாப்பீங்க.
1: You will look at your bodily eye.
0: TVல நீங்க என்ன பாத்தீங்களோ அது போலயே நடக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும்.
1: Whatever you looked at the
0: TV, அந்த கண்ணல தான் பாக்குறீங்க.
1: Because the same eye you are watching.
0: எந்த கண்ணுனால நீங்க கேடான பொல்லாங்கான காரியங்களை பாத்தீங்களோ அதே கண்ணால உங்க பிரச்சனையை பாக்கும்போது,
1: when you look at your problem through that same eye,
0: உங்களுக்கு அது அப்படிதான் தெரியும்.
1: It will be like looking like that.
0: கருப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: If you put the wear the black glass,
0: பச்சையா தெரியுமா?
1: Everything will be black.
0: சிவப்பு கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put the red glass.
0: சிவப்பா தான் தெரியும்.
1: You get only red colors.
0: அப்ப ஆவிக்குரிய கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்?
1: You put spiritual.
0: ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியும்.
1: You get spiritual secrets.
0: அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying.
0: தேவ ஜனமே,
1: God's people,
0: நான் உங்களுக்கு ஆயத்தம் வைத்திருக்கிறதான அந்த சகல உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை
1: all blessings from heavenly places
0: கொள்ள வேண்டுமானால்,
1: if you want to inherit,
0: நீ முதல்ல அதை பார்க்கணும்.
1: You have to look at that.
0: கண்ணை திறந்து பாரு.
1: Open your eyes and see.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாக்குறீங்களா இல்லையா?
1: Do you see that?
0: மனுஷனை பாக்குறீங்க, அவன் என்ன போட்டுக்கிறான், இவன் என்ன போட்டுக்கிறான், அவன் என்ன செய்றான், இவன் என்ன செய்றான்.
1: You are looking at the men, what they are doing.
0: இப்படி இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: We are looking at surroundings.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதெல்லாம் பாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: No use of seeing.
0: நீ எதை பார்க்கணும்?
1: What is
0: supposed to see? ஆவிக்குரிய கண்ணை திறந்து,
1: open your spiritual eyes.
0: உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது,
1: when you look at the blessings.
0: Hallelujah. அப்பதான் தெரியும் நீ யாருன்னு.
1: Then you will understand who
0: Alleluia.
1: Are you.
0: Hallelujah. இங்க வாசிக்கிறோம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசித்திருக்கா எதுக்காகன்னு கேட்டீங்களா?
1: For what all these blessings?
0: ஏதோ உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Just pray when you get problems.
0: Hallelujah. ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணிக்கங்க.
1: Any problem means
0: சரியாயிடும்.
1: It will be okay.
0: ஏதோ போராட்டமா ஜெபம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: Any tribulation you pray about it and it will be all right.
0: ஏதோ கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணுங்க.
1: Any problem comes you just pray.
0: அதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் தேவையில்லை.
1: One hour preaching is not necessary.
0: எல்லாருக்கும் தெரியும்.
1: Everyone knows.
0: தலைவலியா போய் ஜோம் பண்ணுங்க,
1: சரியாயிடும்.
0: ஜோம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: ஸ்டமக் பெயின், ப்ரே, இட் வில் பீ ஓகே.
0: உங்க பிள்ளைங்க அடங்கலையா, ஜோம் பண்ணுங்க, சரியாயிடும்.
1: If you are not controlled, you pray, it will be okay.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord is saying here,
0: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்.
1: Already I said,
0: நம்ம ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி
1: by prayers
0: என்னத்தை சாதிச்சிருக்கோம், அதான் என்னுடைய கேள்வி.
1: What did we do?
0: ஏன் சாதிக்கல?
1: Why we are not?
0: ஏன் ஒண்ணும் நடக்கல?
1: Why things are not happening?
0: அப்ப நாம் என்னத்தை ஜெபிச்சிட்டு இருக்கோம்?
1: What are we praying?
0: Hallelujah. நமக்கே தெரியாது.
1: We don't know.
0: Amen.
1: Amen.
0: ஏதோ ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்றோம்,
1: just pray.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா
1: பட்
0: நாம் யார், எதுக்காக ஜெபிக்கிறோம்,
1: who are we, what for we are praying,
0: நம்ம ஜெபம் எப்படிப்பட்டது,
1: what kind of prayer
0: என்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ள வரும்போது,
1: when you have that assurance,
0: அதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில,
1: then you pray,
0: நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை பாப்பீங்க.
1: You will see a great miracle.
0: இங்க நாம என்ன வாசிக்கிறோம்?
1: What are we reading here?
0: 4வது வசனத்துல, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீ யாரு?
1: Who are you?
0: பெந்தகோஸ்தே விசுவாசி,
1: பெந்தகோஸ்தல் பிலீவர்,
0: சிஎஸ்ஐ விசுவாசி,
1: சிஎஸ்ஐ பிலீவர்,
0: Baptist Church விசுவாசி,
1: Baptist Church believer,
0: நான் அந்த சர்ச் விசுவாசி,
1: believer of that church,
0: இந்த சர்ச் விசுவாசி இல்ல,
1: this church no.
0: இங்க என்ன சொல்லி இருக்குது? உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world.
0: எப்போ?
1: When?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்தாரு.
1: One man came.
0: இந்த சர்ச்சுக்கு நான் வந்து பாக்குறேங்க, நல்லா இருந்தா இங்கே வரங்க அப்படினாரு.
1: The church is all right, then I'll come.
0: நீங்க நல்லா இருந்தா தான் வருவீங்க.
1: If you are right, you will come.
0: ஆனா ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அங்க தான் போவீங்க.
1: And what for the Lord has chosen, then you will go there.
0: ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க.
1: Don't say like that.
0: ஆண்டவர் எங்க வைக்க சித்தமா அங்க வைக்கட்டும்.
1: Wherever the Lord wants to keep me.
0: கல்யாணம் ஆனாலும் சரி,
1: whether it is marriage,
0: வேலையானாலும் சரி,
1: whether it is job,
0: எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி,
1: whatever it may be.
0: எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது ஆண்டவர் என்னை அவர் தெரிஞ்சுகிட்டாரு?
1: How many of you know that the Lord has chosen?
0: வரல,
1: I didn't come.
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்குது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
1: I didn't choose you, you have.
0: நான் தான் உன்னை தெரிஞ்சுகிட்டேன்.
1: I have chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. உங்க பொறுப்பு,
1: your responsibility.
0: நீங்க தான் என்ன தெரிஞ்சுகிட்டீங்க.
1: You have chosen me.
0: என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க தான்.
1: You are the responsible.
0: அந்த மாதிரி பேசிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட?
1: Have you talked with like that?
0: அதுவும் இப்போவா தெரிஞ்சுகிட்டாரு?
1: Is it now?
0: ரெண்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க.
1: Two Christians.
0: நம்ம பாஷையில பேச போனா,
1: in our language.
0: ஆதி கிறிஸ்தவன், நீ ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனா?
1: Are you Christian from beginning?
0: ஆதி கிறிஸ்தவனா பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா?
1: Generation generation.
0: பாதி கிறிஸ்தவனா பாதியில வந்தவன்.
1: And halfway means.
0: நம்ம ஆதி கிறிஸ்தவன இல்ல, பாதி கிறிஸ்தவன இல்ல.
1: Not
0: உலக தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டான்.
1: The Lord has chosen you before the foundation of the world.
0: Hallelujah. இல்லனா நீங்க வர முடியாது.
1: Otherwise you cannot come.
0: உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world.
0: உங்க அப்பா அம்மா உன்னை பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி,
1: before your parents name you.
0: என் கருவில் உம்முடைய என்னுடைய எலும்புகளை என் ஆண்டவர் கண்டார்.
1: My Lord has seen the bones.
0: Hallelujah. நான் தோன்றுவதற்கு முன்பதாக உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Before I was formed, he has
0: looked at me. வினோதமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது உம்முடைய கண்கள் என்னை கண்டது.
1: Amazingly the Lord has
0: seen. Hallelujah. நீ யார் என்று அவருக்கு தெரியும்.
1: He knows who are you.
0: உருவம் என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows your figure.
0: எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
1: The Lord knows everything.
0: அதனால நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
1: You are chosen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ பணக்கார விசுவாசின்னு தெரிஞ்சுக்கல.
1: Not because of your richness.
0: ஏழை விசுவாசின் தெரிஞ்சுக்கல.
1: Because you are poor.
0: நீ படிச்சவன் தெரிஞ்சுக்கல.
1: Because you are educated.
0: நீ படிச்சவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ.
1: Educated, not educated.
0: Hallelujah. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற விதமே வித்தியாசங்க.
1: The Lord is choosing.
0: 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: 1 Corinthians 1.
0: உள்ளவைகளை அவமாக்கும்படி என்ன செய்தார் ஆண்டவர்? இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா.
1: The Lord has chosen.
0: அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இழிவானவைகளை,
1: to despised,
0: பைத்தியமானவைகளை,
1: foolish things,
0: தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen.
0: அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவருக்கு தான் தெரியும்.
1: He knows.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை மனுஷன் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கல கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: That's what we read.
0: உலகத்தோற்றத்திற்கு முன்னே
1: before the foundation of the world
0: ஆண்டவரை தெரிந்துகொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு.
1: There is a purpose to
0: அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா
1: what is that intention?
0: அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும், குற்றமில்லாதவர்களாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: And you should be holy and without blame before him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அன்பா இருக்கணும்.
1: You have to be lovable.
0: பரிசுத்தம் இல்லாம அன்பா இருக்க முடியும்?
1: You can be without
0: பரிசுத்தமா இருக்கலாம்.
1: You can be holy.
0: நான் ரொம்ப பரிசுத்தம்.
1: I am holy.
0: ஆவிக்குரிய பெருமை.
1: Spiritual pride.
0: அன்பு இருக்காது, அன்பு இருக்காது.
1: There won't be any love.
0: Hallelujah. பிச்சைக்காரன பார்த்தா கூட ஒரு கனி உள்ள பார்வை வராது.
1: And don't
0: நான் பரிசுத்தவன்.
1: I am holy man.
0: அப்படி இல்ல. பரிசுத்தமாவும் இருக்கணும்.
1: You have to be holy.
0: அன்பாவும் இருக்கணும்.
1: You have to be
0: அன்பில் பரிசுத்தம்.
1: Love in holiness.
0: Hallelujah. Yes, ரெண்டுத்தில இருந்தார்.
1: The Lord was in both.
0: Amen.
1: Amen.
0: அப்புறம் எப்படி இருக்கணும்?
1: How?
0: குற்றம் இல்லாதவளாய்.
1: Without blame.
0: Hallelujah. நாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன குற்றம் சுமத்துறாங்க.
1: Always they are blaming me.
0: உன் வீட்டுல உன்ன குற்றம் சுமத்தலாம்.
1: They may blame
0: you. உலகம் உன்னை குற்றம் சுமத்தலாம்.
1: World may blame you.
0: யார் வேணாலும் உன்மேல பழியை தூக்கி போடலாம்.
1: Anybody can blame.
0: ஆனால் பயப்படாதே.
1: But fear not.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்களின் குற்றம் சாட்டுகிறவன் Yeah.
1: Who can blame you when the Lord has chosen you? They blamed you.
0: எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன் பட்சத்தில் வருவார்.
1: Who will come against you? They will come.
0: தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
1: Who can blame when the Lord has chosen?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா
1: when you read through
0: அநேக காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Many things are told.
0: இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா
1: what for it is said.
0: Hallelujah. ஆவியானவர்
1: Spirit of the Lord
0: அவருடைய சித்தத்தின்படி
1: according to his will
0: hallelujah நம்மை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
1: He wants to lead us according to his will
0: hallelujah. நீ ஆண்டவர் உன தெரிஞ்சிட்டாரே அதுக்கு அப்புறம் எப்பனா போன் விடுறது இல்ல.
1: Not just choosing you and leaving you.
0: உன்னை தெரிந்து கொண்டதனால
1: because he has chosen
0: இரவும் பகலும்
1: night and day
0: உனக்காகவே அவர் கிரியை செய்துட்டு இருக்கிறார்.
1: He is working for you.
0: Hallelujah. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க.
1: 18 and 7
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா
0: அவளுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்.
1: The Lord will do justice.
0: அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
1: Many things I can say.
0: நான் எதுக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா
1: Why I am showing this?
0: ஆவியானவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ
1: What for the spirit of the Lord has chosen
0: அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்
1: That purpose should be fulfilled.
0: Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால்
1: And if it has to be fulfilled what for he has chosen
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to do?
0: ஆவியானவர் கிரியை செய்யிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
1: We have to give room for the Holy Spirit Amen. To work.
0: ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்?
1: When the Holy Spirit works, what will happen?
0: Hallelujah. ஏசாயா 59 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறபடி
1: Isaiah 59 and 19
0: வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு? கொடியேற்றுவார்.
1: When the enemy is coming like flood,
0: இரவும் பகலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
1: Night and day he is working for you.
0: இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா
1: In another word,
0: ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர்
1: The spirit of the Lord.
0: Hallelujah. உன் கூட இருக்கிறார்.
1: He is with you.
0: இதை விட பெரிய பாக்கியம் உனக்கு என்ன வேணும்?
1: What a privilege it is.
0: ஆனா நாம என்ன செய்றோம்?
1: what we do.
0: எனக்கு யாரும் உதவி இல்லைங்க.
1: No help.
0: எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லைங்க.
1: No support.
0: எனக்கு எதுவும் இல்ல.
1: I don't have anything.
0: என்னால முடியல.
1: I can't do anything.
0: அது முடியல, இது முடியல.
1: This is not possible. That
0: is
1: not possible.
0: நம்ம என்ன செய்றோம்? குறை சொல்லிட்டு இருக்கோம்.
1: We just
0: புலம்பல் பாடிட்டு இருக்கோம்.
1: We just murmuring.
0: ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: யாருமே உங்களுக்கு தேவை இல்லப்பா.
1: You not have anything.
0: Hallelujah.
1: Anybody.
0: நான் கூட தான் இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆனா எப்படி இருக்கிறேன்?
1: How I am.
0: சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: As the comforter, the spirit Alleluia. Of truth, I am with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் போகிறேன்.
1: I am leaving.
0: நான் போய்

0: the spirit of the Lord will take
1: care.
0: Whoever is having that
1: assurance, they will
0: not yet fear.
1: Because not
0: you.
1: அவர் உன்னை நடத்துகிறார்.
0: He leads you.
1: யோவான் எழுதின சுவிசேஷம்
0: Gospel of John
1: 16வது அதிகாரம்
0: 16
1: 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 13
1: சத்தியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார்.
0: When the spirit of truth comes.
1: ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பரிசுத்தாவியானவர் கூட இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The spirit of the Lord will be with you and guide you.
1: உனக்கு என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு தெரியும்.
0: He knows what to do for you.
1: அடுத்து என்ன செய்யணும்? யார்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் ஜோசியம் போய் கேக்குறாங்க பாத்தீங்களா?
0: They go to the sorcerers people.
1: ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்க யா.
0: Please pray and tell me.
1: தீர்க்கதரிசனம்.
0: Prophecy.
1: ஏதா சொல்லுங்க.
0: You say something.
1: யார் வாயிலாவது ஏதாவது வருமா?
0: Anything will come from anyone.
1: யாரும் ஒன்னும் சொல்ல தேவையில்ல.
0: Others need not say anything.
1: ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: if the Lord is with you,
1: தேவ ஆவியானவர் உன் கூட இருக்கிறது உண்மையானால்,
0: the Lord is with you,
1: அவர் உன்னை போதித்து வழி நடத்துவார்.
0: And he will teach you.
1: Hallelujah. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்.
0: He will Alleluia. Do everything for you.
1: எதுமே ஆகாதது ஒன்றுமே இல்ல.
0: Nothing is impossible
1: by him.
0: Not by might.
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல.
0: Not by power.
1: என்னுடைய ஆவியினாலே ஆகும்.
0: But my spirit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த 1 கொரிந்தியர்
0: 1 Corinthians
1: 1வது அதிகாரம்
0: chapter 1
1: இப்ப 17வது வசனத்துல நாம வாசிச்சோம் இல்லையா?
0: 17 we have read.
1: இப்ப வாசிங்க 14 15 வாசிங்க.
0: 14 and 15
1: சீக்கிரமாக
0: quickly.
1: இல்லங்க 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் சரி. நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு உங்களுக்கு
0: கொடுப்பார்.
1: இன்னதென்றும் இதுதான் முக்கியம். நல்ல கவனிங்க.
0: That is very important.
1: அல்லேலூயா. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை எல்லாம் சொல்லுங்க.
0: According to the working of his
1: சத்துவத்தின்
0: power,
1: வல்லமை
0: இன்னொரு
1: சொல்லுங்க. பலத்த சத்துவத்தின் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான்.
0: We are all weak.
1: ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பலவீனர்களா
0: somewhere we are weak.
1: நான் உடனே அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நாம் பிசாசுக்கு மகிமையை செலுத்த கூடாது.
0: We should not glorify devil.
1: நம்ம பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம்.
0: We have to say boldly to the devil.
1: எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா?
0: Whatever I have.
1: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
0: I have the.
1: இப்ப படிங்க அந்த வசனத்தை படிங்க.
0: Mighty power.
1: வல்லமையின்படியே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அல்லேலூயா.
0: To know the mighty power.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த 19வது வசனத்தில் வாஸ்தவம் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடந்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாக நம்மிடத்தில் என்னத்தை காமிக்கிறாரு? வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மறுபடியும் சொல்லுங்க.
0: வல்லமையின்
1: மகா மேன்மையான சொல்லுங்க. வல்லமையின்
0: ஒர்க்கிங்
1: மகா
0: கேஸ்
1: மேன்மையான

0: இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை யாருக்குங்க ஒப்பிடலாம்?
1: Where we can compare this mighty power?
0: உலகத்துல ஏதாவது காஸ்ட்லி பொருள் சொல்லுங்களேன், அதுக்கு ஒப்பிடலாமா?
1: Can we compare with the costly item?
0: விலையேற்ற பொருள் இல்ல ஒரு பெரிய உலகத்திலே சிறந்த மனுஷன் யாராவது இருந்தா சொல்லுங்க, அவனுக்கு ஒப்பிடலாமா?
1: Any special man in this world to be compared?
0: யாருக்குமே ஒப்பிட முடியாது.
1: We cannot compare with anyone.
0: அதான் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்.
1: That is the
0: நீ பலவீனம்தான்.
1: Of his mighty power.
0: ஆனா வல்லமையின் மகத்துவம்.
1: You are weak but then
0: பலத்த சத்துவத்தின் வல்லமை.
1: The power to
0: நீ ஞானத்துல குறைவுள்ளவன் தான்.
1: You may be
0: ஆனா வல்லமையின் மேன்மை.
1: But the
0: மேன்மையான மகத்துவம்.
1: The greatness of his power.
0: இதெல்லாம் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு.
1: The Lord is keeping in you.
0: எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருந்து அதை நடப்பிக்கிறார்.
1: The Holy Spirit is with you and
0: எப்படி இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ,
1: as he raised the Lord Jesus,
0: அதே தேவன்,
1: same God,
0: அதே பரிசுத்த ஆவியானவர்,
1: same Holy Spirit,
0: எனக்குள் இருக்கிறார்,
1: he is with me,
0: என் மேல் இருக்கிறார்,
1: he is upon me.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: பிசாசுனால் சோதிக்கப்படுறதுக்கு முன்னால,
1: when he, before he was tested by
0: ஆவியானவர் கூடே போயிட்டாரு.
1: Brother Lord is going with him.
0: கூடே இருந்தாரு.
1: He was with him.
0: தோற்கடிச்சாரு.
1: He defeated.
0: சாத்தானை தோற்கடிச்சிட்டு.
1: He defeated this.
0: அவர்
1: devil.
0: ஆவியின் வல்லமையோடு கலிலியாவுக்கு திரும்பினார்.
1: He returned to Galilee.
0: தேவாவியானவருடைய வல்லமையோடு ஆவியானவருடைய பலத்தினாலே.
1: By the power of God.
0: ஆவியானவருடைய பலத்தினாலே.
1: The power of the Spirit.
0: ஆவியானவருடைய பலத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க.
1: The power of the Spirit.
0: தேவ பிள்ளையே,
1: சைல்ட் ஆஃப்
0: காட், சத்துரு என்னை சோதிக்கிறான், சோதிக்கலாம்,
1: என்ன
0: செய்தாலும் எனக்கு கவலை இல்ல, ஆவியானவருடைய பலத்தினாலே
1: திரும்புவேன்,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே நான் ஏறி வருவேன், ஆவியானவருடைய பலத்தினாலே
1: மேற்கொள்ளுவேன்,
0: ஆவியானவருடைய பலத்தினாலே.
1: அல்லேலூயா.
0: பாதாளத்தை ஜெயிக்கும் வல்லமை.
1: டு ஓவர்கம் தி
0: அல்லேலூயா. ஆமென்.
1: ஆமென்.
0: ரோமருக்கு நிருபம்,
1: ரோமன்ஸ்
0: 8:11 பதினோராவது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் எங்க வாசமா இருக்கிறாரு?
1: Where the Lord is living?
0: யாரோட வாசமா இருக்கிறாரு?
1: With whom he is living?
0: பழைய ஏற்பாட்டெல்லாம் வருவாரு போவாரு.
1: The Old Testament comes and
0: புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்பொழுது நம்ம மேல தங்கி விட்டார்.
1: The New Testament is
0: நமக்குள் வாசமா இருக்கிறார்.
1: He lives in us.
0: நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலமாய் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்.
1: You are the church of the living God.
0: Hallelujah. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதையும் அறியீர்களா?
1: Don't you know that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: Spirit of the Lord is dwelling in you.
0: எந்த சூழ்நிலை இருந்தாலும்,
1: whatever
0: 24 மணி நேரமும்
1: throughout 24 hours,
0: எந்த யாருமே உன் பக்கத்துல இல்லாம இருக்கலாம்,
1: உனக்கு
0: எந்த உதவியும் இல்லாம இருக்கலாம்,
1: maybe no help,
0: ஆனால் உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது.
1: Others cannot help.
0: இயேசு உனக்கு உதவி செய்வார்.
1: Jesus can help you.
0: யாரை கொண்டு உதவி செய்வார்?
1: Through whom?
0: தேவ ஆவியானவரை கொண்டு உதவி செய்வார்.
1: Through the Spirit of God.
0: அதனால தான் ரோமர் 8ல வாசிக்கிறோம்.
1: Romans 8.
0: மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Three things are told.
0: அதுல ஒன்று, உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: He is interceding for
0: you. உனக்காக அவர் சாட்சி கொடுக்கிறார்.
1: He is testifying.
0: அதே நேரத்துல அவர் என்ன செய்கிறார் என்றால், உன் பலவீனத்திலே உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார்.
1: And he is interceding for you at the time of your weakness.
0: உன் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: நீ சோர்ந்து போகும் பொழுது,
1: when you are frustrated,
0: நீ உன்னால ஜெபிக்க முடியாமல் இருந்தாலும் சரி,
1: when you struggle,
0: எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது? ரோமர் 8:26 வசனத்துல பாருங்க.
1: Romans 8:26.
0: நமது பலவீனங்களில் கர்த்தருடைய பிள்ளையே,
1: Spirit of the Lord is helping.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: உங்கள் பலவீனத்திலே,
1: in your weakness,
0: ஆவியானவனுக்கு உதவி செய்கிறார்.
1: Spirit of the Lord is interceding.
0: இந்த உலகத்திலே நாம் கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்கும் பொழுது,
1: when we live the, with the power of God,
0: உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிட்டு, எப்படி மரியாள் மேல உன்னதமானுடைய பலம் நிழலிட்ட பொழுது,
1: the power of God shared,
0: அவள் பரிசுத்த ஆவியினாலே உபவித்து பிறந்த அந்த தேவ குமாரனை பெற்றெடுத்தாலோ,
1: she brought forth the
0: அதே போல
1: same way
0: aaviyanavar enmel irukkirar
1: spirit of the lord is upon you
0: yesu sonnar
1: jesus said
0: aaviyanavar enmel irukkirar
1: the spirit of the lord is upon me
0: kattude aaviyanavar enmel irukkirar
1: the spirit of the lord is upon
0: hallelujah
1: me. hallelujah
0: aagave naan sirayappattavalai naan viduvikkumadi vandirukiren
1: I have come to deliver you
0: indrikku aandar unnai paathu solugirar
1: god is saying to you
0: நீ பரிசுத்தமாய் வாழ முடியலையா?
1: Can't you live holy life?
0: You cannot. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர்
1: But the spirit of the Lord
0: உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர்.
1: He makes you holy.
0: உன்னை சுத்திகரிக்கிறவர்.
1: He cleanses you.
0: பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது
1: And the Holy Spirit comes.
0: நியாய தீர்ப்பை குறித்து
1: About the judgment.
0: குறித்து
1: About the righteousness.
0: பாவத்தை குறித்து
1: About the sin.
0: கண்டித்து உணர்த்துவார்.
1: He will rebuke and make Alleluia. You to understand.
0: யாருமே சொல்ல தேவையில்ல.
1: Others need not say.
0: கர்த்தர் சொல்வது பாவம்.
1: The Lord will say it is sin. It is wrong.
0: இந்த ஆண்டவருக்கு பிடிக்காது.
1: The Lord doesn't
0: say it. ஆவியானவர் சொல்லும் இப்ப பாருங்க இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு நான் சொல்லி முடிக்க போறேன்.
1: I'm going to finish.
0: இன்னைக்கு அநேகர் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா?
1: Lot people do mistakes.
0: ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்றாங்க.
1: They commit sin against the spirit of God.
0: Hallelujah. ஆண்டவரும் கூடவே இருக்கிறார் வைராக்கியமா இருக்கிறார். யாக்கோபுக்கு நிருபம் 4:5 படிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? நம்ம வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா
1: இருக்கிறார்.
0: நம்ம ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்துட்டு நம்ம இஷ்டமா என்னமோ செய்யறோம்.
1: We forget the spirit of the Lord and we
0: அப்படி தான் செய்றாங்க. அனனியா சப்ராவும்
1: அனனியா சப்ரா they did
0: போய் சொன்னாங்க.
1: They told lie.
0: அது பேதுருக்கு தெரியவா போது.
1: And Peter whether he
0: காணிக்கையில வஞ்சித்து அவர்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது.
1: They deceived the
0: அவன் என்ன வஞ்சிச்சீங்கன்னு சொல்லல பேதுரு.
1: He didn't say you are deceiving me.
0: என்ன சொன்னார் தெரியுமா?
1: What Peter said.
0: வாசிங்க அப்போஸ்தலர்கள் நிருபம்
1: Acts
0: 5:3 பேதுரு என்ன சொன்னாரு?
1: What Peter said.
0: நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி இதான் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா.
1: Satan fill your heart.
0: அல்லேலூயா.
1: Why it so?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எப்பெல்லாம் சாத்தான் வாழ்க்கையில புகுந்து உன்னை பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய வைக்கிறானோ அப்பொழுதுதான் வாழ்க்கை தோல்வி அடைகிறது.
1: Whenever the Satan enters in your life and make you to sin, the law
0: மனங்காக்கழுத்துள்ளவர்களே,
1: oh the rebellious,
0: நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள்.
1: You grieve the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: Hallelujah. ஏன் துக்கப்படுத்த கூடாது என்றால்
1: Ephesians 5:30
0: வாசிக்கிறோம்.
1: Ephesians 5.
0: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
1: For the redemption.
0: உத்தரியாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை
1: The Holy Spirit
0: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: Don't grieve the Holy Spirit.
0: தேவனுடைய பிள்ளையே.
1: Child of God.
0: நீ நினைக்கலாம் யாரும் என்ன பார்க்கல.
1: You may be thinking nobody is watching.
0: என் புருஷனுக்கு தெரியாது.
1: My wife is not knowing.
0: என் மனைவிக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு தெரியாது.
1: Children
0: அப்பா அம்மாவுக்கு தெரியாது.
1: Parents may not be knowing.
0: யாரும் என்ன பார்க்கல.
1: Others are not watching.
0: ஆவியானவரும் கூடவே இருக்கிறார்.
1: Spirit of the Lord is with you.
0: உன்னுடைய ஆவியுடனே கூட அவர் சாட்சி கொடுத்து நிற்கிறாரு.
1: He is giving the witness.
0: Hallelujah. அவரை விட்டு நீ எங்க போக முடியாது.
1: You cannot depart anywhere.
0: அவரை நீ துக்கப்படுத்தினால்
1: If you grieve him.
0: அவரை நீ விசனப்படுத்தினால்
1: If you grieve him.
0: அவரிடத்தில் நீ பொய் சொன்னால்
1: If you tell lie.
0: அவர் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்?
1: How can I help you?
0: தேவ பிள்ளையே.
1: Child of God.
0: கர்த்தர் சொல்றாரு.
1: The Lord says.
0: மகனே மகளே.
1: My son and daughter.
0: வியாதி பெருசு இல்ல.
1: The sickness is not great.
0: பலவீனம் பெருசு இல்ல.
1: Weakness is not great.
0: உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிற சத்துரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: The enemy is nothing.
0: தூசி.
1: It is just dust.
0: வெள்ளம் போல வந்தார்னா ஒரு கொடி பறக்கும்.
1: He may come like flood. There will be a flag.
0: ஆனா நீ பரிசுத்தாவி துக்கப்படுத்தி வச்சிருக்கிற மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறே.
1: But you grieve the Holy Spirit and shut the Holy Spirit.
0: அதே பரிசுத்தாவியானவர் நீ மகிமைப்படுத்தி வச்சு பாரு.
1: Just glorify the Holy Spirit.
0: அவர் பேர் மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
1: And the spirit of glory.
0: தூஷிக்கப்படுவது கிடக்கூடாது.
1: Don't be blasphemous.
0: மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
1: The spirit of glory is with you.
0: அவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்.
1: He lives in you.
0: கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான காரியத்துக்கு பா. எபிரேயர்ல வாசிக்கிறோம்.
1: In Hebrews we read that
0: கிருபையின் ஆவி
1: the spirit of grace.
0: சத்திய ஆவி
1: the spirit of truth.
0: அருமையானவர்களே அந்த மகிமையின் ஆவி
1: The spirit of glory.
0: அதை துக்கப்படுத்தாதே.
1: Don't grieve.
0: உனக்கு அவர் உதவி செய்யணுமா?
1: He wants to help.
0: எல்லாரும் எழுப்பினுங்க.
1: Shall we all stand?
0: ஒரு தீர்மானம் இன்றைக்கு.
1: Have the determination.
0: நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன்.
1: I will take victory.
0: என்னுடைய ஜெபத்தில் ஒரு வெற்றி.
1: Victory in prayer.
0: என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி.
1: victory in life
0: enni jeevithra or vetri
1: victory in my life
0: enakku munnala singangal irundhalum seri
1: though there are lions
0: enakku munnala dunmarkargal irundhalum seri enakku munnala eppadi patta kaaryangal irundhalum seri
1: whatever it may be
0: naan bayapada maten
1: I will not fear
0: naan kavalapada maten
1: I will not worry
0: endral aaviyanavarai naan ganapaduthi kondirukken
1: I honor the spirit of the Lord
0: aaviyanavarku naan nalla edathai koduthu vechirukken
1: I honor the spirit of God
0: avara naan dukkapadutha maten
1: I will not grieve
0: avara naan dukkapadutha maten
1: I will not grieve
0: avar dukkapadumadi naan pesa maten
1: I will not
0: avar dukkapadumadi naan nadanduga அவரை விசனப்படுத்தபடி நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து
1: நிற்கிறீர்கள்
0: எதிர்த்து நிற்காதே
1: டோன்ட் ரெசிஸ்ட்
0: ஆண்டவர் எத்தனை முறை உங்களுடைய மெசேஜில் பேசுறாரு
1: ஹவ் many times he spoke
0: நீயோ எதிர்த்து நிற்கிறாய்
1: பட் யூ ஆர் அப்போசிங்
0: எதிர்த்து நிற்காதே
1: யூ ஆர் ரெசிஸ்டிங்
0: விசனப்படுத்தாதே
1: டோன்ட் கிரீவ்
0: துக்கப்படுத்தாதே
1: டோன்ட் கிரீவ் தி ஹோலி ஸ்பிரிட்
0: அவருக்கு விட்டு கொடுத்து பார்
1: கம் ஆன் கிவ் ரூம் டு
0: ஹிம் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாரு
1: லுக் அட் தட்
0: உன் வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம்
1: மிராக்கிள்ஸ் ஆஃப்டர் மிராக்கிள்ஸ்
0: ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம்
1: பிளெஸிங்ஸ் ஆஃப்டர் பிளெஸிங்ஸ்
0: நிரம்பி வழியும்
1: will be overflowing
0: நீ இல்ல நீ இல்ல அது ஆவியானவர் செய்துட்டே இருப்பாரு
1: what the lord will do
0: நீ ஆவியானவரை உயர்த்த உயர்த்த நீ ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க உன் வாழ்க்கையில கர்த்தர் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக் கொண்டிருப்பான்
1: god will give victory after victory
0: கர்த்தர் சோத்திரம் பண்ணி இந்த வேளையில
1: just keep praying
0: ஆவியானவர் மத்தியில அசைவாடி
1: கொண்டிருக்கிறார் the lord is moving
0: அவருடைய வல்லமை உன்னிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது
1: power is
0: அவருடைய கிருபை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது
1: grace is coming down
0: மகனே மகளே
1: நீ
0: அவரை துக்கப்படுத்தி இருந்தால் அவரை வேதனைப்படுத்தி இருந்தால் அவருக்கு எதிர்த்து
1: நின்று
0: அறிக்கை செய்ய
1: கர்த்தரின்
0: பட்சத்தில்
1: இருக்கிறார் Hallelujah. Hallelujah. Stotrikrom pa tudikrom tudikrom tudikrom kartave. Hallelujah. Hallelujah. Stotram tudikrom kartave. Umbe nal vaarthigalukkai naangal umai stotrikrom. Andavare stotrikrom pa stotrikrom stotrikrom. Andavare neer umbe satyathai anuppi kartave umbe satyathinale neer engalai parisuthamaakkugireer kartave. Tudikrom tudikrom kartave. Idho naangal andavare satyathile valarumbadiyaga andavare satyathinpadi nadakkum bolude kartave stotram. Engalude jabam ketkapadum andavare stotrikrom. Andavare umbe சத்தியத்தை நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே நடக்கும் பொழுது அதன்படி நாங்கள் மறுரூபமாகும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா நாங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று நிச்சயம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அற்புதலா இந்த எங்களை நீர் ஆண்டவரே உன்னதங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு கூட உட்காரும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய மண்ணுக்கண்ணில் நீர் திறந்த நீர் பிரகாசிப்பிக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக உடைய மகத்துவின் வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபை செய்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறீர் அவர் எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர் கர்த்தாவே அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஒருபோதும் பரிசுத்தாவி நாங்கள் துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாக பரிசுத்தாவி நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக அன்றுவரே நீர் கிருபை செய்வீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஒருபோதும் நாங்கள் பிசாசுக்கு அன்றுவரே பிசாசுக்கு இடம் கொண்டாதபடி கர்த்தாவே நன்றி கர்த்தாவே திறந்து பிரகாசிப்பித்து மேன்மையும் வல்லமையையும் மகத்துவத்தையும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்
2: கப்பட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார் அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள் அப்படி நாம் செய்வது பாவம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும் அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.